0: அது நித்தியமானது, அது நிலையானது, அது நிரந்தரமானது. இந்த பூமியிலே சிருஷ்டிப்பின் ஆரம்பம் முதல் கர்த்தருடைய மகிமை விளங்கினதையும் வெளிப்படுத்தப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியும். சந்திரன் சூரியன் நான்காவது நாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே முதல் நாளிலே வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அந்த வெளிச்சம் என்பது சந்திரனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை, சூரியனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. ஏசாயா 60 படிக்கும் போது தெரியும், இருள் பூமியையும் காரிருள் சனங்களையும் மூடிக்கொள்ளும் என்றாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சூரியன் இனி வெளிச்சம் கொடுக்கவில்லை என்றாலும், சந்திரன் இனி வெளிச்சம் கொடாமல் இருந்தாலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது அந்த வெளிச்சம் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்தபோது யாத்திராகமம் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்திலே வெளிச்சம் மகிமை காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. எதற்காக காணப்பட்டது? மீட்கப்பட்டவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும், எந்த காரியத்திற்கும் வேறு எங்கும் நோக்கி பார்க்க கூடாது, அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில தேவைகள் வந்தபோது அவர்கள் எகிப்தை பேசினார்கள், எகிப்தினிடம் திரும்பினார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்பொழுதுதான் மோசே ஆரோனை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். பேச்சு வார்த்தை கேட்ட ஜனங்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே மேகத்திலே மகிமை காணப்பட்டதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எந்த ஒரு சகாயத்திற்கும், எந்த ஒரு உதவிக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஏசாயா 31:1 அதனுடைய 1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும்
1: கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ.
0: ஆமென். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அப்ப மீட்கப்பட்ட ஜனமே எதற்கு கர்த்தருடைய மகிமை மேகத்தில் வெளிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் நீ நோக்கி பார்க்க வேண்டியது அவர, நம்பிக்கை வைக்க வேண்டியது அவர, தேட வேண்டியது அவர. இதை விட்டுட்டு நம்ம வேற எதை நோக்கினாலும், எதின் மேல் நம்பிக்கை வைத்தாலும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடினமான வார்த்தை அது. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதே ரொம்ப நடுக்கமா இருக்கும். ஆமே. அவருடைய நாமத்தின் மகிமையை அவர் வேறு ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டார். நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கலன்னு வரும்போதுதான் இந்த வனாந்திர திசையில நோக்கி பார்க்கிறோம். இல்ல, நம்ம முதல்ல, அதாவது யோசபாத்தை பார்த்தீங்கன்னா, யோசபாத்துக்கு விரோதமா எல்லாரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்பதை அறிந்ததும் யோசபாத் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யணும்னு இனி தெரியல, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.

நீங்க போட்ல பேதுருவுடைய சகோதரன் இருக்கிறான், பேதுருவுடைய நண்பன் இருக்கிறான், இந்த பக்கம் இயேசு இருக்கிறார். கடல்ல நடந்த பேதுரு இப்பொழுது உள்ள போகிறான். அவன் யார கூட்டம் தெரியுமா? தன் சகோதரனை அல்ல, தன் நண்பனை அல்ல, இயேசுவை கூப்பிட்டான். நம்ம சகோதரன் கேட்டு பார்த்து, நண்பன் கேட்டு பார்த்துட்டு முடியல என்னதும் இல்ல, பேதுரு எப்படிங்க மூழ்க விடுவா? ஆமென். இந்த பக்கம் சகோதரர்கள், இந்த பக்கம் நண்பர்கள் இருந்தாலோ அவனுக்கு கால் சறுக்கும் போது ஆண்டவர் என்ன கூப்பிட்டானே தவிர அந்திரையாவே கூப்பிடல. அல்லேலூயா. அந்திரையாவே கூப்பிடல, ஆண்டவரே கூப்பிட்டான். நம்ம அந்திரையாவை கூப்பிட்டு பார்த்து நடக்காததும், யோவான கூப்பிட்டு பார்த்து நடக்காததும், அல்லேலூயா, யாரும் இல்லாததுனால அவன் இயேசுவை கூப்பிடல. ஆமென். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு சகாயம், எனக்கு ஒத்தாசை, வானத்தையும் பூமியையும், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைன்னு வந்தது முதல்ல இந்த பேதுருவை விடுவாரா? ஹல்லேலூயா. ஒரு ஆளை கூப்பிட்டு கிடைக்காம நம்மள்ட கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் இடிக்கும், ஏன் முதல்ல என்கிட்ட கேட்டா என்ன? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார்ல இந்த இடத்துல, பேதுருவின் விசுவாசம் அற்ப விசுவாசம் தான், ஆனால் பேதுரு கொடுக்கிற கணம் பெருசு. இந்த சைட் யார் உண்மையிலே சேஃப் சோன்ல யார் இருக்கிறான்னு பார்த்தா, சகோதரனும் நண்பனும் தான். நண்பன் யாருன்னா யோவா, சகோதரன் யாரு? அந்திரையா. இப்ப சூழ்நிலை மாறி அவன் உள்ள போகும்போது இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, இரத்த உறவுகள் இருக்கிறாங்க. அவன் அதை பார்க்காம, ஆண்டவரே, ஆண்டவரே. இந்த பேதுரு வாழ்க்கையில ஒரு நிறைவு வந்த போது நண்பர்களுக்கு கை காட்டுறான், வா என் போட்டு நிரம்பிட்டு மீதி நீ எடுத்துக்கோ. ஆனா வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வரும்போது கர்த்தரை மட்டும்தான் பார்க்கிறான். இன்னொருத்தங்களை நம்ம கூப்பிடுறது அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவா இருக்கணும்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதற்காக மகிமை காணப்பட்டது என்றால், அவரையே நோக்கி பார்க்க, அவரையே நோக்கி பார்க்க கண்களை ஏறெடுக்கிற வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி பார்க்குவது போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும்

0: இடத்திலே மகிமை வெளிப்பட்டது எதற்கு தெரியுமா? நீ வேற எங்கேயும் பார்க்க கூடாது, வேற எதையும் பார்க்க கூடாது. எங்க கர்த்தர் வந்து வைராக்கிய வாஞ்சையாய் ஆவியானவர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. நான் சியோனுக்காக வைராக்கியம் கொண்டேங்கிறார். நம்மளே பார்க்கிறோம் இந்த காரியத்துக்கு அவங்க என்னதான் பார்க்கிறாங்க, என்னதான் நம்பி இருக்கிறாங்க, என்கிட்ட மட்டும்தான் கேட்கிறாங்க, என்கிட்ட மட்டும்தான் சொல்றாங்க. நம்மளே பார்த்து நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் சகாயம் அடையும் படிக்கு நீ கர்த்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள், இந்த முகம் அவரை மட்டும்தான் நோக்கி இருக்கோம்னா இந்த முகம் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அல்லேலூயா. ஏசா வருகிறான் என்ற செய்தி வருகிறது. குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையில தனித்திருந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான். தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார், இனி அவன் முகம் செத்து போவதில்லை, நோக்கி பார்க்கணும். இதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறவர் இறங்கி மேகத்தில், இறங்கி மேகத்தில், வானத்திலிருந்து இறங்கி இப்பொழுது மேகத்தில் காணப்படுகிறார். எதற்காக? எதற்காக? அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளால மேகத்தை பார்க்க முடியும், நம்மளால வானத்தை பார்க்க முடியாது. நமக்கு தெரியும் ஒரு நீல கலர்ல அப்படியே தெரியும், ஆனா அங்க என்ன அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. ஆனா மேகத்தை பார்க்க முடியும், ஏன்னா மேகம் அதை விட இறங்கி இருக்கிறது. நானும் நீங்கள் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக, அந்த மகிமையை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கினார், இறங்கினார். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். இப்ப மேகத்துல காணப்பட்ட மகிமை இப்பொழுது மலையிலே காணப்படுகிறது. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 24வது அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 15 முதல் 17 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
0: கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
1: மேகம்,
0: நல்ல கவனமா கேளுங்க,
1: அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை காட்சி, மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது.
0: மேகத்திலே காணப்பட்ட மகிமை இப்பொழுது மலையிலே. அப்ப வானத்தில் இருந்த மகிமை மேகத்துக்கு இறங்குது, மேகத்தில் இருந்த மகிமை அப்படியே மலையில இறங்குது. மேகத்துல மகிமை காணப்பட்டது எதற்காக? ஜனமே நீ அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும். மலையில மகிமை காணப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ சமீபமாய் வா, சமீபமாய் வா. எதற்காக இந்த மகிமை காணப்பட்டது? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்க கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற ஜீவ மார்க்கத்தின் வழியாய் நான் பிரவேசிப்பது எனக்கு மிகவும் அவசியமானது, தேவையானது. உதிக்கிற என் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் நடந்து வர வேண்டுமானால் எனக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஜீவ மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாத்திராகமம் 24:2 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மாத்திரம் எனக்கு சமீபமாய் வரலாம் என்று. 24:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். மலையிலே மகிமை காணப்பட்டது எதற்கு தெரியுமா? மேகத்திலே மகிமை காணப்பட்டது, சபையே நீ அவரை தான் நோக்கி இருக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. மலையிலே மகிமை காணப்பட்டது எதற்காக தெரியுமா? அவர் காண்பிக்கிற வழியிலே நடக்க வேண்டும். நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதாது, முன்னோக்கி நடக்க வேண்டும். எகிப்திலே பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, எகிப்திலே மீட்பு கொடுக்கப்பட்டது, மீட்கப்பட்டவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகர் கோட்டை விடுகிற காரியம், கடந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் பேச வைத்த வார்த்தை தான் இடுக்கமான வாசல். மறந்துடவே கூடாது. நாம ஒரு ஒரு டாபிக் எடுக்கிறது அது ஒரு மாதத்தோடு முடிகிறதுக்குன்னு கிடையாது. என்னைக்குமே இது மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, எவ்வளவு கூட்டமா கூடி ஆராதிக்கிறோம், இதெல்லாம் தேவனை பிரியப்படுத்தாது. நாம எப்படி நடக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஆமென். ஜனங்களில் கிரியை மாத்திரம் விரும்பினார்கள், அதாவது கர்த்தருடைய அற்புதத்தை மட்டும் விரும்பினார்கள். ஆனால் மோசே ஏறி போனது எதற்கு தெரியுமா? அற்புதத்தை பார்ப்பதற்கு அல்ல, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு. அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். வாசிங்க,
1: நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள்.
0: எத்தனை பேர் அப்படி கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் அப்படி இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறோம், திரளான ஜனங்களாய் கூடியிருக்கிறோம். அன்று திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்தது, வருவார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது எதற்கு தெரியுமா? கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அல்லது கர்த்தர் நம்முடைய கடன் பாரத்தை மாற்றுவார், கர்த்தர் நம்முடைய வியாதியை குணமாக்குவார், கர்த்தர் நமக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டை தருவார், பைக்கை மாத்தி காரை தருவார். இப்படி கூடி வருகிறது அல்ல, இதெல்லாம் நன்மை, அது நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் தொடர பண்ணுவார். இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கிறவங்க ஒரு காலத்தில் நடந்து போனவங்க, இன்னைக்கு நடந்து போறவங்கள நாளைக்கு கார்ல போக வைப்பார். இது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் என்ன தெரியுமா?

0: நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன் நான் கர்த்தருடைய வழியை அறிய சபைக்கு வருகிறேன் என்றால் என்னில் ஏசாயா 2:3 நிறைவேறுகிறது. ஆமே. நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மேசியாவை கண்டோம் என்று பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொன்னதும் நாத்தான்வேல் ஒரு வார்த்தையை கேட்பார், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அப்ப நாத்தான்வேலே உனக்கு, நாத்தான்வேலே உனக்கு எதுப்பா நன்மை? எனக்கு அவர் தான் நன்மை, எனக்கு அவர் தான் நன்மை. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அத்திமரத்துக்கு கீழிருந்து அத்திப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போதே எனக்கு நன்மை. நீங்க தான் எனக்கு நன்மை. அப்பதான் செய்தி வருது, அவர் நசரேனாகி இயேசு நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? பிலிப்பு சொல்லுகிறான், வந்து பாரு. உடனே வரான். அது எனக்கு இப்பெல்லாம் முடியாது. எதுக்கு வரான் தெரியுமா? நன்மையை பார்க்க. அவனுக்கு நன்மை எது தெரியுமா? இயேசு. அவன் வரும்போது கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. எங்க இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்பதை தாண்டி இயேசுவை எனக்கு நன்மையா நான் பார்த்துட்டேன்னா நானும் இந்த சாட்சியை கேட்பேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லுவாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ வா, ஏறி வா. எது காண்டவரே? இங்க பூமியில செய்ய ஏதாவது அற்புதத்தை வேற ஸ்பெஷல் அங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். ஜனங்கள் எப்படி வருவார்களா? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து
1: கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மகிமை எப்பொழுது காணப்பட்டது என்றால், யாத்திராகமம் 24 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு சொல்லி எழுதி வைக்கிறார். 4 சொல்லப்பட்டிருக்கிறது, 24 வாசிங்க.
1: மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரன் வாலிபன்
0: எழுதின வார்த்தை என்பது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு மாத்திரம் கிடையாது, எத்தனை கோத்திரங்கள் உண்டோ அத்தனை கோத்திரத்துக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசு சபைக்கு கர்த்தர் பேசிவிட்டு எப்படி சொல்லி முடிக்கிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு. கொரிந்தியருக்கு எழுதின வார்த்தையானாலும் அது எல்லா சபைகளுக்கும், கொலோசியருக்கு எழுதின வார்த்தையானாலும் அது எல்லா சபைகளுக்கும். எனவேதான் கொலோசியருக்கு அந்த நிருபத்தில் என்று நினைக்கிறேன் பவுல் எழுதிவிட்டு சொல்லுவார், நீங்க இதை வாசித்துட்டு இதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி வாசிக்கப்பட்டு கைமாறி கைமாறி கைமாறிதான் இன்னைக்கு அது நம்ம கையிலே வந்து இருக்கிறது. வேத வாக்கியம் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இதை மறக்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மூன்றா பிரிக்கலாம். இது கடந்த 2-3 நாட்களாக சொல்லி வருகிறேன். ஆமா, இதை நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறதுனால. இந்த பிரமாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம். மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம், ஒன்று எண்டெண்டைக்கும் உரியது, எண்டெண்டைக்கும் செய்யக்கூடியது. அதுல ஒன்றுதான் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை அதுல மாற்று. காலம் மாறுச்சுன்னு சொல்லிட்டு கிருபையின் காலம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்லாம் ஆராதனை செய்ய முடியாது. கண்டபடி ஆராதனை செய்யக்கூடாது. ஆமேன். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இதை வந்து மறக்கவே கூடாது. பின்ன நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த நாமத்தை சொல்லும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, ஈஸியா நாமத்தை சொல்ல, இந்த நாமத்தை சொல்றதுக்கு பயந்துதான் அவர்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்ல வந்துட்டார். அந்த நாமத்தை அவர்த்த வெளிப்படுத்துகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மோசே கிட்ட சொல்லிட்டு அடுத்து ஜனங்கள் சொல்லி கூப்பிடுறதுக்குன்னு எப்படி கொண்டு வர்றாருன்னு ஆபிரகாமின் தேவன். ஏன்னா கற்பனைன்னு அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்ப இந்த நாமத்தை அப்படி எகோவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப யோசித்து ரொம்ப பார்த்து பரிசுத்தமாக இருந்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் யாத்ராகம் 32 அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், அவர்கள் தங்கள் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு அவங்க இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இருக்கும் யெகோவாவுக்கு பண்டிகை அப்படின்னு. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு மோசே விட்டு இவங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்றார். ஏன்னா அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினாங்க. அப்ப இந்த நாமத்தை ஜனங்கள் உச்சரிக்க நடுங்கி கொண்டிருக்கும் போதுதான் அந்த நாமத்தை நானும் நீங்களும் எளிதாய் சொல்ல வேண்டும் என இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா.

நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பிரமாணத்தின் ஒரு பகுதியில என்னென்னைக்கு செய்யக்கூடாது. அவர் யார், நாம் யார், அவர் சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டது. பிரமாணத்தின் இன்னொரு பகுதி என்பது நிழலாய் சொல்லப்பட்டது. அவைகளெல்லாம் கிறிஸ்து வரும்போது நிறைவேறிட்டு. அதாவது அந்த காலத்துல மிருகத்தை பலி செலுத்துவாங்க, இப்பொழுது கிறிஸ்துவே ஒரே தரம் பலியிடப்பட்டு விட்டார். இனி நம்ம அப்படி மிருகத்தை பறவைகளை கொண்டு வந்து பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிழலாய் அதெல்லாம் முடிஞ்சிட்டு, அது கிறிஸ்துவின் நாட்கள்ல முடிஞ்சிட்டு. அந்த காலத்துல பிரதான ஆசாரியர் மாத்திரம் ரத்தத்தை எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். இப்பொழுது அவருடைய ரத்தம் நம் எல்லாரையும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறதுனால நாம் இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல கூடி ஆராதிக்கிறோம். பிரமாணத்தின் மூன்றாவது பகுதி என்பது சொசைட்டில மனுஷன் எப்படி வாழணும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும், உறவு முறை, திருமண முறை, எல்லாவற்றையும் எல்லாமே அது வந்து சமுதாயத்துக்கானது. சமுதாயத்துக்கானது பிரமாணத்தின் ஒரு பகுதி தெய்வீகத்துக்கானது. அதாவது சபை அவருக்கு முன்பாய் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய வருகை வரை என்பது சொல்லப்பட்டது. இன்னொரு பகுதி நிழலாக, நிழலாக அந்த நிழலாய் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறிவிட்டது. எனவேதான் நாம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் யார்கிட்ட பார்க்கிறோம்னா கிறிஸ்துவின் இடத்துல பார்க்கிறோம். இப்படி பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் 103 சங்கீதம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு தமது வழிகளை தெரிவித்தார். அவர் தமது வழிகளை ஏன் மோசேக்கு தெரிவித்தார்னா, மோசே ஏறி போகிறான், ஏறி போகிறான். நல்ல கவனமா கேளுங்க, கேட்கிற மனநிலைமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் தாராளமாய் பேசுவார். சபை இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். கேட்க கூடாத மனநிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கர்த்தர் மௌனமா இருப்பார். ஆலோசனை சங்கத்தார், வேத பாரகர், அண்ணா காய்பா போன்ற பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பிலாத்துவுக்கு முன்பாய் நிறுத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள். பிலாத்து அவரிடத்திலிருந்து சில காரியத்தை கேட்க விரும்பினார், ஆனால் கர்த்தரோ மௌனமா இருந்தார். என் கூட கர்த்தர் பேசணுமா பேச வேண்டாமா என்பது தீர்மானிப்பது என்னுடைய மனநிலை. ஆமென். கேட்கக்கூடாத மனநிலையில் இருக்கிறவர்களோடு கூட பிலாத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் நின்றார். பிலாத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறார். கை நீட்டினா அவரை தொட முடியும், அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தான் நிற்கிறார். ஆனால் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா அவர் பேசல. இன்னைக்கு சர்ச்சில் தான் இருக்கிறார், பக்கத்தில் தான் நிற்கிறார். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆனா மோசேன்னு கூப்பிடுறார், மோசேன்னு கூப்பிடுறார். மோசே கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லல, மோசைய கூப்பிட்டு பேசுறார். ஏன், அவன் கேட்கிற மரணலமையில இருக்கிறான். மலையிலே வெளிப்பட்ட மகிமை எதை காண்பிக்கிறது தெரியுமா? நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எனக்கு போதித்து என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. எதற்காக நான் ஏறி வரணும், எதற்காக நான் நோக்கி பார்க்கணும், எனக்கு சகாயம் கிடைக்க, எதற்காக நான் ஏறி வர வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் சமீபமாய் நெருங்க வேண்டும், நான் நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள, அறிந்து கொள்ள. ஆமே. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த, பைபிளை நம்ம எதற்காக படிக்கிறோம். பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் தூக்குவோம் வேண்டாம், சில வேற வழி இல்லாம தூக்குவாங்க. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க, இந்த பைபிளை எதற்காக படிக்கிறோம்? ஆறுதலுக்காக படிக்கிறவர்கள் உண்டு, பயம் நீங்க படிக்கிறவர்கள் உண்டு, நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள படிக்கிறவர்கள் எத்தனை பேர், நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள படிக்கிறவர்கள் எத்தனை பேர். நான் அது படிக்கலன்னா நான் இன்னும் அவருக்கு சமீபமாய் வர விரும்பவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. காலில் கூட ஆராதனை நடக்கும்போது கூட, ஆமே, இந்த வேதத்தை நீ எவ்வளவு நேசிக்கிறேங்கிற ஒரு கேள்விதான் இருதயத்தில் வந்துச்சு. என்ன அறியாம, ஆண்டவரே இது பத்தாது, இது போதாது, நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சம் போல எப்பவுமே இந்த வேதத்தோடு இருக்கணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இந்த வேதத்தோடு இருக்கணும். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேர் பைபிள் டெய்லி படிக்கிறீங்க? பைபிள் டெய்லி படிக்கிறீங்களா? பிள்ளைங்க படிக்கிறீங்களா? பெரியவங்க படிக்கிறீங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பைபிள் டெய்லி காலையிலயும் நைட்டும் படிக்கிறீங்களா? ஆமே. சிலர் ஜெபிக்க துவங்கி விட்டார்கள். தயவு செய்து ஆண்டவரை கை தூக்க மட்டும் சொல்ல வச்சிடாதீங்க. இந்த பைபிள் ஒரு ஒரு ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் ஒருவனை வா என்கிறார். திரள் கூட்டத்தின் நடுவில் மோசே மாத்திரம் ஏறி, ஏன்? அவன் அவர் வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறான். மற்றவங்க எல்லாம் அவருடைய அற்புதங்களை மட்டும் பார்க்க விரும்புறவங்க. நாளைக்கு இப்படி ஒரு கூட்டத்தின் நடுவில் குறிப்பிட்ட ஒரு நபரை அல்லது இரண்டு நபரை மட்டும் கர்த்தர், நீ மட்டும் வாப்பா அப்படி சொல்லிட்டார்னா, மோசேவோட சீனியர் ஆரோனுக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். என்ன கூப்பிடலையே அவர். மிரியாமுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். என்ன கூப்பிடலையே அவர். ஆண்டவர் வான் பண்ணார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள். இது ஒரு பெரிய வார்னிங். இது படிச்சுட்டு போறதுக்கல்ல, நாளைக்கு இது நம்ம பிரதிபலிக்கும். எனவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். எங்க இவ்வளவு கூட்டத்தின் நடுவில், ஆமா நான் இவ்வளவு ப்ரீச் பண்றேன், இவ்வளவு நான் பயங்கரமா ப்ரீச் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு ஆண்டவர் இன்னொரு நபரை நீ மட்டும் வாப்பான்னு சொல்லிட்டார்னா, நரகத்தின் வலியை விட பல மடங்கு வலி எனக்கு இருக்கும். ஆரோனுக்கு அப்படிதான் எனக்கு இருந்திருக்கும். மோசைய நைல் நதியிலிருந்து தூக்கி எடுத்த மிரியாமுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நான் தான் ஆண்டவர், இவங்களுக்கு என் மூலமா தான் ஆண்டவர் வசனம் எல்லாம் கொடுத்தீங்க, நான் தான் ஆண்டவர் தூக்கி சுமந்த, நான் இரு மோசேவா. ஆண்டவரே, நீங்க அழைக்கும் போது வாய் என் பேரை உச்சரிக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாம்பா, வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே.

ஹல்லேலூயா. உச்சரிப்பார் அவங்க பேர. ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுவது? எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டவர், இந்த என் உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் என்ன தெரியாதுன்னு சொல்லட்டும், எனக்கு ஒரு பெயின் கிடையாது. நீங்க என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லட்டும், ஒன்னு எனக்கு தெரியாது. வேண்டாம், தெரிஞ்சு என்னங்க பண்ண போறாங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் வந்து அறிமுகப்படுத்துவாங்கல்ல, நான் உங்க அந்த சொந்தங்க, நீ இன்னாருக்கு பையனா, எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சு என்னங்க, தெரிஞ்சு என்னங்க? யோபுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க உண்டு, தெரிஞ்சு என்னத்துக்கு? ஆனா நான் போகும் வழியை பரலோகத்தில் பேசுற என் தாசனாகிய யோபுவின் மேல். அப்பா உங்க வாய் என் பேரை உச்சரிக்கணும்னா, ஆண்டவரே மோசே வா, மோசே மாத்திரம் என்கிட்ட இப்படி கூப்பிட்டது எப்படி தெரியுமா? பரலோகத்தில் இருந்தவர் மேகத்தில் இறங்கி, மேகத்தில் இருந்தவர் இன்னும் மலையில இறங்கி, என்னால வானத்துக்கு ஏற முடியாதுன்னு சொல்லி. அவர் இருக்கிற இடம் வானம் தானங்க, என்னால் அங்க ஏற முடியாதுன்னு சொல்லி, என்னால் இவ்வளவுதான் ஏற முடியும்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கி வந்தார் அல்லவா. நல்ல, அதாவது இந்த நாட்களிலே பைபிள்லாம் தியானிக்கும் போது, அதனாலதான் நீங்க எனக்கு என்னால ஒரு பிரசங்கமாலாம் வந்து எடுத்து வச்சது பிரசங்கமா, ஆனா என்னால அப்படி போக முடியல, போக முடியல. ஏன்னா நம்மளை நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம், இந்த கிருபையில கழி கூறுகிறோம், அந்த கிருபை எதுக்கு கொடுக்கிறார் என்பதை மறக்கிறோம். அதாவது ஆண்டவர் வந்து அந்த பேரை உச்சரிக்கிற நாள் இருக்கு தெரியுமா, அன்னைக்கு அவர் டெசிஷனை மாத்த மாட்டாரோ, இன்னைக்கு மாத்துவார். இந்த குயவன் செய்யறது போல நான் அவங்களுக்கு செய்யாம இருப்பேனோ, ஒரு கூட்டத்தை பார்த்து கட்டுவேன் நாட்டுவேன்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டம் வழி தவறி போயிட்டுனா, நான் அவங்களுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், நான் மனம் மாறுவேன் அப்படிங்கிறார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து நான் இடிப்பேன் அழிப்பேன் சொல்லிவிட்டு அவர்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னா, நான் அப்படி செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப இன்னைக்கு இந்த கிருபை நாட்கள் அவர் தம்முடைய டெசிஷனை, அவருடைய கோபம், ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் வெளிப்பட்டாலே ஜனம் இருக்காது, ஆனா அவருடைய தயவோ. அப்போ அந்த கோபத்தில் அடிக்கலான்னு கை வாங்கினாலும், அதான் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமை பொழுதில் என் முகத்தை மறைத்தேன், அடுத்து நித்திய கிருபை. அப்ப டெசிஷன் சேஞ்ச் பண்றார், ஐயோ வேண்டாம் பிள்ளை, பிள்ளை பாவம், பிள்ளை பாவம். இப்படி அன்னைக்கு சேஞ்ச் பண்ண மாட்டார், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது கிருபாசனம், அன்னைக்கு இருக்கிறது நியாயாசனம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதி உள்ள நியாயாதிபதி. அன்னைக்கு என் பேர் உச்சரிக்கலன்னா என் லைஃபோடைய அர்த்தம் அதுதான், முடிஞ்சு முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் இப்படி 100 டைரியை கொண்டு வந்து போட்டாலும் உன்னை எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக சபையே கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார் தெரியுமா? அவர் வாயை திறந்து சொல்லும் போது என்னுடைய ஃபுல் பேர் சொல்லலைனாலும் ஜான்னாவது கூப்பிட்டுறணும். ஆண்டவரே எல்லாரும் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தினர் என்ன மறந்து என் பேரே மறந்தாலும், சபை என் பேரே மறந்தாலும், என்னை சூழ்ந்திருக்கிறவங்க என் பேரை மறந்தாலும், அப்பா இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே, அங்க என்னை கூப்பிட்டு நெறிஞ்சிட்டு என் பேரை நீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமா.

0: நீ ஏறி வாங்குற, நீ சமீபமா வா. எதுக்கு வரணும் ஆண்டவரே? நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இப்படி இப்படி நடக்கணும் மோசே. அந்த மகிமையிலே மோசே, நமக்கு தெரியும், அவன் மலையில ஏறி போகிறான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. யாத்திராகம் 24 அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களிலே மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அப்போ இந்த அனுபவம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பின் இருதயம் வேண்டும். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் இந்த வார்த்தைகள் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட போது, உடன்படிக்கையின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதனுடைய 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே வந்து
1: கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின
0: எல்லா வார்த்தைகளின் படியும்
1: செய்வோம்
0: என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே வந்து சொல்லும், ஜனங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க ஏக சத்தமாய். அதுதான் தீர்க்க தரிசனமாக பின் நாட்களில் நடக்க போகிறது எழுதி வைத்திருக்கிறது. மீகா 4 எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா 2 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒருமிச்சு எல்லாரும் வரணும். எதுக்காக வர்றாங்க? கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளிலே நடப்போம். தேவ சமூகத்தில் அப்படிதாங்க வரணும். என்னுடைய வழிக்கான மருந்து மாத்திரம் அல்ல இந்த வசனம், என்னுடைய வழிக்கான தீபமும் இந்த வசனம். நம்ம எல்லாம் வழிக்கான மருந்தை மட்டும்தான் பார்க்கிறோம், வழிக்கான தீபமாய் பார்க்கிறோமா? ஜனங்கள் எல்லாம் சொல்லும் போது ஆட்டுக்கடை அடிக்கப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. அந்த இரத்தத்தை எடுத்து, பாதி இரத்தத்தை எடுத்து, அதனுடைய 6 வசனத்திலே வாசியுங்கள், அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க
1: வாசித்தான்.
0: நல்ல கவனமா கேளுங்க, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் நமக்கு கிடைக்கப்பட்டதுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அதுதான் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் தெளிக்கப்படலைன்னா இந்த புஸ்தகம் இதுதான். நீங்க ஆராதனை நடக்கும் போது ஆண்டவருடைய இந்த பைபிளை பார்க்க வச்சார், எனக்கு அழுக வந்துட்டு. ஆமென். உடன்படிக்கையின் புஸ்தகம் ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கப்பட்டது. எதுக்கு அப்புறம் தெரியுமா? பலி செலுத்தப்பட்ட பலி மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து மோசே தெளித்ததுக்கு அப்புறமா. ஆமே. கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம், ஆமே, அதனுடைய ஆமே ஆமே அதனுடைய மொத்த பாக்கியத்தை உள்ளடக்கின இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் இன்னைக்கு என் கையில இருக்கிறது என்றால், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்வதிலே எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் பைபிளை கையில எடுத்து உயர்த்தி பிடித்து ஆமே ஆமே ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நேசிக்க எனக்கு கிருபத்தான், எனக்கு ரொம்ப பிடிக்கணும் பாயுத. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றை விட எனக்கு இந்த பைபிளை தான் ரொம்ப பிடிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய நண்பனா நான் பழகணுப்பா. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றை விட அவன் இது என் கையில கிடைக்கிறது. நான் கொடுத்து வாங்கினது 200-300 கொடுத்துதான் வாங்கினேன். ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒரு வேலை இருக்குது. ஆரம்பத்துல மோசே வார்த்தையை சொல்றாரு, அதன் பிறகு கொஞ்சம் கூட அதனுடைய வேல்யூவை புரியணுங்கிறதுக்காக ரத்தத்தை தெளிச்சிட்டு இப்ப புஸ்தகத்தை கையில் எடுக்கிறான். ஆமே. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த புஸ்தகத்தை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம். எனக்காய் அடிக்கப்பட்டு, இன்னைக்கு என்னன்னா பைபிள் எங்கேயோ இருக்கு, போனு கையில இருக்கு. கை விளங்கியோ இருக்கு. நான் எல்லாருக்கும் அன்பா சொல்றேன், இந்த வேதத்தை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தான் அங்க ஃபியூச்சர். அவ்வளவு தான் அன்பான வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்க வைப்பா. அதே நேரத்துல இதுக்கும் உனக்கும் இடையே இருக்கிற உறவு தான் அவன் ஃபியூச்சர் எழுதி வச்சுக்கோ. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருக்கிற நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப என்ன விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன் தான் அர்த்தம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ எதுவோ. ஹல்லேலூயா. நேசிங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டா, அப்படியே எனக்கு பதில் தெரியல. நீ எதுக்கு இப்ப பைபிள் திறக்கிற, மெசேஜ் எடுக்க தானே பைபிள் திறக்கிற? ஒரு காலத்துல அவன் என்ன பார்க்கறதுக்கு பைபிள் திறந்த, அப்பெல்லாம் உனக்கு மெசேஜுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீ பைபிள் திறக்கிறது மெசேஜ் எடுத்து கொடுக்க தானே, உனக்கு நீ எடுக்க பைபிள் தர ஒளியமே இல்லைனாலும் எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவரே, இந்த உதவாத எண்ணில் உறவானீர் என்பதின் அடையாளமா இந்த புஸ்தகத்தை என் கையில கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமே ஆமே. ஐயோ, நாளைக்கு சண்டே போய் மெசேஜ் எடுக்க பைபிள் தர, ஃப்ரைடே மெசேஜ், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் மெசேஜ் எடுக்க, ரொம்ப பிஸி ஆயிட்டியோ? நான் மெசேஜ் எடுக்க மட்டும் இந்த பைபிள் தரப்பேனா? உங்களுக்கு போஜனத்தை நான் கொடுக்கறேன், நான் பட்டினியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் என்னன்னா, ஒரு வாட்டி பைபிள் வாசித்து முடிச்சதும் ஏதோ நமக்கு எல்லாம் தெரியும் மாதிரி, ஒன்னும் தெரியாது. நீங்க 100 தடவை பைபிள் வாசித்து முடிச்சாலும் 101வது தடவை திறந்து அதுல வெளிச்சம் இருக்கும், அதுல பிரகாஷ். அதுதாங்க பைபிள். இதை நேசிக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டார்கள். மோசே, ஆமோசே, ஆமோசே. ஆண்டவரே, நிறைய அற்புதம் கீழே பார்த்தாச்சு. இந்த மகிமை காணப்பட்டது. ஜனங்கள் தூரத்திலிருந்து பார்க்கறாங்க, தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது பட்சிக்கிற அக்கினி. ஆனால் நெருங்கி வந்தவனுக்கு தான் தெரியும் அது பட்சமான அக்கினி. அது பட்சிக்கிற அக்கினி அல்ல, பட்சம். தூரத்தில் இருக்கிறவனுக்கு அந்த மகிமை பட்சிக்கிற அக்கினி, நெருங்கி வருகிறவனுக்கு தான் பட்சமான பட்சமான அக்கினி. இந்த மகிமையிலே ஏறி வந்தானே மோசே, அவனுக்கு வெளிப்படுத்தின 5 காரியங்களை நான் வேகமாக சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது யாத்திராகமம் 33:12-13 வசனங்களிலே நானே சொல்லுகிறேன், டைம் இல்லாததுனால. கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமே. எதற்காக மோசே வருகிறார் தெரியுமா? அவர் வழிகளை அறிந்து கொள்ள, அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள அவர் ரெண்டை நெருங்குகிறானே, அந்த மலையில ஏறுகிறானே, அவனுக்கு அவர் கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த கண்களில் கிருபை கிடைத்ததுனால மோசேயை பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஜெபம் ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறார், நீங்க கூட வரணும்னு சொல்றார், மகிமையை கேட்கிறார். இப்படி நிறைய ஏன் மோசே கேட்கறீங்கன்னா கண்களில். ஏன் நமக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது? ஏன் நம்மளால நிறைய கேட்க, நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு, ஆனால் ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நம்ம இன்னும் தூரத்தில் நிற்கிறோம், தூரத்தில் நிற்கிறோம். அதுதான் சொன்னேன், தூரத்தில் நிற்கிறவர்களுக்கு அது பட்சிக்கிற அக்கினி. நமக்கு பயம் மட்டும்தான் இருக்கும், கேட்கவே முடியாது. நெருங்கி வருகிறவனுக்கு அது பட்சமான அக்கினி. அவன் கேட்பான், கேட்டுட்டே இருப்பான், கேட்டுட்டே இருக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 19:21-22 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சமீபமாய் சேர்ந்து ஆண்டவரே பேச துணிந்தே என்றார். 18:27-28 வசனங்களில் பேச துணிந்தேன் அப்படிங்கிறான். அதன் அர்த்தம் என்ன? தைரியம். 29 வசனம் பின்னும் அவரோடு பேசி, 30 வசனம் இன்னும் பேசி, 31 வசனம் மீண்டும் பேச துணிகிறான், 33 வசனம் இன்னும் ஒரு விசை. இந்த கிருபைய அவருடைய கண்களில் கிருபை பெறுகிறான் தெரியுமா? அவன் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பான், அவர் ஸ்டாப் பண்ணவே மாட்டார். சிம்பிளா சொல்லணும்னா அவர் போனை வைக்க, ஏன் ஜனங்களே உங்களால கேட்க முடியல, ஏன்னா நாங்க தூரத்தில் நிக்கிற ஒரு பட்சிக்கிறக்கு நீ நான் கேட்டு ஏதாவது செஞ்சிட்டார்னா, ஏ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவரிடத்தில் கேட்க கடவன். அவர் யார்? சம்பூர்ணம் உள்ளவரும் ஒருவரையும். அந்த வசனம் தெரிஞ்சும் ஏன் நம்மளால கேட்க முடியல? தூரத்தில் இருக்கிறோம். அவர் வழிகளை

0: சொன்னாரா?
1: இல்ல,
0: அவன் ஸ்டாப் பண்ணான்,
1: அவ்வளவுதான். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த லோத்து அங்க போய் ஒரு 10 ஆத்மாக்களையாவது ஆதாயப்படுத்துவான்னு சொல்லிட்டு. எங்க இப்படி நம்மளை நம்பிட்டு ஒருவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் லோத்துக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினது மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஆபிரகாமே லோத்த நம்புறான், ஒரு 10 ஆத்மாவையாவது இன்னைக்கு நம்மளை நம்பி இருக்கிறார். கடைசியில பார்த்தா இவனே ஃபேலா. அப்ப இவன்கிட்ட 10 பேர் படிச்சுட்டு இருந்தாங்களே அவங்க. ரெண்டாவதாக யாத்ராகமம் எபிரேயர் 8:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். எபிரேயர் 8:5.
2: இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது.
0: அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய
2: எச்சரிக்கையாய்.
0: அப்போ வாழ்க்கையில ஒவ்வொன்றை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு ஜெபிக்க என்ன சொல்லி தருவார், பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நம்ம எதை செய்யறோம், எல்லா காரியத்துக்கும் ஒண்ணு வேண்டாம். இப்ப பிள்ளைங்க 12th படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, 12th படிக்க போற பிள்ளைங்க இருப்பீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? நம்ம மலையில ஏறி தேடுறோமா? உடனே எங்க மலை இருக்குன்னு பாக்கு, மலைனா பிரசனம், பிரசனத்துல தேடுறோமா? ஆண்டவரே, நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சுட்டீங்க என் பிள்ளைக்கு லைஃப், அந்த மாடலை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. மலையிலிருந்து இறங்கும் போது மாடலோட வராரு. சிலர் வரும்போது மாடலா வருவாங்க, அது இல்லை, அவர் கொடுத்த மாதிரி லைஃப். 12 சீஷர்களை இயேசு தெரிந்தெடுக்கணும். அதற்கு அவர் என்ன செய்தார்? இரவு முழுவதும் போய் மலையில ஜெபம் பண்றார். ஏன்? அவருடைய சித்தத்துக்கு மாறா இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணை எப்படி தெரிந்தெடுக்கிறோமா? மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இரவுல ஜெபம் பண்ண வேண்டி வரும். எப்படி வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? மேலிருந்து, அதாவது பெயர்க்கப்படுகிற ஆசரிப்பு கூடாரம் என்பது பெயர்க்க, இங்கிருந்து வெளியே போனாங்கன்னா அதை தூக்கிட்டு போவாங்க. பெயர்க்கப்படுகிற ஒன்றை கர்த்தர் அதை இப்படி செய்யுங்கிற ஒரு மாதிரியை கொடுப்பாருண்டா. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது மற்றவங்களுக்கு, அதனால யார் அதை விரும்ப மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். ஏன் விருப்பத்துல கர்த்தருடைய வசனம் கை வைக்கணும்னா, நான் தூரத்துல நின்று பார்த்துடுறேன். காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதுனால தாங்க மோசே நின்ன இடத்துல எல்லாம் மகிமை இறங்கிச்சு. யோவான் சொல்லுகிறான், நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன் என்று. வார்த்தை இப்போ யோவான் சத்தம் மூலமாய் வெளியே வருகிறது. யோவான் சத்தமாயிட்டான், யோவான் சத்தமாயிட்டான், இந்த வசனத்தினுடைய சத்தமா மாறிட்டான் யோவான். அதனால அவனை பார்த்து கேட்டாங்க, நீர்தான் மேசியாவா என்று. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். வார்த்தை சத்தமாச்சு, வார்த்தை மாம்சமாச்சு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 முன்னே பிறந்தவன் தான் யாரு? யோவான். அவனில் வார்த்தை எதுவா மாறிச்சு? சத்தமா மாறிச்சு. இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமா மாறிச்சு. சபையே வார்த்தை வாழ்க்கையா மாறணும். வார்த்தை அவனுடைய சத்தமாய் மாறின போது அவன்கிட்ட கேட்டாங்க, நீர்தான் மெசியாவா என்று. வார்த்தை மாம்சமான போது அவரை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள், பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையா. இனி வார்த்தை நம்முடைய வாழ்க்கையானால் இந்த வேதத்தை நம்மில் வாசிப்பார்கள். இந்த செய்தி எழுக்கும் போது ஆவியானவர் என்னை எழுத வைத்த ஒரு காரியம், என்னில் கிறிஸ்துவை காண்பிக்க தவறினால் நான் தோற்றவனே. 1000 இருக்கிற ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்கலாம், பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம், என் வாழ்நாளில் ஒரு விசையாவது நான் கிறிஸ்துவை காண்பிக்காமல் கோட்டை விட்டுட்டேனா, நான் நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், நான் தோற்றவனே. உலகம் என்னில் கிறிஸ்துவை காண விரும்புகிறது. சபையே, உங்களில் இந்த
1: ஸ்திரீகளுக்கு சொல்லும் போது

0: பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுவாரு. ஆமா, உங்க நல் நடக்கையினால உங்க புருஷனை நீங்க ஆதாயப்படுத்தலாம். உங்களுக்குள்ள அந்த ஒரு மறைந்திருக்கிற குணம் அது வெளியே வரட்டும். இது நேர தலைகீழ. ஒழுங்கா ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்ன கேட்கல, அதனால உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படி சபிச்சுட்டு போறாளே, இவளே இப்படி சபிச்சா இங்க பாஸ்டர் என்ன சொல்லுவாரோ? அதனால நம்ம இன்னைக்கு சர்ச்சைக்கு எரிகோ வர சீக்கிரம் விழுந்துட்டு ஏழு நாள்ல இல்ல. என்னில் அடுவரே, என் குடும்பத்தில் ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்பட காரணம் என்ன? நான் கிறிஸ்துவ பார்த்ததுனால தானே, ஏதோ ஒரு வகையில். அப்போ இவங்க கிறிஸ்துவ பார்த்துட்டாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்களே. கிறிஸ்துவ போய் யார் காட்டணும்? ஆமென். நெருங்கி வா. மலையிலே மகிமை வெளிப்படுகிறது எதற்கு தெரியுமா? ஆமென். அவர் கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்க, காரியத்தை தெரிவிக்க. மூன்றாவது யாத்திராகம் 32:11-14 காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண. ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவருடைய கோபம் பற்றி எரியும் போது மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார், கர்த்தர் தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபப்பட்டாராம். காரியம் மாறுதலாய் முடிய. யாத்திராக 33:21-24 கர்த்தர் அண்டை இடம் உண்டாக, கர்த்தர் அண்டை இடம் உண்டாக. யாத்திராக 34:5 கர்த்தருடைய நாமம் அறிய, கர்த்தருடைய நாமத்தை அறிய. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. இயேசுவை யாருன்னு கேட்டா, இயேசு யாருங்கன்னு கேட்டா, எங்க கடவுள் வேற, வேற எங்க கர்த்தர் வேற, வேற எங்க ஆண்டவர் வேற, வேற. அதுக்கு மேல ஏண்ட கேட்காதீங்க. அவருடைய நாமத்தை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தினார் அல்லவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? மோசே பக்கத்தில் வந்துடாத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த, அங்கே நில்லு நான் சொல்றேன். ஆனால் இப்பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் பக்கத்தில் நின்று, நான் கர்த்த, நான் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவரே, நீங்க அங்கே இருந்துட்டு என்கிட்ட நான் இரக்கம் உள்ளவர்னு சொல்லுறீங்க, அது எனக்கு சந்தோஷம். ஆனால் என் பக்கத்தில் வந்துட்டு கர்த்தர் அவன் அருகே, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, செபிக்கலாம். யாத்திராகம் 34:5
1: கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அங்கே அருகே நின்று,
0: அங்கே அவன் அருகே நின்று
1: கர்த்தருடைய நாமத்தை கூறினார்.
0: கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன கேட்க விரும்புறான்? நம்ம வேற எந்த பேரை கேட்டாலும் நமக்கு ஐயோன்னு இருக்கும். ஆனா இவர் பேரை கேட்டா, தேனிலும் மதுரமா, தேனிலும் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து. சகோதரா, சகோதரா, உங்க பக்கத்தில் அவர் நின்று என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? உங்க பக்கத்தில் நின்று என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க சகோதரி? யாக்கோபும் பக்கத்தில் வந்து வந்துட்டார். அந்த பிரச்சனத்தில் நமக்கு வேற எந்த விருப்பமும் வராது. இப்ப யாக்கோபு கேட்கிறான், உங்க நாமம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா யாக்கோவுக்கு அவருடைய நாமத்தை கேட்கணும்னு? அவர் வழிகளை அறிந்து கொள்ளவா, அவருடைய நாமம் உனக்கு தெரிவிக்கப்படும். கர்த்தர் அவர் அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அருகே நின்று நம்ம பக்கத்துல ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன நல்ல செய்தி சொல்ல போறாங்கன்னு நான் இருக்கும். நமக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி தாங்க இது. எடுத்தது அவர் சத்தியம் உள்ளவர்னு சொல்லியிருந்தா மோசே பொத்துன்னு விழுந்திருப்பா, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், நின்று கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம். அப்படிதான் கடந்து போகிற போது சொல்லிட்டே, அப்போ அவனுக்குள்ள அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபைய, அவருடைய தயவை எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய இரக்கத்தை, அவருடைய இல்லைன்னா இந்த சத்தியத்துக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியாதுங்க. உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே நெருங்கும் போது ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா அன்னைக்கு அவர் எப்படி வெளிப்படுத்த, நான் இருக்கிறவராகவே. இன்னைக்கு அவர் தான் இன்னும் அவர் அருகே நின்று கர்த்தர் இரக்கமும் ஒவ்வொரு ஸ்டெப்பா இரக்கமும் கிருபையும் நீ, அதன் அர்த்தம் என்ன? இரக்கத்தை வைக்கிறார், கிருபைய வைக்கிறார், தயவை வைக்கிறார். இதெல்லாம் வச்சது எதுக்கு தெரியுமா? அவருடைய சத்தியத்துல நடக்க. அடுத்து சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்குறேன், அக்கிரமத்தை பாவத்தை மன்னிக்கிறேன். அதே நேரத்துல அவர் விசாரிக்கும் போது பிதாக்களுடைய அக்கிரமத்தை 4 தலைமுறையா. அப்ப எதுக்கு எனக்கு இரக்கத்தை கிருபை எல்லாம் வைக்கிறாருன்னா, இந்த வழியில நெருங்கி வாருங்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன். மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவர்.

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தாலும்

ஜனங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. அதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த, எங்கள் ராஜ்யத்தை கட்டு.

சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கப்படத்து. ஹல்லேலூயா. யா என் காரியமாய் போவா, யாரை நான் அனுப்புவேன்? Who shall I send and who will go for me? Hallelujah. என்னை அனுப்பும் இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி Hallelujah. Amen. As our nation is getting ready to celebrate, Hallelujah, the Independence Day, Hallelujah, Hallelujah, ஒரு பக்கத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற Hallelujah, இந்த நாட்களிலே ஆமென், இன்னும் அடிமை தனத்திலே, இன்னும் இருளின் ஆதிக்கத்திலே, இன்னும் பாவத்திலே, இன்னும் சத்துருடைய தந்திரங்களினாலே சிக்குண்டி நசுக்கப்பட்ட நிலைமையிலே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே. Hallelujah. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக, கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, will exalt the people, ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய கரம், உம்முடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தில் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்துக்கு விஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக, இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்.

தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். Oh yes Lord, thank you. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்ததற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கினங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் நம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:20 நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு. அன்பாலே நாம் இப்போ பவுல் எழுதின ரோமருக்கு நிருபத்திலே நாம் அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் இந்த நிருபங்களிலே சொல்லி பல சத்தியத்தை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த வார்த்தை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் நீதிமொழிகளின் புத்தகம் 25:21-22 இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25:21, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். பாருங்க, சாலமோன் ராஜா இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதும்பொழுது தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய செயல்பாட்டை அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தீமையை நன்மையினாலே வெல்லு, தீமையை நன்மையினாலே வெல்லு. பார், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. இதுதான் இங்கே சொல்கிறார், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு என்ன செய், அவனுக்கு பானம் கொடு. நீ அப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையிலே குவிப்பாய். அது நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குன்றார். ஏன்னா அவனுக்கு, ஐயோ இவனுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணோம், இவன் போய் நமக்கு சோறு போடுறானே, நமக்கு இவன் போய் தண்ணி கொடுக்குறானே என்று சொல்லி அவன் மிகவும் நொந்து நூலாவான். அதுதான் ஆண்டவருடைய பாணி. அவருடைய டெக்னிக்கலே என்னன்னாக்கா, சத்ருவை சிநேகிக்கிற ஒரு காரியம்தான். தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறது தான் ஏசு ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே. இன்னைக்கு அப்படி தான் செஞ்சார் அவர். தன்னை அவனுங்க வந்து பிடிக்க வராங்க, அரெஸ்ட் பண்ண வராங்க கெசமனிய தோட்டத்திலே. பேதர் என்ன செய்கிறான், அந்த எதிரி பிடிக்க வந்தவனுடைய அந்த சிப்பாயினுடைய காதை வெட்டுறான். அப்போ கத்தி காதில் பட்டு காது துண்டாக வந்து விழுந்தது. ஆனால் இவர் நமக்கு என்னன்னு என்ன செய்யலை, இவர் போகாமல் அந்த காதை எடுத்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, தன்னை அரெஸ்ட் பண்ண வந்தவன், தன்னை சிலுவையில் அறைய வந்தவனுக்கு என்ன செய்கிறாரு, தீமைக்கு நன்மை செய்கிற தேவனாக இருந்தார். ஆமேன். அதே போல் தான் சாவர நேரத்தில், உயிர் விடுற நேரத்தில் வழியில் துடிச்சிட்டு கிடப்பார். அப்போ இவர் செத்துட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு போர் சேவகன் என்ன செஞ்சான், ஈட்டியால் தன்னுடைய விழாவில் என்ன செஞ்சான், குத்தனான் என்று பார்த்தோம். அப்போ கூட அவனுக்கு அவன் மேலே அந்த ரத்தம் பட்டதுனால அவன் கண்ணு தெரியாதவன் என்ன செஞ்சான், ஒத்த கண் அவனுக்கு ரொம்ப நாளாக அவனுக்கு தெரியாமல் இருந்தது என்று அவன் என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அவனுக்கு கண் தெரிஞ்சது, அதனால தான் குத்தினவன் அவரை என்ன செஞ்சான், நோக்கி பார்த்தான் என்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவுடைய சுபாவம் என்னென்னா, தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அதுதான் ஆண்டவுடைய சுபாவம், இதுதான் அவருடைய பிரியமும் கூட, ஆண்டவுடைய விருப்பமும் கூட. அதை இன்றைக்கி அறியாமல் இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பழிக்கு பழி வாங்கிறது, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்கிறது. நம்ம நேற்று நாம் தியானித்தோம் 19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கன்றார். நீ பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுத்துட்டு நீ ஒதுங்கிக்கோ. ஆனால் நீ ஒதுங்கிறதோட மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் கூடுதலாக பவுல் நமக்கு சொல்லித்தராரு. பழி வாங்கிறத அவர்கிட்ட விட்டுட்டு நீ என்ன செய், அந்த தீமைக்கு நன்மை செய்ய என்று சொல்கிறார். இன்றைக்கி எந்த கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறோம், கொஞ்சம் யோசி பாருங்கள். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் பழிக்கு பழி வாங்குகிறோம், இன்றைக்கி கோபத்துக்கு கோபத்தை தான் காட்டுறோம், உதாசீனத்துக்கு உதாசீனம் தான் செய்கிறோம். நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நம்ம என்ன செய்யலை, அழிக்க அவளை. அதனால தான் பவுல் சொல்கிறார் ஒன்று தேசலோனிக்கிற 5 அதிகாரத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா 14, மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் 5வது வசனத்தில். 1 தெசலோனிக்கேயர் 5:15 அழகாக சொல்கிறார், ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பானே, இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பொதுவான விருப்பத்தை கொண்டிருக்கிறார். இந்த 9 காரியம் என்னது? ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லு, திடமற்றவனை தேற்று, பலவீனரை தாங்கு, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய், எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, இடைவிடாமல் ஜபம் பண்ணு, எல்லாவற்றுக்கும் சோதனை செய். இந்த 9 காரியமும் நீ நானும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் என்றுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவினுடைய சித்தம் என்று சொல்கிறார். சித்தம்டா விருப்பம். இந்த சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அன்பாலே, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மத்தேயு 7வது அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பியது. என்ன கேள்வி என்றால், மத்தேயு 7:21 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் ஆகையால் அப்படின்னார். இந்த அக்கிரம செய்யக்காரன்னு யாரை சொன்னாருன்னு நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். யாரை சொல்கிறாரு? அற்புதங்களை செய்கிறவங்கள, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள, ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தி அநேக பெரிய பெரிய ஊழியக்காரில் தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். நேற்று நம்ம நல்லா பார்த்தோம், நான் சொல்லுற என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்வாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வருவான் அப்படின்னு. நீனு சனிக்கிழமையில் நம்ம தியானித்தோம், நீ அநேக அடி வாங்க போறியா, சில அடி வாங்க போறியா, இல்லை அடியே வாங்காத பாக்கியவனா வாரப்போறியா அப்படின்னு. அன்பால் இதெல்லாம் கோயின்சைட் பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீ என்ன தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் எனக்கு நீ வரமாட்ட. யாரை பார்த்து? பெரிய பெரிய ஆளை பார்த்து சொல்கிறாரு. ஏன்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல்ன்றார். என்ன பிதாவினுடைய சித்தம்? 6 மாதம் நான் ஜெபம் பண்ணேங்க இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே பிதாவினுடைய சித்தம் என்னன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் இந்த 14லிருந்து இன்னைக்கு 18 வரைக்கும் தான் பிதாவினுடைய சித்தம், கிறிஸ்து இயேசுவினுடைய உங்களை குறித்து பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று எனக்கு பதில் சொன்னார். அப்போ இந்த 9 காரியத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு பிரமாணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த சுபாவத்தை கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் நாம் மாறணும் என்றால் நிச்சயமாக பரலோகராஜ் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பால் இன்றைக்கி எப்படிப்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டுடைய சுபாவமும் அதுதான். சாப போக்குள்ள கூட தீமைக்கு என்ன செஞ்சார்? நன்மை தான் செஞ்சார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அன்பால் இந்த இதெல்லாம் என்னை மாற்றியது, என்னை திருத்தியது, என்னுடைய சுயநலத்திலிருந்து என்னை விடுதலையாக்கியது, என்னுடைய கெட்ட சுபாவத்திலிருந்து என்ன திருத்திய வசனங்களாக இருக்கிறது, உயிருள்ள வசனம். அன்பால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவத்தை நான் சொல்ல முடியும். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அநேக காரியங்கள், அதே அதன் மூலமாக அநேகரை நான் ஆத்தும ஆதாயம் பண்ணது உண்டு. ஊழியக்காரர் மத்தியில் ஊழியக்காரெலாம் என்னை வந்து கை நீட்டி பேசினார்கள், இவருக்கு பொல்லாதவன் அவ இப்படி இப்படின்னு எல்லாரும் என்னை வந்து நிந்தித்தார்கள், என்னை துன்பப்படுத்தினார்கள். அப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்காக ஜோம் பண்ண, ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நன்மை செய்யறது, எனக்கு வாய்ப்பு கொடுன்னு. அதே போலே அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அப்படியே நின்று வெக்கி நின்று எப்படி புசி அது தாகமாக இருந்தால் தண்ணி கொடு, அவன் தலையில் அக்னி தலையில் குவிப்பான்னு சொன்னாரோ, அதே போல் அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு பொசிஷனில் ஓடி போய் உதவி செஞ்ச உடனே அவங்க உண்மையிலே அவங்க அப்படியே நொந்து நூலாயிட்டு அழுது ஜெபம் பண்ணார் ஒரு ஊழியக்கார், எங்கள் பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஊழியக்கார். ஆண்டவரே இப்படியே சொல்லியே ஜெபம் பண்ணார், என் காதால் கேட்டு நான் அழுதேன். ஆண்டவரே நான் அவரும் அவர் மனைவியும் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சகோதரன் நாங்கள் என்னவோ நினைச்சோம், என்னவோ நினைச்சோம்னா கெட்டவனாக நினைச்சோம், வில்லனாக நினைச்சோம், எங்களுக்கு எதிராக இருக்கிறோம்னு நினைச்சோம், ஆனால் இவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த உதவியை, பெரிய உதவியை நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன உள்ளார. உண்மையிலே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சகோதரி, நாங்கள் வாழ்த்துறோம் ஆசீர்வாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க அன்பாவிலே. அப்போ நான் அழுது, ஆண்டவரே உன்னை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தீங்க, என்னது உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தீங்க. என்னை கெட்டவன்னு சொன்னாங்க, என்னை நிந்தித்தாங்க, என்னை துன்பப்படுத்தினாங்க, ஆனால் அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நல்ல சான்ஸ், நான் கம்முன்னு இருந்தேனாக்கா அது நடந்திருக்காது. அப்போ தான் எனக்கு ஒரு சத்தியம் உனக்கு ஞாபகம் வந்தது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாத போனாலே அது பாவம்னார். அவர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த உதவி செய்ய என்னால் முடியும். என்கிட்ட வந்து அவர் அழுகும்போது, நீ இப்படிலாம் என்ன நினைச்சல, இப்படிலாம் என்ன தூத்தி திரிஞ்சல, உனக்கு இதை நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அதை செஞ்சுருக்க தேவையில்லை. ஆனால் அந்த வசனம் எனக்கு என்ன செஞ்சுது, தீமையை நன்மையினால வெள்ளு என்ற வசனம் வந்தது, ரோமர் 12 அதிகாரத்தை. அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இந்த ரோமர் 12 கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன். ரோமர் 12 நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அன்பாலே. அதில் அநேக ரகசியங்கள் புதைந்து கிடக்கிற ரோமர் அதிகாரத்தை நீங்கள் பேசணுன்னாக்கா 21 நான் பேசுவேன். அது ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு அவ்வளோ ரகசியங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் அதில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ரோமர் 8 12 ஒரு பொக்கிஷமான அதிகாரங்கள். நான் ஆதி காலத்தில் என்னுடைய திருச்சபையிலே நான் இருக்கும்போது வார்த்தையை கொடுத்த எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அப்போ எங்கள் லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சர்ச்சில் இருந்தேன் நான். அதனுடைய ஃபவுண்டர் என் தானியல் ஐயா, பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், விசுவாச வீரர் என்று தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அவர் ரோமர் 8 100 வாசிங்கன்னு சொன்னாராம். எத்தனை வாட்டி? 100 உட்காந்து 100 நான் வாசித்தது உண்டு. ரோமர் 8 மட்டும் 100 வாசித்தேன். அதனால்தான் அநேக சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அதே விட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரோமர் 12 100 வாசிங்க, ரோமர் 12 100 வாசிங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜீவியம் மாறும், உங்களுடைய குணாதிசயம் மாறும், உங்களுடைய தீமையெல்லாம் நன்மையை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி போடுவார். சும்மா படிக்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவரே இந்த படிக்கிற இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம மாற்றணும். நம்ம கேட்டுக்கிட்டே படிக்கணும், ஆண்டவரே நான் ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதான சொல்கிறாரு ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபமாகிற அனுபவம் தான் இந்த தீமைக்கு நன்மை செய்கிற அனுபவம். ஆமேன். இந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிற அனுபவம் எப்போ வரும்னாக்கா, நீ மறுரூபம் ஆனாதான், ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய விருப்பம் என்னன்னு நீ அறிந்து கொண்டாதான் உன்னை மறுரூபமாக்க முடியும். அப்போ இந்த 1 தேசலோனிக்கர் 5 இந்த 9 காரியம் நீ மறுரூபம் ஆக வேண்டிய ஒரு காரியம். ஆண்டுடைய சித்தம் என்ன என்பதை, பிதா உன்னை குறித்து, என்னை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவை குறித்து பிதாவுடைய விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ கிறிஸ்துவனை ஆவறது பெருசல்ல, நீ பிசாசுகளை துரத்துவது பெருசல்ல, நீ வந்து அற்புதங்களை அடையாளம் செய்வதை பெருசல்ல, உன்னை அறியேன் என்று சொல்ல ஆண்டவருக்கு 1 நிமிஷம். ஏன், ஆண்டுடைய விருப்பத்தின்படி செய்ய நீ தவறிவிட்டதுனால. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களுக்குள்ள உதாசீனத்துக்கு உதாசீனம், எத்தனை ஊழியக்காரர்களுக்குள்ளார இன்னைக்கு தீமைக்கு தீமை, சண்டைக்கு சண்டை, கசப்புக்கு கசப்பு காட்டுகிற ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறோம் அன்பாவிலே. அதையெல்லாம் இல்லாதபடிக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோம் என்றால், தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய கிறிஸ்தவனாக இருந்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக நாம் மாற முடியும், இந்த மறுரூபமாக முடியும். எனவே இந்த ரோமர் 12 தயவு செய்து 100 வாசிப்பது மட்டுமல்ல, அந்த 100 வாசிக்கும்போது ஆண்டவரே இதன்படியாக நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே தீமையை நன்மையினால் செய்ய, ஆண்டவரே நன்மை செய்து வெல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் பழி வாங்காமல் ஆண்டவரே கோபாக்கனைக்கு இடம் கொடுக்குறோன்னா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே நாங்கள் தீமைக்கு உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கவும், தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவும் உதவி செய்யுங்கப்பா. அவன் தலையில் அக்னி தழலை குவிப்பா என்று சொன்னீர். அந்த வாழ்க்கை, அந்த ஆண்டவரே அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது நடைபெறட்டும். ஆண்டவரே நீர் உயிரோடு இருந்த நாட்களிலே ஆண்டவரே மறிக்க போகும்போது கூட ஆண்டவரே எதிரியினுடைய ஆண்டவரே காதை நீர் தொட்டு சுகப்படுத்தினீர், எதிரினுடைய கண்ணை தொட்டு சுகப்படுத்தினீர். ஆண்டவரே உன்னை குத்தினவன் பார்த்தான் என்று பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் நானும் நாங்களும் மாற, கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரும் மாற உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு சாத்தான் எங்களை வஞ்சித்து ஆண்டவரே எங்களை டைவெர்ட் பண்ற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சாகர வரைக்கும் உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க, மறுரூபமாக உதவி செய்யும் அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மாலே.

பிரைஸ்லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 13:39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய மீட்பு கிடைக்கிறது. மீட்கப்பட்ட நாளிலே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். எதை நோக்கி புறப்படுகிறார்கள்? கானானை நோக்கி புறப்படுகிறார்கள். இங்கே வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. என்னவென்றால், அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ண. காரணம், அவர்கள் வேகமாய் அங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள். அடுத்த வேளைக்கு இவர்களிடத்தில் என்று ஒன்றுமில்லை. இவர்கள் இனி இந்த வனாந்தரத்தை கடந்து கானானை அடைய வேண்டும். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம் என்றால், இவர்கள் 40 வருட வனாந்தரத்தில் இருந்தார்கள். அடுத்த வேளைக்கு என்று இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. தங்கள் வழிக்கென்று ஒன்றுமே ஆயத்தம் பண்ணவில்லை. அப்படி ஒன்றும் இல்லாத நிலையில 40 வருஷம் இவர்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவு வரவில்லை, தண்ணீருக்கு குறைவு வரவில்லை, பாதரட்சை தேயவில்லை, வஸ்திரம் பழசாகலை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழைத்தது உண்மையானா? உன்னை தேவன் இரத்தத்தால் மீட்டெடுத்தது உண்மையானா? நீ தேவனால் நடத்தப்படுவது உண்மையானா? இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த வேளைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறீங்களா? அடுத்த நாளை குறித்த கலக்கம் உங்களை பற்றி பிடிக்கிறதோ? அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? பாதியில வெட்டு விடுவாரா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அல்லவா சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் நமக்காக அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் தானே. அடுத்த வேளைக்கு ஒன்றும் இல்லாமல் புறப்பட்ட ஜனங்களுக்கு 40 வருஷம் சாப்பாடுக்கு குறைவில்லை, தண்ணீர் பஞ்சமில்லை, அவர்கள் வஸ்திரம் பழசாகலை, செருப்பு தேயலை. காரணம், அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். தேவனுடைய அதிசயம் இதை சொல்லி தீராது, வர்ணிக்க முடியாது. ஆண்டவர் என்ன வாக்கு தந்திருக்கிறார்? மீகாயேல் 7:15, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களை என்னால் நடத்த முடிந்ததானால் இன்னைக்கும் மீட்கப்பட்ட உன்னை என்னால் நடத்த முடியும். அவர்கள் கண்களுக்கு என்னால் அதிசயங்களை காணப்பட முடியுமானால் உன் கண்களும் அதிசயங்களை காணும்படி செய்ய என்னால் முடியும் என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள்.

வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதினத்தின் காலத்தில் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அதிசயம் எவ்வளவு ஆச்சரியமானது. அடுத்த வேளைக்கு என்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணாத ஜனங்களுக்கு ஒரு குறைவில்லாம கர்த்தாவே அதிசயமாய் இந்த வனாந்தரத்தில் நடத்தினீரே. பாவமை நம்பி உம்மால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறேன். நாளை குறித்த கலக்கத்தோடு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களே, இனி நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட பல புலம்பலோடு கலக்கத்தோடு இந்த நாளில் யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்த நீர் வல்லவர் என்பதற்கு உடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்துக்கு மகிமை

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. வேர்ல்டு விஷன் ஸ்தாபனத்தின் மிஷன் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டரைச் சேர்ந்த ஜான் ராப் என்பவர் எத்தியோப்பியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எழுதியுள்ளார். அவாஷ் என்ற ஆற்றுப்பகுதியில் வாழ்ந்த எத்தியோப்பியர்கள் வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். தங்கள் கஷ்டங்களில் உதவி செய்யும்படிக்கு அவர்கள் தங்கள் பகுதியில் ஆற்றோரம் இருந்த ஒரு பெரிய மரத்தை தான் நம்பியிருந்தனர். அந்த மரத்திற்கு ஒரு அபூர்வ சக்தி இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆகவே அவர்கள் அந்த மரத்தை வழிபட ஆரம்பித்தனர். அந்த பகுதியில் நடந்து செல்லும் பெரியவர்கள் அந்த மரத்தை முத்தம் செய்து செல்வார்கள். பெரியவர்கள் அந்த மரத்தை பற்றி பேசும்போது சத்தத்தை குறைத்து பயபக்தியாக பேசுவார்கள். அந்த பகுதியில் இருந்த சிறுவர்களும் இந்த மரம்தான் எங்களை பாதுகாக்கிறது என்றார்கள். ஒரு நாள் வேர்ல்டு விஷன் ஊழியர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த எத்தியோப்பியர்களின் ரட்சிப்புக்காக ஜெபித்தார்கள். அப்போது அவர்களுக்கு மத்தேயு 21:21-23 கூறப்பட்ட சம்பவம் நினைவுக்கு வந்தது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கனியற்ற ஒரு அத்திமரத்தை சபித்தவுடன் அது பட்டு போயிற்று. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். எனவே இந்த வேர்ல்டு விஷன் ஊழியர்களும் ஊக்கமாக அந்த மரத்திற்காக ஜபித்தனர். அவர்கள் அவ்வாறு ஜெபித்ததை அந்த எத்தியோப்பியர்கள் அனைவரும் கேள்விப்பட்டனர். 6 மாதம் கழித்து அதன் இலைகள் வாடின. பின்பு அந்த மரம் பட்டு போய் அருகிலிருந்த ஆற்றுக்குள்ளே விழுந்தது. அந்த ஜனங்கள் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். நீங்கள் உங்கள் தேவனிடம் ஜெபித்ததைப் போலவே இந்த மரம் பட்டு போய் விழுந்துவிட்டதே என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயம் அதற்குரிய பலனை பெறுவோம். நம் வாழ்வில் காணப்படும் பலவித வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் கட்டுகள் போன்றவைகளுக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் அவைகளை நம் வாழ்வில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் கூறுகிறது. ஒருமுறை யோசுவா கிபியோனியருக்கு ஆதரவாக எமோரியரின் 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணின போது யோசுவா அந்த ராஜாக்களை சிதறடித்தார். மாலை மயங்கும் நேரமான போது தனக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் அனைவரையும் தீர முறியடிக்க வேண்டுமென்றால் இன்னும் சற்று நேரம் சூரிய வெளிச்சம் இருந்தால் நல்லது என்று கண்ட யோசுவா அனைத்து இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பேசி, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று விசுவாசத்தோடே கட்டளையிட்டார். தான் ஜெபித்தபடி நடக்கவில்லை என்றால் அவமானமே என்று யோசுவா கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அனைத்து இஸ்ரவேலர்களின் காதுகளும் கேட்கும்படி சத்தமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் விசுவாசத்தோட கட்டளையிட்டார். தேவன் அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஆம் பிரியமானவர்களே, இனி நம் ஜபங்கள் விசுவாசம் உள்ளவைகளாயிருக்கட்டும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நமக்காகவும் செய்வார். தைரியமாயிருங்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேசொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவுகூர்ந்து பேசொல்லி அழைத்து உதவி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குகிற சூழ்நிலைகளினால் யாருடைய தயவாவது நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகிறது. இவர்கள் பொருட்டு இதை செய்துவிடலாம், தொடங்கிவிடலாம், தப்பித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று. ஆனால் அதற்கு எதிர்மறையாகவே நீங்கள் பெற்றுக்கொள்கிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான் உலகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும்போது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைத்து உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கிற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்து போய் விசுவாசம் இல்லாதவனாய் தன் கூடவே ஒரு நண்பனை போல் இருக்கிற கர்த்தரை நினையாமல் கேட்கிறான், தேவரே, ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனக்காய் யார் வருவார், தயவு செய்வார், காப்பாற்றுவார் என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையை உனக்கு காண்பித்து நடத்துவேன் என்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு பெயர் சொல்லி அழைத்தவர்களையும் தேவ கிருபை எப்படி செயல்பட்டதையும் குறித்து தியானிப்போம். முதலாவதாய் பார்ப்போம் ரட்சிப்பின் கிருபை வெளிப்பட்டதை. லூக்காவின் புஸ்தகம் 19:16 நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. காரணம், அவன் மக்களிடம் கடுமையாய் நடந்து கொண்டபடியினாலும் வரிகளை அதிகமாய் வசூலித்து பாவம் செய்தமையினாலும் அவனின் பெயரே மக்கள் மறந்து போய் அவன் மீது இருந்த கோபத்தினால் பாவி என்று அழைக்கும்படியான நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் அந்த சூழ்நிலையில் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவலாய் காணப்படுகிறான். இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று. அவனும் மரத்திலிருந்து மாத்திரம் சீக்கிரமாய் இறங்கி வரவில்லை, தன் இருதயத்தில் இருந்த பாவங்களை சீக்கிரமாய் இயேசுவிடம் இறக்கி வைக்கும்படி வருகிறான், இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இயேசுவின் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்கிறது, வாழ்வடைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்கள், வியாதியின் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைமைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு என்றாவது இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்புடன் ஆவலாய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றையே நோக்கி கொண்டிராமல் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி சொல்கிறார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாய் பார்ப்போம் உயிர்த்தெழுதலின் கிருபை வெளிப்பட்டதை. யோவானின் புஸ்தகம் 11:16 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவின் நண்பனான லாசருவை குறித்து பார்ப்போமானால், லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு மரித்து போகிறான். இயேசுவிடம் மார்த்தாளும் மரியாளும் கண்ணீரோடு முறையிடுகிறார்கள். அப்பொழுது இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். அப்படியே இயேசு லாசருவின் கல்லறைக்கு சென்று, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கின்றோம்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நீண்ட நாட்களாய் மறித்து போய் காணப்படுகிறதாய் காணப்படலாம். அதை குறித்த வேதனையோடு கண்ணீரோடு எப்பொழுது தடைகள் விலகும், பதில் வரும், அடைப்பட்ட வாசல் திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் மறித்து போன சூழ்நிலைகள் எவைகளாக இருந்தாலும் தம் பெரிதான கிருபையினால் பெயர் சொல்லி அடைப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வரவழைத்து அவற்றை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். மூடப்பட்ட கல்லறை கல் புரட்டப்பட்டதை போன்று இன்றைக்கு உங்களின் நீண்ட நாளாய் மூடப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார். உரத்த சத்தமிட்டு சத்துருவின் கிரியைகளை அதட்டி நிறுத்துகிறார். கட்டப்பட்ட சூழ்நிலையின் கட்டுகளை அவிழ்க்கிறார். இன்றைக்கு இயேசுவையும் அவரின் வார்த்தையும் விசுவாசிக்கும் போது உங்கள் மரித்து போன சூழ்நிலைகளில் ஜீவனை பெறுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை காண ஆவலாய் புறப்படுங்கள். அவர் கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அலட்சியம் பண்ணாமல் என்கிற தலைப்பிலே உங்களோடு பாய்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். சங்கீதக்காரன் அவருக்கு ஜபத்தை கேட்கிறவரே என்று ஒரு அருமையான பெயரை சூட்டினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திக்கற்றவர்கள் யார்? திக்கற்றவர்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில அகராதியிலே தகப்பனையும் தாயையும் இழந்தவர்கள், அனாதைகள், ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே திக்கற்றவர்கள் என்று சொல்லும் போது எப்பொழுதுமே ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்களை மாத்திரம் குறிக்கவில்லை. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ராஜாவாகவும் இருக்கலாம், இளவரசனாகவும் இருக்கலாம். அது ஒரு உதவியற்ற ஆறுதலற்ற நபரை காண்பிக்கிறது. வேதத்திலே ஜோசபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வந்தது. அவருடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய இராணுவ சேனை அவருக்கு எதிராக வந்தது. அந்த நேரத்திலே அவர், எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று திக்கற்றவனை போல கதறி அழுதார். 2015 சென்னை பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தபோது ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. திடீரென்று திக்கற்றவர்களை போல மாறி போனார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட வங்கியில் இருந்தோ தானியங்கி இயந்திரம் மூலமாகவோ பணத்தை எடுக்க முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்தது விலை உயர்ந்த கைபேசிகளாய் இருந்தாலும் ஜாரையும் அவற்றை கொண்டு தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்த மிக பிரசித்தி பெற்ற பென்ஸ் கார்கள் எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கி போயின. ஆகாரத்துக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் திக்கற்றவர்களாக காணப்பட்டார்கள். திடீரென்று இயற்கை பேரொழிகள் வருகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றது. அப்போது ஜாராயிருந்தாலும் திக்கற்ற நிலைமைக்கு கடந்து போகிறார்கள். இந்த கொரோனா வியாதியினாலே எத்தனை பிள்ளைகள், எவ்வளவு மில்லியனர் ஜாராக இருந்தாலும் ஜாருடைய வீட்டையும் அது விட்டு வைக்கவில்லை. எந்த பெரிய மாட மாளிகையாக இருந்தால் என்ன, அரசர்கள் குடிவாழுகிற அரண்மனையாக இருந்தால் என்ன, எங்கும் அந்த சூறை காற்று சென்றது. எத்தனையோ பிள்ளைகளை வாரி கொண்டது, எத்தனையோ பேர் அதனால் பாதிக்கப்பட்டு தப்பிக்கொண்டார்கள். இந்த நிலையிலே எந்த பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனும் ஒரு திக்கற்ற நிலைமையாகவே இருக்கிறார். ஆம் என்பாந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட திக்கற்ற பாதையிலே கடந்து போக வேண்டி இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இருக்கிற திக்கற்ற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன் என்று ஜோவான் 14:18 வாக்களித்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரிலே விசுவாசம் வையுங்கள், அவரிலே நம்பிக்கை வையுங்கள், அவரிலே அன்பு செய்யுங்கள். மீதியான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வாராக. ஆமேன். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 இப்படிப்பட்ட தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: எதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் பாலன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த நாள் நான் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 4:1-7 2 ராஜாக்கள் 4:1-7 நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வாசிக்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னா வாசிக்கலாம். ரொம்ப நேரம் வாசித்தா கேட்டுட்டு அப்படி தூங்கிடுவாங்க ஒரு சிலர். நீங்கள் அப்படி தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், வாசிக்கலாமா?
2: தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தவை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான்.
1: ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இது நாம் அடிக்கடி படிக்கிற ஒரு வேத பகுதி. அநேக தேவ மனிதர்களுடைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வாசிக்க கேட்டீர்கள், தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண். தீர்க்கதரிசி கடனோடு இறந்து போயிட்டார். நம்ம வாழ்ந்து சொன்னால் கடங்கார பாவி செத்து போயிட்டான். அவன் இறந்த உடனே கடன் கொடுத்தவர்கள், அவளுடைய நம்பிக்கை கணவன் இறந்து போனால் அடுத்தது பிள்ளைகள் மேலே தான் வரும். சரி, பிள்ளைங்க இருப்பாங்க, நமக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைகளாக பிடித்து போக வந்திருக்கிறான். இந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லை. தேவ மனிதனாகிய எலிசாவை நோக்கி ஓடி வருகிறான். அந்த தேவ மனுஷனே, என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைகளாக வந்திருக்கிறான். தேவ மனிதன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன உண்டு? அவள் சொல்கிறார், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறான், நீ போய் உன் ஊரில் உள்ள அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை அதில் வார்த்து வை, அதில் ஊற்று. அவள் தேவ மனுஷன் சொன்ன மாதிரியே போனாள். ஊருடைய எல்லா வெறும் பாத்திரங்களையும் வாங்கிட்டாங்க. ஊற்றி கொண்டே இருக்கிறாள். பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கிறது. திரும்ப அவள் கேட்குற மகனை பார்த்து கேட்குறாள், இன்னும் ஒரு பாத்திரம் கொடு. அவன் சொல்லுகிறான், வேறு பாத்திரமே நம்ம ஊரில் இல்லை. வெறுமையான பாத்திரம் நம்ம ஊரில் வேறு ஒன்றும் இல்லை. வீரன் சொல்லுகிறது, என்னை நின்று போயிட்டு. உடனே அவள் தேவ மனுஷன் போய் சொல்லுகிறாள், நீங்கள் சொன்ன மாதிரி செய்த ஐயா, வீடு முழுவதும் பாத்திரங்கள் எண்ணெய் இருக்குது, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், நீ போய் இந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிற, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தன்மை என்னவென்றால், அவர் God is concerned about the past failure and future need. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கடந்த கால தோல்விகளை சரிப்படுத்தும் போதே எதிர்கால தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவர். நம்முடைய தேவனுடைய அந்த அக்கறை ரொம்ப விசேஷமானது. கடன் இவளுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த கடனை மாத்திரம் கொடுத்து விட்டால் அடுத்த நாள் மறுபடியும் கடன் வாங்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கடன் என்பதற்கு கொஞ்சம் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால தோல்வி என்ற அர்த்தம். கடன் என்பதற்கு நமக்கு தெரியும், இந்தியாவில் பிறந்தாலே கடன்கார பாவி தான். நம்ம நாட்டில் பிறந்தாலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே லட்சக்கணக்கில் பணம் கடன் இருக்குது. ஆகினால பிறக்கிறவர்கள் எல்லோரும் கடன் தான். நமக்கு கடன் என்றால் இந்த பணத்தின் அந்த கவனத்திலேயே சொல்லி பழகிவிட்டோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், பணம் மாத்திரம் கடன் அல்ல. இது மிக அவசியமாக சொல்லப்போனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய ஒன்று. கடன் என்றால் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பணத்தை அடிப்படையாக கொண்டது மாத்திரம் கடன் அல்ல. கடன் இல்லாதவர்கள் மிக மிக குறைவு. வேணும் சுட்டி காட்டுகிறது, நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு நம்மால் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு ஜாதி லிஸ்ட் வச்சுருக்கான், டிக் பண்ணி கடன் வாங்குகிறான். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம கடன் வாங்காத ஒரு ஜாதி கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து கடன் வாங்குகிறான் பாருங்களேன். ஆனால் நம்ம சொல்லுவோம், நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், இருக்கிற வாங்கின கடனே திருப்பி கொடுக்க வழி இல்லை. சங்கீதம் 37 வாசிக்கிறோம், துன்மார்க்கன்தான் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் இருக்கிறவன். கடன் வாங்கி திரும்ப கொடுக்கலன்னா அவனுக்கு பேர் என்ன பேர்? துன்மார்க்கன். அப்படி என்றால் இன்றைக்கு கடன் பணத்துலேயும் கடன் இருக்குது நிறைய பேருக்கு. உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு, நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கடவுளை இருந்து வாழ்ந்தவன். என் வாழ்க்கையில் லட்சக்கணக்கில் கடன் இருந்தது. சென்னையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவு சம்பளம் வாங்கியும் கடன் இருந்தது. ஆனால் கத்தோலிக்கள் வந்து 11 மாதங்களுக்குள் கத்தன் கடனை நீக்கினார். 11 மாதங்கள் தான். இன்று வரைக்கும் நான் தைரியமாக தேவசம் சொல்ல முடியும், கத்தர் கடன்களை நீக்குகிறவர். கடன் என்றால் சொன்னேன், ஓல்டு ஃபெயிலியர், கடந்த கால வாழ்க்கையின் தோல்வி. அதே நேரத்தில் எதிர்கால தேவையும் இருக்குது. இதை மாத்திரம் தீர்த்தால் மறுபடியும் கடன் வாங்க வேண்டி வருமே. நம் தேவனுடைய அந்த தன்மை மிக விசேஷமானது. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா, அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு கழுவன், இடது பக்கத்தில் ஒரு கழுவன். இந்த வலப்புறத்து கழுவனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? நல்ல கள்ளலாம். சரியா? கள்ளன் என்னையா நல்ல கள்ளன்? அதாவது ஆவிக்குரிய உலகம் ஒன்று தான் கள்ளனை கூட நல்லவன் சொல்லுது. பாருங்களேன், நல்ல சமாரியன் ஏசுன்னு பாடுறோம்ல, ஹலோ, பைபிளில் சமாரியன் தான் போட்டிருக்கு, நல்ல சமாரியெல்லாம் போடல. நமக்கு இந்த கூட்டல் வந்து ரொம்ப ஈஸியாக வரும், கழித்தல் அதை விட லேசாக வரும். என்னுடைய தகப்பன் ஒரு கணக்கு ஆசிரியர். எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டாங்க, கடன் வாங்கி கழித்தல். சரியா? கடன் வாங்கியே கழிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். கடன் வாங்கியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகல் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புவது, என்னுடைய சிந்தனையில் அநேக செய்திகள் வந்து போகும், ஆனால் இது என் உள்ளத்தில் ஒட்டி கொண்ட ஒரு வசனம். அந்த 2 Kings 4:7 வசனத்தில், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்படின்னா கடந்த கால தோல்விகளை கற்று சரிப்படுத்தும் போது எதிர்கால தேவைகளை கொடுத்த கவனமும் ஆண்டவருக்கு அவர் சந்திக்கிறார். நான் சொன்னேனே, ஆண்டவருடைய சூழல் அடைந்தார்கள். ஒரு பக்கத்தில் நல்ல கல்லை, ஒரு பக்கத்தில் கெட்ட கல்லை. சரியா? சரியா? சரி இல்லைன்னு சொல்லுங்களேன். சரியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் கள்ளன் தான். அதில் என்ன கள்ளன்ல என்று நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன். அது நம்ம ஏன் நல்ல கள்ளன்னு சொல்கிறோம்னா, இவன் ரட்சிக்கப்பட்டதுனால என்ன கள்ளனாம்? நல்ல கள்ளன். அவன் ரட்சிக்கப்படாதனால கெட்ட கள்ளனாம். நான் அப்படி நினைக்கிறது இல்லை. கள்ளனுக்கு குலத்தொழிலே திருடுறது தானே? கள்ளனுக்கு தொழில் என்ன சொல்லி திருடுறது தானே? அவனை சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க, கொஞ்சம் நேரம் சாக போகிறான். ஆனால் சாகும்போது கூட அவன் குலத்தொழில மறக்காமல் ஏசிட்டு வந்து ரட்சிப்பு தேடுறான் பாருங்களேன். அதனால் அவன் நல்ல கள்ளன். இந்த பக்கத்தில் வந்து தொங்கினானே அது தத்தி ஒன்றுக்கும் வருவார். அந்த நேரத்தில் கூட திருட தெரியல பாருங்களேன். அதனால வேணால் இவனை நல்ல கள்ளன் சொல்லலாம், அவனை கெட்ட கள்ளன் சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவுக்கு கூட ரெண்டு சிலுவை பக்கத்தில் இருந்தது. ஒருவன் தான் திருடினான், ஒருவன் திருடல. ஆனால் வேலும் சொல்லுகிறது, நாமும் கூட இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். கலாச்சாரம் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் இயேசு நடுச்சிலுவை என்றால் ஒரு பக்கத்தில் ஒரு திருடன் ரட்சிப்பு திருடுறான், இன்னொரு பக்கத்தில் ஒரு திருடன் திருடவில்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கள்ளம் இருக்கிறான். ஒருத்தனுக்கு பேர் நேற்று, இன்னொருத்த பேர் நாளை. ரெண்டு கள்ளப்பயிலும் திருடுறான் பாருங்களேன். நேற்றையும் திருடுறான், நாளைக்கும் திருடுறான். நேற்றை என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நேற்றைய தோல்விகளை சொல்லியே நம்மளை என்ன பண்ணுவான்? நீ இப்படி பண்ணலை, ரொம்ப யோகியானா, நீ இப்படி செய்யறதில்லை, நீ பெரிய பரிசுத்தவானா, இப்படி கேட்டு என்ன பண்ணுவான்? திருடிகிட்டே இருப்பான். அந்த எதிர்கால கல்வன் இருக்கான் தெரியுங்களா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு கவலை என்ன, என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இவனும் திருடிட்டு. மொத்தத்தில் இயேசு கூட ஒருத்தந்தான் திருடலாம், நமக்கு ரெண்டு பேரும் திருடுறான் பாருங்களேன். நேற்றும் திருடுகிறது, நாளையும் திருடுகிறது. ஸோ காட் இஸ் அவர் கன்சர்ன். கர்த்தர் நம்முடைய கவனம் என்றால் அவருக்கு தெரியும், நேற்று மாத்திரமல்ல நாளையும் திருடும். அப்போ என்ன வேண்டும், ரெண்டு பேரே ஒரே நேரத்தில் சந்திக்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், இரண்டு தேவைகளையும் கவனத்து கொண்டு அழைத்திருக்கிறார். இந்த பகல் வெளியில் நான் உங்களுக்கு முதல் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அந்த கடன் என்பதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, கடன் என்றால் பணம் மாத்திரம் இல்லை, பணமும் கடன் தான். அதை விட ஆவிக்குரிய உலகத்தில் மேலான நான்கு கடன்கள் இருக்குது, சரியா? ரோம நிருபத்தை கொஞ்சம் எடுப்பீர்களானால், கர்த்தருடைய சபையின் மேல், கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் நான்கு விதமான கடன்களை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று, ரோமர் 1:14 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார்,
2: கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும்,
1: கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும்,
2: ஞானிகளுக்கும்
1: ஞானிகளுக்கும்,
2: மூடருக்கும்
1: மூடருக்கும்
2: நான் கடனாளியாக இருக்கிறேன்.
1: எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய், சொல்ல போனால் சுவிசேஷத்தை பூர்ணமாக அறிவித்த ஒரு பரிசுத்தவான். ரோமர் 15:18-19 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இப்படி எருசலேம் துவங்கி இல்லிருக்கம் மட்டும் என்ன பண்ணேன், நான் சுவிசேஷத்தை பூர்ணமாக அறிவித்தேன். இல்லிருக்கம் என்பது இன்றைக்கு இருக்கிற நார்வே, ஸ்வீடன், ஸ்பெயின்லாம் தெரியுங்களா, அந்த பகுதி. அப்படின்னா உலகத்தின் மையமாக எருசலேமிலிருந்து உலகத்தின் ஒரு கோடி வரைக்கும் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தவர் சொல்கிறார், நான் கடனாளி. பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ம சுவிசேஷம் சொல்லலையே, நம்மெல்லாம் கடனாளி இல்லையா? அவர் சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளி. தேவண்டி பிள்ளையே, சபையின் மேல் இருக்கிற ஒரு பெரிய கடன் என்ன தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுலாம், நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் எடுத்துக்கப்படாதவங்க இருக்காங்க, நமது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. ஒன்று நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும், அந்த நாள் போயிட்டு ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறான், அந்த 5 பேர் இந்த பாடாளத்துக்கு வந்து விடக்கூடாது, ஒருத்தன் புலம்புனான் இல்லை. லூக்கா 16:23 பார்த்தீங்கன்னா ஒருவன் புலம்புகிறான், எனக்கு 5 சகோதரர் இருக்கிறான், 5 பேர் இங்கே வந்து விடக்கூடாது, ஆகவே நீங்கள் மோசை அனுப்புங்க அல்லது லாசர்வை அனுப்புங்கன்னு கேட்டான்ல. செத்த பிறகு ஆத்தும பாரம் வந்து பயனில்லை, செத்த பிறகு என் மகன் வரக்கூடாது, என் மனைவி வரக்கூடாது, என் தாய் வரக்கூடாது, என் தம்பி வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தேவமந்தன் ரிச்சர்ட் உம்ரான் என்ற ஒரு பரிசுத்தவான், அவர் முதல் முதலாக ரஷ்யாவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ண தெரியுங்களா, ரஷ்யாவில் அநேக தடைகள் சுவிசேஷத்துக்கு, ஆனால் ரிச்சர்ட் ஒரு காலத்தில் அது உடைந்து தனி நாடுகளாக மாறினபோது சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் வந்தது. ரிச்சர்ட் உம்ரான் போய் அங்கே என்ன பிரசங்கம் பண்ண, முதல் பிரசங்கம் என்ன தெரியுங்களா, க்ருஷ்சேவ், லெலின், ஸ்டாலின்லாம் நரகத்தில் கடந்து கதறுகிறார்கள், ஐயோ ஒரு ரஷ்யம் கூட நரகத்துக்கு வந்துவிடக்கூடாது. ரிச்சர்ட் உம்ரான் அவர்களுடைய செய்தி என்னவென்றால், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி அவர் சொல்லுகிறார், அவங்க இன்றைக்கி பாடாளத்துக்கு வந்து கதறுகிறான். ஏன்னா பாடாளத்துக்குள்ளே போன பிறகு தான் அதன் தீமை அநேகருக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, கடன் என்பது வெறும் பணம் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நானும் அறிவிக்காவிட்டால் அதுவே கடன்தான். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் கிரேக்கருக்கு மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளி. இந்த அளவுக்கு ஓடி ஓடி எபேசபைக்கு சொல்கிறார், இரவும் பகலும் கண்ணீரோடு 3 உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறாரு. இந்த காலவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், உபவாச ஜெபிக்கு வந்திருக்கிறோம், இந்த வந்திருக்க ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிவிட்டேன், நான் சொல்லாவிட்டால் வி ஆர் டெப்டர்ஸ், நாம் கடனாளிகள். நான் என்னை குறித்து சொல்லட்டும், நான் சொன்னேன் ஒரு கத்தோலிக்க குடும்பம், எனக்கு 4 அண்ணன் 1 அக்கா, அதில் ஒரே ஒருத்தர் தான் சுவிசேஷத்துக்கிட்ட வந்திருக்கிறாரு, மீது 4 பேரும் கத்தோலிக்களாக இருந்து கர்த்தரை அறியாமலே சேர்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் என் மனசு அது குத்திக்கிட்டே இருக்குது, ஊரெல்லாம் ஓடி ஓடி போய் சுவிசேஷம் சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டில் உள்ளவங்க விட்டுறீங்களே, வேணும் சொல்லுது, உலகம் முழுவதும் ஆதாயமாக்கலாம், தன் ஜீவன் சொல்லுது இல்லையா, என்னது மாத்திரமல்ல என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஜீவன் தானே. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? ஜெபம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நெருக்கடி வந்தாங்கன்னா ரொம்ப பாரமாக ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இருக்குது ஜெபம் பண்ணு அதுக்கு ஜெபம் பண்ணு, ஆனால் கர்த்த பக்கம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும். ஒவ்வொரு நாள் இதை யோசிக்கும் போது ஒரு குற்றவாளியாகத்தான் நான் கர்த்த சம்பந்தம் இருப்பேன், நான் கடனாளி ஆயிட்டேனே. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த பவுல் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நீங்களும் நானும்

0: சரி, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல.
1: ரெண்டாவது கடனாளி என்ன? நீங்கள் நானும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்படின்னா யாரு கடனாளி? ஆவியானவருக்கு கடனாளி. ரோமர் 8:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரிழப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையினால என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்துக்கு நீங்கள் நானும் கடனாளி இல்லை என்றால், யாருக்கு கடனாளி? ஆவியானவருக்கு நீங்கள் நானும் கடனாளி. இன்னைக்கு அபிஷேகம் என்றால் நம்ம ஆவிக்கிற உலகத்தை நமக்கு தெரியும், பலவிதமான பாஷைகளை நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, கர்த்தருக்குள் பரவசம் அடைவது, கர்த்தரோட ரகசியங்களை பேசுவது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பரிசுத்தாவியின் நிறைவு என்பதை கர்த்தனை தெரியுங்களா? ஆவியானவர் சத்தத்தை கேட்டால் நடப்பது. ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவி என்று ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரன். அந்நிய பாஷை பேசுகிறவங்க, கைத்தட்டுறவங்க, இல்லை உணர்ச்சி வசப்படுறவங்க அல்ல. யார்? அவருடைய நடத்துதலின்படி நடக்கிறவங்க தான் அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த கால விடையில் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஆவியான சத்தத்துக்கு அடம்படி செய்கிறோமா? அன்றைக்கு நம்ம கேட்கவே மாட்டோம். கேட்டால் அவர் சொல்கிறது நம்ம விருப்பத்துக்கு நேரம் மாறாக இருக்கும். நிறைய பேர் கர்த்தர்கிட்ட ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னன்னு கேட்குறதே இல்லை. கேட்டால் அவர் ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று நினைக்க, எதுக்கு கேட்டு தப்பு பண்ணுறது? கேட்காமலே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கால் கையில் விழுந்து ஆண்டவரே தெரியாமல் பண்ணேன், மன்னிச்சிருங்க, ஆண்டவர் மன்னிக்க தயப்பெருத்தவர் தெரியா. அதனால் என்ன பண்ணுவோம்? பண்ணுறது அக்கிரமம் இல்லை, அவன் பண்ணிவிட்டு மறுபடியும் கர்த்தர் சம்பந்த கர்த்தாவே அப்படி திரும்பிடுவோம்ல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை செய்கிறது அக்கிரமம், அடித்தா பாவமாம். பூனை பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், ஆனால் அடித்தா ஐயோ பூனை அடிச்சிட்டான் பாரு பாவி. அதுதான் நம்ம கதை. இந்த காலை வெளியில் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள். நம்ம எதற்கு கடனாளி தெரியுங்களா? மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆவியானவருக்கு கடனாளி. ஏன்? அவர் தானே உங்களை என்னை செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார, உன்னதங்களை உட்கார் வைத்து அழகு பார்க்குறார, அவருடைய சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றி உருவாக்கி கொண்டே வருகிறார. அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்லது. நான் கடந்த 34 வருஷம் அந்நிய பாஷை பேசுகிறவன். ஆனால் என்ன வேண்டும்? அந்த சத்தத்தை கேட்குற அந்த அனுபவம் வேணும்ல, அதன்படி நடக்கிற அனுபவம் வேணும்ல. ஆவியானவர் சொல்லுகின்ற எத்தனை முறை நம்ம மீறி நடந்திருக்கிறோம். என்ன, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் ஒன்றும் அப்படிலாம் அடிச்சிட மாட்டார். என்ன இது கண்ணை குத்துற சாமியா, இல்லை கையில் ஆயுதங்கள்லாம் வச்சு மிரட்டுற சாமியா? அன்பே உருவானவர், அடிபட்டு செத்தவர், அதனால் நம்மளும் கூட சேர்ந்தா போட்டு சாத்திடலாம் ஆண்டவரை. அதுதானே நம்முடைய எண்ணம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் ஆவியான சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நீங்கள் நானும் கடனாளி, மாம்சத்துக்கு நீங்கள் நானும் கடனாளிகள் அல்ல. மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், ரோமர் 13:8 பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை தவிர வேறு ஒன்றில் என்ன பண்ணக்கூடாது? கடன்படாதிருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதை கடனே அல்லாமல் வேறொரு கடன் நமக்கு இருக்கக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறேன்னு சொன்னால், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள் மாத்திரமல்ல, நான் பண்ண எல்லா தொல்லைகளையும் தாங்கி கொண்டு என்னை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்கள்ல, அந்த அன்புக்கு நான் என்ன ஈடாக கொடுக்க முடியும்? எனக்கு முத முதல்ல சுவிசேஷம் சொன்னவர்கிட்ட சொன்னேன், இந்த பார் இதுக்கு மேலே தான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவர் ஹிந்து வந்து ரசிக்கப்பட்டவர், நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம்ல. நான் சொன்னேன், நான் 4ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற, உன் வேலையை மாத்திரம் பாரு, எனக்கு ஏசுபதி தெரியும், கவனித்துக்கள். ஆனால் அந்த சகோதரன் போகலை, திரும்ப திரும்ப வருவார். நான் வீட்டை நான் பேச்சுலர் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அவர் அங்கே பார்த்தாலே கடவு மூடிடுவேன், அவரை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன். அதை தாண்டி அன்னைக்கு ஒருத்தர் நின்றதால் தானே நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு எத்தனை பிரயாசப்பட்டார்கள். அவங்க வந்து நம்ம அன்பை திருப்பி செலுத்த எண்ணத்தை கொடுத்து செலுத்த முடியும். ஒரு முறை ஒரு வழக்கறிஞர், ஒரு சிவில் லாயர், அவருக்குள்ள ஒரு 7-8 ஜூனியர் லாயர், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய லாயர், அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை. அப்பா சொல்கிறாரு, டேய், உன்னை பெற்று வளர்த்து உன்னை ஆள் ஆக்கி இவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக மாற்றிருக்கிறேனே, நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் தெரியுமாடா. இப்போ நான் சொன்னான், என்ன எல்லா அப்பா அம்மா படுற பாடு தானே பட்டீங்க, வக்கீல் இல்லை, ரொம்ப வழக்கமாக பேசுவாங்கள்ல,

0: என்ன சொன்னா, ஏய் எல்லாரும் செய்ததா நீங்க சொன்ன புதுசா என்ன செய்தீங்க? அது சொன்னா, ஏய் மற்றவங்க மாதிரி இல்லடா, நான் எவ்வளவு உனக்கு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன அப்படி செலவு பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வக்கீ, அவன் சிவில் லாயர்னா அவங்க அப்பா கிரிமினல் லாயர். என்ன பண்ணுறானா, ஒரு பெரிய லெட்ஜர் கொண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தது தெரியுங்களா, அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு இந்த ரிக்ஷாவில் ஏற்றி கூட்டு போனாங்களாம். அதுலேருந்து கணக்கு எழுதி வச்சுருக்கான் அவங்க அப்பா. அவன் அட்வொகேட் அப்பாங்கிறத நிரூபிச்சிருக்கான். அந்த நோட்டை தூக்கி போட்டார். போட்டான்னா அவன் அப்படி புரட்டி பல லட்சங்கள் அந்த இடுப்பு வழி வந்ததுலேருந்து அவன் அட்வொகேட் ஆனவர்கள் பணம். கோட் பாக்கெட்டில் கையை போட்டான், செக் புக் எடுத்தான், ஒரே செக்கில் ஒரு லீஃப் எடுத்து அப்படி தூக்கி போட்டான், போய் எடுத்துகிட்டு போ. அப்படி தூக்கி போடும்போது ரெண்டு பேரும் நல்லா அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா மடியில் விழுந்தது. அந்த அம்மா அப்படி எடுத்து பார்த்தாங்க. இது இடுப்பு வழி வந்ததுன்னு தானே, அதுக்கு முன்னாடி வயிற்றுலேருந்து உழைச்சல, அதுக்கு யாரா காசு கொடுப்பாங்க? பால் குடிச்சு ஏவன்டா காசு கொடுப்பான்? கொடுக்க முடியுங்களா? நவ எப்படி ஒரு பெற்ற தாய்க்கு நீங்கள் நானும் கடனை திருப்பி கொடுக்க முடியாதோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பெற்றெடுத்தார்களே, அவங்களுக்கு என்ன கடனை கொடுக்க போகிறோம்? இந்த பகலில் கொஞ்சம் யோசித்துக்கொள்வோம். மூன்றாவது கடன் மிகவும் பொல்லாதது. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமோ, அன்பு செலுத்துகிற கடனே இல்லாமல் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் ஒரே கடன் என்னவாக இருக்குன்னு தெரியுங்களா? நான் போடுமான அளவுக்கு அன்பு காட்டலையே அவங்க மேலே. அவங்க எனக்கு இவ்வளவு அன்பு காட்டினாங்களே, அவங்க என்னை இவ்வளவு பாடுபட்டு கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்களே, இன்றைக்கி ஒரு மனிதனாக என்னை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, நான் என்னத்தை திருப்பி கொடுப்பேன்? மூன்றாவது கடன். நான்காவது கடனை சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 15:27 பார்த்தீங்கன்னா, ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் ஞான நன்மையை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு சரீர நன்மையை கொடுப்பதற்கு நீங்கள் நானும் கடனாளி.
1: இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள்.
0: புரஜாதிகள் ஒன்று செய்தாங்க, அப்படி செய்தது நல்லது என்று எண்ணினார்கள்.
1: இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள்.
0: கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள்.
1: எப்படி என்றால் புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க.
0: அதாவது யூதர்களுடைய ஞான நன்மை யார் பெற்றிருக்காங்க? புறவினத்து மக்கள் பெற்றிருக்க.
1: சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள்.
0: யார் உங்களுக்கு எனக்கு ஞான நன்மையை கொடுத்தார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் உங்களை என்னை நிறுத்தி வைத்தார்களோ, நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன்னு சுவிசேஷன் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் என்னை கர்த்தருக்குள் உருவாக்கினது எங்கள் பாஸ்டர் தான். வசனத்தை ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி என்னை உருவாக்குனாங்களே, என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும் உங்களுக்கு? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவருடைய ஞான நன்மையினை பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் நானும் கடனாளிகள். இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? அது வந்து ஊழிய தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலருடைய என்ன தெரியுங்களா, ஊழியக்காரனுக்கு காணி கொடுத்து பிச்சை போடுற மாதிரி. அந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள், நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற காணிக்கலை பொழைக்கல உனக்கு இவ்வளவு துமுறா, அப்படி பேசுகிறாள் இருக்கு. வட இந்தியாவில் மிஷினரியாக இருந்த ஒருவர், அவர் சென்னையில் மாநில இருக்கிறாரு. அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணுறதுக்காக போகிறார். இதை பார்த்துட்டு அவருக்கு மாதம் காணிக்க அனுப்புகிற ஒரு குடும்பம் நேராக அவர்கிட்ட வந்து, சாரி பிரதர், இனி உங்களை நான் காணிக்க தரமாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறீங்களே ஆஃபீஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, நான் தலையில் தூக்கிட்டு போவான். அதாவது ஒரு ஒளியக்காரன் மனைவி நிறைய மாத கர்ப்பிணி, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டாங்கண்ணா, அப்போ உனக்கு வசதி இருக்குல்ல. இருக்கத்தன்ன நாங்கள் கொடுக்குற காணிக்கலை நீ சுகபோகமாக இருக்கிறியா, உனக்கு நான் தரமாட்டேன். அவர் சொன்னார், நான் உன்னை கேட்டதும் இல்லை, இனி கேட்க போகிறதும் இல்லை, கொடுக்கறதும் கொடுக்காதும் கர்த்தருக்கு உங்களுக்கு உள்ளது, எனக்கு என்ன வந்தது? இன்னொரு ஊழியக்காரருக்கு காணி கொடுக்குற அம்மா காணிக்க நிறுத்திட்டாங்க. என்னான்னு கேட்டால், இந்த அம்மா இறைச்சி வாங்க கடைக்கு போகிறாங்க, இவங்க காணி கொடுக்குற ஊழியக்காரனுங்க இறைச்சி வாங்க நிற்கிறான். இந்த அம்மா ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கொடுக்குற காணிக்கையில் இவன் கறி வாங்கி சாப்பிட்றான் பாரு, ஏன்னா அவன் வயிற்றில் ஈர துணியை போட்டா நின்றுட்டு இருப்பான். கவனித்து ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? ஞான நன்மைகளை பெற்றோமே, யாரால் மதிப்பிட முடியும்? யாரால் மதிப்பிட முடியும்? ஒரு முறை ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரர், சென்னையில் தாம்பரத்துக்கும் பீச்சுக்கும் உள்ள இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும், அதில் அவர் பாடிக்கொண்டே வருவார். நல்லபடி கையில் ஒரு ரெண்டு கட்டையை வச்சு அடிச்சுட்டு பாடிட்டு வருவார். அவர் பாட்டா ஒரு முறை ரொம்ப அற்புதம், ஒரு பாட்டு பாடினார், மிக அற்புதமான பாடல். அந்த பாட்டில் பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அந்த பாட்டு தெரியுமா? பாட்டாக பாடுங்க, அப்புறம் தெரியுமா? நாங்கள் யோசிக்கிறோம். சும்மா நடுவில்ருந்து ஒரு லைன் எடுத்தால் நம்மள்கிட்ட எப்படின்னா 7-2 வராது. 2-2, 2-4 அப்படின்னா தான் 7-2-14. அதே மாதிரி என்ன தான் ஆதிக்கிற பாட்டு எத்தனை வருஷம் பாடினாலும் நடுவில்ருந்து அந்த கிளி ஜோசியம் மாதிரி ஒன்று எடுத்தால் எங்கே எத்தனையோ பாட்டில் எத்தனையோ லைன் திரும்ப திரும்ப வருது. எதை சொல்லுவோம்? மேகங்கள் நடுவே வலிப்பி. இந்த பாட்டு தெரியுமா? தெரியாதா? ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அந்த பாட்டை அவர் பாடிட்டு வராதில், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கும்னு அவர் பாடுறார். அவருக்கு கண்ணே கிடையாது, கண் இல்லாத ஒரு மனிதன் பாட்டு பாடுறாரு. பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து, அப்படி பாடுறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷனுக்கு கண்ணே இல்லை, இவன் கண்களில் நிறைஞ்சிருக்குன்னு பாடுறானே. இவரை விடக்கூடாது ஆளை. அவர் இறங்குற ஸ்டேஷனில் இறங்கி அவட்ட அறிமுகப்படுத்திட்டு அவட்ட கேட்டேன். அவட்ட அவர் சொன்னார், நான் பார்வையற்ற குருடன் அல்ல, நான் ஒரு சபையோட பாஸ்டர். பார்வையற்றவர்களுக்கு ஒரு சபை சென்னையில் நடக்குது, அடுக்க ஒரு பாஸ்டர். நான் ட்ரெயினில் பிச்சை எடுக்கலை, சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரேன். அவங்களா பார்த்து அவர் சஃபாரிலாம் போட்டு நீட்டாக தான் இருப்பார். அந்த பாக்கெட்டில் அவங்களும் நான் யார்ட்டையும் கை நீட்டி வாங்கினதே இல்லை, அவங்க போடுறாங்க சொல்லிட்டு அவர் சொன்னார், உலகத்தின் பார்வையில் நான் யாருன்னு சொன்னால் ஒரு பார்வையற்ற ஏழை பிச்சைக்காரன். ஆனால் கத்துடைய பார்வையில் எனக்குள்ள எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுமா? ஒரு வசனம் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறது இல்லை அப்படின்னா, ஆத்மா விலை எவ்வளவு? உலகத்தை விட பெருசு. உலகத்தை விட பெருசு எது? ஆத்மா. அந்த ஆத்மாவை ரட்சிக்கிற வசனத்துக்கு அப்போ அதை விட எவ்வளோ பெரிய விலை இருக்கும்? என் மனசுக்குள்ளே நிறைய வசனம் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பிரதம் பாருங்க பிரதர், அத்தனை கோடீஸ்வரன் ஆகி இங்கே உட்காந்துருக்கோம்ல. இந்த கோடீஸ்வரன் ஆக்குறவனுக்கு சரி நன்மைகளை கொடுப்பதற்கு கடனாளியா இல்லையா? நான் கடனாளி, நான் கடனாளி. நான் எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் முதல்ல யோசிப்பேன், எங்கள் பாஸ்டருக்கு அது பிடிக்குமான்னு யோசிப்பேன். அவர் விரும்புகின்ற ஏதாவது உனக்கு இருந்தால் அதை வாங்கி முதல்ல கொடுத்துட்டு, ஏன்னா அவர் அன்றைக்கி நாங்கள் நிற்கிறேன்னா காரணம் கர்த்தர் அவரை கொண்டு போட்ட பிச்சை. நான் பேசுகிறேன்னா வசனம், இதை நான் படித்து கற்றுக்கொண்டதல்ல, அந்த பரிசுத்தமான காலுக்கில் உட்காந்து அவர் சொல்லி கொடுத்து தான் நீ பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அப்படின்னா எவ்வளவு ஞான நன்மையை நான் பெற்றிருக்கிறேன்? சரி நன்மை கொடு கடனாளியா இல்லையா? 4 கடன்கள். 1, ரோமர் 1:14, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடனாளி. ரோமர் 8:12, மாம்சத்துக்கு கடனாளி அல்ல ஆவியானவருக்கு கடனாளி. ரோமர் 13:8, அன்பு செலுத்துவதற்கு நீங்களும் நானும் கடனாளி. 4வது, சரீர நன்மைகளை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளி. சரியா? இந்த பெண்ணுக்கு கடன் இருந்துன்னு போட்டிருக்கு இல்லையா, அவளுக்கு வெறும் பணம் தான். ஆனால் சபையை உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல, அதை விட மேலான கடன் இருக்க சொன்னேன். அந்த அட்வொகேட் செக் போட்ட மாதிரி என்ன செய்யலாம்? கடனா அந்த அப்பாயா அப்படி போட்டுடலாம். ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு கத்த சொல்வார், என் ஒரே பேரான குமாரன் உனக்காக கொடுத்தனே, இவ்வளவாக பாடுபட்டு உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு, இதுக்கு நீ திருப்பி என்ன கடனை கொடுக்க முடியும்? நான் என்ன கடனை கொடுக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் கடனாளிகள். சரி, கத்த எதை கொண்டு அந்த கடனை தீர்த்தார்? எண்ணெய். எதை கொண்டு கத்த கடனை தீர்த்தார் அந்த பெண்ணுக்கு? எண்ணெயை பெருகு பண்ணினார், கடன் தீர்ந்ததில்லை. எண்ணெய் என்றால், எண்ணெய் என்றால் கடையில் கிடக்கல, அதான் எண்ணெய். எண்ணெய் என்றால் என்ன? உடனே அபிஷேகம் சொல்லிட்டாருங்க, சரியா? நான் உடனே அதான் நமக்கு ஆவிக்குள்ளது. முதல்ல எண்ணெய் என்றால் உடனே என்ன? அபிஷேகம்தான். நிறைய எண்ணெய் இருக்குது. உபாகம் 33:24 பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசிரியை கொடுத்து வாசிக்கிறோம், அவன் தன் கால்களை எண்ணெயில் கழுவானான், தோய்ப்பானான். ஹலோ, என்ன பண்ணுவானா ஆசையர்? என்ன பண்ணுவானா எண்ணெயில் அதுக்கர்த்தம் என்ன? ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. எண்ணெய் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? வெறும் சொல்ல அர்த்தம் என்ன? இட் ஸ்பீக்ஸ் அ ப்ராஸ்பெரிட்டி. எண்ணெயில கால கழுவுனா எவ்வளவு பெரிய கொழு பிடிச்சவனா பாருங்க. ஹலோ, அவன் தண்ணி கிடைக்காம அவஸ்தப்படுறான். இவன் என்ன செய்யறான்னா, எண்ணெயில் அப்படின்னா தேவன் கொடுக்கின்ற அந்த உச்சக்கட்ட ஆசீர்வாதம் அந்த எண்ணெய். ரெண்டாவது சங்கீதம் 133, சங்கீதம் 133 இரண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடி வழியாய் வழிந்து அவன் அங்கேயே நினைத்த அபிஷேக தைலம். கவனிங்கள், இந்த அபிஷேக தைலம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 133:1 வார்த்தை பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருவித்து வாசம் பண்ணுவது எத்தனை துன்பமும் வேதனையுமா இருக்கிறது. அது ஆரோனின் சிரசில் ஊட்டப்பட்டு அவன் தாடிய வழியாய் வழிந்து அவன் அங்கேயே அரித்த ஆசிடை போல இருக்கிறது. அது இன்னைக்குள்ள கடை. இன்றைக்கு என்ன, அதாவது ஃபெலோஷிப், ஐக்கியம். என்னைக்கு அங்கே அர்த்தம் என்ன, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற அனுபவம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் சபைகளில் ஆராதனை முடியும் போது பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். எதுக்கு? போகிற திசை தெரியாமல் ஓடுறதுக்கு தான் அது, சரியா? அதாவது மெசேஜ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சபை ஃபுல்லாக இருக்கும். நாம் கண்களை மூடுவோம் அப்படின்னா எதுக்குன்னா, ஒருத்தருக்கும் தெரியாமல் ஓடுறதுக்கு தான் அந்த நேரம், சரியா? நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியாக வருவாங்க, சபைக்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஏன் தெரியுங்களா? சீக்கிரமாக வந்தால் வண்டி முன்னாடி மாட்டிக்கும், பின்னாடி வந்து அடைச்சிடும். வண்டி எடுக்க முடியாது, எல்லோரும் எடுத்துகிட்டு போன போட தான் எடுக்கணும். லேட்டாக வந்து கடைசியாக வண்டியை விட்டால் என்ன செய்யலாம்? போய் நெருக்குன்னு தூக்கி வெளியே போயிடலாம்ல. என்னென்ன திட்டம்லாம் போடுறான் நம்ம ஆள். ஏன் கொஞ்ச நேரம் சபையில் நின்று எல்லா கதிரை பிள்ளைகளையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு போக முடியாதா? நமக்கென்று ஒரு ஜனம், நமக்கென்று ஒரு கூட்டம், நமக்கென்று ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தீவுமாக ஒரு கூட்டம் நிற்குதுல்ல, அந்த கூட்டத்தை போல தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், மீதி என்ன ஆத்திரமா மீதி எல்லாத்துக்கும். ஹலோ, அப்படின்னா இன்றைக்கி ஐக்கியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சபை முடிஞ்ச உடனே இடத்து காலி பண்ணுறாங்க. ஏன் தெரியுங்களா? அதை மூஞ்ச பார்க்கணும் பாருங்களேன், எவன் பார்ப்பாரு மூஞ்ச? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இடத்த காலி பண்ணுறதில்லை, அதுக்கு கூட ஒரு ஸ்தோத்திரமா. முகத்தை பார்க்காம போகிறதுக்கு கூட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுற கூட்டம் நம்மகிட்ட இருக்குது. நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள். என்றைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஐக்கியம், சகோதர ஐக்கியம். இந்த காலவில் ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய கடன்கள் தீர்க்கப்பட வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? கர்த்தர் கொடுக்கின்ற செழிப்பு. நாம் சம்பாதிப்பது, நாம் பெற்றுக்கொண்டது அப்பா அம்மா மூலமாக வந்தது, இல்லை என்றால் ஏதோ திடீர்னு வந்தது, அது அல்ல. யார் கொடுப்பது? தேவன் கொடுப்பது. இரண்டாவதாக சொன்னேன், சகோதர ஐக்கியம். இந்த சகோதர ஐக்கியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கலாத்தியர் 6:1-8 பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தினுடைய 7 தன்மைகள் அங்கே இருக்குது. எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, ஆனால் 1 சொல்லி கடந்து போகிறேன். கலாத்தியர் 6:1-8 பார்த்தீங்கன்னா, ஐக்கியத்தில் 7 ஐக்கியம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கேன். கொயினோனியா, ஐக்கியத்துக்கு வேறு தமிழில் ஐக்கியம் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஃபெல்லோஷிப், ஆனால் கிரேக்க மொழியில் அதுக்கு அர்த்தம் கொயினோனியா. கொயினோனியா என்றால் அதுக்கு 7 விதமான அர்த்தங்கள். அதுதான் கலாத்தியர் 6:1 நம்ம உர வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் 7 வரைக்கும் எங்கே போகிறது? அதை வந்து பாருங்களேன், சகோதரனே கூட நான் சேர்த்துப்பேன், சகோதரியேன்னு சேர்த்துப்பேன் நான். சகோதர சகோதரிகளே, ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நம்மளாம் யார்? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். ஒருத்தர் யார் குற்றம் செய்தான் அகப்பட்டுக்கோன், அப்படி தான் போட்டிருக்கு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்னத்தோம், தப்பு பண்ணால் தப்பை மறைக்க தெரியலை, தப்பை நியாயப்படுத்த தெரியலை, மாட்டிக்கிட்டான், சரியா? அவன் யாரு? குற்றவாளி. அடுத்தது நம்ம பற்றி போடுறதுக்கு, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். இந்த வார்த்தையை தயவுசு பண்ணியுங்கள், இதுக்கு நான் வச்சிருக்க அர்த்தம் கிரிமினல்னு அர்த்தம். அதாவது அவன் தப்பு பண்ணி தப்பிக்க தெரியாமல் மாட்டிக்கிட்ட தத்தி. நம்மளாம் யார்? தப்பும் பண்ணுவோம், மாட்டாமல் எஸ்கேப் ஆக தெரியுதில்ல. ரட்சிக்கப்படுவதற்கு பொய்யே சொல்லலையா? அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் அண்ட புழுகு, ஆகாச புழுகு, சரியா? யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மற்றவன் மேலே பொறாமப்படலையா? உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசலையா? சிஸ்டர் தோத்திரம் சிஸ்டர், உள்ள ஆத்திரம் பிச்சுட்டு வருதில்ல. பைபிளத்துக்கு கிளம்பிட்டு சனியன் காலையில் வீடு வீடாக போய் இது பொழைக்கிற வேற உள்ள திட்டிப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா தோத்திரம் சிஸ்டர், கத்தர் காலையில் உங்களை தான் காட்டினார் சிஸ்டர், காட்டாமல் இருக்க மாட்டாரா சிஸ்டர்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்ன பண்ணுறது. உள்ளே ஒன்று வச்சு வெளியே பேசுகிறோம்ல, எத்தனை பேர்ட்ட நம்ம உள்ள அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் உள்ளே இருக்குது, ஒரு கருத்து, ஆனால் வெளியே பேசும்போது அதை சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளே வச்சிட்ருப்போம்ல, இதுக்கு பேர் தான் மாய்மாலம், இதுக்கு பேர் தான் ரெண்டகம். ரெண்டகம் பில்லி சூனிய பாவம்னு வேணும் சொல்லுதில்லை. ஒன்று சாமியில் 15:22 பார்த்திங்கன்னா ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம் இல்லையா நம்மக்கிட்ட? அப்படின்னா ஐக்கியம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிற முதல்ல? ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டவன், ஒருவன் குற்றம் செய்து அகப்படாதவன். இதில் என்னங்க பெருமை இருக்குது? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் கர்த்தருடைய பெருந்தன்மை அது. கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுது? நம்ம பண்ண தப்பெல்லாம் கணக்கில் எடுக்காமல் என்ன பண்ணுறாரு? நம்மை ஆவிக்குரியவர்களாக எண்ணுகிறாரு. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த பாக்கியத்தை சொல்கிறாரு, நீ அவனை சீர்பொருந்த பண்ணு. சீர்பொருந்த பண்ணுதல் என்பதற்கு கிரேக்க மொழியில் காத்திசோ. காத்திசோ என்றால் மெண்டிங் த நெட். வலையை வீசுகிறாங்க இல்லையா, மீன் பிடிக்க வலையை வீசும்போது அது மீன் கிடைக்கதோ இல்லையோ அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து வரும். வரும்போது அந்த வலை கிழிஞ்சு போகுது இல்லையா, கிழிந்து போன வலையை மறுபடியும் மெண்டிங் த நெட். ஆக்சுவலாக காத்திசோ என்றால் கிழிந்த வலையை மறுபடியும் பின்னி பழுது பார்த்தல். அப்படின்னா என்ன செய்யணுமா? குற்றம் செய்யாதவன் அல்ல, குற்றம் செய்தவன், அடுத்து குற்றம் செய்து அகப்பட்டவன், அவனை என்ன பண்ணணுமா? ஐக்கியம் சரியாக இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? அவனை குற்றவாளி என்று தள்ளாமல் என்ன பண்ணும் தெரியுங்களா? அவனை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை தப்பு பண்ணால், பிரதர் இப்படி பண்ணலாமா பிரதர், எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபையில் இருக்கீங்க, இப்படி செய்யலாமா? சாரி பிரதர், தெரியாமல் பண்ணிட்டேன் பிரதர், இன்னும் பண்ண மாட்டோம் பிரதர் சொல்லிட்டு வருவா தெரியுங்களா? அப்படியே தப்பு மறுபடியும் பண்ணுவான். ஏன் பிரதர் இப்போ தானே பண்ணீங்க, மறுபடியும் இதே பண்ணீங்களா? சாரி, ஆவிய உற்சாகம் உள்ளது நமக்கு தான் வசனம் இருக்குது எல்லாத்துக்கும், மாம்சமாக பலவீனம் உள்ளது. சரி ஓகே. மூணாவது முறை எது தப்புனா, இந்த ஜென்மங்கள்லாம் திருந்தாது பிரதர், இது எத்தனை முறை போனாலும் இப்படி தான் பண்ணும் பிரதர், உடனே ஒரு தராசனத்துக்கு போட்டு அவனை நரகத்தை தள்ளிடுவான்ல. ஹலோ. ஆனால் நம்ம விழுந்த மாத்திரம் ஒரு வசனம் வச்சுருப்போம், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நமக்கு ஒரு வசனம், அடுத்தவனுக்கு ஒரு வசனம். அடுத்தவன் விழுந்தால் 2-3க்கு மேலே கிடையாது. நம்ம விழுந்த என்ன, நான் 5 முறை தான் விழுந்திருக்கேன் பிரதர், இன்னும் 2 பாக்கி இருக்குது. ஒவ்வொரு முறை விழும்போதும் கை இல்லாமல் கால் இல்லாமல் எழுந்திருப்போம். கிருபைகளை இழந்து தான் எழுந்திருக்கணுமே தவிர, விழுந்த பிறகு வேறு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நமக்கு நேரம் இது அல்ல. அப்படின்னா எண்ணெய் என்பது கத்தம் என்ன? 2வது, இது மிக அவசியமானது. இது சபையின் ஐக்கியம், சகோதர சிநேகம், சகோதர ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மம், எத்தனை இன்பம். அது யோசித்து பாருங்கள், தலையில் தலைப்பாக வச்சுருக்கான் ஆரோன், அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றுனா அது என்ன செய்யுமா? தலைப்பாகிய நனைத்து, வெறும் தலையில் ஊற்றலை, ஆரோனும் தலையிலுமே சிரசின் மேல் என்றால் அவனுக்கு மேலே அங்கே இருக்குது கத்தருக்கு பரிசுத்தம்னு போட்டு ஒரு பெல்ட், ஒன்று ஒரு தங்கத்தில் ஒரு பெல்ட் போட்டு ஒரு பெரிய தொப்பி வச்சுருக்கிறான். அதுக்கு மேலே ஊற்றுனா அது நனைந்து அவன் தாடி வழியாக வெளிந்து அவன் அங்கேயே நினச்சிட்டு வருது பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, அந்த சங்கீதம் 133 மிக அற்புதமானது, சபைக்கு மிக அவசியமானது. அப்படின்னா 2வது என்ன வேண்டும்? எண்ணெய் என்பதற்கு 2வது அர்த்தம் என்ன? இது ஐக்கியம்.
2: பாகம் 2 மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்க 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு இனம் பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில் நீங்கள் தலை தோட்டாமல் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு ரோட் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாச ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாச எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டுலயும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலயும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தா வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது நம்மளே அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளே அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல், அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடு.

கூட்டம் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் எந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சீக்கிரத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

என்னை தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஐந்தாம் ஃபிரெட்ரிக் வில்லியம் பிரஷ்யாவின் அரசனாக இருந்தார். அவர் காலத்தில் சுற்றியுள்ள பல எதிரிகளால் வந்த பிரச்சனையை சரிசெய்ய பல யுத்தங்களை செய்ய வேண்டியதிருந்தது. இதனால் அரசாங்க கருவூலத்தில் பணம் மிக கணிசமான அளவு குறைந்துவிட்டது. நாட்டை மறுசீரமைக்க ஏராளமான பொருட்கள் தேவைப்பட்டன. அவர் தன்னுடைய குடிமக்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவருடைய எதிரிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பல நாட்களாக சிந்தனை செய்தார். பின்பு தன்னுடைய நாட்டின் பெண்களிடம் உள்ள தங்க ஆபரணங்களையும் வெள்ளி உடைமைகளையும் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொண்டார். அவைகள் அத்தனையும் உருக்கப்பட்டு நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என்றும், நகைகளை கொடுக்கும் பெண்களுக்கு அழகிய வேலைப்பாடு உள்ள இரும்பு அல்லது வெண்கலத்தால் செய்த சிலுவை கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்தார். சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்ட அந்த நாட்டினுடைய பெண்கள் அவர் குறிப்பிட்டது போலவே தங்களுடைய தங்க ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் கொண்டு வந்து கொடுத்து இரும்பு சிலுவைகளை பெற்றுக் கொண்டார்கள். 1813 ஆண்டிலேதான் இது நடந்தது. இந்த திட்டத்திற்கு அவருடைய நாட்டின் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. தங்களிடமுள்ள தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் மனப்பூர்வமாக அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் கொடுக்கும் இரும்பாலான விருதை பெற்றுக்கொள்வதில் மக்கள் மனமகிழ்வோடு செயல்பட்டார்கள். தங்கள் நாட்டிற்காக தாங்கள் தியாகம் செய்கிறோம் என்ற நல்ல உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுடைய இந்த செயல் அரசரை மிகவும் உற்சாகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் பிரஷ்ய நாட்டு பெண்கள் தங்க நகைகளை அணிவதை விட இரும்பினால் செய்த சிலுவை அணிவதையே மிகவும் மதிப்பாக நினைத்தார்கள். செல்வத்தை சேர்த்து வைப்பதல்ல, அதை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்துவதே சிறப்பான குணநலன். இந்த நாட்களில் பல இடங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் செல்வமுடையோருக்கும் ஏற்கனவே மாத வருமானம் பெறுபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தைச் சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஏழை எளிய மக்களினுடைய வீட்டு தேவைகளை சந்திக்க கூடுமானால் இது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும்! நம்மிடம் உள்ள பொருட்களைக் கொண்டு செல்வத்தை மதிப்பிடுவதை விட, நம் செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைக் கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மதிப்பிட முடியும். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். என பின்பற்றுவோமா?

ஒன்று நாளாகமம் 4 அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் இஸ்ரயேல், இஷ்மா, இதபாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அத்சலேல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல். உஷாவுக்கு மூப்பனான ஏசியர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அசுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோ, கார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்ஹேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருந்தும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூஹாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தாப்பனாகிய தெஹினாகியும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனாத்தாய் ஒபிராவை பெற்றான். செராயா கராஷீமன் பள்ளத்தாக்கு மூப்பனாகிய யோவாவை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புனேயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரில் ஒருவன் கேனாஸ். எகலிலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாராயில். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், எப்பேர், யாலோன். மேரேத்தின் பஞ்சாதி மீரியாமையும் சம்மாயையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பஞ்சாதியாகிய எகுதியால் கேதோரின் தாப்பனாகிய யாரேதையும் சோக்காவின் தாப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தாப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோளின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய அபிகேலாவையும் மாகாத்தியனாகிய எஸ்தமோலாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோஹேதும் பென் சோஹேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பயா வீட்டு வம்சங்களும். யோக்கீமும் கோசேயாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும். யசுபிலேகேமுமே. இவர்கள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதோராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதுக்கு அங்கே வாசம் பண்ணினார்கள்.
சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமீன், யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரான மிப்சாம், இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சீமேயு. சீமேயுக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பேர்செபாவிலும் மொலதாவிலும் ஆத்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மாகோத்திலும் ஆத்சார் சூகிமிலும் பெத்பிரியலும் சாராப்பிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவருடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிமோன், தோஹேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல, அவருடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவருடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாவும் யம்லேரரும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செலையாவுக்கு பிறந்த யோசபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபுவும் எசோகாயாவும் ஆசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமையா பெற்ற சிம்ரியின் மகன் எதையாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீயாயம் என்று பேர் பேரால் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதூரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தோரின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷ்கின் குமாரரான பெலத்தியாவும் நெஹரியாவும் ரெய்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலத்தேசத்துக்கு போய் அம்லேக்கியில் தப்பி மீதியார்ந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: God.
1: En devane.
0: When I am in awesome wonder.
1: Aacharyamai ummai paarkiren.
0: Consider all the works thy hands have made.
1: உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிறேன்.
0: I see the stars.
1: நட்சத்திரத்தை பார்க்கிறேன்.
0: I hear the rolling thunder.
1: இடி முழக்கங்களை நான் கேட்கிறேன்.
0: Thy power throughout.
1: உம்முடைய வல்லமை

0: எவ்வளவு பெரியவர் வைத்து பாடுவார்.
1: ரட்சகா தேவா

0: This is what the Holy Spirit says.
1: பரிசுத்தாவியானவர் சொல்றார்.
0: He wants me to share with you my testimony.
1: என் சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள சொல்றார்.
0: My life testimony.
1: என் வாழ்க்கையின் சாட்சி.
0: My mother was a prostitute.
1: எங்க அம்மா ஒரு விபச்சாரி.
0: My mother was a twin.
1: எங்க அம்மா ரெண்டு.
0: My mother and her sister.
1: எங்க அம்மாவும் அவங்க சகோதரியும்.
0: My mother and her sister had 9 brothers.
1: எங்க அம்மாவுக்கும் சகோதரிக்கும் 9 சகோதரர்கள்.
0: 9 brothers.
1: 9 சகோதரர்கள்.
0: 5 of them were medical doctors.
1: 5 பேர் மெடிக்கல் டாக்டர்கள்.
0: 4 of them were engineers.
1: 4 பேர் இன்ஜினியர்.
0: Within 1 year.
1: ஒரு வருஷத்துல.
0: 1 year.
1: ஒரு வருஷத்துல.
0: All the 9 died.
1: எல்லா 9 பேரும் செத்துட்டாங்க.
0: All the 9 died.
1: எல்லா 9 பேரும் செத்துட்டாங்க.
0: The 5 doctors died in a day.
1: ஒரே நாள்ல 5 டாக்டர்கள் என் அம்மாவுடைய சகோதரர் செத்துட்டாங்க.
0: It was the 25th of December.
1: அது 25th தேதி டிசம்பர் மாதம்.
0: They gathered together.
1: அவங்க எல்லாம் சேர்ந்து.
0: Ate and drank.
1: அவங்க எல்லாம் குடிச்சு
0: முடிச்சு. None of them woke up.
1: ஒரு நாள் எழும்பல.
0: 5 doctors died.
1: 5 டாக்டர்கள் செத்தாங்க.
0: My grandmother buried them in a day.
1: ஒரே நாள்ல எங்க பாட்டி அவங்கள
0: அடக்கம் பண்ணாங்க. Within the course of a year.
1: ஒரு வருஷத்துக்குள்ள.
0: The 4 also died.
1: அந்த 4 பேர் செத்துட்டாங்க.
0: So now 9 dead.
1: இப்போ 9 பேர் செத்து.
0: Left with my mother.
1: எங்க அம்மா மட்டும்.
0: And her sister.
1: அவங்க சகோதரி.
0: When I was pregnant, when my mother was carrying me in her womb.
1: எங்க அம்மா என்ன வயித்துல சுமக்கும்போது.
0: My auntie, that's my mother's twin sister, was also pregnant.
1: எங்க அம்மாவுடைய சகோதரியும் அதே சமயத்துல கர்ப்பம் தரித்தார்.
0: When I was born.
1: நான் பிறந்தபோது.
0: My auntie also gave birth.
1: எங்க ஆண்டிக்கும் குழந்தை பிறந்துச்சு.
0: And I was not well.
1: நான் சுகமா இல்ல.
0: So my auntie, I was not well, so my auntie carried me and was running to find a taxi to take me to a hospital.
1: ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு எங்க ஆண்டி போனாங்க.
0: And my auntie fell.
1: எங்க ஆண்டி கீழே விழுந்தாங்க.
0: And miscarriage.
1: அவங்களுக்கு குழந்தை.
0: Lost her womb.
1: அவளுடைய கர்ப்பம் போயிடுச்சு.
0: And lost her baby too.
1: அவளுடைய குழந்தையும் போயிடுச்சு.
0: The baby was also holding, she was holding 2 babies.
1: அவளுக்கு ரெண்டு கையில குழந்தை வச்சிருந்தா.
0: Her baby fell and died.
1: அவளுடைய குழந்தை மரித்து செத்து.
0: She also fell and lost her baby.
1: அவளும் கீழே விழுந்து அவளுடைய கர்ப்பம் கலைஞ்சு.
0: So now,
1: இப்போ
0: I am the only child.
1: நான் ஒரே ஒரு மகன்.
0: Only child in the whole family.
1: முழு குடும்பத்திலே நான் ஒரு ஆள்.
0: All of them are dead.
1: எல்லாரும் செத்துட்டாங்க.
0: Uncles, cousins,
1: எங்க மாமா, எங்க மச்சான், மத்த எல்லாரும் செத்துட்டாங்க.
0: Left with me.
1: நான் ஒரு ஆள் தான்.
0: My mother as a prostitute,
1: அவ ஒரு விபச்சாரி.
0: When she was pregnant,
1: அவ கர்ப்பம் தரித்த.
0: She said, I don't like this baby.
1: இந்த குழந்தை வேண்டாம்.
0: Because this baby doesn't allow me to work and get money.
1: ஏன் போய் நான் போய் வேலை செய்து எனக்கு பணம் இல்லையே, இந்த குழந்தையே எனக்கு இருக்குது.
0: I'm a prostitute, I must work to make money.
1: நான் போய் என ஒரு விபச்சாரி, இன்னும் விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிக்கணும்.
0: So she tried to abort me.
1: அதனால என்ன கலைக்கிறதுக்கு.
0: She went to the hospital.
1: ஆஸ்பத்திரி போனா.
0: She tried 6 times.
1: 6 தடவை கலைக்க பார்த்தா.
0: And I would not come out.
1: ஆனா நான் வெளியே வரல.
0: She was taking herbs.
1: அவ எத்தனையோ மருந்துகளை எடுத்தா.
0: But I was not coming out.
1: அவ வெளியே வரல.
0: On the 7th time.
1: ஏழாவது தடவை.
0: She went to the hospital.
1: ஆஸ்பத்திரி போனா.
0: She met a doctor.
1: டாக்டரை பார்த்தா.
0: From Germany called Bernard.
1: Bernard.
0: Said, doctor, I want to kill this baby.
1: இந்த குழந்தையை நான் கொல்லணும்.
0: Doctor, look at my mother.
1: Doctor,
0: he said, don't kill this baby.
1: இந்த குழந்தையை கொல்லாத.
0: If you give birth to this baby.
1: இந்த குழந்தையை பெற்றெடு.
0: I will take care of him for the rest of his life.
1: அவன் வாழ்க்கை முழுசும் நானே பொறுப்பெடுக்கிறேன்.
0: Hallelujah.
1: கை வைத்து கர்த்தரை துதிப்போம்.
0: I was born the 7th month.
1: ஏழாவது மாசத்திலே நான் பிறந்துட்டேன்.
0: Premature baby, no breath.
1: எனக்கு மூச்சு போக முடியல.
0: I was not breathing.
1: எனக்கு மூச்சு வரல.
0: The nurse said, I'm dead.
1: நர்ஸ் சொன்ன செத்துட்டேன்.
0: He about to throw me into the trash can.
1: குப்பை தொட்டில போடுறதுக்கு பார்த்தா.
0: Right there, Dr. Bernard opened the door.
1: அங்க டாக்டர் பெர்னார்ட் வந்தார்.
0: It was not his day on duty.
1: அவர் அன்னைக்கு வேலையில வரவில்லை.
0: God brought him there at the right time.
1: அவன் அங்க கொண்டு வந்தார்.
0: He saw them putting me in the tray.
1: அங்க ஒரு தட்டில என்ன போட்டு
0: வெளிய.
1: அவன போடாத.
0: Give me the baby.
1: அந்த குழந்தையை கொடு.
0: Took me.
1: அவன் எடுத்தா.
0: Put me in the incubator.
1: என்ன இன்குபேட்டர்ல போட்டா. சூடான ஒரு இடத்துல.
0: And then he sat down.
1: அங்க உட்கார்ந்தா.
0: And watched me.
1: என்ன பார்த்தா.
0: Exactly through the whole day.
1: முழு நாள் உட்கார்ந்து.
0: I was not breathing.
1: நான் மூச்சே விடல.
0: But then at exactly 1 minute past 12.
1: 12 மணிக்கு 1 நிமிஷம் கழிச்சு.
0: And my birthday is the 12th of January.
1: ஜனவரி 12th தான் என்னுடைய பிறந்த
0: நாள். 1 minute past 12.
1: 12 மணி ஆகி 1 நிமிஷம்.
0: I started breathing.
1: மூச்சு எனக்கு வந்துட்டு கை தட்டி கத்துறது.
0: Doctor, hallelujah.
1: Hallelujah.
0: Dr. Bernard said, I told you.
1: Dr. Bernard சொன்னார்.
0: He told the nurses, I told you it's not
1: there. நர்ஸ் சொன்னனே இவன் உயிரோட வந்துருவான்.
0: 7 days after I was born.
1: ஏழு நாள் நான் பிறந்த பிறகு.
0: Dr. Bernard was coming to work one morning.
1: ஒரு நாள் காலையில வேலைக்கு வந்த போது.
0: He had a car accident.
1: அவருக்கு கார் ஆக்சிடென்ட்.
0: Right around the hospital.
1: அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல.
0: And he died.
1: அவர் செத்துட்டார்.
0: My mother's world was shattered.
1: என்னுடைய தாயினுடைய எண்ணமெல்லாம் உடைந்தது.
0: Dr. Bernard's wife told my mother.
1: Dr. Bernard's wife and the thai pat sonna.
0: She said, I didn't hear my husband give a promise to take care of your
1: child. Oh, yen kanavan un pullaya tatteduppen sonnadhu enakku theriyadhu.
0: So I grew up seeing my mother still as a prostitute.
1: Ennudaiya thai oru vibachariyave irundhu ennai valathaal.
0: We used to sleep on the streets.
1: Naanga therila paduthu thoongunom.
0: And men would come and give her money and have sex with her.
1: Manishargal vandu panam koduthu avaloda vibacharam seivaanga.
0: At times they would beat her.
1: Avala adipaargal.
0: At times they would say all kinds of foolish things about her.
1: Avala asuthamana vaarthai solluvaanga.
0: Bad things.
1: Sakketta
0: as a little boy.
1: Naan chinna paiyan.
0: There was such pain in my heart.
1: En vaalkaiyila vedana.
0: I used to cry.
1: Naan aluven.
0: One day,
1: oru naal,
0: my mother held my hand.
1: Indha thaiyin kaiya
0: pidi. Come.
1: Va.
0: We walked through the street.
1: Theruvila nadappom.
0: To somebody's house.
1: Yaarude veettukku.
0: My mother asked the person.
1: ஒரு ஆளை பார்த்து,
0: I want to be a maid.
1: Now velakariya.
0: That was one of the army commanders in Ghana.
1: அங்க ஆர்மி கமாண்டரோட வீட்டுக்கு போனா.
0: The man said, come in.
1: வா உள்ள வா.
0: He gave us the garage.
1: எங்களுக்கு ஒரு கார் ஷெட்
0: கொடுத்தா. We used to sleep in the garage with the dogs.
1: கார் ஷெட்ல நாயோட படுத்துறோம்.
0: The food that were given to the dogs were better than ours.
1: அப்ப நாய்க்கு கொடுக்கிற அந்த ஆகாரம் எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை விட நல்லா இருக்கு.
0: This man would put food on the plate for dogs but put ours on the soil.
1: நாய்க்கு தட்டுல கொடுப்பாங்க எங்களுக்கு எங்களுக்கு தரையில கொடுப்பாங்க.
0: And we would eat.
1: நாங்க சாப்பிடுவோம்.
0: The dogs food.
1: அந்த நாய்க்கு கொடுத்த போடு சாப்பாடு.
0: At night,
1: ராத்திரி,
0: this man will leave his wife upstairs and come downstairs to have sex with my mom.
1: அவன் மனைவியை விட்டுட்டு எங்க அம்மாவோட விபச்சாரம் செய்ய அவன் இறங்கி
0: வருவான்.
1: அவளை அடிப்பான்.
0: So never tell anybody.
1: யார்ட்ட சொல்ல கூடாது.
0: As a little boy I used to stay in the corner. I used to stay in the corner and I look at everything happening and my heart was broken.
1: என் தாயோட இந்த மனுஷன் கொடூரமா இருக்கிறத அந்த மூலையில உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து வேதனைப்படுவேன். ஒரு நாள்
0: The man came and said, I cannot take care of two people.
1: அவன் சொன்ன ரெண்டு பேரை என்னால பாதுகாக்க முடியாது.
0: Either your child go or you stay or you stay or your child goes.
1: உன் பிள்ளை எங்க இருக்கட்டும் இல்லட்ட நீ வெளியே போ இல்லட்ட நீ இரு உன் பிள்ளைய வெளியே அனுப்பு.
0: As a little boy.
1: நான் சின்ன வயசு.
0: There was such pain and anger in my heart.
1: என் வாழ்க்கையில பசியோட
0: வேதனை. I left the house.
1: நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்.
0: I ended up on the streets.
1: நான் தெருவுக்கு போனேன்.
0: I used to eat from the gutters.
1: நாங்க குப்பை தொட்டில இருந்து எடுத்து சாப்பிட்டேன்.
0: Pick up food from the floor.
1: தரையில இருக்கிற சோற்றை எடுத்து சாப்பிட்டேன்.
0: Somebody that doesn't leave food behind, I will go hungry the whole night.
1: யாராவது எச்சி சோற வெளிய போடாட்டா பசியோட தான் நான் ராத்திரி கழிக்கணும்.
0: I used to help people with their luggage.
1: நான் பெட்டிகளை சுமந்து வாழ்ந்தேன்.
0: Then they would give me something.
1: எனக்கு ஏதாவது காசு போடுவாங்க.
0: On the streets if you have money, the strong boys will beat you and take it. So at times when I work, I don't take money. When I help people, I don't take money.
1: சில ஆட்களுக்கு போய் உதவி செய்வேன் பணம் வாங்க மாட்டேன். காரணம் பணம் என் கையில இருந்தா எனக்கு மேல உள்ள பலமான சில ஆட்கள் வந்து என்ன அடிச்சு என் பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு
0: போயிடுவாங்க. Oh God, after today when it rains, when it's raining, a heart when it rains my heart is broken because when it rains pastor we have nowhere to sleep because we used to sleep in the cardboard boards you know this empty package how do you call it
1: மழையே வரக்கூடாது
0: empty boxes so when it rains everything melts up to today when I hear the sound of the rain I begin to pray I said God please touch the children on the streets
1: மழை பெய்யக்கூடாது மழை பெஞ்சா ஒதுக்குறதுக்கு இடம் இல்ல எங்கேயாவது காலி பெட்டி இருந்தா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் இன்னைக்கு மழை பெஞ்சாலும் ஆண்டவரே தெருவில் இருக்கிற சின்னவங்க எங்க போய் ஒதுங்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே என்று அழுவேன்
0: ஒன் டே
1: ஒரு நாள்
0: ஒன் டே
1: ஒரு நாள்
0: I helped a woman
1: ஒரு அம்மாவுக்கு உதவி செய்தேன்
0: carry her lock a bag groceries
1: அவளுடைய பெட்டியை சுமந்துட்டு போனேன்
0: and the woman look at me
1: அந்த அம்மா என்னை
0: பார்த்து said I had a dream
1: உன்னை பற்றி ஒரு சொப்பன
0: I saw a little boy like you in my dream.
1: என் வாழ்க்கையில் ஒரு சிறு பையனை பார்த்தேன் உன்னை போல ஒரு பையனை பார்த்தேன்
0: said I will help you.
1: உனக்கு உதவி செய்வேன்
0: She held my hand and took me home.
1: கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா
0: then she gave me her garage.
1: அவளுடைய கார் ஷெட்டை கொடுத்தா
0: I used to sleep in the garage.
1: அந்த கார் ஷெட்ல நான்
0: clean the house and cut the grass do all the work in the
1: house. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கார் ஷெட்டை துடைச்சி எல்லாம் செய்தேன்
0: give me food to eat.
1: அவ சாப்பாடு கொடுத்தா
0: 17 months after
1: 17 மாசத்துக்கு பிறகு
0: she went to town on her way she had a car accident and died.
1: அவ அங்க போய் ஒரு அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல அவளும் செத்துட்டா
0: my whole world was broken.
1: முழு உலகமும் எனக்கு இருந்த எல்லாமே அந்த நாள்ல உடைஞ்சு போச்சு.
0: Why am I suffering this?
1: நான் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிறேன்?
0: I ended up on the streets again.
1: மறுபடியும் தெருவுக்கு வந்துட்டேன்.
0: Eating from the gutters, from the floor.
1: அங்க சாக்கடையிலயும் குப்பை தொட்டிலயும் இருந்ததை சாப்பிட்டேன்.
0: Then I met another man.
1: இன்னொரு மனுஷனை பார்த்தேன்.
0: Helped him.
1: அவனுக்கு உதவி செய்தேன்.
0: Carry his bag to his car.
1: அவனுடைய காருக்கு அவனுடைய பெட்டியை தூக்கிட்டு போனேன்.
0: His wife said, "Go away."
1: Wife பார்த்து சொன்ன, "போ தூர போ."
0: The man said, "No."
1: இல்ல வேண்டாம் இவனை பா.
0: Come in the car.
1: Carla, va.
0: I remember I was so afraid.
1: பயந்து போனே.
0: I entered the car.
1: The car குள்ள மெதுவா போனே.
0: I sat down.
1: உட்கார்ந்தே பயந்துகிட்டேன்.
0: Looking around the car.
1: சுத்திலும் பார்த்தேன் காரை.
0: The man took me home.
1: வீட்டுக்கு கொண்டு போனான்.
0: He gave me a garage.
1: எனக்கு மறுபடியும் ஒரு கார் ஷெட்ட கொடுத்தான்.
0: I used to sleep with a dog called Sharp.
1: Sharp என்கிற நாயோட தான் நானும் படுத்து தூங்கணும்.
0: The food given to the dogs was better than mine.
1: அந்த நாய்க்கு கொடுத்த ஆகாரம் எனக்கு கொடுத்த ஆகாரத்தை விட நல்லா இருந்துச்சு.
0: I used to wish the dog would never die.
1: The நாய் சாக கூடாதுன்னு நான் வாஞ்சித்தேன். ஏன்னா நாய் செத்துட்டா எனக்கு ஆகாரம் கிடைக்காது.
0: Because when they give the dog food,
1: அந்த நாய்
0: that is what keeps me.
1: அந்த நாய்க்கு ஆகாரம் கொடுக்கிறது தான் எனக்கு ஆகாரம்.
0: This man had 4 boys in the house.
1: அவனுக்கு 4 பிள்ளைகள் அந்த வீட்டில் உள்ளவனுக்கு.
0: I used to clean the house, clean the car. I used to wash their clothes and do every work in the house.
1: அவங்க வீட்ல உள்ள எல்லா வேலையும் நான் செய்து அவங்க துணிகளை துவைச்சு அவங்க காரை கழுவுன அவங்க வீட்டை சுத்தம் பண்ணேன்.
0: And in the evening,
1: சாயந்தர நேரம்,
0: the boys had a special teacher that would come to the house to teach them.
1: அவங்களுக்கு வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுக்கற ஒரு டீச்சர் வருவார் அந்த 4 பிள்ளைகளுக்கு.
0: The study room was close to the garage.
1: அந்த கார் ஷெட் பக்கத்துல தான் அவங்க படிச்சு கொடுக்கற இடம் இருக்கும்.
0: And there was a hole through the door.
1: அந்த டோர் வழியா ஒரு துவாரம் இருக்கும்.
0: And I would look through that hole.
1: அந்த கதவு வழியா எட்டி பார்ப்பேன்.
0: And watch them study.
1: அவங்க படிக்கிறதை என் சத்தம்
0: கேட்கும். That is how I learned how to read and write.
1: அப்படி தான் நான் எழுத படிக்க
0: படிச்சேன். SOSO TO, I'll be listening.
1: SOTO2 என்று எழுதுகிறத படிச்சேன்.
0: One day the man caught me.
1: ஒரு நாள் அந்த மனுஷன் என்ன பிடிச்சிட்டான்.
0: You supposed to sleep and wake up and do the work in the house.
1: இங்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாது, நீ வேலை செய்து அங்க தான் இருக்கணும்னு
0: சொன்னா. Do you even know what you are being taught?
1: அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கா உனக்கு தெரியுமா?
0: They were teaching them tenses. So he said, what is the past tense of go?
1: Past tense, கடந்த காலம், நிகழ்காலம் சொல்ல உனக்கு என்ன தெரியும்னு
0: கேட்ட. And I said, gone
1: என்று சொன்னேன்.
0: He looked at me.
1: என்ன பார்த்தா?
0: He said, join them.
1: ஜீவோ
0: என்ன
1: நீனும் போய் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா.
0: So join them.
1: அவங்களோட சேர்ந்து படி.
0: So every day I'll clean the house, I'll do all the work.
1: எல்லா வீட்ல உள்ள வேலையெல்லாம் முடிப்பேன் சீக்கிரமா.
0: In the evening I'll go and sit down with the boys.
1: சாயந்தரம் அந்த பையங்களோட கூட உட்கார்ந்து படிப்பேன்.
0: And I'll be listening, I'll be learning.
1: நான் கேட்டு கற்றுக்கொண்டேன்.
0: When the boys go to school,
1: பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன
0: பிறகு, I'll go and pick up their notebooks.
1: அவங்க நோட்புக்கை எடுத்து,
0: And I'll start reading and studying.
1: நானும் பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன்.
0: The boys loved me.
1: அந்த பிள்ளைகள் என்ன ரொம்ப
0: நேசித்தாங்க. They used to give me money.
1: அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க.
0: When they give me the money,
1: அவங்க பணம் கொடுக்கும்போது,
0: I'll go and dig the floor and put the money there. Go and dig the soil and put the money there.
1: நான் அங்க குழியை தோண்டி அந்த பணத்தை போட்டு வச்சேன்.
0: I study.
1: படிச்சேன்.
0: In the house.
1: அவங்க வீட்ல படிச்சேன்.
0: They didn't know.
1: அவங்களுக்கு தெரியாது.
0: One day I went out.
1: ஒரு நாள் வெளியே போனேன்.
0: I saw a teacher.
1: அங்க டீச்சரை பார்த்தேன்.
0: In our area.
1: எங்க வட்டாரத்தில்
0: அந்த
1: டீச்சர் என்ன பார்த்தா,
0: he said, I've heard that you are studying.
1: நீ படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன்.
0: He said, they are registering for the common entrance examinations. And the examination you write that takes you to the high school.
1: நீ அந்த எக்ஸாமினேஷன் எழுதினா உன்னை ஹை ஸ்கூலுக்கு கொண்டு போறாங்க, காலேஜுக்கு கொண்டு போகலாம். அந்த எக்ஸாம் இருக்குது, நீ படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன்.
0: He said, if you have money,
1: உனக்கு பணம் இருந்தா,
0: I will register you.
1: உன் பேரை ரெஜிஸ்டர் பண்றேன்.
0: Then you write.
1: நீ அதுக்கு எக்ஸாம் எழுதினார்.
0: So I went to my bank. You know the floor.
1: I bank the floor. குளிய தோண்டி மண்ணில் புதைச்சு எல்லா பணத்தையும் எடுத்தேன்.
0: I was not stingy.
1: நான் கஞ்சன் அல்ல.
0: Some of you are so stingy, you will not even use money.
1: நீ
0: to help you yourself.
1: உனக்கு தானே உதவி செய்ய உன் பணத்தை நீ செலவழிக்காத கஞ்சாமுட்டி நீ.
0: You keeping your money in the bank and you going to die and leave it behind.
1: நீ பணத்தை பேங்க்ல போட்டு ஒரு நாள் சாக போகிற அன்னைக்கு ஒருத்தனும் பயன்படுத்த முடியாது.
0: I took all the money and gave it to him.
1: அந்த பணத்தை நான் எடுத்து அந்த டீச்சர்ட்ட கொடுத்தேன்.
0: He registered me.
1: என் பேரை பதிவு செய்.
0: I wrote the exams.
1: நான் பரீட்சை எழுதினேன்.
0: And passed with distinction.
1: Hallelujah. கைதட்டி நான் பாஸ் பண்ணிட்டேன்.
0: Never been to school.
1: ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனதில்லை.
0: Never sat in a classroom before.
1: கிளாஸ் ரூம்ல படிச்சதே இல்லை.
0: He didn't know Jesus.
1: Yes,
0: he didn't know God. I don't care about God. I hate that God. If God is there, why am I suffering this world? I hate that anything that smells like God. There was such bitterness in my heart. My first choice, I got it.
1: முதல் தருணம் எனக்கு கிடைத்தது.
0: I went to the school.
1: நான் ஸ்கூலுக்கு போனேன்.
0: Nobody knew in the house.
1: யாருக்கும் இந்த வீட்டில் தெரியாது.
0: I had two shirts and two shorts.
1: ரெண்டு ஒரு சட்டை ஒரு சின்ன கால்
0: சட்டை.
1: எனக்கு கை கால்ல செருப்பு
0: கிடையாது. No shoes on.
1: என் கால்ல செருப்பு கிடையாது.
0: Didn't have any shoes.
1: என் கால்ல செருப்பே கிடையாது.
0: I wore my first shoe when I was 15 years old.
1: 15 வயசாகும் போது தான் எனக்கு முதல் செருப்பு கிடைச்சிச்சு.
0: Every year 15th of February I celebrate it.
1: ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 15th தேதி நான் கொண்டாடுவேன். காரணம், எனக்கு முதல் செருப்பு கிடைச்சது அப்பதான்.
0: நோ ஷூஸ்,
1: எனக்கு ஷூவே இல்ல.
0: I came to the college.
1: கல்லூரிக்கு வந்தேன்.
0: A plastic bag with one of the shirts and the shorts in it. That's all I had.
1: எனக்கு இருந்தது ஒரு பிளாஸ்டிக் பை தான்.
0: No pen, no book, nothing.
1: பெண்ணும் கிடையாது,
0: no
1: mattress, கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பெண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
0: I still have schoolmates who laugh at me, who meet me around the world today and they cry. Some of them collapse when I tell them it's me.
1: நான் தான் அந்த ஆளு. இன்னும் ஸ்கூல்ல உன் கூட படிச்சேன்னு சொன்னாலே கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். நீனா இப்படி இருக்கிறான்னு.
0: They used to laugh at me.
1: என்ன பார்த்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க.
0: So look at you, poor boy.
1: ஓ, ஏழை பையனேன்னு என்னை கேவலமா நினைப்பாங்க.
0: You have nothing.
1: ஒண்ணுமே இல்ல.
0: I will go to the classroom.
1: நான் கிளாஸ் ரூம் போவேன்.
0: And they will push their chairs and tables away from me.
1: நான் போய் உட்கார்ந்தா என்ன தள்ளிட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. அவங்க புஸ்தகம் அவங்க டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வேற பக்கம் போயிருவாங்க.
0: Because I stink on my body. I have no soap to bath with.
1: எனக்கு குளிக்கிறது சோப் கூட கிடையாது. என் மேல எல்லாம் நாத்தம்.
0: Normally I wait when they take their bath in the main shower. I will go and pick the little pieces of soap they've left behind, squeeze it together, and that will take me for a day.
1: என் வீட்டில் அவங்க எல்லாம் சோப் போட்டு குளிச்ச பிறகு ஏதாவது சின்ன துண்டு சோப்பு எங்கேயாவது கீழே விழுந்து கிடைஞ்சுனா அதைத்தான் எடுத்துட்டு வந்து என் மேல சோப் போடுறதுக்கு வழி.
0: I had no books to write in.
1: புஸ்தகமே கிடையாது, நோட்டு புஸ்தகமே கிடையாது.
0: I used to steal sheets from the notebooks of my friend, of my classmates, and then I'll be able to write the notes.
1: Yeah. பக்கத்துல படிக்கிற கிளாஸ் ரூம் பையங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து பேப்பரை கிழிச்சு தான் நான் எழுதுவேன்.
0: When school vacates, I have nowhere to go.
1: ஸ்கூல் முடிஞ்சா எங்க போகணும்னே தெரியாது.
0: You see people's mothers and fathers coming for them, hugging them, putting them in a car, holding their trunk, their boxes. I'll be standing there with tears in my eyes. I have.
1: மற்ற பிள்ளைங்க வந்தா அவங்க அப்பா அம்மா வந்து பேகெல்லாம் எடுத்து கார்ல கூட்டு போவாங்க. நான் மாத்திரம் நின்னு பார்த்து அழுதுகிட்டு இருப்பேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது.
0: Some of you are in this building this morning.
1: உங்களெல்லாம் இப்படிப்பட்ட சிலர் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க.
0: You say, Bernard, nobody cares for me.
1: Bernard, என்னை யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு நீங்க அழுறீங்க.
0: I am nothing.
1: நான் யாருமே இல்லைன்னு அழுறீங்க.
0: I have no food, I have nothing.
1: எனக்கு சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை.
0: Jesus loves you.
1: இயேசு உங்களை நேசிக்கிறார்.
0: God loves you.
1: கர்த்தர் தான் உங்களை நேசிக்கிறார். வேற யாருமே உங்களை நேசிக்க மாட்டாங்க.
0: It's not over yet.
1: இந்த பூமியில ஒருத்தரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க.
0: God is working out something for you.
1: கர்த்தர் ஆனா உனக்காக ஒரு காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறார்.
0: There is hope.
1: அதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை. வேற யாருமே நம்பிக்கை
0: இல்லை. My head teacher used to tell me to leave in his house till school reopened.
1: எங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நீ என் வீட்டில் அந்த கரேஜில் இரு, ஸ்கூல் திரும்ப திறக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க.
0: He used to, his wife used to sell some food, so he would give me this food, I put it on my head and go through the town selling it till school reopened.
1: அவங்க அந்த வீட்டு வைஃப் அவங்க சில ஆகாரம் செய்து கொடுப்பாங்க, நான் தலையில சுமந்து பல இடத்துக்கு வித்து அவங்களுக்கு கொண்டு காசு கொடுப்பேன்.
0: And my classmates would be laughing at me.
1: Yeah, ஸ்கூல்ல உள்ள மற்ற பையங்களாம் பார்த்து சிரிப்பாங்க.
0: Some of them would see me and they would laugh at me.
1: என்ன பார்த்து சிரிப்பாங்க.
0: I used to at times sit down somewhere.
1: நான் எங்கேயாவது போய் தனியா உட்கார்ந்திருப்பேன்.
0: I would cry.
1: அழுதுகிட்டே இருப்பேன்.
0: Cry.
1: அழுவேன்.
0: No mother, no father.
1: தகப்பனும் இல்ல, தாயும் கிடையாது.
0: Couldn't even know where my mother was.
1: எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது.
0: The fourth year.
1: நாலாவது வருஷம் கல்லூரியில நாலாவது வருஷம் படிக்கும்போது.
0: I'm sleeping on the floor.
1: தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தேன்.
0: Nobody in the dormitory.
1: யாருமே அங்க ஹாஸ்டல்ல இல்ல.
0: They have all gone out to study.
1: எல்லாரும் படிக்க வெளியே போயிட்டாங்க.
0: I had a dream.
1: எனக்கு ஒரு சொப்பனம்.
0: Just a dream.
1: ஒரு சொப்பனம் எனக்கு
0: வந்து. Just a dream.
1: ஒரு சொப்பனம்.
0: And in the dream I saw two men holding two spears about to drive it through my left leg.
1: ரெண்டு பேர் பயங்கரமான ஈட்டி எடுத்து என்னுடைய இடது காலில் குத்துறது போல இருந்துச்சு.
0: I woke up from the dream.
1: நான் ராத்திரி எழும்பி பார்த்தேன்.
0: And I was bleeding physically.
1: சரீரத்தில் அப்படியே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது.
0: There are two worlds, the spiritual world and the natural world.
1: ரெண்டு விதமான உலகம், இயற்கை உலகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகம்.
0: What happens in the natural world is a result of what is happening in the spiritual world.
1: இயற்கையில இந்த உலகத்தில் நடக்கிறது ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கும்.
0: But Jesus is Lord over both.
1: ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ரெண்டு உலகத்துக்கு அவரே ஆண்டவர். கைவேது கர்த்தரை துதிப்பாமே.
0: I woke up and I was bleeding.
1: எழும்பி பார்த்தபோது ரத்தம் என் இடது காலில் ஓடுது.
0: I still have the scar up to today.
1: இன்னைக்கு வரைக்கும் அந்த காயம் என் காலில் இருக்குது பாருங்க.
0: Just a dream.
1: அது சொப்பனம்னா.
0: Oh, there is a devil.
1: ஆனா அங்க ஒரு பிசாசு இருக்கு.
0: Oh, yes, there is a devil.
1: அங்க ஒரு பிசாசு இருக்கான்.
0: Oh, yes, there's a wicked devil.
1: ஒரு துன்மார்க்க பெச்சு பிசாசு இருக்கான்.
0: Who is seeking to destroy your life.
1: அவன் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பார்க்கறான்.
0: But there is a Jesus.
1: இயேசு அங்க இருக்கான்.
0: To change your life.
1: அவன் உன் வாழ்க்கையை மாத்துகிறான்.
0: I was paralyzed.
1: நான் முடங்கி போயிட்டேன்.
0: My waist and all parts of my body begins to go into paralysis. I just paralyzed completely.
1: இடுப்பு வேலசேயில கை கால்கள் எல்லாம் முடக்குவாத வந்துட்டு எனக்கு.
0: Couldn't walk for 6 months.
1: 6 மாசம் நடக்க முடியல.
0: The doctors told me.
1: டாக்டர் சொன்னாங்க.
0: You will never walk again.
1: நீ மறுபடியும் உன்னால நடக்க முடியாது.
0: Paralyzed and that is it.
1: நீ முடக்குவாத வந்துட்டு அவ்வளவுதான்.
0: School had vacated.
1: School முடிஞ்சிட்டு.
0: I'm in the head teacher's house.
1: அந்த டீச்சருடைய வீட்டில் இருக்கிறேன்.
0: Sitting on the floor.
1: தரையில் இப்படி படுத்திருக்கிறேன்.
0: I didn't have any wheelchair.
1: எனக்கு வீல் சேர் அங்க கிடையாது.
0: I used to drag myself like that on the floor.
1: என்னுடைய இடுப்புக்கு இதை வச்சு தான் நடந்தேன்.
0: A poor man.
1: நான் ரொம்ப ஏழையான இப்படி
0: பாரலைஸ்ட்.
1: காலும் கையும் வரல.
0: Nobody cares.
1: யாரும் என்னை கவனிக்கல.
0: One day.
1: ஒரு நாள்.
0: I'm on the floor.
1: நா தரையில கிடந்த
0: 12th of January, it was my birthday.
1: என்னுடைய பிறந்தநாள் ஜனவரி 12th தேதி.
0: I am in the garage of the head teacher.
1: நான் அந்த டீச்சருடைய கராஜில கார்ல.
0: Sitting in the floor.
1: கீழ படுத்து கிடக்க.
0: I saw a light shining in my room.
1: என் அறைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வந்தது.
0: I turned to see the light.
1: அந்த லைட்டை நான் பார்த்தேன்.
0: It nearly blinded my eyes.
1: என் கண்ணை அது குருடாக்கிட்டு.
0: I turned in fear.
1: அதை பார்க்கறதுக்கு திரும்பணும்.
0: I'm shaking on the floor.
1: நான் தரையில நடுங்கிட்டு இருந்தேன்.
0: And a voice spoke to me in my language.
1: என்னுடைய பாஷையில ஒரு சத்தம் கேட்டது.
0: It said, Bernard, rise up.
1: Bernard, எழும்பு.
0: I'm sending you to the world.
1: நான் உன்னை உலகத்துக்கு அனுப்புவேன்.
0: To show them my son is the way, the truth and the life. To show the world that I am God and there is none like me.
1: என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன் அவரை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று நீ சொல்ல போகணும்.
0: Hallelujah!
1: Hallelujah!
0: The power in that voice.
1: தேவனுடைய வல்லமை வந்து
0: lifted me from the ground.
1: என்னை தரையிலிருந்து எழுப்பது.
0: And I started walking.
1: நான் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன்.
0: I started walking.
1: நான் இப்படியே நடந்தேன்.
0: The head teacher's house is close to the girls' dormitory.
1: Girls hostel பக்கத்துல தான் என்னுடைய டீச்சருடைய வீடு இருந்துச்சு.
0: School had vacated but the last year students were on campus preparing for their final exam.
1: கடைசி வருஷத்துல அங்குள்ள கேர்ள்ஸ் எல்லாம் தங்களுடைய எக்ஸாம்க்காக ஆயத்தம் பண்ணினார்கள்.
0: And the girls were on the veranda or the porch.
1: அங்கே மேலே கேர்ள்ஸ் எல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தார்.
0: They saw me coming out of the head teacher's house walking.
1: என்னுடைய அந்த டீச்சர் வீட்ல இருந்து நான் எழும்பி நடந்து வருகிறத அவங்க பார்த்தாங்க.
0: They knew I couldn't walk.
1: நான் என்னால் நடக்க முடியாம படுத்திருந்தேன்.
0: They knew I would never walk again.
1: நான் மறுபடியும் நடக்க மாட்டேன் என்றினார்.
0: They saw me walking.
1: நான் நடக்கிறத பார்த்தா.
0: They ran down.
1: அவங்க எல்லாம் கீழே ஓடி வந்தாங்க.
0: Give me what has happened.
1: என்ன நடந்துச்சு உனக்கு?
0: I opened my mouth to explain.
1: என்னுடைய வாயை திறந்து
0: ஜெபம். I started speaking in tongues.
1: நான் அந்நிய பாஷையில பேசினேன்.
0: I started speaking a heavenly language.
1: பரலோக பாஷை எனக்கு வந்துட்டு கைதடி கத்தி துதிப்போம்.
0: This girl thought I was crazy.
1: இந்த பெண்கள் நான் நினைச்சாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டேன்னு.
0: So they asked for a school bus and took me to the hospital.
1: என்ன ஸ்கூல் பஸ் பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க.
0: At the hospital is a 56 year old woman born again spirit filled called Mother Alice.
1: Mother Alice என்ற சகோதரி 56 வயசு ஹாஸ்பிடல்ல அந்த தாய் இருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க.
0: And God has promised this woman, you will have a child before you die. And the woman is 56 years. No child.
1: 56 vayasu and ammavukku ana and ammavitta aandru solirundha nee saagradhukku munnala unakku or magan kedaipaan solirundha.
0: When they brought me, I was speaking in tongues.
1: Na avanga kootittu vandha podu na anniya bhashaiyila pesen.
0: I didn't see it.
1: Na adha paakala.
0: I went blank.
1: எனக்கு அப்படியே ஆவியில நிரம்பி
0: இருக்கிறேன்.
1: அந்நிய பாஷையில
0: பேசுறேன்.
1: அவள் என்னை பார்த்தா
0: கேட்டா என்ன
1: பார்த்தா
0: this boy,
1: இந்த பையன்
0: is not possessed.
1: இவன் பிசாசி உனக்கு
0: பிடிக்கல.
1: இந்த பையன்
0: is not crazy.
1: அவன் பைத்தியம் இல்ல.
0: He is filled with the Holy
1: Spirit. ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க.
0: And God is calling him.
1: கர்த்தர் அவனை கூப்பிட்டார்.
0: To the nations.
1: தேசங்களை சந்திக்க.
0: I got revived in Mother Alice's house.
1: நான் அலிஸ் அம்மா வீட்ல இருந்தேன்.
0: When I got revived, I look around and I said, "Why am I?"
1: நான் ஏன் இங்க இருக்கறேன்? திடீர்னு கண்ண திறந்து பார்த்தா இந்த அம்மா வீட்ல இருக்கேன்.
0: She said, "Welcome, my son."
1: அவர் சொன்னாய், "மகனே, என் வீட்டுக்கு வா."
0: That was the first time I heard that word.
1: ஓ, முதல் தடவை ஆ மகனேன்னு கூப்பிடுற சத்தம்.
0: She was the first human being who taught me what love was.
1: அன்பு என்னன்னு அந்த அம்மாட்ட தான்
0: பார்த்தேன். I never knew what love was.
1: அன்பு எனக்கு என்னன்னே தெரியாது.
0: She would hug me.
1: அவள் என்னை
0: She would say, "Well done."
1: நல்ல செய்திருக்கிறாய்.
0: She said, "I'm proud of you."
1: நான் உன்னை பார்த்தா பெருமைப்படுறேன்.
0: She would teach me the scriptures.
1: வேத வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தா.
0: She would come at night when I'm sleeping and lay his hand, her hands on me.
1: ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் என் மேல கை வைத்து எனக்காக ஜெபம் பண்ணுவா ஆவியில.
0: And begin to prophesy upon me.
1: என் மேல தீர்க்கதரிசனம் சொல்லுவா.
0: She bought me a little notebook.
1: எனக்கு ஒரு சின்ன நோட் புக்.
0: She said, "Write everything God tells you."
1: ஆண்டவர் உனக்கு சொல்றத நான் எழுது.
0: One day she prophesied to me.
1: அவள் ஒரு நாள் தீர்க்கதரிசி.
0: She said, "God will take you to London, England."
1: லண்டன் இங்கிலாந்துக்கு உன்னை கொண்டு போவா.
0: And God will use you mightily there.
1: அங்கே ஆண்டவர் உன்னை வல்லமையா பயன்படுத்துவா.
0: And you will go to 44 nations.
1: 44 தேசங்களை நீ போவா என்று சொன்னார்.
0: From London.
1: லண்டன்ல இருந்து.
0: And then from 44 nations.
1: 44 தேசம்.
0: God will take you to America.
1: அமெரிக்காவுக்கு கொண்டு போவா.
0: And shoot you like an arrow of deliverance across the nations of the earth.
1: தேசத்திலுள்ள எல்லா தேசங்களுக்கும் போய் உன்னை கூர்மையான அம்பாக ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னார்.
0: And nations will come to hear of the glorious news of my son.
1: என்னுடைய மகனுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தை கேட்க உலகமெங்கிலிருந்து ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்னார்.
0: He said presidents of nations will sit down and listen to my voice and listen to my word and counsel through you.
1: தேசத்தின் அதிபதிகள் உன் பாதத்துக்கு வந்து நீ என்ன சொல்லுகிறாய், என்ன ஆலோசனை கொடுக்க போகிறாய் என்று அவர்கள் உன் பாதத்துக்கு வந்து கேட்க போகிறார்கள் என்று சொன்னார்.
0: I wrote everything down.
1: எல்லாத்தையும் நான் எழுதி வைத்தேன்.
0: 3-4 years time mother Alice died.
1: 3-4 வருஷம் கழித்து என்னுடைய தாய் அலிஸ் மரித்தார்.
0: She called me one morning. She said, "Son, it's time for me to go."
1: அந்த அம்மா ஒரு நாள் என்னை அழைத்து நான் சாக போகிறேன் மகனே என்று சொன்னார்.
0: Pastor, I remember the pain in my heart.
1: என் இதயத்தில் அன்னைக்கு வந்த வேதனை அதிகம்.
0: I said, "God, why?"
1: ஆண்டவரே, ஏன் இந்த அம்மா சாக போறாங்க?
0: Why are you doing this to me?
1: ஏன் எனக்கு இது நடக்கணும்?
0: She said, "Son, I have to go."
1: நான் போணும் மகனே.
0: But God will take care of you.
1: கர்த்தர் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வார்.
0: God will meet your needs.
1: கர்த்தர் உன் தேவை
0: சந்திப்பார். He will use you.
1: அவர் உன்னை பயன்படுத்துவார்.
0: I look at her, I remember. I said, "Mama, what do I do to thank you?"
1: அம்மா, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல என்னமா செய்யணும்னு கேட்டேன்.
0: She smiled.
1: அவள் சிரிச்சாங்க.
0: She said, "A day is coming."
1: ஒரு நாள் வரும்.
0: When thousands and millions of souls.
1: ஆயிரம் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க.
0: Are going to respond to the good news of Jesus.
1: இயேசுவின் சுவிசேஷத்துக்கு
0: அவர்கள்
1: விடுதலை அடைவார்கள்.
0: சிக்னஸ் அண்ட் டெவில்.
1: அவர்கள் பிசாசினிடத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்கள்.
0: ஹோலி கோஸ்ட் வுட் ஃபால் அபான் பீப்பிள்.
1: பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து விழுவார்.
0: And I will be standing at the right hand of Jesus.
1: நான் இயேசுவின் வலது பக்கத்தில் நான்
0: இருப்பேன். And I will touch Jesus on the shoulder.
1: நான் இயேசுவினுடைய முதுகை தட்டுவேன்.
0: And I said, "Jesus,
1: இயேசுவே,
0: that is my boy."
1: அதுதான் என் மகன்.
0: Those were her last words.
1: அதுதான் கடைசி வார்த்தை.
0: And she died in my hands.
1: அவ என் கையிலேயே மரித்து போனார்.
0: My world was shattered.
1: என்னுடைய உலகம்
0: ஓடுக்கப்பட்டது. I was so disappointed.
1: நான் ரொம்ப ஏமாந்து போனேன்.
0: But I had met Christian brothers and sisters who called me.
1: சகோதர சகோதரிகள் என்னை அழைத்தார்கள்.
0: So I used to stay with a Christian family.
1: குடும்பங்களுக்கு போவேன், அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். நல்லா வேலை செய்தான் அனுப்பிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சாப்பாடு எடுத்து வெளியே போடுறத நான்
0: பார்ப்பேன்.
1: கிறிஸ்தவங்க அப்படித்தான் கஞ்சத்தனம்
0: பண்ணுவாங்க.
1: அப்படித்தான் கஞ்சத்தனம் பண்றாங்க.
0: தொட்டில
1: போய் நீ குப்பையில சோற போடுவா, ஒரு ஆளுக்கு கொடுக்க.
0: I continue cleaning.
1: நான் தொடர்ந்து வேலை
0: செய்யணும்.
1: சுத்தம் செய்யற வேலை செய்யணும்.
0: Sunday.
1: ஒரு நாள்
0: in the afternoon I'm preaching.
1: மத்தியானவேல பிரசங்கம் பண்ணிட்டு தெருவுல.
0: And I meet a man.
1: ஒரு மனுஷரை
0: சந்தி. And the Holy Ghost spoke to me.
1: பரிசுத்தாவியா பேசி.
0: He said this man is dealing with cocaine.
1: இந்த மனுஷன் பயங்கரமான போதை மருந்து வச்சிருக்கான்.
0: If he doesn't give his life to Jesus.
1: இயேசுவுக்கு இவன் வாழ்க்கையை கொடுக்கலனா
0: this man is going to be arrested 3 days and die in jail.
1: இந்த மனுஷனை 3 நாள்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயில்ல மரித்து போவான்னு சொன்னேன்.
0: I told the man I said hey
1: அந்த மனுஷனை பார்த்து
0: the Holy Ghost said you ought to give your life to him.
1: சொன்னா நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு
0: கொடு. You die in jail.
1: இல்லாட்டா நீ சிறையில மரித்து போவா.
0: The man held my neck.
1: அந்த மனுஷன் என் கழுத்தை பிடிச்சான்.
0: He wanted to beat me.
1: என்ன அடிக்க வந்தான்.
0: I said no.
1: இல்ல
0: it's true.
1: உண்மைதான்.
0: God. The one who created you.
1: உன்னை உருவாக்கினவர்.
0: Says you must change.
1: நீ மாறணும்னு சொல்ற.
0: Give him your life.
1: உன் வாழ்க்கையை கொடு.
0: The man was moved.
1: அவன் அப்படியே அசைஞ்சான்.
0: He received Jesus on the street.
1: அந்த தெருவிலே இயேசு அவனை ஏற்றுக்கொண்டான்.
0: I laid my hands upon him.
1: அவன் மேலே என் கையை வைத்தேன்.
0: He fell to the floor.
1: அவன் கீழே விழுந்தான்.
0: He asked me where do you live?
1: எங்க வாழ்றான்னு கேட்டான்.
0: I told him where I live.
1: நான் எங்க வாழ்றேன்னு
0: சொன்னேன். I said don't come to my house.
1: என் வீட்டுக்கு வராதேன்னு சொன்னேன்.
0: My boss has told me not to bring any visitor to my house.
1: யாரையும் வீட்டுக்கு கொண்டு வர கூடாதுன்னு என் வீட்டுக்காரன் சொல்லிருக்கான்.
0: My boss was a Christian.
1: என் பாஸ் ஒரு கிறிஸ்தவன் தான்.
0: But he doesn't entertain anybody.
1: ஆனா யாரையும் அவன் வீட்டுக்குள்ள ஏத்த
0: மாட்டான். They are Christians like that.
1: அவங்க இப்படி தான் கிறிஸ்தவங்க.
0: Who are stingy with what God has given them.
1: ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தான அவங்க கஞ்சம்.
0: Your house is not yours as a Christian.
1: ஓ வீடு உனக்கு சொந்தமானது.
0: Your house is the place where God will bring people and change their lives.
1: ஓ வீட்டுக்கு ஆட்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது அவங்களை கர்த்தர் மாற்றுவார்.
0: Your car is not yours.
1: உன் கார் ஒண்ணுடையதல்ல.
0: You are supposed to bring people to church every Sunday.
1: சபையில ஒவ்வொரு நாளும் உன் காரை வச்சு ஆளை கொண்டு வரணும்.
0: Give them a lift.
1: அவங்களுக்கு நீ லிப்ட் கொடுக்கணும்.
0: Don't just drive alone in your car.
1: அவன் உன் காரை நீனே ஓட்டு வர
0: ஒருத்தரும் தொட முடியாது. Just drive alone on your motor.
1: நீ மாத்திரம் அந்த மோட்டார் சைக்கிள் வர.
0: Find somebody.
1: யாரையாவது கொண்டு வா.
0: That is why God gave it to you.
1: ஆண்டவர் உனக்கு அதை கொடுத்தார்.
0: The money you have is not yours.
1: பணம் உன்ட இருக்குது அது உன்னுடையது அல்ல.
0: When you give your life to Jesus, everything you have belongs to God.
1: உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீ கொடுத்துட்டா எல்லாமே இயேசுவுக்கு தான். கை தட்டுங்க கர்த்தரை துதிப்போம்.
0: The man was changed.
1: அந்த மனுஷன் மாற்றப்பட்டான்.
0: He started a good business.
1: அவன் நல்ல வியாபாரம் ஆரம்பிச்சான்.
0: A shoe business.
1: அவன் ஷூ பிசினஸ் ஆரம்பிச்சான்.
0: He bought me my first shoe.
1: அவன் தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தான்.
0: One day.
1: ஒரு நாள்.
0: The man is going to London for good business.
1: லண்டனுக்கு ஒரு பிசினஸ்க்கு போனான்.
0: And he sat on the flight.
1: அவன் ஃளைட்ல உட்கார்ந்தான்.
0: And a friend of his.
1: அவனுடைய நண்பர்.
0: Who used to do cocaine.
1: அவன் அந்த போதை மருந்து வாங்கிடுவான்.
0: He used to do cocaine with him.
1: அவனோட கூட போதை மருந்து வியாபாரம்.
0: The friend asked him.
1: அவனை கேட்டான்.
0: Are you carrying a drug?
1: நீ போதை மருந்து கொண்டு போறியா?
0: He said no.
1: இல்லை.
0: I'm born again.
1: நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: I'm giving my life to Jesus.
1: என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன்.
0: The old life is washed away.
1: என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுத்தப்படுத்திட்டேன்.
0: I'm free from sin.
1: இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்.
0: He said what happened?
1: என்ன நடந்துச்சு?
0: He said a little boy.
1: ஒரு சின்ன பையன்.
0: Told me about Jesus.
1: இயேசுவை பத்தி சொன்னான்.
0: This friend said I want to see this boy.
1: அந்த சின்ன பையனை நானும் பார்க்கணும்.
0: So one day I'm home cutting the grass.
1: நான் புல்லு வெட்டிட்டு இருந்தேன் ஒரு நாள்.
0: I see two people coming.
1: ரெண்டு பேர் வந்தாங்க.
0: One looks very serious.
1: ஒரு ஆள் ரொம்ப சீரியஸா.
0: The other is smiling.
1: நான் சிரிச்சேன்.
0: I realized the one smiling was the man who got saved.
1: சிரிச்ச மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டவன்.
0: This other friend came and pointed to me.
1: அடுத்த ஆள் என்ன வந்து கை நீட்டி.
0: He said you told him what?
1: நீ இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்த?
0: I was so afraid.
1: நான் பயந்தேன்.
0: I said please can we pray?
1: ஓ வந்து ஜெபம் பண்ணுவோம்.
0: So we close our eyes. I held their hands.
1: நா கண்ண மூடி அவன் கைய பிடிச்சேன்.
0: I wanted to say Jesus.
1: இயேசுன்னு சொல்ல
0: ஆரம்பிச்சேன். I said G. The sus did not come. All I heard was bomb. The guy was on the floor.
1: G-னு சொல்லும்னாலே G-சஸ்னு முடிக்க முன்னாலே அவன் கீழ விழுந்துட்டான் பொத்துன.
0: I was happy.
1: சந்தோஷம் கீழ விழுந்ததுக்கு.
0: Now I'm trying to revive this guy.
1: இவனை மறுபடியும் எழுப்புறதுக்கு பார்த்தேன்.
0: He won't get up.
1: எழும மாட்டான்.
0: It's time for my boss to come home.
1: என்னுடைய பாஸ் வர்ற நேரம் ஆயிடுச்சு.
0: My boss has told me don't bring any visitor to the house.
1: யாரையும் என் வீட்டுக்கு கொண்டு வந்துடான்னு சொன்னார்.
0: I'm saying get up.
1: எழும்பு. அவனுக்கு இப்படியே குடிச்ச மாதிரி.
0: I'm telling the other guy.
1: அடுத்தவன்
0: பாஸ் சொல்றேன். Help me carry him.
1: அவனை எழுப்பு கொஞ்சம்.
0: No, I'm afraid.
1: ஓ பயமா இருக்கு பயமா இருக்கு.
0: 3 hours 13 minutes.
1: 13 நிமிஷம்.
0: 3 hours 13 minutes.
1: 3 மணி நேரம் 13 நிமிஷம்.
0: He got up.
1: எழும்பினா.
0: He looked at me.
1: என்ன பார்த்தா?
0: He said when I was on the floor
1: na tarayila kadakumbodhu
0: something told me to take you to London England
1: London ku onne kootittu ponu nu en ullathile edho onnu pesichirukku
0: this man
1: indha manushan
0: went to London England Finsbury Park சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ்
1: அங்கே லண்டன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறான்.
0: Paid my 3-year fees.
1: 3 வருஷம் எனக்கு ஃபீஸ் கட்டினா.
0: Came back the same week.
1: அதே வாரத்துல திரும்பி
0: held my hand.
1: என் கையை பிடிச்சி
0: to the British embassy.
1: British embassy கொண்டு போனான்.
0: He got me a visa.
1: எனக்கு ஒரு விசா வாங்கி கொடுத்தான்.
0: Gave me 2000 pounds.
1: 2000 பவுண்ட் கொடுத்தான்.
0: And waved goodbye.
1: எனக்கு கையாசிட்டான்.
0: Up to today I don't know where he is.
1: அவன் எங்க இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது.
0: I've searched for him in almost 89 nations.
1: நான் 89 தேசத்துல போய் அவனை தேடி பார்த்திருக்கேன்.
0: அவனை பார்த்து thank him for what he's done.
1: அவன் செய்ததுக்கு நன்றி சொல்ல
0: பார்த்து I can't find him.
1: அவன் எங்க இருக்கான் தெரியாது.
0: My pastor friend says that it could be an angel.
1: அவன் ஒரு தூதனா இருக்கலாம் தான் ஆண்டவர் மற்றவங்க சொல்றாங்க. கைவேதி கர்த்தரே துதிப்பாமே.
0: The school is a day school.
1: அது ஒரு பகல் நேரம் நடக்கிற ஸ்கூல்.
0: I need a family to live with and go to school.
1: Na or kudumbathila vaandhu school ku ponom.
0: Christian brothers and sisters gave me addresses of people to contact so I will live with them and go to school.
1: Na Christian sagodhar sagodharil enakku thodarbu kedaichathu avanga veetla irundhu school ku ponen.
0: I call all of them, none of them return my call.
1: Na phone seidha koopta oruthar enakku phone thirumba kudukkuradilla.
0: Man will fail you.
1: Manishar unna kai viduvaan.
0: Man will disappoint you.
1: Manishar unna tholvi adai.
0: Take off your eyes from people.
1: Manishan edathilirundhu un kanna modhalla edu.
0: Take off your expectations from men.
1: Manishan edathilirundhu edhirpaarpani vidu.
0: And put your expectation in Jesus
1: Christ. Yes, mele maathra unakku edhirpaarpirukkatha kai thatti kathai thiriyame.
0: Man will fail you.
1: Manishe unna kai viduva.
0: But Jesus will never ever never ever never ever fail you.
1: Yesu oru bodu unna kai viduvade illa.
0: The D-Day is up. I'm at Heathrow Airport.
1: ஒன்று வருஷத்துக்கு பிறகு ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து
0: I don't know where to go.
1: எங்க போறதுன்னு தெரியாது.
0: It's a day school. School are not open yet.
1: இப்போ அது பகல் ஸ்கூல். அது எப்ப திறக்கும் தெரியாது.
0: The Holy Ghost spoke to me.
1: பரிசுத்தாவியா பேசினார்.
0: Turn to the right. Turn to the right.
1: வலது பக்கம் திரும்பு.
0: Said you see that lady there?
1: அங்கே ஒரு சகோதரி இருக்காங்க.
0: She was a British lady.
1: அவ ஒரு பிரிட்டிஷ் லேடி.
0: Is that this lady have AIDS?
1: இவளுக்கு AIDS இருக்குது.
0: Pray for her.
1: அவளுக்கு ஜெபம் பண்ணு.
0: Deliver her from
1: அவளை விடுதலையாக்கினார்.
0: Those days I was very raw. I was not really, I didn't have good manners. I was a bush boy.
1: அவன் நான் ஒரு ஒரு ஒரு சேரியில இருந்து வந்த பையன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைதான்.
0: When God speaks I will say it bam like that.
1: ஆண்டவர் பேசினார்னா அப்படியே உடனே கீழ்ப்படிஞ்சிருவேன்.
0: Now when God speaks to me I ask him, God, how do I present it?
1: இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினானா எப்படி ஆண்டவரே அது செய்யறன்னு அவட்ட கேட்பேன். ஆனா அப்போ என்ன சொன்னாரோ அப்படியே செய்திருவேன்.
0: So
1: ஆண்டவரே
0: It's not my fault.
1: Oh, na enna thappu seithana.
0: The Holy Ghost said, don't worry.
1: Bas thaisana illa.
0: She heard you.
1: Ava on sathatha ketta.
0: She knows it's true.
1: Adu unmai avalku theriyum.
0: She will come.
1: Ava varuva.
0: So I stayed.
1: Naanga ninna.
0: And I saw the lady coming back.
1: Andha amma meduva vandanga.
0: She said, what is your name?
1: Un per enna?
0: She said, what you said is true.
1: Nee sonnadhu unma da enakku AIDS irukudhu.
0: If it is today I would have excused there in a corner before I pray. But those days no. I just laid my brown hands on the British head. And I said in Jesus name H come out
1: ipo irunchina enna seivana thaniya kootittu poi meduva jaam pannuven appa apdi illa illa avan sevapathol naana or karuthaven ava thalaiyila kai vechi indha AIDS noy ponu verattita annake
0: the lady fell on the floor
1: ava keela vilunduta
0: and the police came around
1: police vandutta
0: I said God we in trouble
1: andare police vandutane
0: and they shook the lady and asked the lady will you press charges
1: ஓ என்ன என்ன அவளை எழுப்பி இவன் உன் மேல கை வச்சு கீழே விழுந்துட்டு நீ போலீஸுக்கு சொல்றியான்னா
0: லேடி said no
1: இல்ல இல்லன்னா
0: இஸ் பெஸ்னா
1: ஓ இது என்ன இது
0: 1 week after
1: ஒரு வாரம் கழிச்சு
0: this precious lady
1: இந்த அம்மா
0: does every medical test
1: எல்லா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிச்சு
0: every iota and scintilla of HIV virus in the system completely disappeared
1: அவளுக்குள்ள இருந்த HIV
0: healed by the power of Jesus Christ அவள்
1: சுகமாயிட்டா கை தட்டிக்கிட்டு தெரி பாவ சுகமாயிட்டா நல்ல கை தட்டுங்க நல்ல கை தட்டுங்க நல்ல கை தட்டுங்க
0: And now,
1: ippa
0: this lady brought me to a house.
1: Ippa ava veettukku enna kondu vandha.
0: Paid money for my books.
1: Ya pusthakathukkellam panam kodutha.
0: Started sharing her testimony from company to company, schools, churches.
1: Company, churches, school, ella idathil poi ava saatchi sonna.
0: The doctor that took care of her was Dr. Deroid from London. He was the vice president of the Atheist Association. Atheists don't believe in God. There's no God. He's now born again, spirit filled now, and he is now preaching the gospel.
1: And the doctor, doctor irunda aalu inda arpudatha kanda avan oru kadavul illa nu solra oru movement ku thalaivana irna ippa avan yesuvai yetukonda avan yesuvukku suvisesa arivikkiravana irukra kai thadikkadrathai paame.
0: So now I'm at a Bible school.
1: Ippa na Bible school la irukra
0: Monday to Friday.
1: திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை.
0: Then on Friday,
1: வெள்ளிக்கிழமை
0: I will have an invitation.
1: எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்கும்.
0: Come to Switzerland to preach.
1: ஸ்விட்சர்லாந்துக்கு வந்து பிரசங்கம்.
0: Go to Finland.
1: ஃபின்லாந்துக்கு போ.
0: Then so I will go on Friday night and then come back Monday morning to school. Then the following week I'll go to Switzerland. The next week to Germany. The next week to Norway. That before I realize 44 nations with the good news of Jesus Christ. The Son of God.
1: வேதாவு கல்லூரி வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே வெள்ளியிலிருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனேன். ஜெர்மனிக்கு போனேன், நார்வேக்கு போனேன், சுவிட்சர்லாந்து போனேன். இப்படி 44 தேசம் போயிட்டு வந்துட்டேன். கைதட்டி கத்திரை துதிப்பு. ஆமே.
0: One day,
1: ஒரு நாள்
0: a Bible school teacher,
1: ஒரு பைபிள் ஸ்கூல் டீச்சர்,
0: the headmaster,
1: அந்த
0: பிரின்சிபல், the dean of the Bible school,
1: அந்த பைபிள் ஸ்கூல் டீன்,
0: he called me.
1: என்ன கூப்பிட்டார்.
0: Bernard,
1: Bernard,
0: we have to graduate you.
1: உன்னை நாங்க பட்டம் அளிக்கணும்.
0: I said, but it's not time for graduation.
1: ஓ, இது பட்டம் முடிக்கிற நாள் இல்லையே.
0: No,
1: இல்ல.
0: We have heard from all the teachers that come from all over the world to teach in this school.
1: உலகத்துல இருந்து வந்த எல்லா டீச்சர்ஸ் உன்னை டீச் பண்ணவங்க எல்லாம்,
0: they come here.
1: அவங்க,
0: and God uses you to teach them.
1: அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார்.
0: God uses you to touch their lives.
1: அவங்க வாழ்க்கையை தொடறதுக்கு ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்துறார்.
0: You even teach your own classmates.
1: உன் கிளாஸ்மேட்டுக்கு நீ டீச் பண்ற.
0: And they have been writing to us. The teachers have been writing to us.
1: All teachers are எங்களுக்கு எழுதுறாங்க.
0: That we are wasting your time.
1: நாங்க எங்க நேரத்தை வீணாக்குறோம்.
0: So we have to let you go.
1: நீ போன வெளியே போ.
0: Don't tell any of your mates.
1: உன்னை யார்கிட்டயும் சொல்லாத.
0: So they call me in the office.
1: Office la kooptaanga.
0: They put the gown on me.
1: Ya mela gown potaanga.
0: And the hat.
1: Ya mela toppi ona vechaanga.
0: My dean touched me.
1: And the dean ena tottaar.
0: He fell to the ground.
1: Ah, keela vilundha.
0: My assistant headmaster also touched my head to pray for me.
1: Assistant headmaster enna tottaanga.
0: He also fell to the ground.
1: Avaru keela vilundhaar.
0: I said, oh God.
1: Oh andavare.
0: Who is going to ordain me? Who is going to ordain me?
1: Yaar enna abhishekam panna pora? Enna thodravana avane keela vilundhaar.
0: I came out of school.
1: Na school la vittu
0: veliya. God took me to America.
1: America ku andu kondu pona.
0: And today,
1: indike
0: 89 nations.
1: 89 desham
0: has God sent me.
1: Kathar enna anupi irukkar. Kai thadi kathar thar aandavar mayime padutha. Kai thadi kathar thudi panalla.
0: 8 presidents.
1: 8 presidents.
0: 8 presidents of 8 different nations.
1: வித்தியாசமான 8 தேசத்தினுடைய அதிபதிகள்
0: have called me on phone.
1: போன்ல என்ன கூப்பிட்டு
0: invited me personally.
1: என்ன நேரடியா அழைச்சி
0: to hear the voice, the will of God for the nation.
1: அந்த தேசத்துக்கு தேவன் என்ன சித்த வச்சிருக்கானோ
0: அவங்க கேட்டு பேசி. Everything God has said had come to pass.
1: என்னலாம் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாரோ அந்த தேசத்துல அப்படியே நடந்து.
0: Today to the glory of God.
1: இன்றைக்கு தேவனுக்கு மகிமையாக.
0: I can say
1: நான் சொல்ல முடியும்
0: almost 10 of my classmates,
1: என்னுடைய கிளாஸ்மேட்ல 10 பேர்,
0: I paid their school fees at the university.
1: அவங்களுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். கைதட்டி கத்துற எத்தனை பாமே. கைதட்டி அவங்க யூனிவர்சிட்டிக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கேன்.
0: They call me father.
1: என்ன அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க.
0: My own classmates call me father.
1: சொந்த கிளாஸ்மேட் தான் என்னைய வந்து ஃாதர்மா.
0: My mother never been to school.
1: எங்க அம்மா ஸ்கூலுக்கு போனதே இல்ல.
0: After she gave her life to Jesus.
1: அவங்க அம்மா எங்க அம்மா
0: she started reading the Bible.
1: எங்க அம்மா இயேசுவை
0: ஏற்றுக்கொண்டு started praying and fasting.
1: அவங்களும் உபவாசம் ஜெபம் பண்ணாங்க.
0: He started believing the word of God.
1: ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க.
0: I started teaching her.
1: அத நான் அவங்க
0: கிட்ட கொடுத்தேன். I laid my hands on her.
1: என் கை அவங்க மேல வச்சேன்.
0: Cast out any demon.
1: அவங்கட்ட இருந்து பிசாசு போச்சு.
0: She was filled with the Holy Ghost.
1: அவங்க அபிஷேகம் பெற்றாங்க.
0: My mother has stayed home.
1: எங்க அம்மா வீட்ல தங்கினாங்க.
0: David.
1: அவங்க படித்தாங்க.
0: Today she has a PhD in business management.
1: எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு PhD டாக்டர் பட்டம் business managementல இருக்குது. கை தட்டி கத்துற எத்தனை பாமே. எல்லாம் நல்லா கைகளை தட்டுங்க.
0: She is building a school in Ghana.
1: கானாவில் ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க.
0: That can have 7,000 children.
1: அவங்களுக்கு 7,000 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிக்க போறாங்க. கைதடி கத்திரை துதிப்பு. ஆமே.
0: And none of the children will pay fees.
1: அந்த 7,000 பிள்ளைகளும் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட மாட்டாங்க.
0: Scholarships.
1: எல்லாம் ஸ்காலர்ஷிப்.
0: To the glory of God.
1: தேவனாவது மகிமையாக.
0: Every year.
1: ஒவ்வொரு வருஷமும்
0: 6,000 children in different African countries.
1: வித்தியாசமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல உள்ள 6,000 சிறு பிள்ளைகள்
0: have their fees paid.
1: அவங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணப்படும்.
0: Clothes on their body.
1: அவங்க மேல சரீரத்துல
0: food.
1: அவங்க நல்ல சாப்பிடுறாங்க.
0: From my pocket.
1: என் பாக்கெட்ல வர்ற பணி.
0: 6,000 children.
1: 6,000 சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க இன்னைக்கு. நான் பணம் கட்டுறேன் அதுக்கெல்லாம். கைதட்டி கத்திரை துதிப்போம். எல்லாம் கைதட்டி கத்திரை துதிப்போம். அதுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்தேன் என் பாக்கெட்ல இருந்து 6,000 பிள்ளைகளுக்கு.
0: Before the end of this year,
1: இந்த வருஷம் முடியறதுக்குள்ள,
0: we want to increase it to 10,000.
1: இப்ப 6,000 ல இருந்து 10,000 பிள்ளைகளை நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். கைதடி கத்திரை துதிப்பு. ஆமே.
0: Saints of God,
1: தேவனுடைய பிள்ளைகளே,
0: I give as if I'm crazy.
1: நான் பைத்தியக்காரன் போல கொடுப்பேன்.
0: I give dangerously.
1: நான் பயங்கரமா கொடுப்பேன்.
0: Anything I can find, I will throw it into the work of God.
1: எனக்கு எது கிடைச்சாலும் அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு எரிஞ்சிருவேன்.
0: I have discovered the secret.
1: அந்த ரகசியத்தை நான் புரிஞ்சுகிட்டேன்.
0: That if God can trust you with something and knows that you would give it back to his work.
1: உனக்கு ஒன்ன கொடுத்தா அதை கர்த்தருக்கு திரும்ப கொடுத்துருவான்னு கர்த்தர் அறிஞ்சிருந்தா,
0: there is nothing God would not give you.
1: கர்த்தர் உனக்கு கொடுக்காததுன்னு ஒண்ணுமே கிடையாது. கை தட்டி கர்த்தரை
0: துதிப்பா. You would give it back.
1: நீ கொடுத்திருப்பியானா.
0: That is why those that are around me,
1: அதனால தான் என் சுற்றில இருக்கிறவங்க,
0: I don't tolerate them not to give.
1: அவங்க கொடுக்கலனா என்னால சகிக்க முடியாது.
0: I would drive you away from me if I realize you are a stingy person.
1: நீ ஒரு கஞ்சாமுட்டியா இருந்தா உன்னை என் பக்கத்திலே வச்சிருக்க மாட்டேன். உன்னை விரட்டி அடிச்சிருவேன்.
0: Because
1: காரணம் என்ன?
0: Stinginess.
1: கஞ்சா முட்டி.
0: It's a demon. It's a spirit.
1: அது ஒரு பிசாசு.
0: It can be transferred.
1: அது இன்னொரு ஆளுக்கு பூந்துரும்.
0: Listen.
1: கவனி.
0: I have suffered too much.
1: நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
0: I have cried too much.
1: நான் ரொம்ப அழுதுட்டேன்.
0: I don't want somebody's stinginess to affect me.
1: எந்த கஞ்சா முட்டித்தனமும் என்னை வந்து தொற்ற கூடாது.
0: If you walk with stingy people, you'll be stingy.
1: நீ கஞ்சத்தனம் உள்ள ஆள்கிட்ட வேலை பார்த்தாலும் நீயும் கஞ்சத்தனமா தான்
0: இருப்ப. And if you are stingy, you will never come out of poverty.
1: கஞ்சத்தனத்துல இருந்தா உன் வறுமை உன்னை விடாது.
0: Only one way out of poverty. That is to give your all to Jesus.
1: வறுமையில நீ இருந்தினா அதை விட்டு வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி, நீ இயேசுவுக்கு உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். கைதட்டி கத்திரை
0: துதிப்போம். Can God trust you?
1: கர்த்தர் உன்னை நம்ப முடியுமா?
0: Recently,
1: சமீபத்தில்,
0: I travel to 14 countries every year.
1: ஒவ்வொரு வருஷமும் 14 தேசத்துக்கு போவேன்.
0: Recently I sat down and calculated how much money I give out every year.
1: ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறேன் பார்த்தேன்.
0: I don't see the money.
1: நான் பணத்தை பார்க்கிறது இல்ல.
0: Because it just comes into my account and bam, it's gone.
1: அது என் அக்கவுண்ட் வர அங்க இருந்து போயிடும் வெளியே.
0: But I realized.
1: நான் உணர்ந்தேன்.
0: Almost $3 million every year.
1: ஒவ்வொரு வருஷமும் 3 மில்லியன் $30 லட்சம் டாலர்

0: கொடு.
1: கிவிங்
0: கொடு.
1: கிவிங்
0: கொடு.
1: கிவிங் கொடு.
2: கிவிங்
1: கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: I said give.
1: நான் சொல்றேன் கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: Come out of the spirit.
1: அந்த அசுத்தாவி வெளியே.
2: Out of the spirit of stinginess.
1: கஞ்சமுட்டி தனத்திலிருந்து வெளியே.
2: கிவ்
1: கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: கிவ்
1: கொடு.
2: And the God of the heavens and the earth.
1: பரலோகத்தின் தேவனும் பூமியின் தேவனும்.
2: Who controls the silver and the gold.
1: வெள்ளியையும் பொன்னையும் கையில் வைத்திருக்கிறவர்.
2: Who controls the wealth of the world.
1: இந்த பூமியினுடைய சகல சொத்துக்களை கையில் வைத்திருக்கிறவர்.
2: Who controls customers and businesses.
1: எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசினஸ்ல கொடுக்கிறவர்.
2: Who controls the seasons.
1: எல்லா இயற்கையையும் கையில் வைத்திருக்கிறவர்.
2: Who bring it back to you.
1: உனக்கு மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுப்பார்.
2: Greater.
1: பெரிய விதமாக.
2: Much more.
1: இன்னும் அதிகமா.
2: Than you gave.
1: நீ கொடுத்ததை விட கொடுப்பார்.
2: What you are looking at today.
1: இன்னைக்கு நாம பார்க்க
2: போறோம்.
1: Bernard
2: is a product of God's good news.
1: தேவனுடைய நல்ல செய்தியினுடைய product.
2: It's a product of Jesus.
1: அவர் இயேசுவினால் தொடப்பட்டார்.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who helped me.
1: எனக்கு உதவி செய்தார்.
2: Can help you.
1: உனக்கு உதவி செய்வார்.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who healed me.
1: என்னை சுகமாக்க.
2: Can heal you.
1: உன்னை சுகமாக்க.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who prospered my life.
1: என்னை மறுபடி உயிர்ப்பித்தவர்.
2: Delivered me from poverty.
1: என்னை வறுமையிலிருந்து விடுதலை.
2: Can set you free from that stingy spirit of poverty.
1: அஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். உன்னை விடுதலை ஆக்குவார்.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who took fear out of my heart.
1: என் இதயத்திலிருந்து பயத்தை எடுத்து.
2: And gave me boldness.
1: எனக்கு தைரியம் கொடுத்தார்.
2: To stand for truth.
1: சத்தியத்துக்கு நிற்க.
2: And declare his ways.
1: அவருடைய வழிகளை சொல்ல.
2: And his word to those who are hurting.
1: வேதனையோடு இருக்கிறவங்க உதவி செய்ய.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Will fill you with his spirit.
1: உன்னை அதே ஆவியினால் நிரப்புவார்.
2: Will fill you with his power.
1: அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார்.
2: Will fill you with his wisdom.
1: அவருடைய ஞானத்தினால் உன்னை நிரப்புவார்.
2: And will lift your life.
1: உன்னை வாழ்க்கையை உயர்த்துவார்.
2: As light in a dark world.
1: ஒரு இருளுள்ள இடத்துல வெளிச்சமா மாற்றுவார்.
2: And use you.
1: அவருடைய பயன்படுத்துவார்.
2: For his glory.
1: அவருடைய மகிமைக்காக.
2: Don't look down on yourself.
1: உன்னை பற்றி நீ
2: பயந்துடாதே. Yourself.
1: நீ உன்னையே.
2: It's not over yet. It's not over.
1: வாழ்க்கை முடிஞ்சது.
2: It's not over.
1: முடியல.
2: God has not given up on you.
1: கர்த்தர் உன்னை விட்டுறல.
2: Jesus has not given up on you.
1: இயேசு உன்னை விட்டுறல.
2: All you have to do.
1: நீ செய்ய வேண்டியதெல்லாம்.
2: Surrender your life to
1: him. இயேசுவுக்கு உன்னை வாழ்க்கை.
2: Give him your all.
1: உனக்கு உள்ளதெல்லாம் இயேசுவுக்கு கொடு.
2: Don't keep anything.
1: நீ உனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிடாதே.
2: Give him.
1: கொடு.
2: And from one day to one day. From a week to week. From month to month. You will see God changing your life. Changing your life. Changing your life.
1: Over an hour. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் வாழ்க்கையை மாத்திக்கிட்டே வர்றத நீ பார்க்க போற. நீ வறுமையில இருக்க மாட்டா. நீ வேதனையில இருக்க மாட்டா. கர்த்தர் உன்னை மாத்திடுவார். அப்படி
2: And before you realize,
1: நீ அதை உணர்ற.
2: Don't laugh at you.
1: உன்னை பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க.
2: Who bow to you.
1: உனக்கு முன்னால வந்து விழுவாங்க.
2: Today,
1: இன்னைக்கு
2: my classmates
1: என்னுடைய கிளாஸ்மேட்ல
2: they even desire to talk to me.
1: என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கல.
2: They don't get me.
1: அவங்க என்ன பிடிக்க முடியல.
2: Most of them I sponsored in the university. I've not even seen them.
1: யூனிவர்சிட்டியில நான் அவங்களுக்கு பணம் கட்டுறேன். ஆனா அவங்க என்னைய பார்க்க முடியாது.
2: They call my office.
1: என் ஆபீஸ கூப்பிடுவாங்க.
2: Mention their names.
1: என் பேர் கூப்பிடுவாங்க.
2: And when my secretary tells me,
1: secretary சொல்வாங்க,
2: I send them the check.
1: செக் அனுப்பிட்டு அவங்க உங்களை
2: பார்க்க. Because I'm too busy.
1: எனக்கு ரொம்ப பிஸி.
2: Trying to talk to beautiful people like you.
1: உங்களை போல மக்களை பார்க்க
2: around the world.
1: முழு உலகத்துக்கு போறேன்.
2: Listen.
1: கவனிங்க.
2: You may be rejected in your family.
1: உங்க குடும்பத்துல நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம்.
2: People have given up on you.
1: உன்னை விட்டுருக்கலாம்.
2: But you know what?
1: ஆனா என்ன தெரியுமா?
2: If you give your life totally
1: முழு
2: genuinely to Jesus.
1: உண்மையா இயேசு கொடுத்துட்டேனா?
2: And you stop joking with God.
1: தேவனோட பரியாசமா
2: இருக்க. And joking with the things of the Holy Ghost.
1: பரிசுத்தாவியானவரை பத்தி பரியாசம் பண்ண.
2: And make the Holy Spirit your friend.
1: பரிசுத்தாவியானவர் நண்பனாக.
2: And learn to give.
1: கொடு.
2: I promise you.
1: நான் உனக்கு வாக்கு.
2: Very soon.
1: சீக்கிரமா.
2: It will not be Bernard giving my testimony.
1: Bernard சாட்சி சொல்றது பெருசு.
2: You will be standing somewhere around the world.
1: நீ எங்கேயோ உட்கார்ந்து உலகத்துல சாட்சி சொல்ல போறாய்.
2: Testifying.
1: இயேசுவை பத்தி சாட்சி சொல்லுவாய். கேதிகாதரே அவருடைய மகிமைக்கு மகிமைக்கு மகிமைக்கு.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. த மிஸ்டரி ஆஃப் த மிஸ்ஸிங் ஓனர் என்ற தலைப்பில் சிக்காகோவில் இருந்து வெளியாகும் நாளிதழில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதில் வங்கியின் கருவூல அதிகாரியிடமிருந்து வந்த ஒரு லீகல் நோட்டீஸ் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எங்கள் வங்கியில் அநேக ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கும் வெளியேறப்பெற்ற நகைகள், வீட்டுமனை பத்திரங்கள், $1 பில்லியன் அதிகமான பணம் மற்றும் காசோலைகளின் உரிமையாளர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை கேட்டும் யாரும் வரவில்லை. ஆகவே அதற்குரிய உரிமையாளர்கள் இருந்தால் வந்து தங்கள் பணத்தையும் பொருளையும் பெற்றுச் செல்லவும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக $1,00,000 பணத்தை வைப்பு நிதியாக வைத்திருந்த 10 பேரின் பெயர்களும் கடைசியாக வங்கிக்கு அவர்கள் கொடுத்த விலாசமும் அதில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்த 113,000 வாடிக்கையாளர்களின் பெயர்கள் நெருக்கமாக 116 பக்கங்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இத்தனை சொத்துக்களுக்கும் நகைகளுக்கும் பணத்துக்கும் உரிமையாளர்கள் யார் என்று தெரியாமல் வங்கி நிர்வாகம் திணறியது. ஆம் பிரியமானவர்களே, மக்கள் தங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய சொத்துக்களை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் அறியாமல் இருப்பது மிகவும் வெட்கத்திற்குரியது. இதே போலவே தேவன் நமக்கு தந்திருக்கும் ஏராளமான தாளந்துகளும் திறமைகளும் நமக்கு தெரிவதில்லை. நமக்குள்ளே அவை மறைந்து கிடக்கின்றன. முதலில் நாம் அவைகளை குறித்து அறிந்து பின்பு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் ஒளிந்திருந்து கோதுமை கதிர்களை போரடித்துக் கொண்டிருந்தான். தன்னால் எதுவும் செய்ய இயலாது, தான் மிகவும் அற்பமானவன் என்று கிதியோன் நினைத்திருந்தான். ஆனால் தேவனோ கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோனை தைரியப்படுத்தினார். அதன் பின்பு கிதியோன் தனது தலைமையில் மீதியானியரோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து இஸ்ரவேலில் நியாயாதிபதியாக மாறினார். அதை போலவே மோசேக்கு தேவன் மிகுந்த திறமைகளையும் கல்வியையும் கொடுத்திருந்தார். ஆனால் மோசே அவைகளை மறந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். தான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆனால் தேவன் அதே மோசேயை பயன்படுத்தி 20,00,000 அதிகமான ஜனங்களுக்கு அவரை தலைவராக்கினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளும் தாளந்துகளும் ஒளிப்பிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதை போல மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அவை எவை என்று முதலாவது கண்டறியுங்கள். நீங்கள் அவைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தும் போது அவைகளை உங்களுக்கும் பிறருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக்குவார்.

0: நல்ல கிறிஸ்தவன், சரியான கிறிஸ்தவன் என்ற தலைப்பின் கீழ் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்கள், சரியான கிறிஸ்தவர்கள்னு ரெண்டு விதம் உண்டு. கர்த்தருக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் அவசியம் இல்லை, சரியான கிறிஸ்தவர்கள் தான் அவசியம். தப்பு தண்டாக்கு போகாம, மற்றவங்க குடும்பத்தை கெடுக்காம, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு எந்த பிரச்சனைக்கும் கரைச்சலுக்கும் போகாம ஒழுங்கான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் நல்ல கிறிஸ்தவர்கள். நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்களுக்கு நம்முடைய வேத புஸ்தகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. அவனுடைய பெயர் சன்மார்கன். நாம் நல்லவர்கள் என்று சொல்லுவோம், வேதத்தின் மொழிபெயர்ப்பில் சன்மார்கன். மனுஷ பார்வையில நல்ல காரியங்களை செய்கிறவனுக்கு தான் நாம் அந்த பெயரை சூட்டுகிறோம். இது எதனால் அந்த பெயர் வருகிறது? கிரியையின் நிமித்தமாக அந்த பெயர் சூட்டப்படுகிறது. நல்ல நல்ல கிரியைகள், நல்ல நல்ல காரியங்கள் செய்யும் போது அவனை நல்லவன், அவனை சன்மார்கன், நீதிமான் என்றெல்லாம் நாம் பெயர் வைக்கிறோம். ஆனால் தேவன் கிரியைகளை மாத்திரம் வைத்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. பின்ன கிரியைகளோடு கூட விசுவாச ஜீவியையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டையும் ஒன்றாக வைத்துதான் நியாய தீர்ப்பை நடத்துகிறார். விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வசனத்தின் அடிப்படையில ஜீவிக்கிற ஜீவியம். ரோமர் கடிதம் 9:34 அவர்கள் கிரியைகளினாலே தேவனை தேடினார்கள், அதனால தான் தேவனை அவர்கள் காண முடியல. கிரியைகளை வச்சே அவங்க தேவனை தேடினார்கள். நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, இதெல்லாம் தானே பாவம், நான் அதெல்லாம் ஒண்ணு நான் செய்யல. ஆனால் கர்த்தர் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை, கூடவே மற்றொரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் வேணும் தான், ஆனால் விசுவாச ஜீவியம், வசன அடிப்படையில் உள்ள விசுவாச ஜீவியம். கொஞ்சம் வாசிக்க முயற்சி பண்ணுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10:2-3 கொஞ்சம் வாசிப்போம், பார்க்கலாம். தேவனை பற்றி உள்ள வைராக்கியம் அவங்களுக்கு உண்டு என்று நான் சாட்சி சொல்றேன். அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவர்கள் தேவ நீதியை தேடாமல் தங்களுடைய சுய நீதியை தேடினார்கள் என்று சொல்றாரு அந்த வசனத்துல பவுல். அப்படி சொல்றாரு, தேவ நீதி வேற, சுய நீதி வேற. சுய நீதி என்று சொல்லப்படுகிறது தான் நற்கிரியைகள். இந்த சுய நீதியை நம்பி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இது போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் வேசித்தனம் பண்ணவில்லை, பாவம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. அவர் திருவசனத்தின்படி ஜீவிக்கிறவன் இந்த கிரியைகளோடு அதையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ விசுவாசமும் கிரியையும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தான் பேரு கர்த்தர் விரும்புகின்ற சரியான ஜீவியம், சரியான கிறிஸ்தவன். விசுவாசமும் கிரியைகளும் இணைந்த ஒரு வாழ்க்கை, சரியான கிறிஸ்தவ ஜீவியம். இப்போ சரியான கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தான் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஐந்து காரியங்கள், முக்கியமான ஐந்து காரியங்கள் இந்த சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இப்ப நீங்களே அதை தற்பரசனம் செய்து கொள்ளலாம். நான் சொல்லுகிற இந்த அஞ்சு விஷயங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜீவித்திலே காணப்படுமானால் நீங்கள் நல்ல கிறிஸ்தவனா சரியான கிறிஸ்தவனா என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம், அவன் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, மனம் திரும்புதல். கிறிஸ்தவ வாழ்க்கையில திருச்சபையின் உபதேசத்துல ஆரம்ப உபதேசம் இந்த மனம் திரும்புதல். எபிரேயர் அனுபவம் 6:1 திருச்சபையினுடைய 3 உபதேசத்தினுடைய முதல் காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இதெல்லாம் வரிசையா வருது. இதுதான் அடிப்படை உபதேசம் அல்லது அஸ்திவார உபதேசம் சொல்லுவாங்க. அதுல முதன்மையாக வருகிறது மனம் திரும்புதல். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், லேபிள் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், உன் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் வேணும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்றது? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது எனக்கே சந்தேகம் சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்கே சந்தேகமா இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? பல வருஷத்து கிறிஸ்தவன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், திருச்சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறேன், இது போதாதா? போதாது. மனம் திரும்பின ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆரம்ப திருச்சபையை அப்படிதான் கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். கர்த்தரே அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் என்னை பின்பற்றுகிறவங்க எல்லாம் இந்த அடிப்படையில தான் திருச்சபையை ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லி வச்சுட்டு போறார், காண்பித்து வைத்து போகிறார், பிராக்டிக்கலாக நடத்தி வச்சுட்டு போனார். திருச்சபைன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இணைந்து கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு திருச்சபை. அந்த அனுபவம் உடைய வாழ்க்கையில காணப்படுதா? மனம் திரும்பின அனுபவம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான். எத்தனை வருஷத்து கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, எங்க தாத்தா பாட்டன் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டினாங்கன்னு சொன்னாலும் சரி, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல் போனால் நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறியா, அந்நிய பாஷை பேசுறியா, இதெல்லாம் நியாயத்திருப்பில முதல்ல கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே, நீ மனம் திரும்பினாயா? அப்ப அந்த மனம் திரும்புதல எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலாவது காரியம், நீ கர்த்தரின் பார்வையில குறை உள்ளவன், குற்றம் உள்ளவன்றத சம்மதிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். நாம எல்லாம் ஜென்ம பாவம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் இருக்குது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான் உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளானது. இதுக்குதான் பேரு ஜென்ம பாவம். பரம்பரை பரம்பரையா எல்லாருடைய சரீரத்திலும் ஜென்ம பாவம் உண்டு. இந்த பாவம் கழுவப்பட வேண்டும். அடுத்தது, நீ பிறந்த உடனேயே உன்னுடைய கிரியைகளினால நீ செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவமும் கழுவப்பட வேண்டும். இந்த ரெண்டு பாவமும் சேர்ந்துதான் மனுஷ வாழ்க்கை. அப்ப இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு பாவங்களும் உண்டு. ஜென்ம பாவம் உண்டு, நீ ஜீவிக்கிற சமயத்துல செய்த பாவங்கள். சரீரத்துல செய்தாதான் பாவம்ன்றது அல்ல, சிந்தனையிலும் கூட சிலர் பாவம் செய்வாங்க. சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள் வசனம் சொல்லுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சரீரத்துல பாவம் செய்யல, ஆனால் கற்பனையில நீ பாவம் செஞ்சிருக்கிற, சிந்தனையில பாவம் செய்திருக்கிற. ஆகவே டோட்டலா மனுஷன் சரீரத்திலும் சிந்தனையிலும் அவன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அதுதான் பாவம் மன்னிப்பு பெறத்துக்கு மனுஷங்கிட்ட போக கூடாதுன்னு சொல்றது. ஏன், எந்த மனுஷனும் பாவியே, இயேசு ஒருவர் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா அவர் தான் உயிரோடு இருக்கிறார். மத்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லவங்க தான், ஆனா அவங்க உனக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செத்து போனவர்கள். எவ்வளவு பெரிய செயின்டா இருந்தாலும் அவங்க செத்து போனவங்க, அவங்களால எந்த கிரியையும் செய்ய முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கினுடைய புஸ்தகம் 9:5, யோபனுடைய புஸ்தகம் 14 எல்லாம் தெளிவா சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 88:10 என்ன சொல்லுது, செத்தவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி செத்தவர்களால எந்த பலனும் இல்லை, செத்தவர்கள் மூலியமாய் நீர் அற்புதம் செய்வீரோ என்று வசனம் சொல்லுது. ஆகவே மரித்து போனவர்கள் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது, உனக்காக அவர்கள் பரிந்து பேசவும் முடியாது. அப்ப யார் நமக்காக பரிந்து பேசுறது? இயேசுவை தான் கர்த்தர் அதுக்காக அனுப்பி இருக்கிறார். 1 Timothy 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர் இயேசு, உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மீடியேட்டர், தேவனுக்கும் நமக்கும் உள்ள மத்தியஸ்தர், மீடியேட்டர் இயேசு போதும். சரி, இயேசு செத்தாரு, ஆனா உயிரோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஜீவிக்கிற தேவனிடத்துல நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள போக வேண்டும், அவரிடத்துல பேச வேண்டும், அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். அந்த இயேசு அதுக்காகவே இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். 1 John 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். உனக்கு அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம் உனக்கு கிடைக்குது. அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலே சொன்னேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ பார்வையில நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நான் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். யாருகிட்ட? இயேசுகிட்ட அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? உன் பாவத்தை வெளிப்படையாக ஓபனாக சொல்லணும். சும்மா டோட்டலா பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன பாவம் செஞ்சேன்? ஞாபகத்துல வரத மாத்திரம் செஞ்சா போதும், அறிக்கை செஞ்சா போதும். ஞாபகத்துல வராததை குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா யோசனை செய்து பார்த்து எதது கர்த்தருடைய மனசை வேதனைப்படுத்தி இருக்குது, எப்படி நீ பாவி என்பதை ஒத்துக்கொண்டன்றத கர்த்தருக்கு சொல்லணும். ஆமாண்டவரே, இந்த காரியம் பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய மனசை பலமுறை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கவில்லை, என் பார்வையிலே தவறு உண்டு, என்னுடைய சிந்தனையிலே தவறு உண்டு, என்னுடைய பேச்சிலே சில மனசை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன். இப்படி என்னென்ன விதத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா இருக்கிறன்றதை பார்த்து நீ பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ அவரே அதை அந்த இயேசு எனக்காகவே சிலையில் அறையப்பட்டார்னு நீ விசுவாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறாங்க. இதுதான் தேவன் எழுதி வைத்த சட்டம். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்புகிறவர்கள், இயேசு எனக்காக தான் மரித்தார் என்று நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இதை நீ நம்பினால் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, உன் பாவங்கள் கழுகப்படுகிறது. இந்த அனுபவம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போ சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ரெண்டாவது, சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில சாட்சியை காட்டப்பட வேண்டும். சரியான கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளணும், சாட்சி உண்டா அவனுடைய வாழ்க்கையில. இப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, மனம் திரும்பிட்ட, ஆனா உன்னுடைய வெளி ஜீவியத்துல அந்த சாட்சியை காமிக்கலனாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன, நீ மனம் திரும்பிட்ட, இன்னும் அதே மாதிரிதான் நீ ஜீவிக்கிற, அதே மாதிரிதான் உன் கையில அந்த மாதிரி ஆபாச புஸ்தகம் இருக்குது, நீ என்ன மனம் திரும்பிட்ட கேட்பாங்களே. அப்ப மனம் திரும்பிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் காணப்படணுமே. ஜீவியத்துல அந்த மாற்றம் காணப்படலைனாக்கா நீ சரியான கிறிஸ்தவன் அல்ல, பெயர் கிறிஸ்தவன் தான். உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, உன் ஜீவியத்துக்குள்ளே சாட்சி, அப்பா மகனுக்குள்ளே சாட்சி, பெற்றவர்களை பிள்ளைகள் மதிக்கணும்னாக்கா பெற்றவங்களுடைய ஜீவியத்துல சாட்சி இருக்கணும். ஏன் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் வாழ்க்கை, பெற்றோர்கள் தான் உலகமே. அந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை பார்த்தேனாக்கா பிள்ளைகளும் அதை கடைபிடிக்கும். நாளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தவறு வரும்போது நீ அவனை ஏதாவது கண்டிச்சேன்னு வை, நீ யோகியமானு கேட்பான், நீ யோகியமானு கேட்பான். அப்போ உன்னால கண்டிக்க முடியாது, பிள்ளைகளுடைய தவறுகளை நீ சுட்டி காட்ட முடியாது. உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சுக்களும் உன்னுடைய நடவடிக்கைகளும் சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, சாட்சிகளுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த ஜீவியத்தில் மாத்திரமல்ல அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலுமே சாட்சி காணப்படணும். 143 சங்கீதம் 10 வசனத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும், உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மை எப்படி சந்தோஷப்படுத்துறது? என்னென்ன காரியத்தை செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பேன்? இதை விட்டுட்டா, இந்த காரியத்தை நான் நிறுத்திட்டா, இந்த மாதிரி காரியத்தை இல்லாம நான் செய்யட்டுமா, அது உமக்கு சந்தோஷமா இருக்குமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செஞ்சாலே சாட்சியுள்ள வாழ்க்கை தானா வந்துடும். அதை செய்யாத இதை செய்யாத சொல்ல வேண்டாம். நீ கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் சாட்சியுள்ள வாழ்க்கை தானாகவே வந்துடும். முடி இப்படி வளர்த்தாதேன்னு சொல்ல வேண்டாம், டிரெஸ் இப்படி உடுத்தாதேன்னு சொல்ல வேண்டாம், தானாகவே வந்துடும். அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் அங்க இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களுக்கு, அமெரிக்கா ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை 14 ஸ்டேட் நினைக்கிறேன், அத்தனை ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தியான கூட்டம் 3 வச்சிருந்தாங்க. அந்த தியான கூட்டத்தில் பல விஷயங்களை குறித்து 3 தியானங்கள் நடந்தது. கடைசி நாள் இந்த 3 தியானித்த விஷயத்தை பத்தி கேள்வி பதில் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த என்னென்ன கேள்விகள் இந்த 3 எழுந்ததோ அந்த கேள்விகள் எல்லாம் பேப்பர்ல எழுதி என் முன்னாடி கொண்டு வச்சிட்டாங்க. பெரிய படிப்பாளிகள், பட்டதாரிகள், தியாலஜி செமினரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பிஷப்மார் 13 பேர் வந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட பெரிய கூட்டத்தில் கேள்விக்கு பதில் சொல்ல என்னை தெரிந்தெடுத்தாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே ஆடையை பற்றியதாக இருந்தது, ஆடையை பற்றியதாக இருந்தது. அங்க அமெரிக்காவில் வாழுகின்ற இந்திய பெண்களுக்கு, இந்திய ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு பெரும் பிரச்சனை என்ன? அமெரிக்கர்களைப் போலவே நானும் குறைந்த உடை உடுத்தினால் என்ன? ஏன் எங்களை மாத்திரம் இந்திய பெற்றோர்கள் எங்களை கண்டிக்கிறாங்க, இப்படி உடுத்தாதே அப்படி உடுத்தாதேன்னு ஏன் அப்படி சொல்றாங்க? அது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்குது, எங்களை சுதந்திரமா இருக்க விட மாட்டேன்றாங்க. இதை குறித்து பெற்றோர்களுக்கும் கேள்வி, அப்பா அம்மா என்ன எழுதுறாங்க, பிள்ளைங்க எப்போ எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறாங்க, நாங்க என்ன பதில் கொடுக்கறது? அங்க வந்திருக்கிற அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் இதே கேள்வி, இவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பது? இதுதான் அடுக்கி வச்ச அந்த பேப்பர்களில மிக அதிகமாக காணப்பட்டது. என்ன மாதிரி உடைகளை உடுத்தலாம்? ஏன் அமெரிக்கர்களும் கனடாவில் இருப்பவர்களை போல வஸ்திரங்கள் குறைந்து ஏன் ஜீவிக்க கூடாது? ரெண்டு காரணங்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். ஒன்னு திமுத்தினுடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்துல, தகுதியான வஸ்திரங்களினாலே உங்களை உடுத்துங்கள்னு எழுதியிருக்குது. தகுதியான வஸ்திரம், என்ன மாதிரி உடுப்பு உடுத்தணும்னு ஆண்டவர் கட்டிங் எல்லாம் போட்டு காமிக்கல, ஆனா நீ உடுத்துறதுக்கு முன்னாடி இது உனக்கு தகுதிதானான்னு பார்க்க சொல்றாரு. அந்த தகுதியை எது வச்சு எதை வச்சு நம்ம நிதானிக்க முடியும்? பேண்ட் போடுறது தப்பா, இல்ல ஸ்கர்ட் உடுத்துறது தப்பா, இல்ல கையில்லாத ஜாக்கெட் உடுத்துறது தப்பா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறத விட தகுதிதானான்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணா போதும். வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15வது வசனம் கொஞ்சம் வாசிப்போம். தன் மானம் காணப்படாதபடி தன்னுடைய வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உன்னுடைய உடைகள் எதுவானாலும் மானம் காணப்படாதபடி காணப்பட வேண்டும். ஏன்? மற்றவர்களுடைய பார்வைக்கு பார்வையில அவருடைய உள்ளத்துல தவறான சிந்தனைகள் உருவாக கூடாது, காம எண்ணங்கள் உருவாக கூடாது. அதற்காகவே மானம் காணப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ கையே இல்லாத சட்டை ஜாக்கெட்டை போட்டாலும் சரி, அல்லது நீ உடுப்பை நீ எப்படி மாற்றிக்கொண்டாலும் சரி, ஆனால் மானம் காணப்படாதபடி, மற்றவருடைய கண்களிலே தவறான எண்ணங்கள் உருவாகிவிடாமல், சிந்தனைகளிலே உருவாகாமல் நீ பார்த்து கொள்வது நல்லது. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடர்கள் வராமல் இருக்கிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருப்பது நல்லது. அவன் கழுத்துல ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போவது அவனுக்கு நல்லது என்று கர்த்தர் சொன்னார். யாரை பார்த்து இதை சொல்றாரு? சாட்சி இல்லாதவனை பார்த்து. உன்னுடைய சாட்சியினால ஒருத்தர் கெட்டு போறாங்க அப்படின்னாக்கா அதை விட நீ செத்துறது நல்லதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவர் எதை அதுல எதிர்பார்க்கிறார்? நீ சாவதியா எதிர்பார்க்கிறார்? நீ தற்கொலை பண்ணணும் எதிர்பார்க்கிறார்? இல்ல, நீ சாட்சியோடு வாழ்ந்துக்கோ. உன்னால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராதபடி நீ பார்த்துக்கோ. உன்னுடைய உடையினால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராமல், உன்னுடைய உடையின் உறுப்பினாலே மற்றவருடைய உள்ளத்திலே காம எண்ணங்கள் உருவாகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டியது உனக்கு நல்லது. இதுதான் கர்த்தர் சொல்றார். அமெரிக்கால இருக்கிற அவங்களுடைய தோலுக்கும் நம்ம தோலுக்கும் ரொம்ப வித்தியாசம். அவங்க தோலுல ஒரு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? புள்ளி, சிகப்பு புள்ளி, பிரவுன் புள்ளி. அவங்களுடைய தோல் எல்லாம் நீங்க பார்க்கலாம், புள்ளி புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். இது அவங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம். இது அவங்க சாபமா நினைக்கிறாங்க. இந்த புள்ளி மாற்றப்பட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? சன்பாத் எடுப்பது. சூரிய வெளிச்சத்துல அந்த ரேடியேஷன் இந்த புள்ளிகளை மாற்றிவிடும். மற்ற தோலுக்கும் நிறம் இந்த புள்ளிக்கு ஈக்குவலாக பிரவுனாக கொண்டு வந்துவிடும். அந்த சூரியனிலிருந்து வருகிற ரேடியேஷன் அது இந்த தோலுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் அநேக எல்லா வெளிநாட்டு மேற்கத்திய நாட்டில் இருக்கிற அநேக பெண்களும் ஆண்களும் அந்த சமுத்திர கரையிலோ அல்லது வெளி இடத்திலோ அவர்கள் எண்ணெயை தடவிக்கொண்டு அந்த சூரிய வெளிச்சத்துல சன்பாத் என்று சொல்லுவாங்க. அதனால அந்த சன்பாத்தை சூரிய வெளிச்சத்துல தன்னுடைய முழு சரீரம் காணப்படத்தக்கதாய் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த புள்ளி வேதனை. உனக்கு என்ன வேதனை? ஏன் நீ சட்டையை கழட்டி நீ ஓடுற? யோசனை பண்ணி பாருங்க. அவங்க மாதிரியே வாழணும் நீ ஆசைப்படுறியே, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, உனக்கு அந்த பிரச்சனை இல்லையே. நல்ல தோலை கொடுத்துட்டாரு, பிரவுன் தோலை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்களே, ஆனா உனக்கு அது அவமானமா இருக்குது. ஐயோ, என் தோல் கொஞ்சம் டார்க்கா இருக்குது, பிரவுனா இருக்குதுன்னு. ஆனா மேல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தோலை பார்த்து பொறாமப்படுறாங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே சாட்சி, உன்னுடைய உடையிலே சாட்சி, உன் ஜீவியத்திலே சாட்சி, உன்னுடைய ஒவ்வொரு குடும்ப வைபவத்திலே சாட்சி, உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, நீ வேலை செய்யற இடத்திலே சாட்சி, திருச்சபையிலே சாட்சி, இப்படி ஒவ்வொரு சாட்சியும் நீ ஆண்டவருக்காக மற்றவர்களுக்கு முன்பு நீ காட்டப்படணும்னாக்கா தேவனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணா போதும். என் ஆண்டவர் எப்படி வாழ் இருஷ்டப்படுகிறாரோ அது போல நான் வாழ ஆசைப்படுகிறேன். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும், ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்கிறேன், என் சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி நீ கேட்டனா அந்த சாட்சியை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு உணர்த்தி தருவார். ரைட். சரியான கிறிஸ்தவனாய் வாழணும்னாக்கா ஒன்னு, மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் இருக்கணும். ரெண்டாவது, சாட்சி உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். மூணாவது, ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். ஜெபிக்காத கிறிஸ்தவன் யாரா இருக்க முடியும்? எல்லா கிறிஸ்தவனாலே ஜெபிக்காதவன் நிச்சயமா இருக்க முடியாது. எல்லாருமே ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் சொல்லவில்லை நான், வசனம் அந்த ஜெபத்தை சொல்லவில்லை. நீ ஜெபிக்கிற, ஆனால் சரியான கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், அதுதான் சரியான கிறிஸ்தவன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சரியான விசுவாசனுடைய பைபிள்ல ஒரு ஜப குறிப்பு ஒண்ணு எழுதி வச்சிருக்கணும். அந்த ஜப குறிப்பு ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க குறிப்புகளாக எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஜபம் உன்னுடைய

உள்ளவர்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். நீ சரியான கிறிஸ்தவனாக இருந்தால் உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜப குறிப்பு உன் தேசத்துக்காக. அடுத்தது மற்ற தேசத்துல சோமாலியாவில் பிரச்சனைன்னு கேள்விப்படுறியா, பேப்பர்ல வாசிக்கிறியா, அந்த தேசத்துக்காக. இப்படி என்னென்ன விவரங்களை நீ பத்திரிக்கையில வாசிக்கிற கேள்விப்படுறியோ அதெல்லாம் ஜப குறிப்புல சேர்த்தலாம். உன்னுடைய அதிகாரி, மேல் அதிகாரி, மேனேஜர், உன்னுடைய முதலாளி, அதிகாரிகளுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆகவே நீ நல்ல விதமா கலகம் இல்லாம சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். அந்த ஜபத்தில் என்ன நடக்குது, உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அடையாளம் ஏன் கொடுக்கப்படுது, அந்த தேசத்தில் அதையும் மீறி பிரச்சனை வரும்போது உன்னை மாத்திரம் கர்த்தர் விசேஷமாய் காப்பாற்றுகிறார். ஏன், நீ மற்றவங்களுக்காக ஜெபிச்சவன், மற்ற இனத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சவன், உன்னுடைய தமிழர்களுக்காக மாத்திரமல்ல மற்றவங்களுக்காக நீ ஜெபிச்சவன். எல்லாருமே கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் விரும்புகிறவர். எல்லா மக்களுக்காகவும் நான் பாரப்படுகிறேன்னு வேதபுஸ்தகம் சொல்லுது. எல்லா மக்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகவே நீ எல்லாருக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிற உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜப குறிப்பை வச்சிரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் விசுவாசி ஜெபிக்கணும்னா ஒரு மணி நேரம், அதான் குறைந்தபட்சம், மினிமம் 1 hour. காலையில ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலனா 1/2 hour காலையில வச்சுக்கோ, ராத்திரி 1/2 hour வச்சுக்கோ. அப்ப ஒரு மணி நேரம் என்னத்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதா? அப்படி இல்ல. ஜப குறிப்பு இருந்துச்சுன்னா உன் ஜப நேரம் நீண்டு கொண்டே போகும். ஆகவே ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக நீ இருக்கணும். சரியான கிறிஸ்தவன்னாக்கா அவன் மனம் திரும்பின கிறிஸ்தவனா இருக்கணும். ரெண்டாவது சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். மூணாவது அவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். நாலாவது கொடுக்கின்ற கிறிஸ்தவனா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு கைய மடக்கிக்கிட்ட ஆசீர்வாதமே இல்லை. உனக்கு ரட்சிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, நீ சாட்சி உள்ள ஒரு விசுவாசியா இருக்கிற, நீ ஜெபிக்கிற, மத்தவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிற, ஆனா ஊழியத்துக்கு நான் மாத்திரம் 5 விரலும் மடக்கிக்கிற, இது ஆசீர்வாதம் இல்ல, கொடுக்கிற கிறிஸ்தவன். அப்ப கொடுக்கிறதுனாக்கா எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் உண்டு, சிக்கல் உண்டு, நான் எப்படி கொடுக்கணும். அதுக்கு வேதத்துல பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. என்ன ஒழுங்குமுறை, தசம பாகம், அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது பழைய ஏற்பாட்டின் உபதேசம். மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3:8-9-10 வசனங்கள் சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவரே கேள்வி கேட்டு ஆண்டவரே பதில் சொல்றாரு. எதனால் வஞ்சித்தோம் நீங்க கேக்குறீங்க, உடனே அவரே பதில் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். உண்மைதான? மனசாட்சியில நல்லா கை வச்சு பார்ப்போம். நாம கர்த்தர நிறைய காரியத்துல கர்த்தர திருப்திப்படுத்துற மாதிரி வாழ்ந்தாலும் இந்த ரெண்டு காரியத்துல நிறைய பேர் ஏமாத்துறோம். ஒண்ணு தசம பாகம், மற்றொன்று காணிக்கை. காணிக்கை வேற, தசம பாகம் வேற. தசம பாகம்னாக்கா 10 1 100 10, அதான் தசம பாகம். 100 rupees உனக்கு சம்பளம்னா 10 rupees எடுத்து வைக்கிறியே, அதுதான் தசம பாகம். அப்ப காணிக்கைனாக்கா இந்த 10 rupees எடுத்து வச்சது போக மீதி இருக்குதே, அந்த 90 rupees இருந்து எடுத்து கொடுக்கிறது தான் பேரு காணிக்கை. காணிக்கைக்கு அளவே கிடையாது, நீ கூட்டியும் கொடுக்கலாம் குறைச்சும் கொடுக்கலாம், ஆனால் தசம பாகத்துக்கு சரியான அளவு உண்டு. அதை நீ குறைச்சி கொடுக்க கூடாது, அது கர்த்தருடையது, அது கர்த்தருடையது. இந்த தசம பாகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல தசம பாகமே சொல்லப்படல. அப்ப தசம பாகமே இல்லையா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு? இயேசு பிறந்து வளர்ந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேல அப்ப ஆரம்பித்த திருச்சபைக்கு தசம பாகம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு உள்ளத வருகிற வருமானத்துல தனக்குள்ளதை எடுத்துட்டு மீதி எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். தசம பாகம் அல்ல, அப்படி அளவு பார்த்து கொடுக்கறதல்ல, அளவுக்கு மீறி. அதான் 2 Corinthians 8:3-4 சொல்லுது, தன்னுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மீறியும் அவர்களாகவே கொடுத்தார் என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்றார். மெக்கதோனியா சபையினர், மக்கதோனியா சபையினர் திருச்சபையில் வேத புஸ்தகத்திலே சாட்சியை கொடுக்கின்ற சபையினர். அவங்க அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் ரொம்ப ஏழை, அவங்க பெரிய பணக்காரர்கள் அல்ல. அதனால தான் அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்றத முதல் 2 verses நமக்கு நல்லா சுட்டி காட்டுது. பயங்கர தரித்திரத்தில் இருந்தவங்க, ஆனால் ஊழியத்துக்கு என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அவங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் தெரியுமா?

0: அந்த தரித்திரம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கொடுமையான சோதனை, இந்த சூழ்நிலையில திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலையும் அவர்களாகவே கொடுத்தாங்களாம். அவர்களாகவே அத பவுல் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, என் பிரசங்கம் கேட்டுட்டு அவங்க கொடுக்கல, அவங்களாகவே கொடுத்தாங்க. அதனால்தான் அவனவன் விசனமாகவும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. யாத்திராவும் புஸ்தகம் 25 முதல் வசனம் சொல்லுது, மனப்பூர்வமாய் கொடுக்கறோம் இடத்துல காணிக்கை வாங்குங்கள். யாரு மனப்பூர்வமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் ஆஃபரிங் வாங்கு. சில சமயத்துல சில ஆவிக்குரிய காரியத்துக்கு டொனேஷன் பிரிக்கிறது போறாங்களே, கூட்டமா போனாதான் சில கையில இருந்து கொஞ்சமாவது பெயரும், இல்லைன்னா லேசில் கொடுக்க மாட்டாங்க. கெஞ்சோ கெஞ்சனு கெஞ்சனும், இப்படி கேட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி இஷ்டம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாத, ஏன்னா கொடுக்கறது ஆலயத்துக்கல்ல, சபைக்கல்ல, ஊழியக்காரனுக்கல்ல, யாருக்கு கொடுக்குற? கர்த்தருக்கு கொடுக்குற. இந்த நினைப்போடு நீ கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நிச்சயமாக அதில் ஆசீர்வதிப்பார். கட்டாயமாக அல்ல, நீ ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள ஆசையோடு கொடுக்கணும். நன்றி உள்ளவனுக்கு தான் அந்த ஆசை வரும். வாசகத்திலேயே இப்ப நாமெல்லாம் ஆலயத்துல காணிக்கை எடுக்கிறோமே, அந்த முறை தவறான முறை. எப்படி காணிக்கை எடுக்கிறோம்? நீட்ட குச்சி வச்சு பை ஒன்று நீட்டி எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறோமே. ஏன் அப்படி செய்யறோம்? வசனம் என்ன சொல்லுது? கொண்டு வந்து போட்டாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது, போய் வாங்கினாங்கன்னு சொல்லப்படலை. ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நீட்ட குச்சி வச்சு குத்துனா கூட கொடுக்க மாட்டேன்றானே, அதனாலதான் அப்படி வாங்குறாங்க. அப்ப உண்மையான ஆசை இருக்குமானா, அவனும் கொண்டு போடுவான். நீ இப்படி எல்லாம் நீட்ட குச்சியை வச்சுட்டு நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கையை வாங்குங்கள். அப்ப எப்படி கொடுக்கணும் அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். வசனம் திட்டவட்டமாக சொல்லுது. இப்ப சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன். தசம பாகன்றது குறைந்த பட்சத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம். நாம தசமமாக தான் கொடுக்கணும்னு அல்ல. நான் முன்னே சொன்னேன், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தசமபாகம் கணக்கு அல்ல. பின் எப்படி தனக்கு வருகிற வருமானத்தில் நம்முடைய குடும்ப தேவைக்கு எல்லாம் எடுத்தது போக மீதியை கர்த்தருக்கு கொடுக்கறது தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். ஆனால் குறைந்தபட்சன்ற கணக்கில் வரும்போது அட்லீஸ்ட் தசமபாகமாவது நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல தவறு கிடையாது. குறைந்தபட்சம்னு வச்சுக்கொள்ளலாம், அதுதான் சரியான காரியம். ஆனா சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன், ஆனா எனக்கே இங்கேதான் இழுத்துக்கிறேன் பிடிச்சுக்கிறேன் இருக்குது, எக்கச்சக்கமான செலவு, எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு என்ன எவ்வளவு வீட்டுக்கு செலவுனே ஆண்டவருக்கே தெரியும். போட்டுருவாங்க பழி அவர் மேலேயே, ஆண்டவருக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு செலவு இருக்குதுன்னு. ஆனா செலவுகள் இருந்தாலும் சரி, வறுமைகள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குரிய பணத்தை நீ கர்த்தருக்கு தான் நீ கொடுக்கணும். இந்த மக்கதோனியா சபையினரை பத்தி என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 8:1-2 வசனம் வாசிப்போம். மக்கதோனியா சபையினருக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். மிகுந்த உபத்திரத்தில் இருந்த போது, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினால் போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்களா? பயங்கர சோதனை, கொடிய தரித்திரம், பயங்கரமான நிலைமையில அவங்க இருந்த சமயத்துல ஆண்டவருக்கு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு கடன் இல்லையா, இவங்களுக்கு வறுமை இல்லையா, தரித்திரம் எப்ப பார்த்தாலும் தரித்திரம், எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் வீட்டுல தரித்திரம் போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். சில சொல்லுவாங்களே, தனக்கு மிஞ்சினதாயா தானம் தருமோ, அப்ப எனக்கே இங்க கஷ்டமா இருக்கும், எப்படி தானம் தர்மம் பண்றது? ஆனா உண்மையான விசுவாசி, சரியான ஒரு விசுவாசி, வறுமை இருந்தாலும் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு நீ எடுத்து வைக்கணும், தரித்திரம் இருந்தாலும் கர்த்தருக்கு நீ எடுத்து வைக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: சரியான கிறிஸ்தவனா, நல்ல கிறிஸ்தவனா என்ற தலைப்பில் பாகம் 2 நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இது ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் சாங் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழில். இயேசுவே நம்பி பிளஸ்ட் அஷூரன்ஸ்னு இங்கிலீஷில் பாடணும். இந்த பாட்டு யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் ஃபேனி கிராஸ்பி. அவங்க 200 இயர்ஸ்க்கு முன்னால் பிறந்தாங்க, 1820 பிறந்திருக்காங்க. ஷி லிவ் ஃபார் அரவுண்ட் 95 இயர்ஸ், 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 8,000 to 9,000 பாடல் எழுதியிருக்காங்களாம். நியர்லி 8,000 to 9,000 சாங்ஸ் அண்ட் ஹிம்ஸ் ஷி ஹஸ் கம்போஸ் இன் ஹர் லைஃப் ஸ்பேன். ஆனால் எப்படி கம்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டேன், தட் இஸ் அ பிக் சேலஞ்ச். பீயிங் பிளைண்ட், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஷி வாஸ் பிளைண்ட் வென் ஷி வாஸ் 2 months ஓல்ட். ஷி பிகேம் பிளைண்ட், குழந்த சின்ன பிள்ளையாக பிறந்து 2 மாதத்தில் அவங்களுக்கு கண் பார்வை இழந்தாங்க. ஸோ ஒருத்தர் திடீர்னு அவங்களை போய் கேட்டாங்களாம், இப்படி உங்களுக்கு கண்ணு தெரியாமல் இத்தனை பாட்டு அழகாக எழுதிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கண்ணு பார்வை வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இது என்னப்பா கேள்வி, அது ஆசை இருக்குமா இல்லையாண்ணா? ஆனால் அவங்க ஒரு ரிப்ளை வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க, நோ ஐ அதை பற்றி நான் எது கவலைப்பட்டதில்லை. ஷி யூஸ் டு பி ஆல்வேஸ் ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஏன்னா நான் இங்கே கண்ணை மூடும் போது இங்கே என் வாழ்க்கை முடிஞ்சு, வென் ஐம் கோயிங் டு ஹெவன், மை ஃபர்ஸ்ட் சைட், வெரி ஃபர்ஸ்ட் சைட் என் கண்ணிலேருந்து ஐம் கோயிங் டு சீ ஜீசஸ். தட் இஸ் மை க்ளோரி. அண்ட் அது ஒரு நாள் நினைக்கும் போது இட் ஜஸ்ட் புஷஸ் மீ. அதனால தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அண்ட் தட் இஸ் வை ஷி சாங், திஸ் இஸ் மை ஸ்டோரி, திஸ் இஸ் மை சாங். என்ன ஸ்டோரி? இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஹர் லைஃப் ஸ்டோரி வாஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஆமென். ஸோ இவங்ககிட்ட நம்ம ஒன்று கற்றுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம கதையும் அது இயேசுவா இருக்கணும். ஹல்லேலூயா. பீப்புள் ஹூ சீ அஸ் மஸ்ட் சீ ஜீசஸ் இன் அஸ். ஆமென். உணர்ந்து அந்த கோரஸ் மட்டும் திருப்பியும் பாடலாமா? திஸ் இஸ் மை ஸ்டோரி, திஸ் இஸ் மை சாங். பாடலாமா?

ஆமே. இங்க மட்டும் சோதரி, அங்க போய் ஹெவன்ல மட்டும் சோதரிக்க போறது இல்ல, ஹியர் ஆன் பிளானட் எர்த். ஆமே. அவங்கள மாதிரி வென்எவர் வி சிங் திஸ் சாங், அவங்கள யோசிச்சுக்கோங்க. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு குறித்து அவங்க அதை பற்றி கவலைப்படாமல், மர்மர் பண்ணாமல், கிரம்பிள் பண்ணாமல், வாட் ஷி ஹேட் ஷி ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் தட். நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்புறது விட்டுட்டு, கடவுள் எனக்கு என்னலாம் கொடுத்துருக்காரு அதை நம்ம யோசனா, தேர் பி அ சாங் இன் அ ஹார்ட். ஆமே. அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் வி கேன் சிங் அ சாங். என்ன அவள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமே. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடலாம், எல்லாம் தெரிஞ்ச பாடல். நீ வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. Let us not forget anything what the Lord has done. Amen.

அடைக்கலமா மறைவிடமா இருந்திருந்தால் நம்ம இயேசுவோடு இருக்கிறோம். ஆமென். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் வி ஆர் ஹியர். ஹல்லேலூயா. வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தார். சிந்தை முழுவதும் நிறைத்து வந்தார். யோசிச்சு பாருங்க, God has brought us all the way long. சின்ன பிள்ளையில இருந்து கை பிடிச்சு, people who have started with us are no more today, but God has given us life today. We just praise

பாட் சொல்லமா, I need you Lord, என் தேவை நீங்க இயேசப்பா, என் தேவை நீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி சுவாசிக்கும் காற்றிலும் நீங்க, ஒவ்வொரு மூச்சிலும் நீங்க, என் ஆசையெல்லாம் நீங்கன்னு உணர்ந்து கடைசி ஒரு வாட்டி சொல்றீங்களா?

நீங்க தேவன் ராஜா சொல்லாமா வாயிலே திறந்து யாரும் மௌனமா இருக்க வேணாம். Just ask him, Lord, I need you, Lord. More of you, Master. I need more of you, Lord Jesus. உங்க கிருபை வேண்டும் தகப்பனே. உங்க இறக்கம் எனக்கு வேணும் இயேசுவே சொல்றீங்களா? Your grace. I need your grace, Lord. சொல்லாமா எனக்குன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை இயேசப்பா. இவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் வளர்ந்து வந்திருக்கேன்னா, அது நீங்கள் தான்ப்பா காரணம்னு சொல்கிறீங்களா? It's only because of you, Lord Jesus.

விசுவாசிக்கிறேன் அன்னைக்கு மாலையில என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், உன் வாழ்க்கையில முடங்கி போன காரியங்களை விடுவிக்கிறவர். பல நாட்களாய் உன் வாழ்க்கையில நடக்காத உன் முயற்சியினால, உன் ஞானத்தினால, உன் புத்தியினால, உன் அறிவினால, உன்னுடைய சாமர்த்தியத்தினால நீ பெற முடியாத காரியங்களை என் தேவன் முடித்து தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் எதை விரும்புறாருன்னு சொன்னா, நீ உண்மையா விசுவாசிப்பாயானால் நீ வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றியோடு நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா, இதை மாதிரி பாடல்களை பாடும் பொழுது நீ வாயை திறந்து விசுவாசத்தோட அதை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எனக்காக ஒரு அற்புதம் செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோட அந்த பாடலை சிங் இட் வித் ஃபெய்த். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, ஒரு வரி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ராகம் தெரியாவிட்டால் கூட அந்த வரியை உங்க வாயினால சொல்லி அறிக்கை பண்ணுங்க. எனக்கு இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த ஆலயத்தை விட்டு நான் போகும்போது ஒரு அற்புதத்தை நான் காணணும் ஆண்டவரே, ஒரு சாட்சியை நான் கேட்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே என் காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்றதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதை விசுவாசித்தவர்களாக சேர்ந்து இந்த ஒரு வரி

0: ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீ வெட்கப்படுத்தாதபடி நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நீர் செய்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி எங்கள் ஸ்தோத்திரங்களை உமக்கு முன்பாக படைக்கிறோம்.
1: ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

சத்தம் செய்து நீ முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஐந்தாம் ஃபிரெட்ரிக் வில்லியம் பிரஷ்யாவின் அரசனாக இருந்தார். அவர் காலத்தில் சுற்றியுள்ள பல எதிரிகளால் வந்த பிரச்சனையை சரிசெய்ய பல யுத்தங்களை செய்ய வேண்டியதிருந்தது. இதனால் அரசாங்க கருவூலத்தில் பணம் மிக கணிசமான அளவு குறைந்துவிட்டது. நாட்டை மறுசீரமைக்க ஏராளமான பொருட்கள் தேவைப்பட்டன. அவர் தன்னுடைய குடிமக்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவருடைய எதிரிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பல நாட்களாக சிந்தனை செய்தார். பின்பு தன்னுடைய நாட்டின் பெண்களிடம் உள்ள தங்க ஆபரணங்களையும் வெள்ளி உடைமைகளையும் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொண்டார். அவைகள் அத்தனையும் உருக்கப்பட்டு நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என்றும், நகைகளை கொடுக்கும் பெண்களுக்கு அழகிய வேலைப்பாடு உள்ள இரும்பு அல்லது வெண்கலத்தால் செய்த சிலுவை கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்தார். சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்ட அந்த நாட்டினுடைய பெண்கள் அவர் குறிப்பிட்டது போலவே தங்களுடைய தங்க ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் கொண்டு வந்து கொடுத்து இரும்பு சிலுவைகளை பெற்றுக் கொண்டார்கள். 1813 இது நடந்தது. இந்த திட்டத்திற்கு அவருடைய நாட்டின் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. தங்களிடம் உள்ள தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் மனப்பூர்வமாக அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் கொடுக்கும் இரும்பாலான விருதை பெற்றுக்கொள்வதில் மக்கள் மனமகிழ்வோடு செயல்பட்டார்கள். தங்கள் நாட்டிற்காக தாங்கள் தியாகம் செய்கிறோம் என்ற நல்ல உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுடைய இந்த செயல் அரசரை மிகவும் உற்சாகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் பிரஷ்ய நாட்டு பெண்கள் தங்க நகைகளை அணிவதை விட இரும்பினால் செய்த சிலுவையை அணிவதையே மிகவும் மதிப்பாக நினைத்தார்கள். செல்வத்தை சேர்த்து வைப்பதல்ல, அதை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்துவதே சிறப்பான குணநலன். இந்த நாட்களில் பல இடங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் செல்வமுடையோருக்கும் ஏற்கனவே மாத வருமானம் பெறுபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஏழை எளிய மக்களினுடைய வீட்டு தேவைகளை சந்திக்க கூடுமானால் இது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும்! நம்மிடம் உள்ள பொருட்களைக் கொண்டு செல்வத்தை மதிப்பிடுவதை விட, நம் செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைக் கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மதிப்பிட முடியும். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். என்ன, பின்பற்றுவோமா?

அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிரூபம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு சோஸ்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோசனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோசனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவோ பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே அக்கியமானவனென்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஜாதொரு அநியாயம் செய்ததும் உம்முடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோசனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீரென்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீரென்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும் படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்குவும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக.

என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசு அழைக்கிறார், ஜீசஸ் கால்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 4:18-22, ஏசாயா 6:1-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபென்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்பது. அப்படியே மத்தேயு 4:18-22. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயாவிலே நான் வாசித்தது 6:8. யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Whom shall I send? Who will go for us? Here I am, send me. இன்று August 17 இன்று நவீன மிஷினரி இயக்கங்களின் தந்தை எனப்படும் வில்லியம் கேரியின் பிறந்த நாள். 1761-1834 வாழ்ந்தவர். காலனி தைப்பவரான அவர் வேத மொழிபெயர்ப்பாளரானார். திருமறை முழுவதும் கடவுள் வெவ்வேறு நிலையில் இருந்த தனிநபர்களை அழைப்பதை காணலாம். தமது மக்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்தி செல்ல போர் வீரனாகிய மோசேயை அழைத்தார். தமது மக்களை ஆண்டு நடத்த மேய்ப்பனாகிய தாவீதை அழைத்தார். தீர்க்கத்தரிசியாகும்படி ஆட்டிடையனாகிய ஆமோசை அழைத்தார். முழுநேர பணி செய்யும்படி தச்சனாகிய இயேசுவை அவரது 30 வயதில் அழைத்தார். வலைகளை விட்டு தம்மை பின்பற்றும்படி மீனவனாகிய பேதுருவை இயேசு அழைத்தார். தமக்கு முழு நேரமாய் தொண்டாற்றும்படி வரி வசூலிப்பவனாகிய மத்தேயுவை அழைத்தார். முழுநேர அகில உலக பணிக்கு கூடார தொழிலாளியாகிய பவுலை அழைத்தார். வைத்தியனாகிய லூக்கா பவுலின் மிஷினரி பயணங்களில் இணைந்து கொண்டார். நமது தொழில்
எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மை அழைக்கலாம். இறைப்பணியில் எப்போதும் வேலை காலி உண்டு. மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், ஆசிரியர், இன்னும் இது போன்ற வேலைகளுக்கு எப்போதும் கூட்டமும் போட்டியும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஊழியராக வருவோரோ வெகு சிலர். நமது ஆர்வம் அல்லது தாளந்து எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய தோட்டத்தில் அதற்குரிய முக்கியமான பொறுப்பு பணிகள் உண்டு. இலக்கியத்தில் ஆர்வமாயிருந்தால் நீங்கள் வேத மொழிபெயர்ப்பாளராக மாறலாம். பைபிள் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத 200 பிரதான மொழிகள் இந்தியாவில் மட்டும் உண்டு. இசையில் ஆர்வம் இருந்தால் எந்த நற்செய்தி குழுவுக்கும் நீங்கள் பேராசீர்வாதமாயிருக்கலாம். மருத்துவராயிருந்தால் மருத்துவ மிஷினரி ஆகலாம். இன்று எத்தனையோ கிறிஸ்தவ டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிஷினரி இயக்கங்களிலே மிஷினரி மருத்துவர்களாக சேர்ந்து தொலைவிடங்களிலே, தூர இடங்களிலே, ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதிகளிலே, வசதிகள் குறைந்த இடங்களிலே போய் அங்கே தங்களை ஊன்றிக்கொண்டு மிஷினரிகளாக பணிபுரிய வருகிற MBBS டாக்டர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாளிலே அவர் அவர்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்கும் வாய்ப்பிற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். 100 டாக்டர்ஸ் இருக்கிற இடத்திலே நீங்களும் ஒரு போட்டா போட்டியாக ஒரு டாக்டர் ஆவதை விட, ஒரு டாக்டர் கூட இல்லாது ஒரு டாக்டரை சந்திக்க வேண்டுமானால் 50 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றனவே, அங்கு செல்லக்கூடாதா? தேவன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கணினி வல்லுநராயிருந்தால் திருப்பணி அலுவலகங்களில் நீங்கள் பணிபுரியலாம். டேவிட் லிவிங்ஸ்டன், 1813 முதல் 1873 வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு பூகோள ஆராய்ச்சியாளர். அவர் மிஷினரியாக சென்றார். சிடி ஸ்டட், 1862 முதல் 1931 வரை வாழ்ந்தவர். புகழ்வாய்ந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர். அவரும் மிஷினரி பணியை தெரிந்து கொண்டார். நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பிற்கிணங்கி அவர் பணியை செய்வோம். தேவனுக்கு இருந்தது ஒரே மகன், அவரையும் அவர் ஒரு மிஷினரியாக அனுப்பிவிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளில் ஒன்றே கூட நீங்கள் ஆண்டவருடைய திருப்பணிக்காக, அதுவும் கடினமான மிஷினரி பணிக்காக நீங்கள் அனுப்பி வைக்க கூடாதா? பெண்களும் விதிவிலக்கல்ல. நமக்கு இன்னும் மேரி ஸ்லெசர்களும் ஐடாஸ் கெடர்களும் பண்டித ராமாய்பாய்களும் தேவை. இயேசுவின் நற்செய்தி குழுவிலும் பவுலின் மிஷினரி குழுவிலும் பெண்கள் பலர் இருந்தனர். எடுத்துக்காட்டாக லூக்கா 8 முதல் 3 வசனங்கள். பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ஒரு மிஷினரியாக, ஒரு சுவிசேஷனாக நடக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பெயரை கூட எழுதியிருக்கிறது. ஆஸ்திகளால், தங்களுடைய உடைமைகளால், தங்களுடைய பொருளுதவியினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அநேகரை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். தனது 6 கணவனும் 2 செல்ல குமாரர்களும் ஒரே நாளில் எரித்து கொல்லப்பட்டாலும் அழைத்தவர் ஆண்டவர் என்று திருப்பணியை தொடரும் கிளாடிஸ்டைன்ஸ் போன்றோர் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பது ஒரே உயிர், போவது ஒரே முறை. கிறிஸ்துவுக்காய் அது போகட்டுமே. There is only one life. It will soon be passed. What is done for Christ alone shall last. இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு.

0: இந்த பாடலை இயற்றிய அருமையான சகோதரன் செல்லத்துறை அவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Whom shall I send? Who will go for us? Here I am, send me. எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு மிஷினரி ஊழிய அழைப்பு வந்தும் இன்னும் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தள்ளிக்கொண்டே நாங்கள் எத்தனை காலம் நாங்கள் செலவழிப்போம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, நங்கையர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இருதயத்திலே நீர் ஒரு பரிசுத்த விருப்பத்தை ஊன்றிய பின்னரும் அபிதமான ஒரு விருப்பத்தை தேவநீர் அவர்கள் இருதயத்திலே நீர் நட்டிய பின்னரும் பலவிதமான விவாதங்களை மனதிலே அவர்கள் திரும்ப திரும்ப புரட்டி கொண்டு எப்படியோ காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே, இனியும் நாங்கள் காலந்தாழ்த்தாதபடி ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் ஒரு அந்திரேயாவையும் நீர் கூப்பிட்ட பொழுது உடனே வலைகளை விட்டது போல நாங்கள் வேலைகளை விட்டு, கர்த்தாவே அவர்கள் தகப்பனுடைய படகை விட்டு சென்றது போல நாங்களும் எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த நாட்டினுடைய தொட்டி பட்டிகளுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களை நீர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவா, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபரும் நங்கையரும் முன்வர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பரம அழைப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மால் அழைக்கப்பட எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு. அதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியாள நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவர், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜசிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரே, பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை எடுத்து நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்.

Thank you, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஈவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.

அவருடைய கிருபை எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளிலே என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. த மிஸ்டரி ஆஃப் த மிஸ்ஸிங் ஓனர் என்ற தலைப்பில் சிகாகோவில் இருந்து வெளியாகும் நாளிதழில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதில் வங்கியின் கருவூல அதிகாரியிடமிருந்து வந்த ஒரு லீகல் நோட்டீஸ் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எங்கள் வங்கியில் அநேக ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கும் வெளியேறப்பெற்ற நகைகள், வீட்டுமனை பத்திரங்கள், $1 பில்லியன் அதிகமான பணம் மற்றும் காசோலைகளின் உரிமையாளர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை கேட்டும் யாரும் வரவில்லை. ஆகவே அதற்குரிய உரிமையாளர்கள் இருந்தால் வந்து தங்கள் பணத்தையும் பொருளையும் பெற்றுச் செல்லவும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக $1,00,000 பணத்தை வைப்பு நிதியாக வைத்திருந்த 10 பேரின் பெயர்களும் கடைசியாக வங்கிக்கு அவர்கள் கொடுத்த விலாசமும் அதில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்த 113,000 வாடிக்கையாளர்களின் பெயர்கள் நெருக்கமாக 116 பக்கங்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இத்தனை சொத்துக்களுக்கும் நகைகளுக்கும் பணத்துக்கும் உரிமையாளர்கள் யார் என்று தெரியாமல் வங்கி நிர்வாகம் திணறியது. ஆம்பிரியமானவர்களே, மக்கள் தங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய சொத்துக்களை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் அறியாமல் இருப்பது மிகவும் வெட்கத்திற்குரியது. இதே போலவே தேவன் நமக்கு தந்திருக்கும் ஏராளமான தாளந்துகளும் திறமைகளும் நமக்கு தெரிவதில்லை. நமக்குள்ளே அவை மறைந்து கிடக்கின்றன. முதலில் நாம் அவைகளை குறித்து அறிந்து பின்பு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் ஒளிந்திருந்து கோதுமை கதிர்களை போரடித்துக் கொண்டிருந்தான். தன்னால் எதுவும் செய்ய இயலாது, தான் மிகவும் அற்பமானவன் என்று கிதியோன் நினைத்திருந்தான். ஆனால் தேவனோ கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோனை தைரியப்படுத்தினார். அதன் பின்பு கிதியோன் தனது தலைமையில் மீதியானியரோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து இஸ்ரவேலில் நியாயாதிபதியாக மாறி. அதை போலவே மோசேக்கு தேவன் மிகுந்த திறமைகளையும் கல்வியையும் கொடுத்திருந்தார். ஆனால் மோசே அவைகளை மறந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். தான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆனால் தேவன் அதே மோசேயை பயன்படுத்தி 20,00,000 அதிகமான ஜனங்களுக்கு அவரை தலைவராக்கினார். ஆம்பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளும் தாளந்துகளும் ஒளிப்பிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதை போல மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அவை எவை என்று முதலாவது கண்டறியுங்கள். நீங்கள் அவைகளை கண்டுபிடி பயன்படுத்தும் போது அவைகளை உங்களுக்கும் பிறருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக்குவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் 1 Corinthians 4:20 நாம் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. இது ஏன் பவுல் இப்படியாக சொன்னார் அப்படின்னாக்கா, 19 வாசிக்கிறேன். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தை அறிந்து கொள்வேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் பேச்சில கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலத்தில் அல்ல. பேச்சுக்கும் பலத்துக்கும் உள்ள ஒப்பீடு என்ன? நாம் எப்படி நம்மளை ஒப்பிட்டு பாருங்கள். நான் பேசுகிற பேச்சு நிறைந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா பலம் நிறைந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இங்கே பலம் அப்படின்னு சொல்கிறது எதை குறித்து சொல்கிறார் பவுல்? பலன் என்பது கிரியையில் காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, செயல்பாடில் செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, கிறிஸ்துவத்தை பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவத்தை செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? இதை சொல்லும் பொழுது எனக்கு காந்தி தான் ஞாபகத்துக்கு வரார். அவர் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டி கொள்ளவில்லை, எங்கேயும் அவர் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை. பட் அவர் இங்கிலாண்டில் படிக்கும் பொழுது அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு பத்திரிகையில் வெளியிட்டாங்க. அந்த சர்ச்சில் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய ஆதாரம் இருக்கிறது, அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அது கிழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பேஜ் அங்கே இல்லை, அந்த பேஜ் அங்கே இல்லை. அதனால் அதில் சில நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் கிறிஸ்தவனாக வாழ்ந்தா என்ன, கிறிஸ்தவனாக இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, ஆனால் அவர் பேச்சு இல்லை கிறிஸ்தவனாக இல்லாமல் அவர் செயலிலே கிறிஸ்தவனாக இருந்தார். அதுதான் இன்றைக்கி நான் அறிந்து கொண்ட சத்தியம். அவர் கிறிஸ்தவனாக இருக்கிறாரா இல்லையான்றது அது அப்பாற்பட்டது, அது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறதுனால அதை நம்ம போய் தொட வேண்டாம். ஆனால் அவர் பைபிளை அறிந்தவராக இருந்தார், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார், கிறிஸ்துவத்தை நேசித்தவராக இருந்தார், அதனால் கிறிஸ்து சொன்ன எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் நினச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வாழலை, அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதேபோல் கிறிஸ்து சொன்ன அந்த மலை பிரசங்கத்தின் படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கி அது சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்தது. சாது சுந்தர் சிங் வாழ்க்கையினுடைய பயோகிராஃபி எல்லாரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை படிக்க வேண்டும். அந்த சாது சுந்தர் சிங் ஒரு கன்னத்தில் ஒருத்தன் வந்து அடித்தான், என்ன நீ பேசுகிற, பொய்யான கடவுளை பற்றி பேசுகிற, எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கடவுளை பற்றி பேசுகிற அப்படின்னு அவர் சொன்னாராம். சகோதரனே, இந்த கன்னத்தை அடிச்சிட்டேன், இந்த கன்னத்தையும் அடி அப்படின்னு இந்த கன்னத்தையும் கொடுத்தாராம். அப்படியே வெக்கி வில வளர்த்து போயிட்டான். அன்றைக்கு ஈவினிங் அந்த மாலை நேரத்துக்குள்ளே அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மண்டிட்டானான். முத அவர் முன்னால் வந்து மண்டிட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை அவனுடைய இருதயத்தை பிளந்ததான். தட் இஸ் த ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம்? பேச்சின் அளவில் கிறிஸ்தவனாக இருக்க போகிறோமா, ப்ராக்டிக்கல் லெவலில் கிரியில் காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க போகிறோமா, நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல எதில், பலத்திலே. ஏன்னா இன்றைக்கி பேசுகிறவங்க இருமாப்படைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது. பேசுகிறவன் இருமாப்பாக தான் பேசுவான், நான்லாம் பெரிய கிறிஸ்தவன் ஆக்குவேன், ஆனால் பலத்தில் காட்ட மாட்டான், கிரியில் காட்ட மாட்டான். நம்மளால் இதை சொல்லும்போது எனக்கு வேதத்தில் ஒரு நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வருது. Matthew 23:2 நான் வாசிக்கிறேன். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்கிறவர்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இது யாரு? வேதபாரகர் பரிசேயரை குறித்து ஏசாண்டவர் சொன்ன ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அன்பால் அப்போ நான் தீர்மானித்தேன், ஆண்டவரே நான் சொல்லுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கணும். அன்பால் இன்றைக்கி நீ நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கி நம்ம கடந்து வருதுன்னக்குள்ளார இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது. இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டோம், எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர், அதை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? இனி நான் பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சு அளவில் இருக்கக்கூடாது, செயல் அளவில் இருக்க வேண்டும், கிரியையில் காண்பிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்கிற ஒரு ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருந்தால் அதில் ஒன்றுமே புரோஜனமே இல்லை, இருமாப்பு தான் வரும் நமக்கு. ஆனால் செயல்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவத்தை செயல்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பால் இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து நெகேமியா ஜெபக்குழுவில் ஒரு காரியத்தை தியானித்தோம். எபேசிய 2 முழுமையாக தியானித்தோம். அந்த 2 என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த பகைமையை இரு திறத்தாரையும் ஒரே ஒன்றாக மாற்றினார் சிலுவையினால். யூதர்கள் புறஜாதிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர் உயிர் தந்த விசுவாசிக்கிறார்களோ, அவங்கெல்லாம் ஒரே ஒரு திறத்தாராக ஒன்றாக மாற்றினார். அதுதான் அந்த சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை, எபேசிய 2:5 சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஒரே சாயலில் ஒரே புதிய மனுஷனாக நம்மை மாற்றினார். நம்மளாம் யார்? இப்போ அதுக்கு தான் நான் அர்த்தம் சொன்னேன். எபிரே வகுப்பில் நாங்கள் படித்ததை நான் நேற்று இன்னைக்கு காலையில் நான் அதை நினைவு கூர்ந்து சொன்னேன். என்னென்னா, யூதன் அப்படின்றதுக்கு யகுதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் எபிரேயத்தில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவள் என்று அர்த்தம். புறஜாதியான் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதுக்கு புறஜாதிக்கு வந்து எபிரேயத்தில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, கொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. GOYIEM கொய்யம். இவர்கள் புறஜாதிக்கு கொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி போட்டிருக்கு அப்படின்னாக்கா, அதில் எபிரேயத்தில் தமிழ் அர்த்தம் என்னன்னாக்கா, முதுகை காட்டுகிறவர்கள் என்று போட்டிருக்கு. எகுதா அப்படின்னாக்கா YHUDA, எகுதா அப்படின்னாக்கா யூதன் அப்படின்னு அர்த்தம். அந்த எகுதாக்கு என்ன அர்த்தம்னாக்கா, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவள் என்று அர்த்தம். கொய்யன் அது அப்படின்னாக்கா புறஜாதியான். புறஜாதியான் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவனுக்கு முதுகை காட்டுகிறவன் அர்த்தம். இப்போ நீ நானும் புறஜாதியாக இருந்த நம்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னவா மாற்றிட்டார், எகுதாவாக மாற்றிட்டார், யூதனாக மாற்றிட்டார். நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்போ ஏற்கனவே முதுகை காட்டிகிட்டு இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், மாமிசத்திலையும் இச்சையிலும் மனசு போனபடி நடந்துட்டு இருந்தோம். அப்படி போன வாழ்க்கை இன்றைக்கி மாறி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இனி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எகுதாவாக மாறணும், முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் மாறிவிட்டோம். யூதன்னா அதான் அர்த்தம். இன்றைக்கி நாமெல்லாம் நீ நானெல்லாம் யாராக மாறிட்டோம்னா, புறஜாதியாக முதுகை காட்டிட்டு பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம, நம்ம பாவத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த ரத்தத்தினால் கழுவுதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாராக மாறிட்டோம், எகுதாவாக மாறிட்டோம், யூதனாய் மாறிட்டோம், முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இன்னைக்கு கிறிஸ்துவனாய் இருக்கிற நாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு முதுகை காட்டுறோமா, மூஞ்ச காட்டுறோமா? இன்னைக்கு மீண்டும் பாவத்தில் விழுந்து, மீண்டும் நம்முடைய மாமிசத்தில் விழுந்து, மீண்டும் நம்ம மனம் போன போக்கில் நடந்து, இன்றைக்கு நாம் மீண்டும் ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிறவனாய் மாறினோம் என்றால், நிச்சயமாக நீ கிறிஸ்துவனாய், நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது.
3: அப்போ ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிறவனாய் என்ன செய்யணும், முன்னேறி செல்ல வேண்டும் என்றார். அதுதான் பேச்சில் அல்ல பலத்திலே அப்படின்னார் பவுல். பவுல் அதுதான் செஞ்சார். அன்பாவில் இங்கே சொல்லும்போது யூதாஸ் காரியத்தை தான் எனக்கு நினப்பு வந்தார். இதை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை பேச்சில் அல்ல பலத்திலே அப்படின்னு, தேவ ராஜ்யம் பேச்சில் அல்லன்னு உள்ள யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான், ஆண்டவருக்கு அந்த பொண்ணு அந்த பாவத்தில் வாழ்ந்து அவளை மன்னித்த பிறகு அவளுடைய உயர்ந்த அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் தலையிலையும் பாதத்திலையும் விழும்போது ஊற்றும் பொழுது இவன் சொல்கிறான், பேச்சில் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இதை விற்று 300 பணத்துக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம், ரொம்ப கரிசனை உள்ளவனா கிறிஸ்தவனா அப்போ தான் காட்டிக்கிறான் 10 பேர் மெச்சன் ஒன்றுட்டு. ஆனால் அவன் தான் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்ய போகிறான், காட்டி கொடுக்க போகிறான். 300 வெள்ளிப்பணத்துக்கு விற்று நம்ம இதை ஏழைகளுக்கு உதவலாமேன்னு அப்படியே இறக்க உள்ள மாதிரி அவன் என்ன செஞ்சான், தன்னை பேச்சில் காட்டிக்கிட்டான். அவன் செயலிலே அவன் காட்டி கொடுக்குறவனாக இருந்தான் அன்பான்லே. ஆனால் இன்றைக்கி அதே சமயத்தில் பேதுரு பலத்திலே நின்னான். காட்டி கொடுத்துட்டு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு போய் திரும்பி அதே சனகரிப்பிச்சு அந்த பரிசையிட்டையும் அந்த ஆசாரியன்ட்டையும் போய் என்ன செஞ்சான், போய் அந்த 30 வெள்ளிக்காசை திருப்பி கொடுத்தான். அது ஓம் பாடுறான்ட்டான். அவன் அதே சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து அழுதுருந்தால் ஒருவேளை அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கும். ஆனால் என்னை இயேசுவே தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்த பேதுருவோ மனம் கசந்து அழுதான். இந்த யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூதாஸ் 27 இருக்குது அதிகாரம், மத்தேயு 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாஸ் மனஸ்தாபத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். ஆனால் பேதுருவோ 26 கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், 75-26 மத்தேயு 75-76-75 வசனத்தில் பேதுருவோ மனம் கசந்து போய் அழுதான் என்று பார்க்கிறோம். வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறியா அல்லது உம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி காந்தி சொன்னார், நான் செயல்படுத்தினேன். நான் என்ன செஞ்சார், அது அகிம்சை என்ற முறையில் அவர் சத்தியாகிரக முறையில் அவர் போராடி இன்றைக்கி வெற்றியும் பார்த்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாள் வரைக்கும் அவர் உயிர் பெறுகிற வரைக்கும் அவர் சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுனவராக இருந்தார். அதனால் தான் சொன்னார், கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்தவத்தையோ நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு சொன்னதை போல தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தான் என்றால் உலகமே அமைதி நாடாக மாறிவிடும். இன்றைக்கு ஆர்மி இராணுவம் போர்ஸு சண்டை சச்சரிவு எதுவுமே இருக்காதுன்னு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யார் சொன்னதை போல நடக்கலையா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னதை போல கிரியையில் காண்பிக்காமல் பலத்தில் காண்பிக்காமல் பேச்சில் காண்பிக்கிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். அதுதான் காந்தி சாடினது. அது எனக்கு உண்மையிலே அது என்னை அடித்த மாதிரி இருந்தது, சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருந்தோம்னா நான் வந்து இந்த மாதிரி பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பலத்தில் உன்னை நிரூபிக்கிற கிறிஸ்தவனாய் உன்னுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் கடைபிடித்து காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான் பாங்க. இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்தாலும் அவர்களோட வாழ்ந்தாலும் நாம் வேறுபட்ட வித்தியாசமான செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். அதுதான் பவுல் மூலமாக இன்றைக்கி நம்மளோட பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2:4 பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இருமாப்பு அடைந்து நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறியா, நான் சவுக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அன்பால் இன்றைக்கி அநேக சபைக்கு இன்றைக்கி சவுக்கோட தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம், இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பேச்சில் காண்பிக்க போகிறோமா அல்லது நம்ம பலத்தில் காண்பிக்க போகிறோமா, இன்றைக்கி நாம் தான் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம், ஆண்டவரே இனிமேல் நான் புறஜாதியாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், உனக்கு முதுக காட்டுறவனாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு என்ன உங்களுடைய ரத்தத்தினால உண்மை முகமுகமாய் தரிசிக்கிறோன்னா என்ன செஞ்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க, இதில் அதில் நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுத்தோம். இனி நான் முதுக காட்டுற கிறிஸ்தவனாக இல்லை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து முன்னேறுகிற கிறிஸ்துவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு மாலையில் ஆண்டவரே, நான் பேசுகிற கிறிஸ்துவனாய் அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி செய்து பலமுள்ள கிறிஸ்துவனாய், பலத்தினால நிரூபிக்கப்படுகிற கிறிஸ்துவனாய், உம்முடைய கிரியையில் ஆண்டவரே நாங்கள் நிரூபிக்கிற கிறிஸ்துவனாய் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே இருமாப்படைந்து பேசுகிற ஒரு கிறிஸ்துவனாய், பேச்சில் கிறிஸ்துவத்தை நாங்கள் நிரூபிக்காதபடிக்கு எங்களுடைய செயலில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நிரூபிக்கிற கிறிஸ்துவர்களாய், பலமுள்ள கிறிஸ்துவர்களாய், பலத்தினால நிரூபிக்கிற கிறிஸ்துவர்களாய் என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் முகத்தை ஆண்டவரே நோக்கி நாங்கள் வர, முன்னேறி வர எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் பழைய மாமிசத்தில், பழைய ஆண்டவரே பேச்சில் ஆண்டவரே நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கிரியில காண்பிக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் எங்களை பலப்படுத்தாவிட்டால் நாங்கள் அதை செய்ய முடியாது. என்னை எங்களையும் பலப்படுத்தி ஆண்டவரே உம்மை நிரூபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமம் 12:31 ராத்திரியிலே அவன் மோசேயை மாறுனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தின் படியிலே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் முச்சழியிலே எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். மோசே எகிப்துக்கு புறப்படுகிறான். ஆரோனை சந்திக்கிறான். ஆரோனும் மோசையுமாக பார்வோனை சந்திக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை போகவிட கேட்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், அவர் சொல்லி கேட்கறதுக்கு அவர் யார், அவரை நான் நிறைய ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆராதிப்பதற்கு தடையாய் அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஜனங்களை இன்னும் கொடுமையாய் நடத்துகிறான். மோசேயை பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஆராதிக்க போக விடுகிற காரியத்துல இன்னும் உறுதியாக இருக்கிறான். மோசே துரத்தி விடப்பட்டான் பார்வோன் சமூகத்திலிருந்து, எச்சரித்து அனுப்பப்பட்டான். ஆனாலும் இந்த காரியத்துல மோசே உறுதியா இருக்கிறான். முதலாவது பார்வோன் மோசையை பயமுறுத்துகிறான். பிற்பாடு பார்வோன் மோசையை தந்திரத்தினால் இணங்க பண்ண பார்க்கிறான். அதுல ஒரு தந்திரம் என்னவென்றால், நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், கொஞ்ச தூரம் போய் ஆராதிங்கள். மோசே உறுதியா இருக்கிறான். இல்ல, கர்த்தர் குறித்த அந்த வனாந்திரத்தில் போய்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறதுல உறுதியாக இருந்தான். பிற்பாடு சொல்லுகிறான், புருஷர் மட்டும் போய் ஆராதியுங்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் நிற்கட்டும் என்று. மோசே உறுதியாக இருக்கிறான், போனான் எல்லாரும் சேர்ந்து தான் போய் ஆராதிப்போம் என்று. அதன் பிறகு பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் போங்க, ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே நிற்க வேண்டும் என்று. அதிலும் மோசே இடம் கொடுக்கவில்லை, உறுதியாக இருக்கிறான். இப்படி ஆராதிக்கிறதற்கு மோசே எடுத்த தீர்மானத்தின் உறுதி ஒரு நாள் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. அன்று நமக்கு தெரியும், ஆட்டுக்கொட்டையின் ரத்தம் சிந்தப்பட்ட இரவு, சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறான். எல்லா வீட்டிலையும் அழுகுரல் கேட்கிறது. விசேஷமாய் ரத்தம் தெளிக்கப்படாத அத்தனை வீட்டிலும் புலம்பலும் கூக்குரலின் சத்தமும் கேட்கிறது. அந்த இரவுதானே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து சொல்லுகிறான், நீங்கள் சொன்னபடி புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் உறுதியாக இருங்கள். தடைகள் வரும், ஆனால் தடைபடாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவராக இருக்கிறான். அவன் பயமுறுத்த பார்ப்பான், அவன் தந்திரத்தினாலே இணங்க பண்ண பார்ப்பான். ஒரு தேவ பிள்ளை உறுதியாக இருப்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்காக வேலை செய்யும். இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தாவீது சொன்னார் அல்லவா, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் என்று. என்ன வாஞ்சை தாவீது, அவருடைய மகிமையை பார்க்கணும். இதுதான் தாவீதினுடைய தேடலும் தாவீதினுடைய நாட்டமுமாக இருந்தது. அதே தாவீது 63:2 என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆமாம், இப்படி நான் அவரை பார்க்க ஆசையாயிருந்தேன், அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று. அதே போல தான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உறுதியாயிரு, தடைகள் மாறும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய கண்கள் காணும்படி நிச்சயம் கிருபை செய்வார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்தின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் தடைகள் இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை விளங்கி அந்த தடைகளை மாற்றுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். செபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கடுத்த காரியத்தில் நாங்கள் எவ்விதத்திலும் பின்வாங்காமல் உறுதியாயிருந்து முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்காக தடைகளை மாற்றுகிற தேவன். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அலட்சியம் பண்ணாமல் என்கிற தலைப்பிலே உங்களோடு பாய்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். சங்கீதக்காரன் அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே என்று ஒரு அருமையான பெயரை சூட்டினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திக்கற்றவர்கள் யார்? திக்கற்றவர்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில அகராதியிலே தகப்பனையும் தாயையும் இழந்தவர்கள், அனாதைகள், ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே திக்கற்றவர்கள் என்று சொல்லும் போது எப்பொழுதுமே ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்களை மாத்திரம் குறிக்கவில்லை. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ராஜாவாகவும் இருக்கலாம், இளவரசனாகவும் இருக்கலாம். அது ஒரு உதவியற்ற ஆறுதலற்ற நபரை காண்பிக்கிறது. வேதத்திலே ஜோசபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வந்தது. அவருடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய இராணுவ சேனை அவருக்கு எதிராக வந்தது. அந்த நேரத்திலே அவர், எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று திக்கற்றவனை போல கதறி அழுதார். 2015 சென்னை பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தபோது ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. திடீரென்று திக்கற்றவர்களைப் போல மாறி போனார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட வங்கியில் இருந்தோ தானியங்கி இயந்திரம் மூலமாகவோ பணத்தை எடுக்க முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்தது விலை உயர்ந்த கைபேசிகளா இருந்தாலும் ஜாரையும் அவற்றை கொண்டு தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்து மிக பிரசித்தி பெற்ற பென்ஸ் கார்கள் எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கி போயின. ஆகாரத்துக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் திக்கற்றவர்களாக காணப்பட்டார்கள். திடீரென்று இயற்கை பேரொழிகள் வருகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றது. அப்போது ஜாராயிருந்தாலும் திக்கற்ற நிலைமைக்கு கடந்து போகிறார்கள். இந்த கொரோனா வியாதியினாலே எத்தனை பிள்ளைகள், எவ்வளவு மில்லியனர் ஜாராக இருந்தாலும் ஜாருடைய வீட்டையும் அது விட்டு வைக்கவில்லை. எந்த பெரிய மாட மாளிகையாக இருந்தால் என்ன, அரசர்கள் குடி வாழுகிற அரண்மனையாக இருந்தால் என்ன, எங்கும் அந்த சூறை காற்று சென்றது. எத்தனையோ பிள்ளைகளை வாரிக்கொண்டது, எத்தனையோ பேர் அதனால் பாதிக்கப்பட்டு தப்பிக்கொண்டார்கள். இந்த நிலையிலே எந்த பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனும் ஒரு திக்கெட்ட நிலைமையாகவே இருக்கிறார். ஆம் என்பாந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட திக்கெட்ட பாதையிலே கடந்து போக வேண்டி இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இருக்கிற திக்கெட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களை திக்கெட்டவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஜோவான் 14:18 வாக்களித்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரிலே விசுவாசம் வையுங்கள், அவரிலே நம்பிக்கை வையுங்கள், அவரிலே அன்பு செய்யுங்கள். மீதியான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவாராக. ஆமேன். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 இப்படிப்பட்ட தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

சிந்திப்போம், செயல்படுவோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷீலா வீட்டுக்கு போனேன். 6ஆம் வகுப்பும் படிக்கும் அவ பொண்ணு செல்போன் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஷீலா என்னை பார்த்து, ஆண்டி, என் மகளுக்கு நீங்களாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அப்படியாவது அவ திருந்துறாளான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனான். எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை. குழந்தைங்க அதை விரும்புறதும் இல்லை. ஷீலா மகா நேகா என்னை நிமிர்ந்து பார்த்தா. அவளை பார்த்து மெல்ல சிரிச்சேன். அவளும் சிரிச்சிட்டு தொடர்ந்து கேம் விளையாட ஆரம்பிச்சா. இப்போ ஹாலிடேஸ் வருத, என்ன செய்யலாம்னு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு நேகா, டிவி பார்ப்பேன், செல்போன்ல விளையாடுவேன்னு சொன்னான். ஹாலிடேஸ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கழிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஷீலா டீ கப்போட உள்ள இருந்து வந்துகிட்டே, நல்லா மண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க ஆன்டி, ஹிந்தி கிளாஸ் போக சொல்லுங்கன்னு சொன்னான். இப்படித்தான் பல பெற்றோர் குழந்தைங்களுக்கான நல்லது அப்படிங்கறத படிப்பு சம்பந்தமாவே நினைக்கிறாங்க. விடுமுறையிலையும் படிப்பா அப்படின்னு பிள்ளைங்க நினைச்சு விடுமுறை மேலையும் பாடத்து மேலையும் ஏன் பெற்றோர் மேலையும் எரிச்சல் பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் மெதுவா, நேஹா, ஹாலிடேஸ்ல உனக்கு எங்க போக பிடிக்கும்னு கேட்டேன். அவ உடனே பாட்டி வீட்டுக்கு போக பிடிக்கும்னு சொன்னான். காரணம் கேட்டேன். நேஹா உற்சாகமா, பாட்டி நிறைய கதைகள் சொல்லுவாங்கண்ணா. உண்மைதாங்க. உங்க குழந்தைங்களை உறவினர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பான்னு உறவு பலப்படும். பாட்டி தாத்தா சொல்லும் கதைகள் குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நேஹா தொடர்ந்தா, பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல அறம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நான் போன தடவை போயிருந்தப்போ குளத்தை சுத்தம் செஞ்சாங்க. நான் தாத்தா கூட போய் குளத்தை சுத்தம் பண்ணினேன். இந்த தடவை பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல உள்ள போர்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு தரப்போறாங்க. நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன், நானும் போய் பெயிண்ட் பண்ணுவேன், எனக்கு பெயிண்டிங் படிக்க ஆசைன்னு சொன்னான். நல்ல விஷயம்னு பாராட்டுனேன். ஷீலாவுக்கும் அவளுடைய பொண்ணோட ஆசை தெரிஞ்சது. பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட தினமும் 10 நிமிஷமாவது பேசணும். விடுமுறை நாட்கள்ல அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. அவங்க ஆசைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆசைகளை அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்க ஆசைகள் தவறா இருந்தா, இதை விட பெட்டரா நீ எதை சூஸ் பண்ணுவேன்னு கேளுங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 முதல் 4 நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 4, first 4 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding, for I give you good doctrine. Do not forsake my law. When I was my father's son, tender and the only one in the sight of my mother, he also taught me and said to me, let thy heart retain my words, keep my commandments and live.
1: இதுல இந்த வசனத்தின் முதலாவது வசனம் என்னை ரொம்ப தொட்டது.
2: So here the first word really touched me much.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding.
1: நான் நினைக்கிறேன், ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தகப்பனுடைய போதகம், தகப்பனோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியமானது.
2: I think in a family the instruction of a father and a relationship of a father is very important.
1: நான் நினைக்கிறேன், பொதுவாக சொல்லுவார்கள், யார் வேண்டுமானாலும் அப்பாவாகலாம், ஆனா தகப்பன் ஆகிறது என்பது ரொம்ப கடினம் என்று சொல்வாங்க.
2: It is actually said that any kind of man can be a father, but that it takes a special kind of man to be a dad.
1: அதாவது சரீர பிரகாரமாக ஒரு பிள்ளையை பெற்று இந்த பிள்ளைக்கு நான் தான் அப்பான்னு சொல்றது பெரிய சாதனை அல்ல.
2: It is not a great achievement that you bear a child physically and you say that you are a biological father of a child.
1: ஆனால் பெற்ற பிள்ளையை அப்பா என்கிற ஸ்தானத்திலிருந்து தகப்பன் என்கிற ஸ்தானத்திற்கு உயர்ந்து அந்த பிள்ளையை வழிநடத்த கிருபையும் ஞானத்தையும் பெறுவதென்பது தேவதயவு.
2: But growing up from the position of a dad to a position of a father and molding the child is very important.
1: அதாவது ஒரு நல்ல தகப்பன் யார் என்று கேட்டால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறவன் மாத்திரம் அல்ல, அந்த பிள்ளையை உருவாக்குகிறவன்.
2: So the ideal father not only simply have a part in procreation of a child but also the one who molds the child.
1: அதாவது அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்படி அந்த பிள்ளையை போதித்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஞானத்தை புகட்டி அந்த பிள்ளையை உருவாக்குவது என்பது ஒரு தகப்பனுடைய முக்கியமான ஒரு பங்கு என்பதை மறந்து போக கூடாது.
2: The very vital role of a father is to correct the child, to guide the child, to teach the child and also to give instruction and wisdom to the child.
1: அதாவது சரீர பிரகாரமாக எனக்கு இவர்தான் அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளை பார்க்கிலும் நான் நினைக்கிறேன், இவர் என்னுடைய தகப்பன், என்னை போதித்து எனக்கு புத்தியை புகட்டி என்னை வளர்த்த என்னை உருவாக்கிய தகப்பன் என்று ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன்.
2: And fortunate are those who have more than a biological father, who have a father who can guide them, who can give them instruction, who can lead them, guide them, correct them and have a very personal relationship with them.
1: நான் நினைக்கிறேன், ஒரு தகப்பனுடைய பங்கு ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில, ஒரு பிள்ளையினுடைய உருவாக்குதல்ல மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது.
2: I think father's role plays a very important role in the well-being of a child and in also molding a child.
1: நான் நினைக்கிறேன், ஒரு பிள்ளையை வந்து சிற்றையிலே வளர்ப்பது, ஒழுக்கத்திலே வளர்ப்பது, நல் நடக்கையிலே வளர்ப்பதுல ஒரு தகப்பனுடைய பங்கு ரொம்ப முக்கியம்.
2: So the role of a father is very important in bringing up a child in a disciplinary manner, in guiding him, correcting him.
1: நான் நினைக்கிறேன், ஒரு தகப்பனோடு ஒரு பிள்ளைக்கு சரியான ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்குமானால் அந்த உறவு அந்த பிள்ளையினுடைய மற்ற எல்லா உறவுகளையும் அது பாதிக்கும், அது உருவாக்கும், அது மேம்படுத்தும்.
2: So I think when a child has a very good relationship with the father, then that relationship will affect all other relationship and it also improves and also plays a vital role in other relationships as well.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வந்து ஒரு நல்ல அன்பான ஒரு போதிக்கிற பக்தி உள்ள அப்பா எனக்கு இருந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்று சில பேர் சொல்லலாம்.
2: Some of you, as you listen to this, you may say, Pastor, I don't have a father who is very wise, who is very much understanding, who can guide me, and who is much godly.
1: சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வந்து அப்பா அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து பயமுறுத்துகிற ஒரு நபர் தான் எனக்கு ஞாபகம் வரும், ஒரு அன்பான நபர் எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி என் லைஃப்ல அப்பான்ற ஸ்தானத்துல யாருமே இல்லைன்னு சொல்லலாம்.
2: Some may say that, Pastor, as you say about a father, I only remember a father who always threatens me. I don't have a father who is much loving to me.
1: வேதனையோடு சொல்ல வேண்டுமானால் சில பிள்ளைகளுடைய துக்கமான நிலை என்னவென்றால் தங்களுடைய சொந்த தகப்பன்மாரால் அடித்து நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு கெடுக்கப்பட்டு பாதி வழியில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய நிலை அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க.
2: And to say it is more painful to say that there are some children who are hurt, betrayed, forsaken and abused by their own fathers.
1: சில தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் மேல் செலுத்த வேண்டிய உத்தரவாதத்தை செலுத்தாமல் பாதி வழியில விட்டு சென்றவர்களும் உண்டு.
2: There are certain fathers who remain irresponsible, who don't play the responsibility they are supposed to take upon the child and leave off the way.
1: வேதனையான காரியம் என்னவென்றால் சில வழியில சில பிள்ளைகள் தங்களுடைய தகப்பன்மாரை சிறு வயதிலே இழந்து போகும் செய்கிறார்கள்.
2: And there much painful is that there are certain children who lose their fathers even at the very childhood.
1: எந்த நிலையில நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும்,
2: no matter in whatever situation you are listening to this word,
1: நமக்கு ஒரு நிச்சயமும் ஒரு நம்பிக்கையும் உண்டு.
2: We have a certainty and a hope.
1: நமக்கு ஒரு பூரண தகப்பன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார்.
2: We have an ultimate father in heaven.
1: A perfect father. அவர் சர்க்குணமுள்ளவர், அவர் பூரணமுள்ளவர்.
2: He is perfect.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் சரீர பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தும்படி போதிக்கும்படி நம்முடைய தகப்பன் நம்மோடு இராவிட்டாலும் நம்மை போதித்து நல்ல தகப்பனாய் நம்மை வழிநடத்த அவர் வல்லவரும் அவர் வாஞ்சை உள்ளவருமாய் இருக்கிறார்.
2: Though we don't have a biological father who can lead us, who can guide us in our life, but he is able and he's a faithful father to bring us up, to raise up us and also guide us in our life.
1: திக்கற்றவர்களாய் நீங்கள் விடப்பட்டாலும் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து ஒரு நாளும் கைவிடாமல் வழிநடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
2: We have a living God. Though you are left as orphans, we have a living God who will never forsake you but can guide you and lead you all through your life.
1: நம்முடைய தேவன் நல்லவர்.
2: Our God is good.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு இந்த வசனத்துல என்னை ரொம்ப கவர்ந்த வார்த்தை, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்.
2: So the word that attracted me in this verse is, hear my children the instruction of a father and give attention to know understanding.
1: இன்றைக்கு நான் பேச போகிற தியானத்தின் தலைப்பு ஒரு தகப்பனுடைய போதகம்.
2: Today's title of my sermon is Father's Instruction.
1: ஒரு தகப்பனுடைய போதகம்.
2: A father's instruction.
1: ஒரு தகப்பன் போதிக்கிற ஒரு உத்தரவாதம் அவருக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது.
2: A father should never forget that he has a responsibility of instructing or teaching a child.
1: அநேக பெற்றோர் விசேஷமாய் தகப்பன்மார்னு நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளை கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறதுல அதோட என்னுடைய உத்தரவாதம் முடிந்து போய்விட்டது.
2: Most of the parents, especially father, thinks that my responsibility ends when I get what my child asked for.
1: என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, ஃபீஸ் கட்டி என் பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க.
2: They think that if I provide them food, if I pay them fees, if I give them whatever they ask for, then my responsibility is over there.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதை தாண்டி ஒரு உத்தரவாதம் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தன்னுடைய பிள்ளை போதகனாக ஒரு தகப்பன் மாற வேண்டும்.
2: But the Bible says, besides this, a father has a responsibility that he should become an instructor of his child.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு ஒரு நல்ல போதகனாக ஒரு தகப்பன் மாற வேண்டுமானால் அவங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்று காரியங்களை உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
2: Today I want to share three things in our life that a father should possess to become a good instructor.
1: இந்த வார்த்தைகள் நான் இதை தியானிக்கும் போது எனக்கே ரொம்ப பிரயோஜனமா இருந்தது.
2: As he was meditating on this, it was really useful to myself.
1: இது என்னையே உணர்த்துகிறதா இருந்தது.
2: It was actually convicting me and realizing.
1: நானும் இதை எடுத்துட்டிருக்கும்போதே நான் எனக்குள்ள ஜெபித்த, ஆண்டவரே நான் போதிக்கிறதை என் வாழ்க்கையில நான் முழுமையாக நான் கடைபிடிக்க அதை நான் அப்பியாசப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று எனக்குள்ளே நான் ஜெபித்துக் கொண்டேன்.
2: As he was preparing for this, I was also praying within myself, Lord, give me grace that I may also practice and make it applicable in my life whatever I preach today.
1: இதில மூன்று சத்தியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
2: The Lord showed me three important truths here.
1: முதலாவது மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
2: Let us read again Proverbs chapter 4 first 2 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding, for I give you good doctrine, do not forsake my law.
1: இரண்டாம் வசனத்துல திரும்ப வாசிக்கிறேன், முதல் பகுதி.
2: Let's read verse 2 again.
1: நான் உங்களுக்கு நற்போதகத்தை முதலாவது சத்தியத்தை நீங்க விளங்கிக்
2: கொள்ளணும்.
1: ஒரு தகப்பன் ஒரு நல்ல போதகனா இருக்க
2: வேண்டுமானால்,
1: முதலாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு இருப்பதற்கு அவன் அறிந்திருக்க வேண்டும்.
2: The first thing that is required is the availability of a father.
1: ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வந்தடைய கூடிய ஒரு இடத்திலே ஒரு தகப்பன் இருக்க வேண்டும்.
2: The father should be very available to the child.
1: நான் வந்து அடையணும் அப்படினு சொல்லும்போது எல்லா நிலைகளிலேயும் அவர்களை அடையத்தக்க ஒரு நிலையில நாம் இருக்கணும்.
2: So when I say availability, they should be available to be reached at every point of time.
1: அதாவது சரீரப்பிரகாரமாக அவங்க அங்க பிள்ளைகளோடு இருக்கணும்.
2: They should be physically available to the children.
1: உணர்வு ரீதியாக பிள்ளைகளோடு பயணிக்கணும்.
2: They should also travel emotionally with the children.
1: அவர்களோடு இருந்தால்தான் போதிக்க முடியும்.
2: And only if they be so, they can teach them and instruct them.
1: McDowell என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் the dad difference என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார்.
2: A man of God named McDowell, he wrote a book named the dad difference.
1: அவர் சொல்கிறாரு நிறைய சபைகள்ல போய் அவர் எடுத்த ஒரு ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா?
2: So what did he find out in a research that he made in many churches?
1: அவங்க சொல்றாங்களா, விசேஷமா இளைஞர்கள் டீனேஜர்ஸ் வந்து சொன்னாங்களா அவர்ட்ட, ஒரு நாளைக்கு எங்க அப்பாவோட நான் வந்து ஒரு மனம் திறந்து நான் பேசினது ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2 நிமிஷம் கூட இல்ல அப்படினு சொன்னாங்க.
2: So the teens actually told him that an average teen in the church spend only 2 minutes a day with a conversation with the father.
1: அதுல மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்களா 25% இளைஞர்கள் சொன்னாங்களா, எங்க வாழ்க்கையை குறித்து நாங்க வந்து கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் உரையாடல்களை எங்க அப்பாவோட நாங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட நாங்க உட்கார்ந்து பேசினது கிடையாதுன்னு சொல்றாங்க.
2: And also 25% of these teens said that they never had a meaningful conversation with their father.
1: இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெறுது பாருங்க. நம்முடைய தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்கும்படி அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம்.
2: So it is very important that father should be very available in the life of a child to spend time with them.
1: 1988 ஆண்டுல நியூஸ் வீக் என்ற மேகசீன்ல ஒரு தகவல் வெளிவந்தது.
2: In 1988 a magazine named Newsweek published a report.
1: அதுல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில வந்து 15 வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகள்ல ஏறத்தாழ 56 லட்சத்திற்கும் மேல உள்ள பிள்ளைகள் அமெரிக்காவில தகப்பனே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது.
2: So that magazine reported that there were 5.6 million children in America under 15 years growing up without fathers.
1: அதாவது பாதியிலே விவாகரத்து செய்து விட்டு பிள்ளையினுடைய வாழ்க்கையை விட்டு இல்லாமல் போன பெற்றோர் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்.
2: It means that the multitude was so much that the fathers would divorce and left the children half the way was the number.
1: அதுல என்ன அவங்க பிரியும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைய நான் கவனிக்கிறேன், பிள்ளைய வளர்த்து கொள்றேன், பிள்ளை வளர்ப்புல நான் ஒரு பங்காற்றேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு தான் போறாங்க.
2: So when they part, they actually say and promise that they will take care of their child, they will also play an important role in the life of the child.
1: ஆனால் என்ன கண்டுபிடிச்சாங்க சொன்னா, 2 வருஷத்திற்கு அப்புறமா அவங்க விவாகரத்து செய்து பிரிந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பிள்ளையோட எந்த தொடர்புமே இல்லாத நிலையில அவங்க போயிடுறாங்களாம்.
2: So but it has been found that 2 years after the divorce they don't have contact with the children at all.
1: அதாவது அதுல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, விவாகரத்து பெற்று வீட்டை விட்டு போன பெற்றோர் வந்து அதுல வந்து தகப்பன்மார்ல வந்து ஏறத்தாழ 3 பேர் 3/4 நான்கில் மூன்று பேர் வந்து தம் பிள்ளைகளை வந்து மாதத்திற்கு ரெண்டு முறை கூட ஒரு தகப்பன் சந்திக்காத நிலையிலே குடும்பங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சாங்க.
2: They have also found in the report that 3/4 of all the children of divorce have contact with their fathers fewer than 2 days a month.
1: இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தகப்பன்மார் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுக்கிற இடத்துல அவர் இல்லாததுனால இந்த பிள்ளை இப்பொழுது எங்கிருந்து ஆலோசனையும் எங்கிருந்து தாக்கத்தையும் அவன் அனுபவிக்கிறான் என்று சொன்னால், இந்த சமுதாயங்களை கேங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சண்டை போடுற ரவுடிஸ், இதை போல ஊர் சுற்றுகிறவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கையில இந்த பிள்ளை சிக்கி வளருகிறதாக கண்டுபிடித்தார்கள்.
2: As a result, they have found that these children who don't have fathers, who have left without fathers, they actually step into gangs and to find a community support from them.
1: தகப்பன் போதகத்தை கேள் என்று சொல்லும் பொழுது, தகப்பனுடைய போதகம் கொடுக்கிறதுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்க வேண்டியது அவசியம்.
2: When it says hear the instruction of a father, then it is very much necessary that the father should be available to spend time with the child.
1: நம்முடைய பரம தகப்பன் ரொம்ப அருமையானவர்.
2: Our heavenly father is very good.
1: அவர் நம்மோடு பேசுகிறவர், நேரத்தை செலவழிக்கிறவர்.
2: He is the one who speaks with us, who spends time with us.
1: நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு மோசமான நிலைக்கு நாம போனாலும் அங்கேயும் நம்மோடு வந்து நம்மோடு பேசுகிறது நம்முடைய தேவனை போல யாருமே இல்ல.
2: I tell you, no matter whatever worst situation you go through, but we have a God who can come even to that situation and speak with us.
1: நீங்கள் ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
2: If you come to Genesis chapter 3,
1: அங்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்படியாமல் போய் அவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்து பாவம் செய்தார்கள்னு பார்க்கிறோம்.
2: Here we read that this Adam and Eve, they were in the garden, but they did not obey the word of God and ate that forbidden fruit.
1: அவர்கள் புசித்த மாத்திரத்திலேயே அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு அவர்கள் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார்கள்.
2: So once they ate it, they found themselves to be naked and they hid themselves in the garden.
1: வேதம் சொல்லுகிறது 8 வசனத்தை பாருங்க.
2: Look at verse 8.
1: பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
2: And the man and his wife heard the sound of the Lord God walking in the garden at the time of the evening breeze.
1: 9th vasanam parunga.
2: Look at verse 9.
1: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதியாகமம் 3:9, நீ எங்கே இருக்கிறாய் என்றார்.
2: And so the Lord God called out to the man and said to him, where are you?
1: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
2: How it is?
1: இவங்க பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள்.
2: In the time when they sinned and they hid themselves, they heard the voice of the Lord moving and walking in the garden.
1: உலாவி கொண்டிருந்தது மாத்திரம் இல்ல, பெயர் சொல்லி கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று விசாரித்தார்.
2: Not only he was walking in the garden, but he also called out by his name and inquired him.
1: இங்க பாருங்க, இவங்க வந்து 10 கற்பனைகளை பெற்று அதுல ஒன்னு உடைக்கல, பெற்றதே ஒரு கற்பனை தான், அதே உடைச்சிட்டாங்க.
2: So here they did not receive 10 commandments, they just received one commandment and broke that commandment even.
1: இப்போ அவங்க தேவனுடைய நீதியை விட்டு விலகி பாவிகளாக நிக்கிறாங்க.
2: Now they have just gone away from the righteousness of God and standing as sinners.
1: ஆனால் பாவிகளாய் நின்று விழுந்து போன நிலையில் இருக்கும்போது அவர்களை சந்திக்க வந்தது ஒரே ஒருவர் உண்டானா, அவங்களுடைய தகப்பனாகிய தேவன்.
2: Even in the situation when they stood as sinners, the only one who came searching them is the Father heaven.
1: அவர்களோடு தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார்.
2: He was continually speaking with them.
1: அவர்களுடைய உருவாகுதலிலேயும் அவர்களுடைய மகிழ்ச்சியிலே கூட இருந்தவர் மாத்திரமல்ல, அவருடைய விழுகையிலேயும் அவர்களுடைய தனிமையிலேயும் வெட்கத்திலேயும் அவர்களை தேடி வந்த ஒரு தகப்பனாக தேவன் வெளிப்படுகிறார்.
2: Our Lord has been revealed as not only as a father who was with them in the times of their growth and maturity, but also in the time of their fall and sin.
1: இதைதான் 1 பேதுரு 2:25 வாசிக்கும் போது,
2: This is what when you read in 1 Peter 2:25,
1: சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
2: For you were like sheep going astray, but now you have now returned to the shepherd and guardian of your souls.
1: அப்போ நம்ம வாழ்க்கையில விழுகை வரும் பொழுது கூட நம்மோடு இருக்கிற ஒரு தகப்பன் தான் தேவன்.
2: So it means that the only father who remains with us even when we fall is our God.
1: ஒரு நல்ல தகப்பனுக்கு எடுத்துக்காட்டு வந்து தேவன் தான்.
2: Our God is a good example of a father.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலையிலேயும் கூட இருக்கணும், அவர்கள் வந்தடையத்தக்க ஒரு இடத்துல நாம நெருங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பன் விரும்பணும்.
2: So I tell you, even in every situations of a child's life, a father should be available to be present in every part and times.
1: பாருங்க, இந்த பாவம் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை முறித்து போட்டது.
2: So this sin actually separated or broke down the relationship between God and men.
1: நீங்கள் ஏசாயா 53:6 ஐ பார்ப்பீர்களானால்,
2: If you read Isaiah 53:6,
1: நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன்தன் வழியிலே போனோம்.
2: We all went astray like sheep. We all have turned to our own way.
1: கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று போட்டிருக்கு.
2: And the Lord has punished him for the iniquity of us all.
1: அப்பனா அர்த்தம் என்ன? இந்த உடைந்து போன உறவை சீர்படுத்த தேவன் தன்னையே பலியா கொடுத்தார்.
2: It means that in order to set right this broken relationship, the Lord sacrificed himself.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மனுஷன் தேவனை கூப்பிடல.
2: So it is really surprising that man did not call unto the
1: Lord. ஆதாம் வந்து பாவம் செய்து ஏவாள் வந்து ஒளிந்து கொண்ட பொழுது தேவனே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிடவே இல்ல.
2: When Adam committed sin and when they both hid themselves, they did not call unto the Lord.
1: அவங்க வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு அவங்க போய் ஒளிந்து கொண்டாங்க.
2: So they were afraid and they were ashamed and they hid themselves.
1: அவங்க தேவனை விட்டு தங்களை தனிமை
2: They ostracized themselves from the Lord.
1: ஆனால் தேவன் விழுந்து போன மனிதனை

0: departments.
1: அவர்களுக்கு சிட்சை கிடைத்தது என்பதில் சந்தேகம் இல்லை.
0: And there's no doubt they received this punishment.
1: ஆனால் அவருடைய விழுகையிலேயும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகாமல் கூட இருந்தது.
0: But even in their fall the presence of the Lord did not depart from them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் லூக்கா 10 அதிகாரம் 33-35 வாசிக்கும்போது இந்த சமாரியனுடைய பற்றிய ஒரு ஓமையே சொல்றதை பார்க்கலாம்.
0: When you read Luke chapter 10 verses 33-35 you can read about the parable of good Samaritan.
1: அதாவது இந்த கள்ளர் கையில் அகப்பட்டு காயப்பட்டு குற்றுராய் கிடக்கிற மனிதனை பார்க்க யாருமே வராவிட்டாலும் அந்த சமாரியன் ஒருவன் வந்து அவனுடைய எண்ணெய் அந்த காயங்களை ஊற்றி காயங்களை கட்டி அவனை பராமரிக்கிற ஒரு சுபாவத்தை நீங்க பார்க்கலாம்.
0: Though there came no person to take care of the person who was robbed by the thieves, who was beaten and wounded by the thief, but this Samaritan came over there, bandaged his wounds and poured olive oil and wine and took care of him.
1: நம்முடைய தேவன் கூட எல்லாருமே நம்மை விட்டு வழி விலகி போகும்போது நம்மை கைவிடும் போது அவர் நல்ல தகப்பனாய் நம்முடைய விழுகையில கூட நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: Even our God will remain a good father even at time of a fall when people are depart from us or forsake us.
1: இதைதா நீங்கள் 103 ஆம் சங்கீதம் 8 முதல் 14 வசனங்கள்ல வாசிக்கலாம்.
0: This is what you can read in Psalm 103 verses 8 to 14.
1: கர்த்தர் யார் என்றால் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
0: The Lord is compassionate and gracious, slow to anger and rich in faithful love.
1: எப்படிப்பட்ட ஒரு இரக்கம், எப்படிப்பட்ட ஒரு கிருபை அவர்ட்ட இருக்கு?
0: What kind of compassion and grace is with them?
1: 13 ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்
0: If read verse 13.
1: ரொம்ப அழகா அவர் எழுதுகிறாரு.
0: It's very beautifully written.
1: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார்.
0: As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him.
1: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: தகப்பனை போல இரங்குகிறாரா?
0: He has compassion like a father.
1: தகப்பனுடைய இரக்கத்தை அவர் விளக்கும்போது அவர் சொல்கிறாரு.
0: When he explains the compassion of a father, he says.
1: 9 ஆம் 10 ஆம் வசனம் பாருங்க.
0: Verses 9 and 10.
1: அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
0: He will not always accuse us or be angry forever. He has not dealt with us as our sins deserve or repaid us according to our offenses. For as high as the heavens are above the earth, so great is faithful love towards those who fear him. As far as the east is from the west, so far has he removed our transgressions from us.
1: நான் நினைக்கிறேன் இந்த availability ஒரு தகப்பனுடைய அவருடைய அவைலபிலிட்டி அந்த பிள்ளைகளுடைய விழுகையிலும் அவருடைய பலவீனத்தில் அவருடைய தேவையில் அவளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு இருக்க வேண்டியது அவசியம்.
0: So I think this availability of a father in times of the fall of their children, in the times they require this counsel or guidance, it is very much essential.
1: சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக
0: Several months ago,
1: ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
0: A sister called me.
1: ரொம்ப இளையவங்க தான்.
0: She was very younger.
1: அவங்க ஃபோன் பண்ணியது நான் நைட் வந்து ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: It might be 1 o'clock in the night.
1: அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டு அழுதாங்க.
0: She called me and then she was crying over the call.
1: அவளுக்கு வந்து ஒரு விதமான மன கஷ்டம் வந்துருச்சு.
0: She had a kind of a broken heart.
1: அவளுக்கு பிள்ளை இல்லை.
0: She don't have a child.
1: அதனால அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல அன்னைக்கு ரொம்ப பாரப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: I don't know whether she was much burdened that day, I think.
1: நானும் போனை எடுத்துட்டு உட்கார்ந்திருந்த ஒரு அரை மணி நேரம் அவங்க எல்லாம் அழுது அவங்க மனசுல இருக்க வேதனை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க.
0: So I also took the call and I was on the call almost for half an hour. She was crying and she just poured out what was in her heart.
1: எனக்கு ரொம்ப வேதனையாகி விட்டது. நானும் அது எல்லாத்தையும் அவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு பின்பு அவர்களுக்காக நான் ஜோ பண்ணி நான் பின்பு படுக்க போயிட்டேன்.
0: So it was really painful to me. I just gave heed to whatever she said and then I prayed and went to sleep.
1: அடுத்த நாள் எனக்கு நன்றி சொல்லி பெரிய ஒரு வாசகத்தை எழுதி இருந்தாங்க.
0: So next day she sent me a text thanking me so much.
1: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பிள்ளை ஏன் இப்படி நம்மள வந்து இப்படி அன்பு கூர்ந்து இப்படி கால் பண்றாளே, இப்படி இதயத்தை கொட்டுறாளேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு.
0: So I was really disturbed because why this woman is calling me and she is pouring out her heart and showing so much of love.
1: அப்ப அவர்களுடைய ஆண்டி ஒருத்தங்க வந்து அவங்க ஒரு செய்தி எனக்கு போட்டாங்க.
0: So one of her aunt also sent me a message.
1: அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நேத்துக்கு நீங்க நடுராத்திரில கூட எழும்பி என்னுடைய பிள்ளைக்கு நீங்க வந்து நீங்க போன் எடுத்து நீங்க பேசுனீங்களாமே, நீங்க ஜோம் பண்ணீங்களாமே, அவ அழுததை வந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களாமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க.
0: So she said, Pastor, I really thank you for attending my daughter's call even at the midnight where you heard her call.

0: Darling, where you heard her cry and also you prayed for her.
1: அப்ப ஒரு வரி ஒன்னு எழுதி இருந்தாங்க.
0: She wrote a sentence in that.
1: அவளுக்கு அப்பா இல்ல.
0: She doesn't have a child.
1: அதனால உங்களை ஒரு father figure ஆ பாக்குறா.
0: So she is looking you as a father figure.
1: நீங்க அந்த இடத்துல நீங்க இருந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படினு சொன்னா.
0: She said thank you for being in that position.
1: எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு.
0: It was really new to me.
1: அப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் நிக்கணும்னு எந்த பிள்ளையும் விரும்புது.
0: So it means that every child desires that a person should stand in the position of a father.
1: ஒரு சில வார ங்களுக்கு முன்பாக ஒரு ஆராதனை காலையில முடிஞ்சது.
0: So few weeks ago we ended in service in the morning once.
1: அப்போ அந்த ஆராதனை முடிச்சிட்டு நான் இறங்கி வந்து ஜனங்களை பாத்துட்டு இருந்தேன்.
0: So after the service I came down I was speaking with the
1: அப்போ ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க.
0: There came a family then.
1: ஒரு தாய் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைங்க.
0: So it was a mother and two young girls.
1: அப்போ அந்த பிள்ளைகள்ட்ட நான் பேசிட்டு விசாரிச்சு எங்க இருந்து வரீங்க பூசா வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் விசாரிச்சேன்.
0: They were newcomers so I just was inquiring with them about them.
1: நான் விசாரி
0: எனக்கு
1: எனக்கு என்ன இது புதுசா இருக்கு நினைச்சேன்.
0: I thought what is this something new.
1: அந்த தம்பியை பார்த்தா என்னோட பெரிய ஆளா தெரியறான்.
0: So he appeared to be very great in stature.
1: என்னோட பெரிய உடம்பு உயரம் எல்லாம் நல்ல ஆள் வாட்ட சட்டமா இருக்கான்.
0: So he is very very bigger than me in stature.
1: அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா அப்படினு கேட்டேன்.
0: So I did not understand I said what.
1: பக்கத்துல அவنده தாய் வந்து கண்ணீரோட அழுதாங்க அப்படியே அழுதாங்க.
0: So his mother was shedding tears on the
1: beside. பாஸ்டர் என் பையனுக்கு அப்பா வந்து இறந்துட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால.
0: பாஸ்டர் மை சன் லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர் many years ago.
1: அவன் வந்து வீட்ல வந்து சொல்வான் எனக்கு வந்து கேப்ரியல் அங்கிள் தான் எனக்கு அப்பா மாதிரி.
0: He used to say Gabriel uncle is like my father.
1: அதனால தான் பாஸ்டர் அவன் கேக்குறான்.
0: That is why he is asking pastor.
1: எனக்கே உள்ள உடைஞ்சிருச்சு கொஞ்ச நேரம்.
0: Even I was broken then.
1: அதுக்கப்புறம் அவனை கட்டி அணைச்சு அதுக்கப்புறமா தான் அவன் போனான்.
0: Then I hugged him only then he left.
1: வாலிப பிள்ளையா இருந்தாலும் அவன் என்ன எதிர்பார்க்கறானா ஒரு தகப்பன் தன்னோட இருக்கணும் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேயாவது யாராவது ஒருத்தர் எம்எல் அன்பு செலுத்தணும்.
0: Though he is a young boy but they always expect that there should be a person in the place of a father to love him.
1: நான் சொல்லுவேன் the availability ரொம்ப முக்கியம்.
0: I tell you this availability of a father is very important.
1: அவங்க வந்து நம்மள access பண்ணக்கூடிய இடத்துல நாம இருக்கணும்.
0: We should be in a place where they can access easily.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: போதகத்தின் முதல் படி அதுதான்.
0: That is the first step of instruction.
1: இரண்டாவது என்ன?
0: Second,
1: நீங்கள் அதே நீதிமொழிகள் 4 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க.
0: The same Proverbs chapter 4 verses 1.
1: பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
0: Hear my children the instruction of a father and give attention to know understanding for I give you good doctrine do not forsake my law.
1: முதலாவது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும்.
0: The first thing that should be present in the life of a father.
1: இரண்டாவது ஒரு தகப்பன் என்ன செய்யணும்னா ஞானத்தையும் புத்தியையும் ஒரு பிள்ளை அடைவதற்கு அந்த பிள்ளைகளை அழைக்க வேண்டும் அல்லது அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும்.
0: Second, first the availability of a father. Second, the appeal of a father.
1: ஒரு தகப்பன் என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை பாருங்க. பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு.
0: Here it says he gives an appeal saying that hear my children the instruction of a father.
1: பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தின் முக்கியத்துவம் தெரியாது.
0: For children doesn't know the importance of wisdom.
1: சில வேளைல பிள்ளைகளை பார் வளர்க்கறத நீங்க பாத்தீங்கனா பிள்ளைகளை பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கும்.
0: Sometimes when you bring up children it will be really funny to see them.
1: அவங்க வந்து சில பேர் வளர்ந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஞானம் இருக்காது.
0: Though children grow up they don't have the wisdom.
1: அவங்களுக்கு புத்தி இருக்காது.
0: They don't have knowledge.
1: அவங்க தாங்க நினைச்சதான் பெரிய ஞானிகளாக நினைச்சிட்டு இருப்பாங்க.
0: They think whatever they think is to be greater things.
1: ஆனா ஒரு தகப்பன் தன்னுடைய நீண்ட அவனுடைய அனுபவத்துல அவருக்கு தெரியும் என் புள்ள அப்படி புத்தி இல்லாம மதிக்கட்டவனா போகிறானே.
0: But a father in his experience should know my child is going away without this wisdom.
1: என் புள்ள அறிவில்லாம நடக்கறானே.
0: My child is walking without wisdom.
1: வரப்போகிற ஆபத்தை தெரியாம இவன் அப்படி முன்னேறானே.
0: He is just moving ahead without knowing the danger that he is going to encounter.
1: ஒரு பிள்ளை தானாக வந்து தகப்பனிடத்துல புத்தி கேட்பான் எதிர்பார்க்க கூடாது.
0: A father should never expect that a child will come automatically to him and receive this wisdom.
1: ஒரு தகப்பன் வந்து பிள்ளையை தானே அழைத்து புத்தியையும் அறிவையும் புகட்டணும்.
0: A father should call himself the child and he should teach them the instruction.
1: சிலருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா என் பிள்ளை வந்து ஒரு நாளே என்கிட்ட வந்து எதுவுமே ஆலோசனை கேட்க மாட்டான்.
0: So what is the problem of certain fathers that my child will never come to me for any counsel.
1: பொதுவா எந்த பிள்ளையும் போய் அப்பாட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டான்.
0: Generally no child will go to a father to receive a counsel.
1: அவங்களுக்கு ஆலோசனை எங்க இருந்து வாங்குவாங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் அவங்களோட கூட வளர்றவங்க அவங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: So they like only their fathers and their friends and their companions and they want to get all their advice only from them.
1: ஆனா ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது அவன் வழி விலகும் போது ஒரு தகப்பனோட உத்தரபாதனா கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையை கண்டிப்புடன் கொடுக்கணும்.
0: But when a child turns away the way stays away then the responsibility of father is that he should call him and give the instruction and guidance.
1: ரொம்ப வேதனையோட சொல்றேன் நிறைய தகப்பன்மாருக்கு இவ்விதமாய் புத்தியை சொல்லணும் ஆலோசனை கொடுக்கணும்ன்ற இன்ட்ரஸ்டே இல்லாம இருக்காங்க.
0: Today it is really painful to say that many fathers don't have this interest to give sound teaching to the
1: children. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்க பிள்ளைகளோட நேரமே செலவழிக்கிறதுக்கு ரொம்ப நேரமே இல்ல அப்படினு இருக்காங்க.
0: Some fathers are very busy they say that they don't have time to spend with their children.
1: ஆனால் ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய போதகம் அழைத்து கொடுக்க வேண்டியதனுடைய உத்தரவாதம் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க.
0: But a father should never forget that he has a responsibility to call and give the guidance of a father's.
1: நான் சொல்றேன் சில வேளையில சில பெற்றோர் வந்து என்ன ஒரு சொல்லிருவாங்கனா அவன் சொல்றா கேக்குறதே இல்ல.
0: So certain parents will say I used to say but they don't listen to me.
1: சில பேர் வந்து பிள்ளை நடந்து போற தவறான பாதைகளை அப்படியே பாத்துக்கிட்டே ஏங்கிட்டே அப்படியே அமைதியா இருப்பாங்க.
0: There are certain parents who will be looking that their children is going in a wrong way they will just keep gazing at that and just remain silent.
1: அப்படியே பாத்துட்டு ஒண்ணுமே சொல்லாமலே இருப்பாங்க.
0: They will not utter a word at all.
1: நான் சொல்றேன் அப்படி இருக்க கூடாது.
0: I tell you you should not be so.
1: நாம அவர்களை அழைத்து கண்டிப்புடன் சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை புத்திமதிகளை கடிந்து கொள்ளுதலை நிச்சயமா கொடுக்கணும்.
0: So we have to call them and we have to give the necessary correction the guidance the chastisement and whatever is required
1: நீ வா வந்து புத்தியை கேள் நீ ஆலோசனை பெறு ஞானத்தை அடைந்து கொள் என்று தகப்பன் தான் அழைக்கணும்.
0: A father is the one who is supposed to appeal and call the child you come hear my instruction get the understanding and knowledge
1: இங்க யார் அழைக்கிறது பாருங்க.
0: Look here who is calling
1: அப்பா தான் அழைக்கிறார்.
0: It is father who is calling
1: பிள்ளை வந்து அப்பாட்ட போய் கேட்கல.
0: The child is not going to the father
1: அப்பா தான் அழைக்கிறார்.
0: It is father who is calling
1: நான் நினைக்கிறேன் இந்த புத்திமதியையும் ஆலோசனையையும் ஞானத்தையும் புகட்ட வேண்டிய உத்தரவாதத்தை கர்த்தர் ஒரு தகப்பன்ட்ட கொடுத்திருக்கிறார்.
0: I tell you the Lord has given this responsibility of teaching this instruction and understanding to the father.
1: ஆதியாகமம் 18:19 பாருங்க.
0: Look at Genesis 18:19.
1: கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: For I have known him in order that he may command his children and his household after him that they keep the way of the Lord to do righteousness and justice that the Lord may bring to Abraham what he has spoken to him.
1: நீங்க என்ன செய்வானா கட்டளையிடுவான்.
0: He will command.
1: நீங்கள் உபாகமம் 6 அதிகாரம் 6-9 வாசிக்கும்போது
0: If you read Deuteronomy 6 verses 6 to 9
1: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க வேண்டும் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையிலே அடையாளமாய் கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
0: And these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down and when you rise up. You shall bind them as a sign on your hand and they shall be as frontlets between your eyes. You shall write them on the doorpost of your house and on your gates.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கவனிச்சீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு?
0: Do you notice what is happening?
1: யாருடைய உத்தரவாதம் இது?
0: Whose responsibility?
1: போதிக்க வேண்டியது அப்பாதான் போதிக்கணும்.
0: It is father who should give instruction.
1: அவர்தான் பிள்ளையை கூப்பிட்டு கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், நியமனங்களை பிள்ளை கண்டிப்பா உபதேசிக்கணும்.
0: So he is the one who should call the child and give all the laws, ordinances and the commandments that the Lord has given them.
1: எனக்கு தெரியும் ஒரு தகப்பனுடைய போதகத்தினுடைய வல்லமை என்னன்னு பார்த்திருக்கேன்.
0: So I know I have seen and witnessed the power of the instruction of a father.
1: சில வேளையில யார் அந்த புத்திமதியை சொன்னாலும் அதற்கு வந்து பவர் இருக்காது. ஆனா ஒரு தகப்பன் வந்து அதிகாரத்தோடு சொல்லும்போது அதுல ஒரு நிச்சயமாகவே ஒரு எஃபெக்ட் இருக்கு.
0: Sometimes when someone else says that instruction there will not be power but when a father says in a commanding authority there is a power in that.
1: என் வாழ்க்கையில at least 2 times நான் வந்து இத வந்து நான் உணர்ந்திருக்கிறேன்.
0: So I have experienced this at least 2 times in my life.
1: நான் வந்து இள வயதுல நான் வந்து வாலிபனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்து இந்த மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் பயங்கர இன்ட்ரஸ்ட் எனக்கு.
0: When I was a young boy I had a much interest in music.
1: பல மணி நேரம் அப்படியே உட்கார்ந்திருப்பேன்.
0: I used to sit for hours together.
1: நான் எனக்குன ஒரு ஸ்டுடியோ கூட நான் வந்து உருவாக்குற மாதிரி லெவல்ல வச்சிட்டு அப்படியே அதுலயே தான் உட்கார்ந்திருந்தேன்.
0: So I used to have a studio for myself and used to sit there for hours together.
1: நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட பல மணி நேரம் அந்த இசையில தான் நான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்.
0: Even after I came to the ministry, I used to spend much of my time in music.
1: பல மணி நேரம் அதோட எழும்பறதே ரொம்ப கஷ்டம்.
0: So it is very difficult for me to rise from that.
1: ஒரு நாள் நான் இப்படி தான் வாசிட்டு இருந்தேன்.
0: So this is how once I was playing the music.
1: ராத்திரி 11 மணிக்கு உட்கார்ந்து வாசிட்டு
0: So I was playing music at 11:30 in the night.
1: அப்ப அப்பா உள்ள ரூம்க்கு வந்தாங்க.
0: Then father came into my room.
1: என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க.
0: He asked me a word.
1: இதுவும் அழைப்பு கிடையாது. உன் ஊழியத்துல கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க.
0: He said this is not your calling. You focus on your calling.
1: எப்படி? இதுவும் அழைப்பு இல்ல.
0: This is not your calling.
1: உன் ஊழியத்துல கவனம் செலுத்து.
0: You focus on your ministry.
1: சொல்லிட்டு போய்டாங்க.
0: And he left.
1: ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள ரொம்ப ஆழமாய் கிரியே செய்தது.
0: But that word began to work greatly in me.
1: அன்றையோடு நான் வந்து இந்த இசையில வந்து ரொம்ப நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு நான் வேதத்துல ரொம்ப நேரம் செலவழிக்கிற அந்த நிலைக்கு நான் மாறினேன்.
0: So from that day I just stopped spending much time in music and I began to spend much time in the word of God.
1: இன்னைக்கு நான் இசை வாசிக்கிறேன். நான் பொதுவா ஸ்டேஜ்ல தான் வாசிக்கிறேன். மற்றபடி எனக்கு தனியா உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல, அதுக்கு அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்ல.
0: Even today I play music but only on stage. I don't have time and also have interest to play at home.
1: அந்த புத்திமதி அந்த ஆலோசனை அன்றைக்கு ரொம்ப அவசியமா இருந்தது.
0: But that instruction, that teaching is very much essential then.
1: அதே போல ஊழியத்துக்கு வந்த பிறகும் என் வஸ்திரத்தை பற்றி அப்பா சொன்ன காரியங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு turning point எனக்கு கொடுத்தது.
0: And after I came to the ministry, the things that my father told regarding my garments and clothing, that also brought a turning point in my life.
1: சில காரியங்களை ஒரு தகப்பன் தான் சொல்ல முடியும்.
0: Actually, only a father can say certain things.
1: அது தகப்பன் சொல்லும் பொழுது அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை பிள்ளை கவனிக்கும் போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு.
0: So there is an authority when the father says it and it's also when the child listens it, there is a blessing in it.
1: வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தன் சந்ததி கட்டளையிடுவான் என்று போட்டிருக்கு.
0: The Bible says that Abraham will command his children and his generation.
1: நீங்கள் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 இருந்து 15 வாசிக்கும் போது,
0: If you read 2 Timothy chapter 3 verses 14 and 15,
1: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்து கொள்ளதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுழவனாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
0: But you must continue the thing which you have learned and been assured of, knowing from whom you have learned them, that from childhood you have known the holy scriptures which are able to make you wise for salvation through faith which is in Christ Jesus.
1: அப்ப சொல்றார், நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டா என்பதை நீ அறிந்திருக்கிறாய்.
0: So he says that you are assured now that from whom you have learned this.
1: யாரிடத்தில் கற்றுக்கொண்டார்?
0: Where did you learn this from?
1: 10 வசனம் பாருங்க.
0: Verse 10 says,
1: நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார்.
0: But you have carefully followed my doctrine, manner of life, purpose, faith, long suffering, love, perseverance, persecutions, afflictions which happened to me at Antioch, at Iconium and Lystra, what persecutions I endured.
1: யார் இடத்துல கற்றுக்கொண்டாய்?
0: You learn from whom?
1: என்னிடத்திலே கற்றுக்கொண்ட.
0: You learn from me.
1: பவுல் சொல்றார் தீமோத்தேயுட்ட, நீ என்கிட்ட கற்றுக்கொண்ட.
0: Paul says to Timothy, you learn from me.
1: இத தீமோத்தேயுவை பவுல் எப்படி பார்த்தார் தெரியுமா?
0: You know how did this Paul look at Timothy?
1: 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம்.
0: 1 Corinthians 4:17.
1: 1 கொரிந்தியர் 4:17.
0: 1 Corinthians 4:17.
1: இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன்.
0: For this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord.
1: யார் இந்த தீமோத்தேயு?
0: Who was this Timothy?
1: கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ள என் குமாரன்.
0: He is my beloved and faithful son in the Lord.
1: 1 தீமோத்தேயு 1:18 பாருங்க.
0: 1 Timothy 1:18.
1: 1:18.
0: 1:18.
1: குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்.
0: He starts, I commit to you son Timothy.
1: அப்போ இந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பார்த்தார்னா, தன்னுடைய சொந்த மகனாக பாவித்தார்.
0: So this Paul considered Timothy to be his own son.
1: அந்த தீமோத்தேயுக்கு போதித்தார், நடக்கையினாலும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காண்பித்தார்.
0: So he taught him and also he remained an example by his activities to him.
1: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று புத்திமதி சொன்னார்.
0: And he also gave him guidance saying that you must continue the things which you have learned and been assured of.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகளை ஞானத்திற்கும் புத்திக்கும் அறிவுக்கும் அழைக்க வேண்டிய உத்தரவாதம் பெற்றோரிடத்தில் இருக்கு.
0: So it is very important that the appeal of a father towards this guidance to instruction and to wisdom and knowledge is very very important for
1: the father. எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் என்கிற ராஜா அவன் வந்து ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல தேவனிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்ட பொழுது எனக்கு ஞானத்தை தாரு விவேகத்தை தாரு நம்ம கேட்ட ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
0: We all know about King Solomon in 1 Kings chapter 3 and verse 9 when the Lord asked what he required he asked for the wisdom from the Lord.
1: ஆனால் இது எங்கிருந்து உதித்திருக்கோம் இந்த வாஞ்சை அப்படி நான் யோசிக்கும் பொழுது நான் நிச்சயமா நம்புறேன் தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனையும் புத்திமதியிலிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே வந்தது என்று நான் நம்புறேன்.
0: But I think I thought from where did he have this prompting of asking this from the Lord? I think from the guidance and the instruction of his father.
1: நீங்கள் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் நீங்கள் முதல் நான்கு வசனங்களை வாசித்து பாருங்களேன்.
0: If we read 1 Kings chapter 2 first 4 verses.
1: தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த பொழுது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் உன்னை கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கு மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவநாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக.
0: Now the days of David drew near that he should die and he charged Solomon his son saying I go the way of all the earth be strong therefore and prove yourself a man and keep the charge of the Lord your God to walk in his way to keep his statutes his commandments his judgments and his testimonies as it is written in the law of Moses that you may prosper in all that you do and what wherever you turn that the Lord may fulfill his word which he spoke concerning me saying if your sons take heed to their way to walk before me in truth with all their heart and with all their soul he said you will not lack a man on the throne of Israel.
1: அதுல முக்கியமான வார்த்தையை கவனிச்சிங்களா?
0: Did you notice important word?
1: மூன்றாம் வசனத்துல சொல்றாரு என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்குன்னு சொல்றாரு.
0: So here he says that you should keep the charge of the Lord wherever you go and in whatever you do.
1: அப்போ அங்க இந்த புத்தி வேணும் அறிவு வேணும் நீ இப்படி நடக்கணும்னு அவனுக்குள்ள அந்த வாஞ்சையை உருவாக்கி அவனை போதித்தது யாருனா அவனுடைய தகப்பனாகிய தாவீது.
0: So who encouraged him and prompted him that he should receive this wisdom and knowledge and understanding it is his father David.
1: முதலாவது சொன்னேன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்க கூட இருக்கணும்.
0: First I told you the father the availability of a father.
1: ஒருவேளை ஒரு தகப்பனாக ஒருவர் இல்லாமல் போனாலும் யாராவது ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகர்ல இருக்கணும்.
0: Maybe if they don't have a father you should have someone in the father figure.
1: இரண்டாவது the appeal of a father. ஒரு அப்பா வந்து புத்திமதி கொடுக்க பிள்ளைய அழைக்கணும்.
0: Second the appeal of a father.
1: மூன்றாவது நான் சொல்வேன் ஒரு தகப்பனுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் அவருடைய சுபாவம் ரொம்ப முக்கியம்.
0: Third the attitude of a father.
1: பாருங்க இங்க நீங்க அதே நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என்று சொல்கிறேன்.
0: If you read Proverbs 4 and verse 2 it says I give you good doctrine.
1: நீ மூன்றாம் வசனத்துல நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் வாசிக்கிறேன்.
0: Verse 3 says when I was my father's son tender and only one in the sight of my mother.
1: அதாவது ஒரு தகப்பன் பிள்ளையோடு இருக்கணும்.
0: A father should be with a child.
1: இரண்டாவது ஒரு தகப்பன் வந்து போதிக்கணும்.
0: Second the appeal of a father.
1: ஆனா ஒரு தகப்பன் போதிக்கிற முறைன்னு ஒன்னு இருக்கு.
0: And there is an attitude or the way that the father teaches.
1: அதான் இன்னைக்கு நம்ம மூன்றாவது கவனிக்க போறோம்.
0: That is the third one.
1: ஒரு தகப்பனுடைய புத்தி சொல்லும் முறை அல்லது அவங்க மனநிலை.
0: The attitude of a father.
1: அவங்க குணம்.
0: The way.
1: எப்படிப்பட்ட குணம்?
0: What kind of character?
1: அன்பினால் நிறைந்த பாசத்தினால் நிறைந்த நல்உறவோடு வருகிற புத்திமதி.
0: Instruction that comes with love care and with goodness.
1: நீங்கள் அதனால தான் எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கும் போது
0: If you read Ephesians 6:4
1: ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அப்பாவை பத்தி சொல்லியிருக்கு பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக போட்டு.
0: It is very specifically said, fathers do not provoke your children to anger, but bring them in the discipline and instruction of the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்ம சிற்சை போதனை எதை கொடுத்தாலும் பிள்ளைகளை கோபமூட்டாமல் கொடுக்க வேண்டும்னு போட்டிருக்கு.
0: No matter whatever it might be, whether discipline or instruction, whatever you give to your children, you should give without any anger.
1: அதுல வந்து நம்ம attitude ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு மனநிலையில கொடுக்கிறோம்.
0: Your attitude is very important in that.
1: கோபமூற்ற ஒரு விதத்துல இல்ல.
0: In not in a way of provoking your
1: கடினமான வார்த்தைகளால் இல்ல,
0: not with harsh words.
1: அவர்களை அழைத்து நாம அன்போடு புத்திமதி சொல்லும் பொழுது, அவர்களோடு பேசும் போது அவர்கள் கர்த்தருடைய வழிகளை நடப்பதற்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும்.
0: But when you call and give them in a pleasant way, that will be very useful for them to walk in the way of God.
1: தகப்பனா, இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்க கவனிக்கணும், நீங்க யாருடைய ஸ்தானத்துல நின்று இந்த வேலையை செய்றீங்கன்னா தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து இந்த வேலையை செய்றீங்கன்றதை மறந்துடாதீங்க.
0: So if you are a father and if you are listening to this word, you should be very careful. You are standing in the position of a God and doing this work of God.
1: நம்முடைய தேவனை வேதத்துல வந்து பிதாவே, தகப்பனே என்ற வார்த்தை தேவனை அட்ரஸ் பண்ணும்படி எழுதியிருக்கு.
0: So in the Bible we can see that our Lord is very much referred to as Father in many places.
1: நான் நினைக்கிறேன் நம்ம தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு வந்து ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவுன்றதை மறந்துடாம அந்த சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம வைத்துக்கொண்டு நாமும் ஒரு நல்ல தகப்பனாக தேவனை போல இறங்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது.
0: So we should also take into consideration the relationship between ourselves and Father as and God as Father and Son, and we should also have the same kind of relationship with our children as well.
1: மறந்துடாதீங்க, தேவன் எப்படி இறங்குறாருனா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போலன்னு வாசிக்கிறோம்.
0: Don't forget, as a father has compassion on a child, the Lord also has a compassion.
1: அந்த பிள்ளையின் மேல் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பத்தோடு அவர் செயல்படுகிறார்.
0: The Lord does it with a desire, with a great desire for the child.
1: நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், ஒரு பிள்ளை சிட்சித்தா கூட நேசத்தினால் சிட்சிக்கிற ஒரு சிட்சை இருக்கணும்.
0: So even I have told you already that if you chastise or punish a child, you should do it with love.
1: அவர்களோடு அன்போடு நேரத்தை செலவழிக்கணும்.
0: You have to spend time with love.
1: நம்முடைய இருதயத்தில் இரக்கத்தோடு செயல்படணும்.
0: We should act with compassion in your heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அவருடைய தேவை நேரங்களை அவர்களை கரம் பிடித்து உயர்த்தணும்.
0: In times of the need, you are supposed to give them hand and lift them up.
1: ஒருவேளை இந்த காலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது,
0: as you're listening to this word in this morning,
1: ஆண்டவர்ங்கள உணர்த்தலாம்,
0: maybe the Lord may convict
1: you. நீ பிள்ளைகளோட நேரத்தை செலவழி.
0: You spend time with your children.
1: உன் பிள்ளைகளை அறிந்து கொள்ள நீ நேரத்தை எடுத்துக்கொள்.
0: You take time to know your children.
1: ஏனா நாம வந்து பிள்ளைகள் நம்மள அறிகிற ஒரு பக்கம் இருக்கு, நாமளும் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமைன்னு ஒன்று இருக்கு.
0: So it's because there's one part where we have to know our children and the other part the children should know us.
1: எல்லா பிள்ளைகளும் ஒரே போல இருக்க மாட்டாங்க.
0: It's not that all children are the same.
1: சில பேருக்கு வந்து அப்பா அம்மா கூடவே physically கூட இருக்கணும்னு விரும்புவாங்க.
0: Some people need to feel the physical touch of parents.
1: ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்பா physically கூட இருக்கணும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அப்பா தங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கண்காணிக்கிறவராக இருக்கணும் அல்லது கவனம் செலுத்துகிறவராக இருக்கணும் விரும்புவாங்க.
0: But not every children want to feel the touch of a father, but they want the presence of the father in all their life and they want them to focus and concentrate on them.
1: Their interest அவங்க மேல இருக்கணும்னு விரும்புவாங்க.
0: They always want the father's interest in their life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளை வைத்து நம்மை தியானித்து கர்த்தர் நம்மை இன்னும் சிறந்த தகப்பன்மாராய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக.
0: So let us meditate on the word that the Lord spoke with us and the Lord may help us to become the best father.
1: ஒருவேளை இந்த செய்தி கேட்கும்போது சில பேர் யோசிக்கலாம், இது எனக்கு ரொம்ப லேட்டா இந்த செய்தி கிடைச்சு, கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் சரியா ஒழுங்கா வளர்ந்திருப்பேன் வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
0: So some people, as you listen to this, you may say it is very late that I have received this sermon. If I'd have got it earlier, I would have brought my children more good.
1: சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சரியான உறவு கிடையாது, அதே போல நானும் அப்படியே மாறிட்டேன், எனக்கும் என் பிள்ளைய வளர்க்கிறதுக்கு சரியா தெரியலன்னு சொல்லலாம்.
0: Some people may say, Pastor, even I don't have a good relationship with my father and so I also brought up my children in the same manner.
1: ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன்.
0: The Bible says that God is a God of mercy.
1: காலம் கடந்து போயிருக்கலாம்,
0: the time would have passed away.
1: சில உறவுகள் கசந்து போயிருக்கலாம்,
0: our relationship would have become bitter.
1: சில உறவுகள் உடைந்து கூட போயிருக்கலாம்,
0: some relationship would have even broken.
1: ஆனால் இன்னும் தாமதிக்காதீங்க,
0: but don't delay more.
1: இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் மாற்றும்படி இடம் கொடுங்க,
0: but give way for the Lord to mend your heart today.
1: இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் உங்கள் பிள்ளையோடு மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.
0: May the Lord give you grace that you get a chance to reconnect as a father with your child.
1: நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக.
0: May the Lord help you to become an example and model to be a father to a child.
1: பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்கவும் பிள்ளைக்கு போதிக்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.
0: May the Lord give time for you to be available to your child and also give you wisdom to appeal to a child.
1: அந்த போதகத்தையும் அன்போடு பாசத்தோடு பரிவோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக.
0: And may the Lord also give you attitude that you may share that instruction with love and care.
1: கர்த்தர் தாமே உங்கள் பிள்ளைகளையும் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியவும் பிள்ளைகளுக்கும் கிருபை தருவாராக.
0: May the Lord also give grace to your children that they may accept your instruction and guidance.
1: கர்த்தர் பேசின வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றுவார்.
0: May the Lord fulfill the word that he spoke.
1: ஜெபம் பண்ணுவோமா?
0: Shall we pray?
1: பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்க.
0: Our holy and merciful Father, we thank you.
1: ஒரு தகப்பனுடைய போதகம் புத்திமதி எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் இன்றைக்கு காலையிலே கேட்டோம்.
0: Lord, this morning we heard how much important is the instruction and guidance of a father.
1: இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தகப்பனும் அவருடைய உத்தரவாதத்தை உணர்ந்து செயல்பட கிருபை தாரும்.
0: Lord, give us grace that let every family and every father who listen to this, Lord, know their responsibility and act accordingly.
1: ஆண்டவரே, பிள்ளைகளோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் கண்டுபிடிக்க கிருபை தாரும்.
0: Lord, give them grace to be available to the children, Lord.
1: ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரே ஞானத்தை போதிக்கும்படி அழைக்கத்தக்கதாக அந்த அழைப்பை கொடுக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக.
0: Lord, the Lord may give them heart to appeal to the children that they may call them and give the instructions, Lord.
1: ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நடத்துகிறதிலே நற்குணசாலிகளாக சிறந்த குணமுள்ளவர்களாய் கோபமில்லாதவர்களாய் இந்த புத்தியை சொல்ல கிருபை தாரும்.
0: At the same time, Lord, give them the good attitude of a father which is very noble and the Lord may teach them without much anger, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:20-21. ராபர்ட் ஜே மோர்கான் என்ற பிரபலமான போதகர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருந்த ஒரு இளம் பெண் எழுதிய கவிதை வடிவ ஜபம் ஒன்று அவர் கையில் சிக்கியது. அந்த கவிதை இவ்வாறு இருந்தது: அன்பான தேவனே, மற்ற இளம்பெண் போல் இல்லாமல் நான் தைரியமாய் மன்றாடுகிறேன். எனக்கு தேவை ஒரு அழகான ஆண்மகன் அல்ல, ஆனால் நீர் அவரை உம்மை போல மாற்ற வேண்டும். எனக்கு வாட்டசாட்டமான ஆண்மகன் தேவையில்லை, அறிவாளியும் வேண்டாம். அவர் ஒரு பணக்காரனாகவும் இருக்க தேவையில்லை, ஆனால் அவர் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அன்பான தேவனே, அவருடைய கண்கள் சுத்தமானதாக இருக்கட்டும், தோள்பட்டை குறுகி போகாமல் நிமிர்ந்திருக்கட்டும். அவருடைய முகம் அவர் ஸ்வாவத்தை வெளிப்படுத்தட்டும். அவருடைய முழு வாழ்க்கையுமே ஒற்றை குறிக்கோள் உடையதாக இருக்கட்டும். தேவனே, அவர் என்னை பார்க்க வரும்போது அவர் கண்களில் அமைதி நிலவட்டும், பிரகாசமாயிருக்கட்டும். தேவனே, அன்று நான் இத்தகைய ஒரு மனிதனுக்காகத்தானே ஜெபித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அந்த கவிதையில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கவிதையை எழுதியது யார் தெரியுமா? அதுதான் ரூத் பெல். உலக புகழ்பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரஹாமை திருமணத்தில் கரம் பிடித்தவர். இந்த கடிதத்தை படித்ததும் கல்லூரி மாணவனாக இருந்த ராபர்ட் மோர்கான் தனக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைக்காகவும் இவ்வாறே ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனே, உம் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு குணசாலியான பெண் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன். அவள் ஒரு உலக அழகியாக முடிசூட்டப்பட்டவளாக இருக்க தேவையில்லை, அலங்கரிக்கப்பட்ட முகமோ முடியோ தேவையில்லை, ஆனால் அவள் கண்கள் உம்முடைய பலனை வெளிப்படுத்தட்டும், அவள் சிரிப்பு உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தட்டும், உம்மில் அவள் சமாதானத்தை பெறட்டும், அவள் எனக்கு வலிமை சேர்ப்பவளாக அமையட்டும். தேவனே, நான் உம்முடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்பேன். என்னை முதலாவது உம்முடையவனாகவும் பின்பு அவளுடையவனாகவும் மாற்றும், அவளை என் அரசியாக மாற்றும் என்று ஜெபித்தார். சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்யும்படி சில வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்க கூடாதா என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை துணையையும் தேவன் சிறந்தவர்களாக, தேவனுக்கும் உங்களுக்கும் உகந்தவர்களாக மாற்றுவார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் மாறுவார்கள். இன்னும்

ஆன ஒரு ரெபேக்காளை ஈசாக்குக்கு தந்தார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சித்தமானபடி நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபமும் நிச்சயமாய் கேட்கப்படும். உங்கள் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஸ்தோத்திரம் பாடி போற்றுவோமா? ஹாலலூயா.

கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.

0: హల్లెలూయా హల్లెలూయా.
1: కిరుబయే எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய கிருபை அதிகமாய் ருசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். என் நடக்கையில் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். என் செயல்களில் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபை என் கண்கள் காண்கிறது என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா.
2: க்ளோரமாக கதராதரே.

நேரத்தில் எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும், ஆமென். எனக்கு உதவி. அந்த நேரத்தில் யாரும் என்னோடு கூட இல்லை. அப்பா கிருபை என்னை விட்டு விலகல, அவர் கிருபை என்னை விட்டு மாறவில்லை. கிருபையினால் இம்மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? கிருபை

ஆயிற்று. உம்மை உயர்த்துகிறோ. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைகளுக்காக, தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, என் வாழ்க்கையில் அதிகமான கிருபை ருசிக்க பண்ணினார் என்று சொல்லுகிறவர் நன்றி தகவல்லூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன். ஆமே. நம்பினோரை கைவிடுவதில்லை, தேடி வந்தோரை விட்டு விலகுவதில்லை. ஹாலேலூயா. ஆமாம். என்னை குறித்து பேச விடுறார் இன்னைக்கு. ஆனால் ஒரு நாள் உண்டு, அதுவரை தான் பேசுவார்கள். அதன் பிறகு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? உமது முகம்

நம்பினோரை சொல்லுங்க, நம்பினோரை நம்பினோரை நீ உம்மை தேடி. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே தேவன் நமக்காய் குறித்திருக்கிற நாளுக்கு நேராக தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோசேப்பை குழியில தூக்கி போடும் போது யோசேப்புடைய கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் குறித்த வார்த்தை, அவனை குறித்த வார்த்தை நிறைவேறுகிற நாளுக்கு நேராக அவனை நடத்தி கொண்டிருந்தது. ஹாலேலூயா. எனவே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு காரியம் செய்யும் போது, ஜனங்கள் உங்களுக்கு நடுவில் இருந்து சில காரியத்தை உங்களுக்கு விரோதமா செய்யும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் நாளுக்கு சமீபமாக நான் போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய நாளுக்கு சமீபமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு நாளை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அந்த நாளை கர்த்தருக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. அன்று என்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்றீங்க? சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஆராதிக்க போறீங்க. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நம்

0: அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட
1: பாடுக்கு பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்,
0: உமது முகம் நோக்கி
1: நல்ல கைகளை தட்டி ஆமே
0: வெட்கப்பட்டு போவதில்லை.
1: தேங்க்யூப்பா.
0: உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர்.
1: ஏழைகளின் பலனீரே.

பாடுக பார்க்கல. அவர் நாமத்தை சொல்லி, இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, ஹல்லேலூயா, இரக்கத்தின் சிகரம் எனக்கு ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எனவே சந்தோஷத்தோடு கலங்க.

0: சங்கரிப்பில்லாமல் சுகமாய் தங்கியிருக்கப்படுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றை கண்டேக பேரை நீ காணாதபடிக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வா.
1: கைவிட மாட்டா என் இயேசு.
0: சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட

உன் பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் ஏற்றினது. உன் பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் ஏற்றினது. உனக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமா, உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமா, நீ விட்ட பெருமூச்சின் சத்தம் என் தகப்பனின் காதில் ஏறிட்டு. நான் என் ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறேன். அவர் நம்முடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். என்னை சுகமாய் தங்க பண்ணுவார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி. உன் பெருமூச்சி சத்தம் அவர் காதில ஏறிட்டு. அவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. விசுவாசித்து காத்திருங்கள், உங்களுக்காய் நாள் வருகிறது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதய மகிழும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதய மகிழும்.

0: ஒன்று நாளாகமம் 4 அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் இஸ்ரயேல், இஷ்மா, இதபாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அத்சலேல் போனி. கேதூருக்கு மூப்பனான பெனுவேல். உஷாவுக்கு மூப்பனான ஏசியர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அசுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோ, கார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்ஹேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருந்தும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூஹாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தாப்பனாகிய தெஹினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனாத்தாய் ஒபிராவை பெற்றான். செராயா கராஷீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாவை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புனேயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரில் ஒருவன் கேனாஸ். எகலிலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாராயில். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், எப்பேர், யாலோன். மேரேத்தின் பஞ்சாதி மீரியாமையும் சம்மாயையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பஞ்சாதியாகிய எகுதியால் கேதூரின் தாப்பனாகிய யாரேதையும் சோக்காவின் தாப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தாப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெஞ்சாதியின் குமாரர் கர்மியனாகிய அபிகேலாவையும் மாகாத்தியனாகிய எஸ்தமோலாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோஹேதும் பென் சோஹேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பயா வீட்டு வம்சங்களும். யோக்கீமும் கோசேயாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும். யசுபிலேகேமுமே. இவர்கள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதோராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதுக்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமீன் யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரான மிப்சாம், இவன் குமாரன் மிஸ்மா, மிஸ்மாவின் குமாரில் ஒருவன் அம்முவேல், இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சீமேயு. சீமேயுக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பேர்செபாவிலும் மொலதாவிலும் ஆத்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மாகோத்திலும் ஆத்சார் சூகிமிலும் பெத்பெரியலும் சாராப்பிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாகும் மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவருடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிமோன், தோஹேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகான் மட்டுமல்ல, அவருடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவருடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாவும் யம்லேரரும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செலையாவுக்கு பிறந்த யோசபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபுவும் எசோகாயாவும் ஆசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமையா பெற்ற சிம்ரியின் மகன் எதையாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீயாயம் என்று பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதூரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தோடின் கூடாரங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷ்கின் குமாரரான பெலத்தியாவும் நெஹரியாவும் ரெய்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலத்தேசத்துக்கு போய் அம்லேக்கியில் தப்பி மீதியார்ந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் தம் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் காரியங்கள் தாமதமாகவோ அல்லது உயிரற்றோ முடிந்தது என்று சொல்லி கைவிட்ட நிலையில் உள்ளவைகளை இன்றைக்கு தம் ஆவியை தந்து முடிந்தது என்று சொன்னவற்றில் ஒரு ஆரம்பத்தை காணப்போகிறீர்கள். உலர்ந்தவைகள், உயிரற்றவைகள் உயிர் பெறப் போகிறது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியின் பள்ளத்தாக்கை திரட்சியின் ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37:7 தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இறைச்சல் உண்டாயிற்று என்றும், ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் தம் இருதயத்திலிருந்து ஒரு சத்தத்தை எழும்ப பண்ணி பல ஆண்டுகளாய் பிரிந்து கிடக்கிற காரியங்களை, உறவுகளை இன்றைக்கு இணைக்கப் போகிறார். குடும்பத்தில் காணப்படுகின்ற குழப்பங்கள், பிரிவினைகள், போராட்டம், வியாதி, கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம் சத்தத்தை எழும்ப பண்ணி ஒரு அசைவ

தட்டி உண்டு பண்ண போகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37:19 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது அதில் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம் கரத்தை நீட்டி பிரிந்தவைகளை ஒன்றாக்கப் போகிறார். குடும்பத்திலோ நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ காணப்படுகின்ற பிரிவினைகள் கசப்புகளை தம் கரத்தால் ஒன்றாக்கி உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தப் போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் புதிய வெளிப்பாட்டையும் ஆழமான மறைப்பொருளையும் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு கற்றுத்தந்து நடத்தப் போகிறார். நன்மையினால் திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கவும் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தி என்னிடத்தில் தந்துவிடும், நான் அதை வைத்து பிழைத்துக் கொள்கிறேன். தகப்பன் கொடுத்து விட்டார். அவன் வாங்கி கொண்டு தூரமான தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணி தனக்கிருந்த ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். கடைசியிலே அவனுக்கு பசி வந்துவிட்டது, கையில் பணம் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாத போது அங்கிருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே போய் அவன் ஒட்டி கொள்கிறான். அவன் இவனை பன்றிகளை மேய்ப்பதற்கு அனுப்புகிறான். பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டனால் கூட தன்னுடைய பசியை ஆற்ற அவனுக்கு முடியவில்லை. புத்தி தெளிகிறது. என் தகப்பனுடைய வீட்டின் வேலைக்காரருக்கு சரியான ஆகாரம் இருக்கிறது, எனக்கு இல்லை. நான் ஒருவேளை மனம் திரும்பி என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வேன் என்று அறிக்கையிடுவேன், அவர் மன்னித்தால் நல்லது என்று சொல்லி அவன் உணர்ந்து தகப்பனிடத்திலே வருகிறான். அவன் வருகிற போதே அவனுடைய தோற்றம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவை எப்படி அவனுடைய தோற்றம் இருக்கும், அவன் தோற்றத்தை அந்த தகப்பன் பார்க்கவில்லை. அவனுடைய உடையை அந்த தகப்பன் பார்க்கவில்லை. இவன் தன்னுடைய மகன் என்று அறிந்து அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது உடைகளை உடுத்தி புது செருப்பை பாதரட்சியை அணிவித்து ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார். லூக்கா 15 அந்த தகப்பனுடைய அன்பை நாம் காண முடிகிறது. தகப்பன் தன் மகன் மேல் வைத்த அந்த திரளான அன்பு மகனுடைய பாவங்களை மன்னித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறோம். ஆனால் எத்தனை முறை ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்? காரணம், அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். யோவான் 1:3 நீங்கள் ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை யோசித்து பாருங்கள். அன்பு என்பது என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒருவரை தள்ளி இன்னொருவர் மேலே எழும்புகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்பு என்பது கிடைக்கக்கூடாத ஒரு காலமாயிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளாக அந்த அன்பு இல்லை. குடும்பங்களுக்குள்ளாக அன்பை பார்க்க முடியவில்லை. சபைக்குள்ளாக அன்பை பார்க்க முடியவில்லை. உறவினர்களுக்குள்ளாய் சில அன்பை பார்க்க முடியவில்லை. இப்படி அன்பு என்பது குறைந்து வருகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அன்புள்ளவர்களா இருக்க வேண்டுமாம்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது மூன்றும் வேண்டும். ஆனால் இவைகளில் அன்பே பெரியதென்று 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறபடி, ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பிரமாணம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும் போது அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும், மன்னிக்கிற இருதயம் வரும். என் அன்பு சகோதரா சகோதரி, இதை பார்க்கிற வேளையிலே உங்களுக்குள்ளாய் ஏதோ யாரை குறித்தோ ஒரு கசப்பு வைராக்கியம் உண்டாயிருக்கலாம். தூக்கி எறிந்து விடுங்கள், அன்பு செலுத்துங்கள். நீங்கள் அன்பு செலுத்துகிற போது கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். நீங்கள் நேசிக்கிற போது உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். உங்களை காயப்படுத்துகிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, அன்பு செலுத்துங்கள், நிச்சயம் மாறிவிடுவார்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்துவின் இடத்திலே அப்படியே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இன்னும் சீஷர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்களை காயப்படுத்தினவர்களை கிறிஸ்துவின் அன்பினாலே மன்னித்தார்கள். இன்றைக்கும் கூட அந்த அன்பினாலே நாம் நிறைக்கப்பட்டிருப்போம், மன்னிப்போம், மறப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசமாய், எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதையும், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் நீ பேசினபடியினால் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.

0: எதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் பாலன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த நாள் நான் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 4:1-7 உள்ள வசனங்கள். 2 ராஜாக்கள் 4:1-7. நீங்கள் கொஞ்ச நேரம் ஆகும் இது வாசிக்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னா வாசிக்கலாம். ரொம்ப நேரம் வாசித்தா கேட்டுட்டு அப்படி தூங்கிடுவாங்க ஒரு சிலர். நீங்கள் அப்படி தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், வாசிக்கலாமா?
2: தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தவை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான்.
1: ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இது நாம் அடிக்கடி படிக்கிற ஒரு வேத பகுதி. அநேக தேவ மனிதர்களுடைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இதை வாசிக்க கேட்டீர்கள். தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண். தீர்க்கதரிசி கடனோடு இறந்து போயிட்டார். நம்ம வாழ்ந்து சொன்னால் கடங்கார பாவி செத்து போயிட்டான். அவன் இறந்த உடனே கடன் கொடுத்தவர்கள், அவளுடைய நம்பிக்கை கணவன் இறந்து போனால் அடுத்தது பிள்ளைகள் மேலே தான் வரும். சரி, பிள்ளைங்க இருப்பாங்க, நமக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைகளாக பிடித்து போக வந்திருக்கிறான். இந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லை. தேவ மனிதனாகிய எலிசாவை நோக்கி ஓடி வருகிறான். அந்த தேவ மனுஷனே, என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைகளாக வந்திருக்கிறான். தேவ மனிதன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன உண்டு? அவள் சொல்கிறார், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்று இல்லை. அவன் சொல்கிறான், நீ போய் உன் ஊரில் உள்ள அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை அதில் வார்த்து வை, அதில் ஊற்று. அவள் தேவ மனுஷன் சொன்ன மாதிரியே போனாள். ஊருடைய எல்லா வெறும் பாத்திரங்களையும் வாங்கிட்டாங்க. ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள், பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கிறது. திரும்ப அவள் கேட்குறாள், மகனை பார்த்து கேட்குறாள், இன்னும் ஒரு பாத்திரம் கொடு. அவன் சொல்கிறான், வேறு பாத்திரமே நம்ம ஊரில் இல்லை, வெறுமையான பாத்திரம் நம்ம ஊரில் வேறு ஒன்றும் இல்லை. வீணன் சொல்கிறது, எண்ணெய் நின்று போயிட்டு. உடனே அவள் தேவ மனுஷன் போய் சொல்லுகிறாள், நீங்கள் சொன்ன மாதிரி செய்தேன் ஐயா, வீடு முழுவதும் பாத்திரங்கள் எண்ணெய் இருக்குது, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், நீ போய் இந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். இந்த நாளிலே நாம் கவனிக்கப் போகிற, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தன்மை என்னவென்றால், அவர் காட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் த பாஸ்ட் ஃபெயிலியர் அண்ட் ஃபியூச்சர் நீட். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கடந்த கால தோல்விகளை சரிப்படுத்தும் போதே எதிர்கால தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவர். நம்முடைய தேவனுடைய அந்த அக்கறை ரொம்ப விசேஷமானது. கடன் இவளுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த கடனை மாத்திரம் கொடுத்து விட்டால் அடுத்த நாள் மறுபடியும் கடன் வாங்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கடன் என்பதற்கு கொஞ்சம் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால தோல்வி என்ற அர்த்தம். கடன் என்பதற்கு நமக்கு தெரியும், இந்தியாவில் பிறந்தாலே கடங்கார பாவி தான். நம்ம நாட்டில் பிறந்தாலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே லட்சக்கணக்கில் பணம் கடன் இருக்குது. ஆகினால பிறக்கிறவர்கள் எல்லோரும் கடன் தான். நமக்கு கடன் என்றால் இந்த பணத்தின் அந்த கவனத்திலேயே சொல்லி பழகிவிட்டோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், பணம் மாத்திரம் கடன் அல்ல. இது மிக அவசியமாக சொல்லப்போனால் ஆவிக்குறை உலகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய ஒன்று. கடன் என்றால் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பணத்தை அடிப்படையாக கொண்டது மாத்திரம் கடன் அல்ல. கடன் இல்லாதவர்கள் மிக மிக குறைவு. வேணும் சுட்டி காட்டுகிறது, நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு நம்மால் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டு ஜாதி லிஸ்ட்டு வச்சுருக்கான், டிக் பண்ணி கடன் வாங்குகிறான். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம கடன் வாங்காத ஒரு ஜாதி கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து கடன் வாங்குகிறான் பாருங்களேன். ஆனால் நம்ம சொல்லுவோம், நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், இருக்கிற வாங்கின கடனே திருப்பி கொடுக்க வழி இல்லை. சங்கீதம் 37 வாசிக்கிறோம், துன்மார்க்கன்தான் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் இருக்கிறவன். கடன் வாங்கி திரும்ப கொடுக்கலன்னா அவனுக்கு பேர் என்ன பேர்? துன்மார்க்கன். அப்படி என்றால் இன்றைக்கு கடன் பணத்துலேயும் கடன் இருக்குது நிறைய பேருக்கு. உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு, நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கடவுளை இருந்து வாழ்ந்தவன். என் வாழ்க்கையில் லட்சக்கணக்கில் கடன் இருந்தது. சென்னையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவு சம்பளம் வாங்கியும் கடன் இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள் வந்து 11 மாதங்களுக்குள் கர்த்தர் கடனை நீக்கினார். 11 மாதங்கள் தான். இன்று வரைக்கும் நான் தைரியமாக தேவசம் சொல்ல முடியும், கர்த்தர் கடன்களை நீக்குகிறவர். கடன் என்றால் சொன்னேன், ஓல்டு ஃபெயிலியர், கடந்த கால வாழ்க்கையின் தோல்வி. அதே நேரத்தில் எதிர்கால தேவையும் இருக்குது. இதை மாத்திரம் தீர்த்தால் மறுபடியும் கடன் வாங்க வேண்டி வருமே. நம் தேவனுடைய அந்த தன்மை மிக விசேஷமானது. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா, அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு கழுவன், இடது பக்கத்தில் ஒரு கழுவன். இந்த வலப்புறத்து கழுவனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? நல்ல கள்ளனாம். சரியா? கள்ளன்ல என்னையா நல்ல கள்ளன். அதாவது ஆவிக்குரிய உலகம் ஒன்று தான் கள்ளனை கூட நல்லவன் சொல்லுது. பாருங்களேன், நல்ல சமாரியன் ஏசுன்னு பாடுறோம்ல, ஹலோ, பைபிளில் சமாரியன் தான் போட்டிருக்கு, நல்ல சமாரியெல்லாம் போடல. நமக்கு இந்த கூட்டல் வந்து ரொம்ப ஈஸியாக வரும், கழித்தல் அதை விட லேஸாக வரும். என்னுடைய தகப்பன் ஒரு கணக்கு ஆசிரியர், எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டாங்க, கடன் வாங்கி கழித்தல். சரியா? கடன் வாங்கியே கழிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். கடன் வாங்கியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகல்வில் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புவது என்னுடைய சிந்தனையில் அநேக செய்திகள் வந்து போகும். ஆனால் இது என் உள்ளத்தில் ஒட்டி கொண்ட ஒரு வசனம். அந்த 2 Kings 4:7 நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்படின்னா கடந்த கால தோல்விகளை கற்று சரிப்படுத்தும் போது எதிர்கால தேவைகளை கொடுத்த கவனமும் ஆண்டவருக்கு இருக்கு, அவர் சந்திக்கிறான். நான் சொன்னேனே, ஆண்டவருடைய சூழல் அடைந்தார்கள், ஒரு பக்கத்தில் நல்ல கல்லை, ஒரு பக்கத்தில் கெட்ட கல்லை. சரியா? சரியா? சரி இல்லைன்னு சொல்லுங்களேன். சரியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் கள்ளன் தான். அதில் என்ன கள்ளன்ல என்ன, நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன். அதுக்கு நம்ம ஏன் நல்ல கள்ளன் சொல்கிறோம்னா, இவர் ரட்சிக்கப்பட்டதுனால என்ன கள்ளனா? நல்ல கள்ளன். அவர் ரட்சிக்கப்படாதனால கெட்ட கள்ளனா? நான் அப்படி நினைக்கிறது இல்லை. கள்ளனுக்கு குலத்தொழிலே திருடுறது தானே? கள்ளனுக்கு தொழில் என்ன சொல்லி திருடுறது தானே? அவனை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் சாக போகிறான். ஆனால் சாகும்போது கூட அவன் குலத்தொழிலை மறக்காமல் ஏசிட்டு வந்து ரட்சிப்பை தேடுறான் பாருங்களேன். அதனால் அவன் நல்ல கள்ளன். இந்த பக்கத்தில் ஒருத்தன் தொங்கினான, அது தத்தி ஒன்றுக்கும் வருவார். அந்த நேரத்தில் கூட திருட தெரியல பாருங்களேன். அதனால் வேணால் இவனை நல்ல கள்ளன் சொல்லலாம், அவனை கெட்ட கள்ளன் சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவுக்கு கூட ரெண்டு சிலுவை பக்கத்தில் இருந்தது. ஒருவன் தான் திருடினான், ஒருவன் திருடல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாமும் கூட இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். கலாச்சாரம் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் இயேசு நடுச்சிலுவை என்றால் ஒரு பக்கத்தில் ஒரு திருடன் ரட்சிப்பு திருடுறான், இன்னொரு பக்கத்தில் ஒரு திருடன் திருடவில்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கள்ளன் இருக்கிறான். ஒருத்தனுக்கு பேர் நேற்று, இன்னொருத்த பேர் நாளை. ரெண்டு கள்ள பயிலும் திருடுறான் பாருங்களேன். நேற்றையும் திருடுறான், நாளைக்கும் திருடுறான். நேற்று என்ன பண்ணுவான் தெரியுங்களா, நேற்றைய தோல்விகளை சொல்லியே நம்மளை என்ன பண்ணுவான், நீ இப்படி பண்ணலை, ரொம்ப யோகியானா, நீ இப்படி செய்யதில்லை, நீ பெரிய பரிசுத்தவானா, இப்படி கேட்டு என்ன பண்ணுவான், திருடிகிட்டே இருப்பான். அந்த எதிர்கால கல்வன் இருக்கான் தெரியுங்களா, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், நாளைக்கு கவலை என்ன, என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இவனும் திருடிட்டு. மொத்தத்தில் இயேசுவை கூட ஒருத்தன் தான் திருடலாம், நமக்கு ரெண்டு பேரும் திருடுறான் பாருங்களேன். நேற்றும் திருடுகிறது, நாளையும் திருடுகிறது. ஸோ காட் இஸ் அவர் கன்சர்ன். கர்த்தர் நம்முடைய கவனம் என்றால் அவருக்கு தெரியும், நேற்று மாத்திரமல்ல நாளையும் திருடும். அப்போ என்ன வேண்டும், ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தை சந்திக்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், இரண்டு தேவைகளையும் கவனத்து கொண்டு அதை தீர்க்கிறார். இந்த பகல் வேளையில் நான் உங்களுக்கு முதல் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அந்த கடன் என்பதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, கடன் என்றால் பணம் மாத்திரம் இல்லை, பணமும் கடன் தான். அதை விட ஆவிக்குரிய உலகத்தில் மேலான நான்கு கடன்கள் இருக்குது, சரியா? ரோம நிருபத்தை கொஞ்சம் எடுப்பீர்களானால், கர்த்தருடைய சபையின் மேல், கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் நான்கு விதமான கடன்களை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று ரோமர் 1:14 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார்,
2: கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும்,
1: கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும்,
2: ஞானிகளுக்கும்
1: ஞானிகளுக்கும்,
2: மூடருக்கும்
1: மூடருக்கும்
2: நான் கடனாளியாய் இருக்கிறேன்.
1: எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய், சொல்ல போனா சுவிசேஷத்தை பூர்ணமாய் அறிவித்த ஒரு பரிசுத்தவான். ரோமர் 15:18-19 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இப்படி எருசலேம் துவங்கி இல்லிருக்க மட்டும் என்ன பண்ணேன், நான் சுவிசேஷத்தை பூர்ணமாக அறிவித்தேன். இல்லிருக்கம் என்பது இன்னைக்கு இருக்கிற நார்வே, ஸ்வீடன், ஸ்பெயின்ல தெரியுங்களா, அந்த பகுதி. அப்படின்னா உலகத்தின் மையமாக எருசலேமிலிருந்து உலகத்தின் ஒரு கோடி வரைக்கும் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தவர் சொல்கிறார், நான் கடனாளி. பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ம சுவிசேஷம் சொல்லலையே, நம்மெல்லாம் கடனாளி இல்லையா? அவர் சொல்கிறார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளி. தேவண்டி பிள்ளையே, சபையின் மேல் இருக்கிற ஒரு பெரிய கடன் என்ன தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுடலாம், நம்ம வீட்டுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் எடுத்துக்கப்படாதவங்க இருக்காங்க, நமது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. ஒன்று நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும், அந்த நாள் போயிட்டு ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறான், அந்த 5 பேர் இந்த பாடாளத்துக்கு வந்து விடக்கூடாதுன்னு ஒருத்தன் புலம்புனான்ல. லூக்கா 16:23 பார்த்தீங்கன்னா ஒருவன் புலம்புகிறான், எனக்கு 5 சகோதரர் இருக்கிறான், 5 பேர் இங்கே வந்துவிடக்கூடாது, ஆகவே நீங்கள் மோசையை அனுப்புங்க அல்லது லாசர்வை அனுப்புங்கன்னு கேட்டான்ல. செத்த பிறகு ஆத்தும பாரம் வந்து பயன் இல்லை. செத்த பிறகு என் மகன் வரக்கூடாது, என் மனைவி வரக்கூடாது, என் தாய் வரக்கூடாது, என் தம்பி வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தேவமந்தன் ரிச்சர்ட் உம்பிரான் என்ற ஒரு பரிசுத்தவான், அவர் முதல் முதலாக ரஷ்யாவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ண தெரியுங்களா, ரஷ்யாவில் அநேக தடைகள் சுவிசேஷத்துக்கு, ஆனால் ரிச்சர்ட் ஒரு காலத்தில் அது உடைந்து தனி நாடுகளாக மாறினபோது சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் வந்தது. ரிச்சர்ட் உம்பிரான் போய் அங்கே என்ன பிரசங்கம் பண்ண, முதல் பிரசங்கம் என்ன தெரியுங்களா, க்ருஷ்சேவ், லெனின், ஸ்டாலின்லாம் நரகத்தில் கிடந்து கதறுகிறார்கள், ஐயோ ஒரு ரஷ்யம் கூட நரகத்துக்கு வந்துவிடக்கூடாது. ரிச்சர்ட் உம்பிரான் அவர்களுடைய செய்தி என்னவென்றால், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி அவர் சொல்லுகிறார், அவங்க என்றைக்கு பாடாளத்துக்கு வந்து கதறுகிறான், ஏன்னா பாடாளத்துக்குள்ளே போன பிறகு தான் அதன் தீமை அநேகருக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, கடன் என்பது வெறும் பணம் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நானும் அறிவிக்காவிட்டால் அதுவே கடன் தான். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் கிரேக்கருக்கு மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளி. இந்த அளவுக்கு ஓடி ஓடி எபேசபைக்கு சொல்கிறார், இரவும் பகலும் கண்ணீரோடு 3 உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறாரு. இந்த காலவெளியில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கச்ச சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், உபவாச ஜபிக்கு வந்திருக்கிறோம், இந்த வந்திருக்க ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிவிட்டேன், நாம் சொல்லாவிட்டால் வி ஆர் டெப்டர்ஸ், நாம் கடனாளிகள். நான் என்னை குறித்து சொல்லட்டும், நான் சொன்னேன் ஒரு கத்தோலிக்க குடும்பம், எனக்கு 4 அண்ணன் 1 அக்கா, அதில் ஒரே ஒருத்தர் தான் சுவிசேஷத்துக்கிட்ட வந்திருக்கிறாரு, மீது 4 பேரும் கத்தோலிக்களாக இருந்து கர்த்தரை அறியாமலே செத்து போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் என் மனசு அது குத்திக்கிட்டே இருக்குது, ஊரெல்லாம் ஓடி ஓடி போய் சுவிசேஷம் சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டில் உள்ள விட்டுறீங்களே, வேணும் சொல்லுது உலகம் முழுவதும் ஆடயமாக்கலாம், தன் ஜீவன் சொல்லுது இல்லையா, என்னது மாத்திரமல்ல என்னை நம்பி இருக்கிறவங்களும் என்னுடைய ஜீவன் தானே, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? ஜெபம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நெருக்கடி வந்தானே ரொம்ப பாரமாக ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இருக்கு ஜெபம் பண்ணு அதுக்கு ஜெபம் பண்ணு, ஆனால் கர்த்த பக்கம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும். ஒவ்வொரு நாளும் இதை யோசிக்கும் போது ஒரு குற்றவாளியாகத்தான் நான் கர்த்த சமூகத்தில் நிற்பேன், நான் கடனாளி ஆயிட்டேனே. வேணும் சொல்லுகிறது பரிசுத்த பவுல் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லாவிட்டால், நிறையவே சொல்லுவாங்க கட்டி இழுக்கிறத இழுப்போம் வந்தால் மழை போனால் அதுதானே, அது அல்ல, வந்து ஆகணும், வந்து ஆகணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த பகல் வேளையில் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நானும் கடனாளி. எதில் தெரியுங்களா? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில். ரெண்டாவது ஒரு கடனை நான் சுட்டி காட்டுகிறேன், ரோமர் 8:12 வாசிப்பீர்களானால்,
2: ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல.
1: ரெண்டாவது கடனாளி என்ன? நீங்கள் நானும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்படின்னா யாருக்கு கடனாளி? ஆவியானவருக்கு கடனாளி. ரோமர் 8:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரிழப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையினால என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்துக்கு நீங்கள் நானும் கடனாளி இல்லை என்றால், யாருக்கு கடனாளி? ஆவியானவருக்கு நீங்கள் நானும் கடனாளி. இன்றைக்கி அபிஷேகம் என்றால் நம்ம ஆவிக்கிற உலகத்தை நமக்கு தெரியும், பலவிதமான பாஷைகளை நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, கர்த்தருக்குள் பரவசம் அடைவது, கர்த்தரோட ரகசியங்களை பேசுவது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பரிசுத்தாவியின் நிறைவு என்பதற்கு அத்தனை தெரியுங்களா? ஆவியானவர் சத்தத்தை கேட்டு அதுபடி நடப்பது. ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவி என்று ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரன். அந்நிய பாஷை பேசுகிறவங்க, கை தட்டுறவங்க, இல்லை உணர்ச்சி வசப்படுறவங்க அல்ல, யார் அவருடைய நடத்துதலின்படி நடக்கிறவங்க தான் அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த கால வெளியில் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் நானும் ஆவியான சத்தத்துக்கு இடம்படி செய்கிறோமா? அன்றைக்கு நம்ம கேட்கவே மாட்டோம், கேட்டால் அவர் சொல்கிறது நம்ம விருப்பத்துக்கு நேரம் மாறாக இருக்கும். நிறைய பேர் கத்தட்ட ஆண்டவர் இவங்க சித்த என்னான்னு கேட்கறதே இல்லை, கேட்டால் அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று நினைக்க, எதுக்கு கேட்டு தப்பு பண்ணுறது, கேட்காமலே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் காலில் கையில் விழுந்து ஆண்டவரே தெரியாமல் பண்ணேன் மன்னிச்சிருங்க, ஆண்டவர் மன்னிக்க தயப்பெருத்தவர் சரியா, அதனால் என்ன பண்ணுவோம், பண்ணுறது அக்கிரமம் இல்லாமல் பண்ணிவிட்டு மறுபடியும் கடந்த சம்பந்த கத்தாவே அப்படி திரும்பிடுவோம்ல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை செய்கிறது அக்கிரமம், அடித்தா பாவமாம், பூனை பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், ஆனால் அடித்தா ஐயோ பூனை அடிச்சிட்டான் பாரு பாவி, அதுதான் நம்ம கதை. இந்த காலை வெளியில் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள், நம்ம எதற்கு கடனாளி தெரியுங்களா? மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆவியானவருக்கு கடனாளி. ஏன்? அவர் தானே உங்களை என்னை செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார, உன்னதங்களை உட்கார வைத்து அழகு பார்க்குறார, அவருடைய சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றி உருவாக்கி கொண்டே வருகிறார. அவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்லது. நான் கடந்த 34 வருஷம் அந்நிய பாஷை பேசுகிறவன், ஆனால் என்ன வேண்டும், அந்த சத்தத்தை கேட்குற அந்த அனுபவம் வேணும்ல, அதன்படி நடக்கிற அனுபவம் வேணும்ல. ஆவியானவர் சொல்லுகின்ற எத்தனை முறை நம்ம மீறி நடந்திருக்கிறோம், என்ன அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் ஒன்றும் அப்படிலாம் அடிச்சிட மாட்டார், என்ன இது கண்ணை குத்துற சாமியா, இல்லை கையில் ஆயுதங்கள்லாம் வச்சு மிரட்டுற சாமியா, அன்பே உருவானவர், அடிபட்டு செத்தவர், அதனால் நம்மளும் கூட சேர்ந்து போட்டு சாத்திடலாம் ஆண்டவரை, அதுதானே நம்முடைய எண்ணம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் ஆவியான சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நீங்கள் நானும் கடனாளி, மாம்சத்துக்கு நீங்கள் நானும் கடனாளிகள் அல்ல. மூன்றாவது என்னை சுட்டி காட்டுகிறேன், ரோமர் 13:13 பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை தவிர வேறு ஒன்றில் என்ன பண்ணக்கூடாது?
2: கடன்படாதிருங்கள்.
1: ஒருவருக்கு ஒருவர் அன்புக்கு ஒருவரை கடனே அல்லாமல் வேறொரு கடன் நமக்கு இருக்கக்கூடாது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நாங்கள் நிற்கிறேன்னு சொன்னால், என் மேலே அன்புக்கு ஒருந்து எனக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள் மாத்திரமல்ல, நான் பண்ண எல்லா தொல்லைகளையும் தாங்கி கொண்டு என்னை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்கள்ல, அந்த அன்புக்கு நான் என்ன ஈடாக கொடுக்க முடியும்? எனக்கு மொதல் முதல்ல சுவிசேஷம் சொன்னேன், இந்த பார் இதுக்கு மேலே தான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவர் ஹிந்துவாக ரசிக்கப்பட்டவர், நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. நான் சொன்னேன், நான் 4ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற, உன் வேலையை மாத்திரம் பார், எனக்கு ஏசுபதி தெரியும், கவனித்துக்கள். ஆனால் அந்த சகோதரன் போகலை, திரும்ப திரும்ப வருவார். நான் வீட்டை நான் பேச்சுலர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அவர் அங்கே பார்த்தாலே கடவுள் மூடிடுவேன், அவரை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன். அதை தாண்டி அன்னைக்கு ஒருத்தர் நின்றனால தானே நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு எத்தனை பிரயாசப்பட்டார்கள். அவங்க வேணும் நம்ம அன்பை திருப்பி செலுத்த என்னத்தை கொடுத்து செலுத்த முடியும்? ஒரு முறை ஒரு வழக்கறிஞர், ஒரு சிவில் லாயர், அவருக்கு ஒரு 7-8 ஜூனியர் லாயர், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய லாயர், அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை. அப்பா சொல்கிறாரு, டேய், உன்னை பெற்று வளர்த்து ஒன்று ஆளாக்கி இவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக மாற்றிருக்கிறேனே, நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் தெரியுமாடா? நான் சொன்னா, என்ன எல்லா அப்பா அம்மா படுற பாடு தானே பட்டீங்க, வக்கீல்ல ரொம்ப விளக்கமாக பேசுவாங்கல்ல. என்ன சொன்னான்னா, ஏய், எல்லோரும் செய்தால் நீங்கள் சின்ன புதுசாக என்ன செய்வீங்க? அது சொன்னான், ஏய், மற்றவங்க மாதிரி இல்லைடா, நான் எவ்வளோ உனக்கு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன அப்படி செலவு பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் வக்கி அவன் சிவில் லாயர்னா, அவங்க அப்பா கிரிமினல் லாயர். என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய லெட்ஜர் கொண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தது தெரியுங்களா, அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு இந்த ரிக்ஷாவில் ஏற்றி கூட்டு போனாங்களாம், அதுலேருந்து கணக்கு எழுதி வச்சுருக்கான் அவங்க அப்பா. அவன் அட்வொகேட் அப்பாங்கிறத நிரூபிச்சிருக்கான். அந்த நோட்டை தூக்கி போட்டார். போட்டான்னா அவன் அப்படி சொல்லிட்டு பல லட்சம் லட்சங்கள் அந்த இடுப்பு வழியாக வந்ததுலேருந்து அவன் அட்வொகேட் ஆனவர்கள் பணம் கோட் பாக்கெட்டில் கையை போட்டான், செக் புக் எடுத்தான், ஒரே செக்கில் ஒரு லீஃப் எடுத்து அப்படி தூக்கி போட்டான், போய் எடுத்துகிட்டு போ. அவர் தூக்கி போடும்போது ரெண்டு பேரும் நல்லா அம்மா உட்காந்துருக்காங்க, அம்மா மடியில் விழுந்தது. அந்த அம்மா அப்படி எடுத்து பார்த்தாங்க, இது இடுப்பு வழி வந்ததுன்னு தானே, அதுக்கு முன்னாடி வயிற்றுலேருந்து உரைச்சல, அதுக்கு யாரா காசு கொடுப்பாங்க? பால் குடிச்சு ஏவன்டா காசு கொடுப்பான், கொடுக்க முடியுங்களா? நவ எப்படி ஒரு பெற்ற தாய்க்கு நீங்கள் நானும் கடனை திருப்பு கொடுக்க முடியாதோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பெற்றெடுத்தார்களே, அவங்களுக்கு என்ன கடனை கொடுக்க போகிறோம்? இந்த பகலில் கொஞ்சம் யோசித்துக்கொள்வோம். 3வது கடன் மிகவும் பொல்லாதது. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமோ, அன்பு செலுத்துகிற கடனே இல்லாமல் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இருக்க ஒரே கடன் நினைவாக இருக்குன்னு தெரியுங்களா? நான் போடுமான அளவுக்கு அன்பு காட்டலையே அவங்க மேலே, அவங்க எனக்கு இவ்வளவு அன்பு காட்டினாங்களே, அவங்க என்னை இவ்வளவு பாடுபட்டு கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்களே, இன்றைக்கி ஒரு மனிதனாக என்னை நிறுத்தி வச்சுருக்காங்கள்ல, நான் என்னத்தை திருப்பி கொடுப்பேன்? 3வது கடன், 4வது கடனை சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 15:27 பார்த்தீங்கன்னா, ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் ஞான நன்மையை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு சரீர நன்மையை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளி.
2: இப்படி செய்வது நல்லதென்று
1: எண்ணினார்கள். ஒன்று செய்தாங்க, அப்படி செய்தது நல்லதென்று எண்ணினார்கள்.
2: இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள்.
1: கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள்.
2: எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க.
1: அதாவது யூதர்களுடைய ஞான நன்மை யார் பெற்றிருக்காங்க? புறவினத்து மக்கள் பெற்றிருக்க.
2: சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள்.
1: யார் உங்களுக்கு அவனுக்கு ஞான நன்மையை கொடுத்தார்களோ, ஆவிக்குறை வாழ்க்கையில் யார் உங்களை என்னை நிறுத்தி வைத்தார்களோ, நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன்னு சுவிசேஷம் சொன்ன நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் என்னை கர்த்தருக்குள் உருவாக்கினது எங்கள் பாஸ்டர் தான். வசனத்தை ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி என்னை உருவாக்குனாங்களே, என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும் உங்களுக்கு? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவருடைய ஞான நன்மையை நீ பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் நானும் கடனாளிகள். இன்றைக்கி என்ன நினைக்கிறது தெரியுங்களா? அது வந்து ஊழியர் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலருடைய என்ன தெரியுங்களா, ஊழியக்காரனுக்கு காணி கொடுத்து பிச்சை போடுற மாதிரி, அந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நாங்கள் கொடுக்குற காணிக்கலை பொழைக்கிற உனக்கு இவ்வளவு திமுறா அப்படி பேசுகிறாள் இருக்கிறது. வட இந்தியாவில் மிஷினரியாக இருந்த ஒருவர், அவர் சென்னையில் வட இந்தியா இருக்கிறார். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணுறதுக்காக போகிறார். இதை பார்த்துட்டு அவருக்கு மாதம் மாதம் காணிக்க அனுப்புகிற ஒரு குடும்பம் நேர் அவர்கிட்ட வந்து, சாரி பிரதர், இனி உங்களை நான் கடன் காணிக்க தரமாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறீங்களா ஆஃபீஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு, நான் தலையில் தூக்கிட்டு போவான். அதாவது ஒரு ஒளியக்காரன் மனைவி நிறைய மாத கர்ப்பிணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ உனக்கு வசதி இருக்குல்ல, இதுக்கத்தனை நாங்கள் கொடுக்குற காணிக்கல நீ சுகபோகமாக இருக்கிறியா, உனக்கு நான் தரமாட்டேன். அவர் சொன்னார், நான் உன்னை கேட்டதும் இல்லை, இனி கேட்க போகிறதும் இல்லை, கொடுக்கறதும் கொடுக்காததும் கருத்துருக்கு உங்களுக்குள்ளது, எனக்கு என்ன வந்தது. இன்னொரு ஊழியக்காரருக்கு காணி கொடுக்குற அம்மா காணிக்க நிறுத்திட்டாங்க. என்னான்னு கேட்டால், இந்த அம்மா இறைச்சி வாங்க கடைக்கு போகிறாங்க, இவங்க காணி கொடுக்குற ஊழியக்காரனுங்க இறைச்சி வாங்க நிற்கிறான். இந்த அம்மா ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கொடுக்குற காணிக்கையில் இவன் கறி வாங்கி சாப்பிட்றான் பாரு, என்ன அவன் வயிற்றில் ஈர துணியை போட்டான் நின்றுட்டு இருப்பான். கவனித்து ஏன் சொல்கிறது தெரியுங்களா, ஞான நன்மைகளை பெற்றோமே யாரால் மதிப்பிட முடியும், யாரால் மதிப்பிட முடியும். ஒரு முறை ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரர், சென்னையில் தாம்பரத்துக்கும் பீச்சுக்கும் உள்ள இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும், அதில் அவர் பாடிக்கொண்டே வருவார், நல்லபடி கையில் ஒரு ரெண்டு கட்டையை வச்சு அடிச்சுட்டு பாடிட்டு வருவார். அவர் பார்த்தா ஒரு முறை ரொம்ப அற்புதம், ஒரு பாட்டு பாடினார், மிக அற்புதமான பாடல். அந்த பாட்டில் பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அந்த பாட்டு தெரியுமா, பாட்டாக பாடுங்க அப்புறம் தெரியுமா, நாங்கள் யோசிக்கிறோம். சும்மா நடுவுலேருந்து ஒரு லைன் எடுத்தால் நம்மள்கிட்ட எப்படின்னா 7-2 வராது, 2-2-2-4 அப்படின்னா தான் 7-2-14. அதே மாதிரி என்ன தான் ஆதிக்கிற பாட்டு எத்தனை வருஷம் பாடினாலும் நடுவுலேருந்து அந்த கிளி ஜோசியம் மாதிரி ஒன்று எடுத்தால் எங்கே எத்தனையோ பாட்டில் எத்தனையோ லைன் திரும்ப திரும்ப வருது. எதை சொல்லுவோம், மேகங்கள் நடுவே வழிப்பி, இந்த பாட்டு தெரியுமா, தெரியாதா, ஐயோ எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு, உங்களுக்கு தெரியாத ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அந்த பாட்டை அவர் பாடிட்டு வர்றதில் பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கும்னு அவர் பாடுறார். அவருக்கு கண்ணே கிடையாது, கண் இல்லாத ஒரு மனிதன் பாட்டு பாடுறார், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து, அப்படி பாடுறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷனு கண்ணே இல்லை, இவன் கண்களில் நிறைஞ்சிருக்குன்னு பாடுறானே, இவரை விடக்கூடாது ஆளை. அவர் இறங்குற ஸ்டேஷனில் இறங்கி அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட அவர் சொன்னார், நான் பார்வையற்ற குருடன் அல்ல, நான் ஒரு சபையோட பாஸ்டர், பார்வையற்றவர்களுக்கு ஒரு சபை சென்னையில் நடக்குது, அடுக்க ஒரு பாஸ்டர், நான் ட்ரெயினில் பிச்சை எடுக்கலை, சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரேன். அவங்கள பார்த்து அவர் சஃபாரிலாம் போட்டு நீட்டாக தான் இருப்பார், அந்த பாக்கெட்டில் அவங்கள நான் யார்ட்டையும் கை நீட்டி வாங்கினதே இல்லை, அவங்க போடுறாங்க சொல்லிட்டு அவர் சொன்னார், உலகத்தின் பார்வையில் நான் யாருன்னு சொன்னால் ஒரு பார்வையற்ற ஏழை பிச்சைக்காரன், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எனக்குள்ள எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுமா, ஒரு வசனம் ஒரு ஆத்மாவை ரட்சிக்குது இல்லை,

அவர் அன்னைக்கு அங்கே நிற்கிறன்ன காரணம் கர்த்தர் அவரை கொண்டு போட்ட பிச்சை. நான் பேசுகிறேன் வசனம், இதை நான் படித்து கற்றுக்கொண்டதல்ல, அந்த பரிசுத்தவான் காலுக்கில் உட்காந்து அவர் சொல்லி கொடுத்து தான் நீ பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அப்படின்னா எவ்வளவு ஞான நன்மையை நான் பெற்றிருக்கிறேன். சரி, நம்ம கூட கடனாளியா இல்லையா? நான்கு கடன்கள். ஒன்று, ரோமர் 1:14, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடனாளி. ரோமர் 8:12, மாம்சத்துக்கு கடனாளி அல்ல, ஆவியானவருக்கு கடனாளி. ரோமர் 13:8, அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் நானும் கடனாளி. நான்காவது, சரீர நன்மைகளை கொடுப்பதற்கு நீங்கள் நானும் கடனாளி. சரியா? இந்த பெண்ணுக்கு கடன் இருந்துன்னு போட்டிருக்கு இல்லையா, அவளுக்கு வெறும் பணம் தான். ஆனால் சபையை உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல, அதை விட மேலான கடன் இருக்க சொன்னேன். அந்த அட்வொகேட்டு செக் போட்ட மாதிரி என்ன செய்யலாம், கடன் அந்த அப்பாயா அப்படி போட்டுடலாம். ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் கத்த சொல்லுவார், என் ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்தனேன், இவ்வளவாக பாடுபட்டு உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு, இதுக்கு நீ திருப்பி என்ன கடனை கொடுக்க முடியும், நான் என்ன கடனை கொடுக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் கடனாளிகள். சரி, கர்த்தர் எதை கொண்டு அந்த கடனை தீர்த்தார்? எண்ணெய். எதை கொண்டு கர்த்தர் கடனை தீர்த்தார் அந்த பெண்ணுக்கு? எண்ணெயை பெருகு பண்ணினார், கடன் தீர்ந்ததில்லை. எண்ணெய் என்றால், எண்ணெய் என்றால் கடையில் கிடக்கல, அதான் எண்ணெய். எண்ணெய் என்றால் என்ன? உடனே அபிஷேகம் சொல்லிட்டாருங்க, சரியா? நான் உடனே அதான் நமக்கு ஆவிக்குள்ளது முதல்ல எண்ணெய் என்றால் உடனே என்ன, அபிஷேகம்தான். நிறைய எண்ணெய் இருக்குது. உபாகம் 33:24 பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசிரியை கொடுத்து வாசிக்கிறோம், அவன் தன் கால்களை எண்ணெயில் கழுவானோ, தோய்ப்பானோ. ஹலோ, என்ன பண்ணுவானா ஆசிரியர், என்ன பண்ணுவானா எண்ணெயில் அதுக்கர்த்தம் என்ன, ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. எண்ணெய் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன, வெறும் சொல்ல அர்த்தம் என்ன, இட் ஸ்பீக்ஸ் அ ப்ராஸ்பெரிட்டி. எண்ணெயில் காலை கழுவுனானா அவன் எவ்வளோ பேர் கொழு பிடிச்சவனாக இருப்பான் பாருங்கள். ஹலோ, அவன் தண்ணி கிடைக்காம அவஸ்தப்படுறான். இவன் என்ன செய்கிறான், எண்ணெயில் அப்படின்னா தேவன் கொடுக்கின்ற அந்த உச்சக்கட்ட ஆசீர்வாதம் அந்த எண்ணெய். ரெண்டாவது, சங்கீதம் 133, சங்கீதம் 133 இரண்டு வார்த்தை பார்த்திங்கன்னா, அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடி வழியாய் வழிந்து அவன் அங்கேயே நினைத்த அபிஷேக தைலம். கவனிங்கள், இந்த அபிஷேக தைலம் என்ன தெரியுங்களா, சங்கீதம் 133:1 வார்த்தை பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருவித்து வாசம் பண்ணுவது எத்தனை துன்பமும் வேதனையுமா இருக்கிறது. அது ஆரோனின் சிரசில் ஊட்டப்பட்டு அவன் தாடி வழியாய் வழிந்து அவன் அங்கேயே அரித்த ஆசிடை போல இருக்கிறது. அது இன்னைக்குள்ள கடை. இன்றைக்கு என்ன, அதாவது ஃபெலோஷிப், ஐக்கியம். என்னைக்கு அங்கே அர்த்தம் என்ன, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற அனுபவம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் சபைகளில் ஆராதனை முடியும் போது பார்த்திங்கன்னா, நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். எதுக்கு? போகிற திசை தெரியாமல் ஓடுறதுக்கு தான் அது, சரியா? அதாவது மெசேஜ் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சபை ஃபுல்லாக இருக்கும். நாம் கண்களை மூடுவோம் அப்படின்னா எதுக்குன்னா, ஒருத்தருக்கும் தெரியாமல் ஓடுறதுக்கு தான் அந்த நேரம், சரியா? நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியாக வருவாங்க, சபைக்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஏன் தெரியுங்களா, சீக்கிரமாக வந்தால் வண்டி முன்னாடி மாட்டிக்கும், பின்னாடி வந்து அடைச்சிடும், வண்டி எடுக்க முடியாது. எல்லோரும் எடுத்துகிட்டு போன போட தான் எடுக்கணும். லேட்டாக வந்து கடைசியாக வண்டியை விட்டா என்ன செய்யலாம், போய் நெருக்குன்னு தூக்கிட்டு வெளியே போயிடலாம்ல. என்னென்ன திட்டம்லாம் போடுறான் நம்ம ஆள். ஏன் கொஞ்ச நேரம் சபையில் நின்று எல்லா கல்லூரி பிள்ளைகளையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு போக முடியாதா? நமக்கென்று ஒரு ஜனம், நமக்கென்று ஒரு கூட்டம், நமக்கென்று ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தீவு மாதிரி ஒரு கூட்டம் நிற்குதுல்ல, அந்த கூட்டத்தை போல தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், மீதி என்ன ஆத்திரமா மீதி எல்லாத்துக்கும். ஹலோ, அப்படின்னா இன்றைக்கி ஐக்கியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சபை முடிஞ்ச உடனே இடத்து காலி பண்ணுறாங்க. ஏன் தெரியுங்களா, அதை மூஞ்ச பார்க்கணும் பாருங்களேன், எவன் பார்ப்பாரு மூஞ்ச, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இடத்த காலி பண்ணுறதில்லை, அதுக்கு கூட ஒரு ஸ்தோத்திரமா, முகத்தை பார்க்காம போகிறதுக்கு கூட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுற கூட்டம் நம்மகிட்ட இருக்குது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், என்னைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஐக்கியம், சகோதர ஐக்கியம். இந்த
இந்த காலவேளை ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய கடன்கள் தீர்க்கப்பட வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்?

0: கர்த்தர் கொடுக்கின்ற செழிப்பு. நாம் சம்பாதிப்பது, நாம் பெற்றுக்கொண்டது அப்பா அம்மா மூலமாக வந்தது, இல்லை என்றால் ஏதோ திடீர்னு வந்தது, அது அல்ல. யார் கொடுப்பது? தேவன் கொடுப்பது. இரண்டாவதாக சொன்னேன், சகோதர ஐக்கியம். இந்த சகோதர ஐக்கியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கலாத்தியர் 6:1-8 பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தினுடைய 7 தன்மைகள் அங்கே இருக்குது. எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, ஆனால் 1 சொல்லி கடந்து போகிறேன். கலாத்தியர் 6:1-8 பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தின் 7 ஐக்கியம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். கொயினோனியா ஐக்கியத்துக்கு வேறு தமிழில் ஐக்கியம் சொல்கிறோமே, ஆங்கிலத்தில் ஃபெல்லோஷிப், ஆனால் கிரேக்க மொழியில் அதுக்கு அர்த்தம் கொயினோனியா. கொயினோனியா என்றால் அதுக்கு 7 விதமான அர்த்தங்கள். அதுதான் கலாத்தியர் 6:1 உரை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் 7 வரைக்கும் எங்கே போகிறது? அதை வந்து பாருங்களேன், சகோதரனே கூட நான் சேர்த்துப்பேன், சகோதரியேன்னு சேர்த்துப்பேன் நான். சகோதர சகோதரிகளே, ஒருவர் யாது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் நம்மெல்லாம் யார்? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். ஒருத்தர் யார் குற்றம் செய்தான் அகப்பட்டுக்கோன், அப்படி தான் போட்டிருக்கு. சகோதரரே ஒருவன் யாது ஒரு குற்றத்தில் அகப்பட்டான், என்னத்தோம் தப்பு பண்ணுனா தப்பை மறைக்க தெரியலை, தப்பை நியாயப்படுத்த தெரியலை, மாட்டிக்கிட்டான், சரியா? அவன் யார்? குற்றவாளி. அடுத்தது நம்ம பற்றி போடுறதுக்கு, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். இந்த வார்த்தையை தயவுசு மன்னியுங்கள், இதுக்கு நான் வச்சிருக்க அர்த்தம் கிரிமினல்னு அர்த்தம். அதாவது அவன் தப்பு பண்ணி தப்பிக்க தெரியாமல் மாட்டிக்கிட்ட தத்தி. நம்மளாம் யார்? தப்பும் பண்ணுவோம், மாட்டாமல் எஸ்கேப்பாக தெரியுதில்ல. ரட்சிக்கப்படுவதற்கு பொய்யே சொல்லலையா? அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் அண்ட புழுகு, ஆகாச புழுகு, சரியா? யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மற்றவங்க மேலே பொறாமப்படலையா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசலையா? சிஸ்டர் தோத்திரம் சிஸ்டர், உள்ள ஆத்திரம் பிச்சுட்டு வருதில்ல. பைபிளத்துக்கு கிளம்பிட்டு சனியன் காலையில் வீடு வீடாக போய் இது பொழைக்கிற வேற உள்ளே திட்டிப்போம், வெளியே பார்த்தீங்கன்னா தோத்திரம் சிஸ்டர், கத்தர் காலையில் உங்களை தான் காட்டினார் சிஸ்டர், காட்டாமல் இருக்க மாட்டாரா சிஸ்டர்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள், என்ன பண்ணுறது? உள்ளே ஒன்று வச்சு வெளியே பேசுகிறோம்ல. எத்தனை பேர்ட்ட நம்ம உள்ள அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் உள்ளே இருக்குது, ஒரு கருத்து, ஆனால் வெளியே பேசும்போது அது சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளே வச்சிட்ருப்போம்ல, இதுக்கு பேர் தான் மாய்மாலம், இது பேர் தான் ரெண்டகம். ரெண்டகம் பில்லிசூனிய பாவம்னு வேறு சொல்லுதில்லை. 1 Samuel 15:22 பார்த்தீங்கன்னா ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவம் இல்லையா நம்மக்கிட்ட? அப்படின்னா ஐக்கியம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிற முதல்ல? ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டவன், ஒருவன் குற்றம் செய்து அகப்படாதவன். இதில் என்னங்க பெருமை இருக்குது? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், கர்த்தருடைய பெருந்தன்மை அது. கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுது? நம்ம பண்ண தப்பெல்லாம் கணக்கில் எடுக்காமல் என்ன பண்ணுறாரு? நம்மை ஆவிக்குரியவர்களாக எண்ணுகிறாரே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த பாக்கியத்தை சொல்கிறாரு, நீ அவனை சீர்பொருந்த பண்ணு. சீர்பொருந்த பண்ணுதல் என்பதற்கு கிரேக்க மொழியில் காத்திசோ. காத்திசோ என்றால் மெண்டிங் த நெட். வலையை வீசுகிறாங்க இல்லையா, மீன் பிடிக்க வலையை வீசும்போது அது மீன் கிடைக்கதோ இல்லையோ அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து வரும். வரும்போது அந்த வலை கிழிஞ்சு போகுது இல்லையா, கிழிந்து போன வலையை மறுபடியும் மெண்டிங் த நெட். ஆக்சுவலாக காத்திசோ என்றால் கிழிந்த வலையை மறுபடியும் பின்னி பழுது பார்த்தல். அப்படின்னா என்ன செய்யணுமா? குற்றம் செய்யாதவன் அல்ல, குற்றம் செய்தவன், அடுத்து குற்றம் செய்து அகப்பட்டவன், அவனை என்ன பண்ணணுமா? ஐக்கியம் சரியாக இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? அவனை குற்றவாளி என்று தள்ளாமல் என்ன பண்ண தெரியுங்களா? அவனை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை தப்பு பண்ணால், பிரதர் இப்படி பண்ணலாமா? பிரதர் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபையில் இருக்கீங்க, இப்படி செய்யலாமா? சாரி பிரதர், தெரியாமல் பண்ணிட்டேன் பிரதர், இனி பண்ண மாட்டேன் பிரதர் சொல்லிட்டு வருவா தெரியுங்களா? அடைய தப்பு மறுபடியும் பண்ணுவான். ஏன் பிரதர் இப்போ தானே பண்ணீங்க, மறுபடியும் இதே பண்ணீங்களா? சாரி, ஆவிய உற்சாகம் உள்ளது, நம்ம தான் வசனம் இருக்குது எல்லாத்துக்கும், மாம்சமாக பலவீனம் உள்ளது. சரி ஓகே, 3 முறை தப்பு பண்ணால் இந்த ஜென்மங்கள்லாம் திருந்தாது பிரதர், இது எத்தனை முறை போனாலும் இப்படி தான் பண்ணும் பிரதர், உடனே ஒரு தராசனத்துக்கு போட்டு அவனை நரகத்தை தள்ளிடுவான்ல. ஹலோ, ஆனால் நம்ம விழுந்த மாத்திரம் ஒரு வசனம் வச்சுருப்போம், நீதிமான் 7 விழுந்தாலும் எழுந்திருப்பான். நமக்கு ஒரு வசனம், அடுத்தவனுக்கு ஒரு வசனம். அடுத்தவன் விழுந்தால் 2-3 மேலே கிடையாது. நம்ம விழுந்த இல்லை, நான் அஞ்சு முறை தான் விழுந்திருக்கேன் பிரதர். இன்னும் ரெண்டு பாக்கி இருக்கு. ஒவ்வொரு முறை விழும்போதும் கை இல்லாமல் கால் இல்லாமல் எழுந்திருப்போம். கிருபைகளை இழந்து தான் எழுந்திருக்கணுமே தவிர விழுந்த பிறகு வேறு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நமக்கு நேரம் இது அல்ல. அப்படின்னா எண்ணெய் என்பது கத்தமன. ரெண்டாவது, இது மிக அவசியமானது. இது சபையின் ஐக்கியம், சகோதர சிநேகம், சகோதர ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மம், எத்தனை இன்பம். அது ஆர் யோசித்து பாருங்க, தலையில் தலைப்பாக வச்சுருக்கேன் ஆரோன், அடுக்கு மேலே எண்ணெயை ஊற்றுனா அது என்ன செய்யுமா, தலைப்பாகிய நனைத்து வெறும் தலையில் ஊற்றலை, ஆரோனின் தலையின் மேல் சிரசின் மேல் என்றால் அவனுக்கு மேலே அங்கே இருக்குது கத்தருக்கு பரிசுத்தம்னு போட்டு ஒரு பெல்ட், ஒன்று தங்கத்தில் ஒரு பெல்ட்டு போட்டு ஒரு பெரிய தொப்பி வச்சுருக்கிறான். அடுக்கு மேலே ஊற்றுனா அது நனைந்து அவன் தாடி வழியாக வெளிந்து அவன் அங்கேயே நினச்சிட்டு வருது பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, அந்த சங்கீதம் 133 மிக அற்புதமானது, சபைக்கு மிக அவசியமானது. அப்படின்னா ரெண்டாவது என்ன வேண்டும், என்ன என்பதற்கு ரெண்டாவது அர்த்தம் என்ன, இது ஐக்கியம்.
1: பாகம் 2 மற்றொரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஐந்தாம் ஃபிரெட்ரிக் வில்லியம் பிரஷ்யாவின் அரசனாக இருந்தார். அவர் காலத்தில் சுற்றியுள்ள பல எதிரிகளால் வந்த பிரச்சனையை சரிசெய்ய பல யுத்தங்களை செய்ய வேண்டியதிருந்தது. இதனால் அரசாங்க கருவூலத்தில் பணம் மிக கணிசமான அளவு குறைந்துவிட்டது. நாட்டை மறுசீரமைக்க ஏராளமான பொருட்கள் தேவைப்பட்டன. அவர் தன்னுடைய குடிமக்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவருடைய எதிரிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பல நாட்களாக சிந்தனை செய்தார். பின்பு தன்னுடைய நாட்டின் பெண்களிடம் உள்ள தங்க ஆபரணங்களையும் வெள்ளி உடைமைகளையும் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொண்டார். அவைகள் அத்தனையும் உருக்கப்பட்டு நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என்றும், நகைகளை கொடுக்கும் பெண்களுக்கு அழகிய வேலைப்பாடு உள்ள இரும்பு அல்லது வெண்கலத்தால் செய்த சிலுவை கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்தார். சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்ட அந்த நாட்டினுடைய பெண்கள் அவர் குறிப்பிட்டது போலவே தங்களுடைய தங்க ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் கொண்டு வந்து கொடுத்து இரும்பு சிலுவைகளை பெற்றுக் கொண்டார்கள். 1813 இது நடந்தது. இந்த திட்டத்திற்கு அவருடைய நாட்டின் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. தங்களிடம் உள்ள தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் மனப்பூர்வமாக அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் கொடுக்கும் இரும்பாலான விருதை பெற்றுக்கொள்வதில் மக்கள் மனமகிழ்வோடு செயல்பட்டார்கள். தங்கள் நாட்டிற்காக தாங்கள் தியாகம் செய்கிறோம் என்ற நல்ல உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுடைய இந்த செயல் அரசரை மிகவும் உற்சாகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் பிரஷ்ய நாட்டு பெண்கள் தங்க நகைகளை அணிவதை விட இரும்பினால் செய்த சிலுவையை அணிவதையே மிகவும் மதிப்பாக நினைத்தார்கள். செல்வத்தை சேர்த்து வைப்பதல்ல, அதை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்துவதே சிறப்பான குணநலன். இந்த நாட்களில் பல இடங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் செல்வமுடையோருக்கும் ஏற்கனவே மாத வருமானம் பெறுபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தைச் சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஏழை எளிய மக்களினுடைய வீட்டு தேவைகளை சந்திக்க கூடுமானால் இது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும்! நம்மிடம் உள்ள பொருட்களைக் கொண்டு செல்வத்தை மதிப்பிடுவதை விட நம் செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைக் கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மதிப்பிட முடியும். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். என்ன, பின்பற்றுவோமா?

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான். அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

பெரியா பெரியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரிகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டுடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவன் நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளே அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போதும், எந்த உறவும் என்ன நேசிக்காத போதும், எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல், அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கிறான், அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் எந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

நினைக்கிறேன்

தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிரூபம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு சோஸ்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோசனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோசனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவோ பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே அக்கியமானவனென்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஜாதொரு அநியாயம் செய்ததும் உம்முடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோசனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீரென்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீரென்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும் படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்குவும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. த மிஸ்டரி ஆஃப் த மிஸ்ஸிங் ஓனர் என்ற தலைப்பில் சிகாகோவில் இருந்து வெளியாகும் நாளிதழில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதில் வங்கியின் கருவூல அதிகாரியிடமிருந்து வந்த ஒரு லீகல் நோட்டீஸ் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எங்கள் வங்கியில் அநேக ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கும் வெளியேறப்பெற்ற நகைகள், வீட்டுமனை பத்திரங்கள், $1 பில்லியன் அதிகமான பணம் மற்றும் காசோலைகளின் உரிமையாளர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை கேட்டும் யாரும் வரவில்லை. ஆகவே அதற்குரிய உரிமையாளர்கள் இருந்தால் வந்து தங்கள் பணத்தையும் பொருளையும் பெற்றுச் செல்லவும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக $1,00,000 பணத்தை வைப்பு நிதியாக வைத்திருந்த 10 பேரின் பெயர்களும் கடைசியாக வங்கிக்கு அவர்கள் கொடுத்த விலாசமும் அதில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்த 113,000 வாடிக்கையாளர்களின் பெயர்கள் நெருக்கமாக 116 பக்கங்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இத்தனை சொத்துக்களுக்கும் நகைகளுக்கும் பணத்துக்கும் உரிமையாளர்கள் யார் என்று தெரியாமல் வங்கி நிர்வாகம் திணறியது. ஆம்பிரியமானவர்களே, மக்கள் தங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய சொத்துக்களை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் அறியாமல் இருப்பது மிகவும் வெட்கத்திற்குரியது. இதே போலவே தேவன் நமக்கு தந்திருக்கும் ஏராளமான தாளந்துகளும் திறமைகளும் நமக்கு தெரிவதில்லை. நமக்குள்ளே அவை மறைந்து கிடக்கின்றன. முதலில் நாம் அவைகளை குறித்து அறிந்து பின்பு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் ஒளிந்திருந்து கோதுமை கதிர்களை போரடித்துக் கொண்டிருந்தான். தன்னால் எதுவும் செய்ய இயலாது, தான் மிகவும் அற்பமானவன் என்று கிதியோன் நினைத்திருந்தான். ஆனால் தேவனோ கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோனை தைரியப்படுத்தினார். அதன் பின்பு கிதியோன் தனது தலைமையில் மீதியானியரோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து இஸ்ரவேலில் நியாயாதிபதியாக மாறினார். அதை போலவே மோசேக்கு தேவன் மிகுந்த திறமைகளையும் கல்வியையும் கொடுத்திருந்தார். ஆனால் மோசே அவைகளை மறந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். தான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆனால் தேவன் அதே மோசேயை பயன்படுத்தி 20,00,000 அதிகமான ஜனங்களுக்கு அவரை தலைவராக்கினார். ஆம்பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளும் தாளந்துகளும் ஒளிப்பிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதை போல மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அவை எவை என்று முதலாவது கண்டறியுங்கள். நீங்கள் அவைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தும் போது அவைகளை உங்களுக்கும் பிறருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக்குவார்.

தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்பது. அப்படியே மத்தேயு 4 வசனம் 18 22 வரை, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயாவிலே நான் வாசித்தது 6:8, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Whom shall I send? Who will go for us? Here I am, send me. இன்று 17 இன்று நவீன மிஷினரி இயக்கங்களின் தந்தை எனப்படும் வில்லியம் கேரியின் பிறந்த நாள். 1761 முதல் 1834 வரை வாழ்ந்தவர். காலனி தைப்பவரான அவர் வேத மொழிபெயர்ப்பாளரானார். திருமறை முழுவதும் கடவுள் வெவ்வேறு நிலையில் இருந்த தனிநபர்களை அழைப்பதை காணலாம். தமது மக்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்தி செல்ல போர் வீரனாகிய மோசேயை அழைத்தார். தமது மக்களை ஆண்டு நடத்த மேய்ப்பனாகிய தாவீதை அழைத்தார். தீர்க்கத்தரிசியாகும்படி ஆட்டிடையனாகிய ஆமோசை அழைத்தார். முழுநேர பணி செய்யும்படி தச்சனாகிய இயேசுவை அவரது 30 அழைத்தார். வலைகளை விட்டு தம்மை பின்பற்றும்படி மீனவனாகிய பேதுருவை இயேசு அழைத்தார். தமக்கு முழு நேரமாய் தொண்டாற்றும்படி வரி வசூலிப்பவனாகிய மத்தேயுவை அழைத்தார். முழுநேர அகில உலக பணிக்கு கூடார தொழிலாளியாகிய பவுலை அழைத்தார். வைத்தியனாகிய லூக்கா பவுலின் மிஷினரி பயணங்களில் இணைந்து கொண்டார். நமது தொழில் எதுவாயிருந்தாலும் கடவுள் நம்மை அழைக்கலாம். இறைப்பணியில் எப்போதும் வேலை காலி உண்டு. மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், ஆசிரியர், இன்னும் இது போன்ற வேலைகளுக்கு எப்போதும் கூட்டமும் போட்டியும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஊழியராக வருவோரோ வெகு சிலர். நமது ஆர்வம் அல்லது தாளந்து எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய தோட்டத்தில் அதற்குரிய முக்கியமான பொறுப்பு பணிகள் உண்டு. இலக்கியத்தில் ஆர்வமாயிருந்தால் நீங்கள் வேத மொழிபெயர்ப்பு

பாடலாக மாறலாம். பைபிள் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத 200 பிரதான மொழிகள் இந்தியாவில் மட்டும் உண்டு. இசையில் ஆர்வம் இருந்தால் எந்த நற்செய்தி குழுவுக்கும் நீங்கள் பேராசீர்வாதமாக இருக்கலாம். மருத்துவராக இருந்தால் மருத்துவ மிஷினரி ஆகலாம். இன்று எத்தனையோ கிறிஸ்தவ டாக்டர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மிஷினரி இயக்கங்களிலே மிஷினரி மருத்துவர்களாக சேர்ந்து தொலைவிடங்களிலே, தூர இடங்களிலே, ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதிகளிலே, வசதிகள் குறைந்த இடங்களிலே போய் அங்கே தங்களை ஊன்றிக்கொண்டு மிஷினரிகளாக பணிபுரிய வருகிற MBBS டாக்டர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாளிலே அவர் அவர்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்கும் வாய்ப்பிற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். 100 டாக்டர்ஸ் இருக்கிற இடத்திலே நீங்களும் ஒரு போட்டா போட்டியாக ஒரு டாக்டர் ஆவதை விட, ஒரு டாக்டர் கூட இல்லாது ஒரு டாக்டரை சந்திக்க வேண்டுமானால் 50 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றனவே, அங்கு செல்லக்கூடாதா? தேவன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கணினி வல்லுநராக இருந்தால் திருப்பணி அலுவலகங்களில் நீங்கள் பணிபுரியலாம். டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 முதல் 1873 வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு பூகோள ஆராய்ச்சியாளர். அவர் மிஷினரியாக சென்றார். சிடி ஸ்டட் 1862 முதல் 1931 வரை வாழ்ந்தவர். புகழ்வாய்ந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர். அவரும் மிஷினரி பணியை தெரிந்து கொண்டார். நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பிற்கிணங்கி அவர் பணியை செய்வோம். தேவனுக்கு இருந்தது ஒரே மகன், அவரையும் அவர் ஒரு மிஷினரியாக அனுப்பிவிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளில் ஒன்றே கூட நீங்கள் ஆண்டவருடைய திருப்பணிக்காக, அதுவும் கடினமான மிஷினரி பணிக்காக நீங்கள் அனுப்பி வைக்க கூடாதா? பெண்களும் விதிவிலக்கல்ல. நமக்கு இன்னும் மேரி ஸ்லெசர்களும் ஐடா ஸ்கடர்களும் பண்டித ராமாய்பாய்களும் தேவை. இயேசுவின் நற்செய்தி குழுவிலும் பவுலின் மிஷினரி குழுவிலும் பெண்கள் பலர் இருந்தனர். எடுத்துக்காட்டாக லூக்கா 8 முதல் 3 வசனங்கள், பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ஒரு மிஷினரியாக, ஒரு சுவிசேஷனாக நடக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவளுக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பெயரை கூட எழுதியிருக்கிறது. ஆஸ்திகளால், தங்களுடைய உடைமைகளால், தங்களுடைய பொருளுதவியினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அநேகரை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். தனது 6 கணவனும் 2 செல்ல குமாரர்களும் ஒரே நாளில் எரித்து கொல்லப்பட்டாலும் அழைத்தவர் ஆண்டவர் என்று திருப்பணியை தொடரும் கிளாடிஸ்டெயின்ஸ் போன்றோர் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பது ஒரே உயிர், போவது ஒரே முறை. கிறிஸ்துவுக்காய் அது போகட்டுமே. There is only one life. It will soon be passed. What is done for Christ alone shall last. இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு.

இந்த பாடலை இயற்றிய அருமையான சகோதரன் செல்லத்துறை அவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Whom shall I send? Who will go for us? Here I am, send me. எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு மிஷினரி ஊழிய அழைப்பு வந்தும் இன்னும் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தள்ளிக்கொண்டே நாங்கள் எத்தனை காலம் நாங்கள் செலவழிப்போம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, நங்கையர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்திலே நீர் ஒரு பரிசுத்த விருப்பத்தை ஊன்றிய பின்னரும் அபிதமான ஒரு விருப்பத்தை தேவரீர் அவர்கள் இருதயத்திலே நீர் நட்டிய பின்னரும் பலவிதமான விவாதங்களை மனதிலே அவர்கள் திரும்ப திரும்ப புரட்டி கொண்டு எப்படியோ காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இனியும் நாங்கள் காலந்தாழ்த்தாதபடி, ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் ஒரு அந்திரேயாவையும் நீர் கூப்பிட்ட பொழுது உடனே வலைகளை விட்டது போல நாங்கள் வேலைகளை விட்டு, கர்த்தாவே அவர்கள் தகப்பனுடைய படகை விட்டு சென்றது போல நாங்களும் எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருமுறை கூட கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த நாட்டினுடைய தொட்டி பட்டிகளுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களை நீர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவா, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபரும் நங்கையரும் முன்வர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பரம அழைப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மால் அழைக்கப்பட எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு. அதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: என் தேவனே.
1: When I am in awesome wonder,
0: ஆச்சரியமாய் உம்மை பார்க்கிறேன்.
1: Consider all the works thy hands have made,
0: உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிறேன்.
1: I see the stars,
0: நட்சத்திரத்தை பார்க்கிறேன். இடி முழக்கங்களை நான்
1: கேட்கிறேன்.
0: வல்லமை பார்க்கும் போது இந்த பூமி
1: முழுவதும்
0: எல்லா கைகளை வைத்து பாடுவோம்.
1: My soul

0: This is what the Holy Spirit says.
1: பரிசுத்தாவியானவர் இதை சொல்றார்.
0: He wants me to share with you my testimony.
1: என் சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள சொல்றார்.
0: My life testimony.
1: என் வாழ்க்கையின் சாட்சி.
0: My mother was a prostitute.
1: எங்க அம்மா ஒரு விபச்சாரி.
0: My mother was a twin.
1: எங்க அம்மா ரெண்டு.
0: My mother and her sister.
1: எங்க அம்மாவும் அவங்க சகோதரியும்.
0: My mother and her sister had 9 brothers.
1: எங்க அம்மாவுக்கும் சகோதரிக்கும் 9 சகோதரர்கள்.
0: 9 brothers.
1: 9 சகோதரர்கள்.
0: 5 of them were medical doctors.
1: 5 பேர் மெடிக்கல் டாக்டர்கள்.
0: 4 of them were engineers.
1: 4 பேர் இன்ஜினியர்.
0: Within 1 year.
1: ஒரு வருஷத்துல.
0: 1 year.
1: ஒரு வருஷத்துல.
0: All the 9 died.
1: எல்லா 9 பேரும் செத்துட்டாங்க.
0: All the 9 died.
1: எல்லா 9 பேரும் செத்துட்டாங்க.
0: The 5 doctors died in a day.
1: ஒரே நாள்ல 5 டாக்டர்களையும் என் அம்மாவுடைய சகோதரர் செத்துட்டாங்க.
0: It was the 25th of December.
1: அது 25th தேதி டிசம்பர் மாதம்.
0: They got it together.
1: அவங்க எல்லாம் சேர்ந்து.
0: Ate and drank.
1: அவங்க எல்லாம் குடிச்சு
0: முடிச்சு. None of them woke up.
1: ஒரு நாள் எழும்பல.
0: 5 doctors died.
1: 5 டாக்டர்கள் செத்தாங்க.
0: My grandmother buried them in a day.
1: ஒரே நாள்ல எங்க பாட்டி அவங்கள ஒரு வருஷத்துக்குள்ள.
0: The 4 also died.
1: அந்த 4 பேர் செத்துட்டாங்க.
0: So now 9 dead.
1: இப்போ 9 பேர் செத்து.
0: Left with my mother.
1: எங்க அம்மா மட்டும்.
0: And her sister.
1: அவங்க சகோதரி.
0: When I was pregnant, when my mother was carrying me in her womb.
1: எங்க அம்மா என்ன வயித்துல சுமக்கும்போது.
0: My auntie, that's my mother's twin sister, was also pregnant.
1: எங்க அம்மாவுடைய சகோதரியும் அதே சமயத்துல கர்ப்பம் தரித்தார்.
0: When I was born.
1: நான் பிறந்தபோது.
0: My auntie also gave birth.
1: எங்க ஆன்ட்டிக்கும் குழந்தை பிறந்துச்சு.
0: And I was not well.
1: நான் சுகமா இல்ல.
0: So my auntie, I was not well, so my auntie carried me and was running to find a taxi to take me to a hospital.
1: ஒரு டாக்ஸிக்கு எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு எங்க ஆண்டி போனாங்க.
0: And my auntie fell.
1: எங்க ஆண்டி கீழ விழுந்தாங்க.
0: And miscarriage.
1: அவங்களுக்கு குழந்தை.
0: Lost her womb.
1: அவளுடைய கர்ப்பம் போயிடுச்சு.
0: And lost her baby too.
1: அவளுடைய குழந்தையும் போயிடுச்சு.
0: The baby was also holding, she was holding 2 babies.
1: அவளுக்கு ரெண்டு கையில குழந்தை வச்சிருந்தா.
0: Her baby fell and died.
1: அவளுடைய குழந்தை மரித்து செத்து.
0: She also fell and lost her baby.
1: அவளும் கீழ விழுந்து அவளுடைய கர்ப்பம் கலங்கி.
0: So now,
1: இப்போ
0: I am the only child.
1: நான் ஒரே ஒரு மகன்.
0: Only child in the whole family.
1: முழு குடும்பத்திலே நான் ஒரு ஆள்.
0: All of them are dead.
1: எல்லாரும் செத்துட்டாங்க.
0: Uncles, cousins,
1: aunties, they all dead. எங்க மச்சான் மற்ற எல்லாரும் செத்துட்டாங்க.
0: Left with me.
1: நான் ஒரு ஆள் தான்.
0: My mother.
1: என் தாய்.
0: As a prostitute.
1: அவ ஒரு விபச்சாரி.
0: When she was pregnant.
1: அவ கர்ப்பம் தரித்த.
0: She said, I don't like this baby.
1: இந்த குழந்தை வேண்டாம்.
0: Because this baby doesn't allow me to work and get money.
1: ஏன் போய் நான் போய் வேலை செய்து எனக்கு பணம் இல்லையே இந்த குழந்தையா எனக்கு இருக்குது.
0: I'm a prostitute. I must work to make money.
1: நான் போய் என்ன ஒரு விபச்சாரி இன்னும் விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிக்க.
0: So she tried to abort me.
1: ஆகையினால என்ன கலைக்கிறதுக்கு
0: பார்த்தா. She went to the hospital.
1: ஆஸ்பத்திரி போனா.
0: She tried 6 times.
1: 6 தடவை கலைக்க பார்த்தா.
0: And I would not come out.
1: ஆனா நான் வெளியே வரல.
0: She was taking herbs.
1: அவ எத்தனையோ மருந்துக்களை எடுத்தா.
0: But I was not coming out.
1: அவ வெளியே வரல.
0: On the 7th time.
1: 7th தடவை.
0: She went to the hospital.
1: ஆஸ்பத்திரி போனா.
0: She met a doctor.
1: டாக்டரை பார்த்தா.
0: From Germany called Bernard.
1: Bernard.
0: Said, doctor, I want to kill this baby.
1: இந்த குழந்தையை நான் கொல்லணும்.
0: Doctor, look at my mother.
1: டாக்டர்.
0: He said, don't kill this baby.
1: இந்த குழந்தையை கொல்லாதே.
0: If you give birth to this baby.
1: இந்த குழந்தையை பெற்றெடு.
0: I will take care of him for the rest of his life.
1: அவன் வாழ்க்கை முழுசு நானே பொறுப்பெடுக்கிறேன்.
0: Hallelujah.
1: கை வைத்து கர்த்தரை துதிப்போம்.
0: I was born the 7th month.
1: 7th மாசத்திலே நான் பிறந்துட்டேன்.
0: Premature baby, no breath.
1: எனக்கு மூச்சு போக முடியல.
0: I was not breathing.
1: எனக்கு மூச்சு வரல.
0: The nurse said, I'm dead.
1: நர்ஸ் சொன்ன செத்துட்டேன்.
0: They about to throw me into the trash can.
1: குப்பை தொட்டில போடுறதுக்கு பார்த்தா.
0: Right there, Dr. Bernard opened the door.
1: அங்க டாக்டர் பெர்னார்ட் வந்தார்.
0: It was not his day on duty.
1: அவர் அன்னைக்கு வேலையில வரவில்லை.
0: God brought him there at the right time.
1: அவன் அங்க கொண்டு வந்தார்.
0: He saw them putting me in the tray.
1: அங்க ஒரு தட்டில என்ன போட்டு
0: வெளிய.
1: அவனை போடாதே.
0: Give me the baby.
1: அந்த குழந்தையை
0: கொடு. Took me.
1: அவன் எடுத்தார்.
0: Put me in the incubator.
1: என்ன இன்குபேட்டர்ல போட்டார். சூடான ஒரு இடத்துல.
0: And then he sat down.
1: அங்க உட்கார்ந்தார்.
0: And watched me.
1: என்ன பார்த்தார்.
0: Exactly through the whole day.
1: முழு நாள் உட்கார்ந்து.
0: I was not breathing.
1: நான் மூச்சே விடல.
0: But then at exactly 1 minute past 12.
1: 12 மணிக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு.
0: And my birthday is the 12th of January.
1: ஜனவரி 12th தான் என்னுடைய
0: பிறந்த நாள். 1 minute past 12.
1: 12 மணி ஆகி ஒரு நிமிஷம்.
0: I started breathing.
1: மூச்சு எனக்கு வந்துட்டு கைதட்டி கத்துறது.
0: Doctor, hallelujah.
1: Hallelujah.
0: Dr. Bernard said, I told you.
1: Dr. Bernard சொன்னார்.
0: He told the nurses, I told you it's not
1: there. Nurses சொன்னேனே உயிரோட வந்துருவான்.
0: 7 days after I was born.
1: ஏழு நாள் நான் பிறந்த பிறகு
0: டாக்டர் பெனார் வாஸ் கமிங் டு வர்க் ஒன் மார்னிங்
1: ஒரு நாள் காலையில வேலைக்கு வந்த போது
0: ஹி ஹட் எ கார் ஆக்சிடென்ட்
1: அவருக்கு கார் ஆக்சிடென்ட்
0: ரைட் அரவுண்ட் தி ஹாஸ்பிடல்
1: அந்த ஹாஸ்பிடல் பக்கத்துல
0: அண்ட் ஹி டைட்
1: அவர் செத்துட்டார்
0: மை மதர்ஸ் வேர்ல்ட் வாஸ் ஷாட்டட்
1: என்னுடைய தாயினுடைய எண்ணமெல்லாம் உடைந்தது
0: டாக்டர் பெனார்ஸ் வைஃப் டோல்ட் மை மதர்
1: டாக்டர் பெனார்டுடைய வைஃப் என்னுடைய தாயை பார்த்து சொன்னார்
0: ஹி செட் ஐ டிட்ன்ட் ஹியர் மை ஹஸ்பண்ட் கிவ் எ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட்
1: என் கணவன் உன் பிள்ளையை தத்தெடுப்பேன் சொன்னது எனக்கு தெரியாது
0: சோ ஐ க்ரூ அப் சீன் மை மதர் still as a prostitute
1: என்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாவே இருந்து என்னை வளர்த்தாள்
0: we used to sleep on the streets somewhere
1: நாங்க தெருல படுத்து தூங்குனோம்
0: and men would come and give her money and have sex with her
1: மனுஷர்கள் வந்து பணம் கொடுத்து அவளோட விபச்சாரம் செய்வாங்க
0: and they would beat her
1: அவளை அடிப்பார்கள்
0: at times they would say all kinds of foolish things about
1: her அவளை அசுத்தமான வார்த்தையை சொல்வாங்க
0: bad things
1: As
0: a little boy,
1: there
0: was such pain in my heart.
1: என் வாழ்க்கையில வேதனை
0: I used to cry
1: நான் அழுவேன்
0: One day,
1: ஒரு நாள்
0: my mother held my hand.
1: இந்த தாயின் கையை
0: பிடி. Come,
1: வா.
0: We walked through the street.
1: தெருவில் நடப்போம்.
0: To somebody's house.
1: யாருடைய வீட்டுக்கு
0: போ. My mother asked the person.
1: ஒரு ஆளை பார்த்து.
0: I want to be a maid.
1: நான் வேலைக்காரியா.
0: That was one of the army commanders in Ghana.
1: அங்க ஆர்மி கமாண்டருடைய வீட்டுக்கு போனா.
0: The man said, "Come in."
1: வா உள்ள வா.
0: He gave us the garage.
1: எங்களுக்கு ஒரு கார் ஷெட்
0: கொடுத்தார். We used to sleep in the garage with the dog.
1: கார் ஷெட்ல நாயோட படுத்திருந்தோம்.
0: The food that were given to the dogs were better than ours.
1: நாய்க்கு கொடுக்கிற அந்த ஆகாரம் எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை விட நல்லா இருந்துச்சு.
0: This man would put food on the plate for dogs but put ours on the soil.
1: நாய்க்கு தட்டுல கொடுப்பாங்க எங்களுக்கு
0: on the floor.
1: எங்களுக்கு தரையில கொடுப்பாங்க.
0: And we would eat.
1: நாங்க சாப்பிடுவோம்.
0: The dog's food.
1: அந்த நாய்க்கு கொடுத்த போடு சாப்பாடு
0: at night
1: ராத்திரி
0: this man will leave his wife upstairs and come downstairs to have sex with my mom
1: அவன் மனைவியை விட்டுட்டு எங்க அம்மாவோட விபச்சாரம் செய்ய அவன் இறங்கி
0: வருவான் and then beat her up
1: அவளை அடிப்பான்
0: he said never tell anybody
1: யார்கிட்ட சொல்ல கூடாது
0: as a little boy I used to stare in the corner I used to stay in the corner and I look at everything happening and my heart was broken
1: என் தாயோட இந்த மனுஷன் கொடூரமா இருக்கிறத அந்த மூலையில உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து வேதனைப்படுவேன் ஒரு நாள்
0: The man came and said, I cannot take care of two people.
1: அவன் சொன்ன ரெண்டு பேரை என்னால பாதுகாக்க முடியாது.
0: Either your child go or you stay or you stay or your child goes.
1: உன் பிள்ளை எங்க இருக்கட்டும் இல்லட்ட நீ வெளியே போ இல்லட்ட நீ இரு உன் பிள்ளைய வெளியே அனுப்பு.
0: As a little boy.
1: நான் சின்ன வயசு.
0: There was such pain and anger in my heart.
1: என் வாழ்க்கையில பசியோட வேதனை.
0: I left the house.
1: நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்.
0: I ended up on the streets.
1: நான் தெருவுக்கு போனேன்.
0: I used to eat from the gutters.
1: நாங்க குப்பை தொட்டில இருந்து எடுத்து சாப்பிட்டேன்.
0: Pick up food from the floor.
1: தரையில இருக்கிற சோற்றை எடுத்து சாப்பிட்டேன்.
0: Somebody that doesn't leave food behind, I will go hungry the whole night.
1: யாராவது எச்சி சோற வெளியே போடாட்டா பசியோட தான் நான் ராத்திரி கழிக்கணும்.
0: I used to help people with their luggage.
1: நான் பெட்டிகளை சுமந்து வாழ்ந்தேன்.
0: Then they would give me something.
1: எனக்கு ஏதாவது காசு போடுவாங்க.
0: On the streets if you have money, the strong boys will beat you and take it. So at times when I work, I don't take money. When I help people, I don't take money.
1: சில ஆட்களுக்கு போய் உதவி செய்வேன் பணம் வாங்க மாட்டேன் காரணம் பணம் என் கையில இருந்தா எனக்கு மேல உள்ள பலமான சில ஆட்கள் வந்து என்ன அடிச்சு என் பணத்தை எல்லாம் பிடிங்கிட்டு போயிருவாங்க.
0: Oh God, after today when it rains, when it's raining, a heart When it rains, my heart is broken. Because when it rains, Pastor, we have nowhere to sleep because we used to sleep in the cardboards. Cardboards. You know, this empty package. Empty, how do you call it?
1: மழையே வரக்கூடாது
0: empty boxes so when it rains everything melts up to today when I hear the sound of the rain I begin to pray as a God please touch the children on the streets
1: மழை பெய்யக்கூடாது மழை பெஞ்சா ஒதுக்குறதுக்கு இடம் இல்ல எங்கேயாவது காலி பெட்டி இருந்தா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் இன்னைக்கு மழை பெஞ்சாலும் ஆண்டவரே தெருவில் இருக்கிற சின்னவங்க எங்க போய் ஒதுங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது என்று அழுவேன்
0: One day,
1: ஒரு நாள்
0: One day,
1: ஒரு நாள்
0: I helped a woman
1: ஒரு அம்மாவுக்கு உதவி செய்தேன்
0: carry her luck a bag groceries
1: அவளுடைய பெட்டியை சுமந்துட்டு போனேன்
0: And the woman looked at me
1: அந்த அம்மா என்னை
0: பார்த்து said I had a dream
1: உன்னை பற்றி ஒரு
0: சொப்பன்
1: என் வாழ்க்கையில் ஒரு சிறு பையனை பார்த்தேன் உன்னை போல ஒரு பையனை பார்த்தேன்
0: I will help you
1: உனக்கு உதவி செய்வேன்
0: She held my hand and took me home
1: கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா
0: She gave me her garage
1: அவருடைய கார் ஷெட்டை கொடுத்தா.
0: I used to sleep in the garage.
1: அந்த கார் ஷெட்ல நான்
0: clean the house and cut the grass, do all the work in the house.
1: அவர் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கார் ஷெட்டை துடைச்சி எல்லாம் செய்வேன்.
0: Give me food to eat.
1: அவர் சாப்பாடு கொடுத்தா.
0: 17 months after.
1: 17 மாசத்துக்கு பிறகு.
0: She went to town on her way, she had a car accident and died.
1: அவ அங்க போய் ஒரு அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல அவளும் செத்துட்டா.
0: My whole world was broken.
1: முழு உலகமும் எனக்கு இருந்த எல்லாமே அந்த நாள்ல உடஞ்சு போச்சு.
0: நான்
1: ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை
0: சகிக்கிறேன்?
1: மறுபடியும் தெருவுக்கு
0: வந்துட்டேன்.
1: அங்க சாக்கடையிலையும் குப்பத்தொட்டிலையும் இருந்ததை
0: சாப்பிட்டேன்.
1: மனுஷனை பார்த்தேன்,
0: ஹெல்ப்ட் ஹிம்,
1: அவனுக்கு உதவி செய்தேன்.
0: கேரி ஹிஸ் பேக் டு ஹிஸ் கார்.
1: அவனுடைய காருக்கு அவனுடைய பெட்டியை தூக்கிட்டு போனேன்.
0: ஹிஸ் வைஃப் செட் கோ அவே.
1: வைஃப் பார்த்து சொன்ன, போ தூர.
0: பட் தி மேன் செட் நோ.
1: இல்ல வேண்டாம், இவனை
0: பா. கம்
1: Ba.
0: Come.
1: Ba.
0: Come in the car.
1: Kaagla va.
0: I remember I was so afraid. So afraid.
1: Bayandu pone.
0: I entered the car.
1: The car kula meduva pone.
0: Sat down.
1: Ukande bayandukitte.
0: Looking around the car.
1: Suttila paathen car.
0: The man took me home.
1: Veetukku kondu pona.
0: He gave me a garage.
1: Enakku marubadi or car sheta kudutha.
0: I used to sleep with a dog called Sharp.
1: Sharp engra naayoda than nanum paduthu thoonganum.
0: The food given to the dogs was better than mine.
1: And the naayikku kudutha aaharam enakku kudutha aaharathoda nalla irundhuchu.
0: I used to wish the dog would never die.
1: The naai saaga koodadhana naake vaanjitta ena naai sethuta enakku aaharam kedaikadhu.
0: Because when they give the dog food,
1: and the naai,
0: that is what keeps me.
1: And the naaikku aaharam kudukkuradha enakku aaharam.
0: This man had 4 boys in the house.
1: அவனுக்கு 4 பிள்ளைகள் அந்த வீட்டில் உள்ளவனுக்கு.
0: I used to clean the house, clean the car. I used to wash their clothes and do every work in the house.
1: அவங்க வீட்ல உள்ள எல்லா வேலையும் நான் செய்தேன். அவங்க துணிகளை துவைச்சேன், அவங்க காரை கழுவுனேன், அவங்க வீட்டை சுத்தம் பண்ணேன்.
0: And in the evening,
1: சாயந்தர நேரம்,
0: the boys had a special teacher. A special teacher that would come to the house to teach them.
1: அவங்களுக்கு வீட்டுல டியூஷன் சொல்லி கொடுக்கற ஒரு டீச்சர் வருவார் அந்த 4 பிள்ளைகளுக்கு.
0: The study room was close to the garage.
1: அந்த கார் ஷெட் பக்கத்துல தான் அவங்க படிச்சு கொடுக்கற இடம் இருக்கும்.
0: And there was a hole through the door.
1: அந்த டோர் வழியா ஒரு துவாரம் இருக்கும்.
0: And I would look through that hole.
1: அந்த கதவு வழியா எட்டி பார்ப்பேன்.
0: And watch them study.
1: அவங்க படிக்கிறத என் சத்தம்
0: கேக்கும். That is how I learned how to read and write.
1: அப்படி தான் நான் எழுத படிக்க படிச்சேன்.
0: SOSOTO2 I will be listening.
1: SOTO2 என்று எழுதுகிறத படிச்சேன்.
0: One day the man caught me.
1: ஒரு நாள் அந்த மனுஷன் என்ன
0: பிடிச்சிட்டான். You supposed to sleep and wake up and do the work in the house.
1: ஏய், இங்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாது, நீ வேலை செய்து அங்க தான் இருக்கணும்னு
0: சொன்னா. Do you even know what they are being taught?
1: அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்காம உனக்கு தெரியுமா?
0: They were teaching them tenses. So he said, what is the past tense of go?
1: Past tense, கடந்த காலம், நிகழ்காலம் சொல்ல உனக்கு என்ன தெரியும்னு
0: கேட்டா. And I said, gone.
1: Gone என்று சொன்னேன்.
0: He looked at me.
1: என்ன பார்த்தா?
0: He said, join them.
1: ஜீவோ நீனும் போய்
0: சேர்ந்துக்கேன்.
1: நானும் பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன்.
0: Loved me.
1: அந்த பிள்ளைகள் என்ன ரொம்ப
0: நேசித்தாங்க. They used to give me money.
1: அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க.
0: When they give me the money.
1: அவங்க பணம் கொடுக்கும்போது.
0: I'll go and dig the floor and put the money there. Go and dig the soil and put the money there.
1: நான் அங்க குழியை தோண்டி அந்த பணத்தை போட்டு வச்சேன்.
0: I study.
1: படிச்சேன்.
0: In the house.
1: அவங்க வீட்ல படிச்சேன்.
0: They didn't know.
1: அவங்களுக்கு தெரியாது.
0: One day I went out.
1: ஒரு நாள் வெளியே போனேன்.
0: I saw a teacher.
1: அங்க டீச்சரை பார்த்தேன்.
0: In our area.
1: எங்க வட்டாரத்தில் அந்த டீச்சர்
0: என்ன
1: பார்த்தேன், கொண்டு போறாங்க, காலேஜுக்கு கொண்டு போகலாம், அந்த எக்ஸாம் இருக்கு, நீ படிக்கிறான்னு
0: கேள்விப்பட்டேன்.
1: உனக்கு பணம் இருந்தா
0: உன்
1: பேரை ரெஜிஸ்டர் பண்றேன்.
0: And I took all the money.
1: எல்லா பணத்தையும் எடுத்தேன்.
0: I was not stingy.
1: நான் கஞ்சன் அல்ல.
0: Some of you are so stingy. You will not even use money. to help you yourself.
1: உனக்கு தானே உதவி செய்ய உன் பணத்தை நீ செலவழிக்காத கஞ்சாமுட்டி. நீ
0: you keeping your money in the bank and you going to die and leave it behind.
1: நீ பணத்தை பேங்க்ல போட்டு ஒரு நாள் சாக போகிற அன்னைக்கு ஒருத்தனும் பயன்படுத்த முடியாது.
0: I took all the money and gave it to him.
1: அந்த பணத்தை நான் எடுத்து அந்த டீச்சர்ட்ட கொடுத்தேன்.
0: He registered me.
1: என் பேரை பதிவு செய்.
0: I wrote the exams.
1: நான் பரீட்சை எழுதினேன்.
0: And passed with distinction.
1: Hallelujah. கைதட்டி நான் பாஸ் பண்ணிட்டேன்.
0: Never been to school.
1: ஒரு நாள் ஸ்கூலுக்கு போல.
0: Never sat in a classroom before.
1: கிளாஸ் ரூம்ல படிச்சதே இல்ல.
0: He didn't know Jesus.
1: Yesu enakku
0: theriyum. Didn't know God.
1: Devana theriyum.
0: I don't care about God.
1: Na yaara patti kavala.
0: I hate that God.
1: Devan na enakku vedirppu.
0: If God is there, why am I suffering this world?
1: Andha irundha na yen ipdi kashtapadanum?
0: I hate anything that smells like God.
1: Devan sonnala enakku verppu.
0: There was such bitterness in my heart.
1: Yeah, irudhayathil avlo kashappu.
0: My first choice, I got it.
1: முதல் தருணம் எனக்கு கிடைத்தது.
0: I went to the school.
1: நான் ஸ்கூலுக்கு போனேன்.
0: Nobody knew in the house.
1: யாருக்கும் இந்த வீட்ல தெரியல.
0: I had two shirts and two shorts.
1: ரெண்டு ஒரு ஷர்ட்ட ஒரு சின்ன
0: கால் ஷூஸ் ஆன்.
1: எனக்கு கை கால்ல செருப்பு
0: கிடையாது. No shoes on.
1: என் கால்ல செருப்பு கிடையாது.
0: I didn't have any shoes.
1: என் கால்ல செருப்பே கிடையாது.
0: I wore my first shoe when I was 15 years old.
1: 15 வயசாகும் போது தான் எனக்கு முதல் செருப்பு கிடைச்சது.
0: Every year 15th of February I celebrate it.
1: ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 15th தேதி நான் கொண்டாடுவேன். காரணம் எனக்கு முதல் செருப்பு கிடைச்சது அப்பதான்.
0: No shoes.
1: எனக்கு ஷூவே இல்ல.
0: I came to the college.
1: கல்லூரிக்கு வந்தேன்.
0: A plastic bag with one of the shirts and the shorts in it. That's all I had.
1: எனக்கு இருந்தது ஒரு பிளாஸ்டிக் பை தான்.
0: No pen, no book, nothing.
1: பெண்ணும் கிடையாது, புத்தகம் கிடையாது,
0: nothing.
1: ஒண்ணுமே கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
0: I still have schoolmates who laugh at me, who meets me around the world today and they cry. Some of them collapse when I tell them it's me.
1: நான் தான் அந்த ஆளு. நான் ஸ்கூல்ல உங்கூட படிச்சேன்னு சொன்னாலே கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். நீனா இப்படி இருக்கிறான்னு.
0: They used to laugh at me.
1: என்ன பார்த்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க.
0: So look at you, poor boy.
1: ஓ ஏழை பையனேன்னு என்னை கேவலமா
0: நினைப்பான். You have nothing.
1: ஒண்ணுமே இல்ல.
0: I will go to the classroom.
1: நான் கிளாஸ் ரூம் போவேன்.
0: And I will push their chairs and tables away from me.
1: நான் போய் உட்கார்ந்தா என்ன தள்ளிட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. அவங்க புஸ்தகம் அவங்க டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வேற பக்கம் போயிருவாங்க.
0: Because I stink on my body. I have no soap to bath with.
1: எனக்கு குளிக்கிற சோப் கூட கிடையாது. என் மேல எல்லாம் நாத்தம்.
0: Normally I wait when they take their bath in the main shower. I'll go and pick the little pieces of soap they've left behind, squeeze it together, and that will take me for a day.
1: என் வீட்டுல அவங்க எல்லாம் சோப் போட்டு குளிச்ச பிறகு ஏதாவது சின்ன துண்டு சோப் எங்கேயாவது கீழே விழுந்து கிடைஞ்சினா அதைத்தான் எடுத்துட்டு வந்து என் மேல சோப் போடுறதுக்கு வழி.
0: I had no books to write in.
1: புத்தகமே கிடையாது, நோட்டு புத்தகமே கிடையாது.
0: I used to steal sheets from the notebooks of my my classmates and then I'll be able to write the notes.
1: Yeah, பக்கத்துல படிக்கிற கிளாஸ் ரூம் பையங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து பேப்பரை கிழிச்சு தான் நான் எழுதுவேன்.
0: When school vacates, I have nowhere to go.
1: ஸ்கூல் முடிஞ்சா எங்க போகணும்னே தெரியாது.
0: You see people's mothers and fathers coming for them, hugging them, putting them in a car, holding their trunk, their boxes. I'll be standing there with tears in my eyes. I have
1: மற்ற பிள்ளைங்க வந்தா அவங்க அப்பா அம்மா வந்து பேக் எல்லாம் எடுத்து கார்ல கூட்டு போவாங்க. நான் மாத்திரம் நின்னு பார்த்து அழுதுகிட்டு இருப்பேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது.
0: Some of you are in this building this morning.
1: உங்களில் இப்படிப்பட்ட சிலர் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க.
0: Nobody cares for me.
1: Bernard, என்னை யாருமே கவனிக்கிறதில்லைன்னு நீங்க அழுறீங்க.
0: I am nothing.
1: நான் யாருமே இல்லைன்னு அழுறீங்க.
0: I have no food. I have nothing.
1: எனக்கு சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை.
0: Jesus loves you.
1: இயேசு உங்களை நேசிக்கிறார்.
0: God loves you.
1: கர்த்தர் தான் உங்களை நேசிக்கிறார். வேற யாருமே உங்களை நேசிக்க மாட்டாங்க.
0: It's not over yet.
1: இந்த பூமியில ஒருத்தரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க.
0: God is working out something for you.
1: கர்த்தர் ஆனா உனக்காக ஒரு காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறார்.
0: There is hope.
1: அதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை. வேற யாருமே நம்பிக்கை இல்லை.
0: My head teacher used to tell me to leave in his house till school reopened.
1: எங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நீ என் வீட்டுல அந்த கரேஜில் இரு, ஸ்கூல் திரும்ப திறக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க.
0: He used to, his wife used to sell some food, so he would give me this food, I put it on my head and go through the town selling it till school reopened.
1: அவங்க அந்த வீட்டு வைஃப் அவங்க சில ஆகாரம் செய்து கொடுப்பாங்க, நான் தலையில சுமந்து பல இடத்துக்கு வித்து அவங்களுக்கு கொண்டு காசு கொடுப்பேன்.
0: And my classmates would be laughing at me.
1: Yeah, ஸ்கூல்ல உள்ள மற்ற பையங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க.
0: I used to at times sit down somewhere.
1: நான் எங்கயாவது போய் தனியா உட்கார்ந்திருப்பேன்.
0: I'll cry.
1: அழுதுகிட்டே இருப்பேன்.
0: Cry.
1: அழுவேன்.
0: No mother, no father. No.
1: தகப்பனும் இல்ல, தாயும் கிடையாது.
0: couldn't even know where my mother was.
1: எங்க அம்மா எங்க இருக்காங்கனே எனக்கு தெரியாது.
0: The fourth year,
1: நாலாவது வருஷம் கல்லூரியில நாலாவது வருஷம் படிக்கும் போது,
0: I'm sleeping on the floor.
1: தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தேன்.
0: Nobody in the dormitory.
1: யாருமே அங்க ஹாஸ்டல்ல இல்ல.
0: They have all gone out to study.
1: எல்லாரும் படிக்க வெளிய போயிட்டாங்க.
0: I had a dream.
1: எனக்கு ஒரு சொப்பனம்.
0: Just a dream.
1: ஒரு சொப்பனம் எனக்கு
0: வந்து. Just a dream.
1: ஒரு சொப்பனம்.
0: And in the dream I saw two men holding two spears about to drive it through my left leg.
1: ரெண்டு பேர் பயங்கரமான ஈட்டி எடுத்து என்னுடைய இடது கால்ல குத்துறது போல இருந்துச்சு.
0: I woke up from the dream.
1: நான் ராத்திரி எழும்பி பார்த்தேன்.
0: And I was bleeding physically.
1: சரீரத்துல அப்படியே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது.
0: There are two worlds, the spiritual world and the natural world.
1: ரெண்டு விதமான உலகம், இயற்கையின் உலகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகம்.
0: What happens in the natural world is a result of what is happening in the spiritual world.
1: இயற்கையில இந்த உலகத்துல நடக்கிறது ஆவிக்குரிய உலகத்திலேயே நடக்கும்.
0: But Jesus is Lord over both.
1: ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ரெண்டு உலகத்துக்கு அவரே ஆண்டவர். கைவேத கர்த்தரை துதிப்பாமே.
0: I woke up and I was bleeding.
1: எழும்பி பார்த்த போது ரத்தம் என் இடது காலில் ஓடுது.
0: I still have the scar up to today.
1: இன்னைக்கு வரைக்கும் அந்த காயம் என் காலில் இருக்குது பாருங்க.
0: Just a dream.
1: அது சொப்பனம்னா.
0: Oh, there is a devil.
1: ஆனா அங்க ஒரு பிசாசு இருக்கு.
0: Oh, yes, there is a devil.
1: அங்க ஒரு பிசாசு இருக்கான்.
0: Oh, yes, there's a wicked devil.
1: ஒரு துன்மார்க்க எச்சி பிசாசு இருக்கான்.
0: Who is seeking to destroy your life.
1: அவன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பாக்குறான்.
0: But there is a Jesus.
1: இயேசு அங்க இருக்கான்.
0: To change your life.
1: அவன் வாழ்க்கையை மாத்துகிறான்.
0: I was paralyzed.
1: நான் முடங்கி போயிட்டேன்.
0: My waist and all parts of my body begins to go into paralysis. I just paralyzed completely.
1: இடுப்பு மேலசேல கை கால்கள் எல்லாம் முடக்குவாத வந்துட்டு எனக்கு.
0: Couldn't walk for 6 months.
1: 6 மாசம் நடக்க முடியல.
0: The doctors told me,
1: டாக்டர் சொன்னாங்க,
0: you will never walk again.
1: நீ மறுபடியும் உன்னால நடக்க முடியாது.
0: Paralyzed and that is it.
1: நீ முடக்குவாத வந்துட்டு அவ்வளவுதான்.
0: School had vacated.
1: ஸ்கூல் முடிஞ்சிட்டு.
0: I'm in the head teacher's house.
1: அந்த டீச்சருடைய வீட்டில் இருக்கிறேன்.
0: Sitting on the floor.
1: தரையில் இப்படி படுத்திருக்கிறேன்.
0: I didn't have any wheelchair.
1: எனக்கு வீல் சேர் அங்க கிடையாது.
0: I used to drag myself like that on the floor.
1: என்னுடைய இடுப்புக்கு இத வச்சு தான் நடந்தேன்.
0: A poor man.
1: நான் ரொம்ப ஏழையான இப்படி
0: paralyzed.
1: காலும் கையும் வரல.
0: Nobody cares.
1: யாரு என்னை கவனிக்கல.
0: One day.
1: ஒரு நாள்.
0: I'm on the floor.
1: நா தரையில கிடந்து.
0: 12th of January, it was my birthday.
1: என்னுடைய பிறந்தநாள் ஜனவரி 12ஆம் தேதி.
0: I am in the garage of the head teacher.
1: நான் அந்த டீச்சருடைய கராஜில கார்.
0: Sitting in the floor.
1: கீழே படுத்து கிடக்க.
0: I saw a light shining in my room.
1: என் அறைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வந்தது.
0: I turned to see the light.
1: அந்த லைட்டை நான் பார்த்தேன்.
0: It nearly blinded my eyes.
1: என் கண்ணை அது குருடாக்கிட்டு.
0: I turned in fear.
1: அதை பார்க்கறதுக்கு திரும்பணும்.
0: I'm shaking on the floor.
1: நான் தரையில நடுங்கிட்டு இருந்தேன்.
0: And a voice spoke to me in my language.
1: என்னுடைய பாஷையில ஒரு சத்தம் கேட்டது.
0: He said, Bernard, rise up.
1: Bernard, எழும்பு.
0: I'm sending you to the world.
1: நான் உன்னை உலகத்துக்கு அனுப்புவேன்.
0: To show them my son is the way, the truth and the life. To show the world that I am God and there is none like me.
1: என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன் அவரை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று நீ சொல்ல போகணும்.
0: Hallelujah!
1: Hallelujah!
0: The power in that voice.
1: தேவனுடைய வல்லமை வந்து
0: lifted me from the ground.
1: என்னை தரையிலிருந்து எழுப்பது.
0: And I started walking.
1: நான் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன்.
0: I started walking.
1: நான் இப்படியே நடந்தேன்.
0: The head teacher's house is close to the girls dormitory.
1: Girls hostel பக்கத்துல தான் என்னுடைய டீச்சருடைய வீடு இருந்தது.
0: School had vacated but the last year students were on campus preparing for their final exam.
1: கடைசி வருஷத்துல அங்க உள்ள girls எல்லாம் தங்களுடைய எக்ஸாம்க்காக ஆயத்தம் பண்ணினார்கள்.
0: And the girls were on the veranda at the porch.
1: அங்க மேலே girls எல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள்.
0: They saw me coming out of the head teacher's house walking.
1: என்னுடைய அந்த டீச்சர் வீட்ல இருந்து நான் எழும்பி நடந்து வருகிறத அவங்க பார்த்தாங்க.
0: They knew I couldn't walk.
1: நான் நடக்க முடியாம படுத்திருந்தேன்.
0: They knew I would never walk again.
1: நான் மறுபடியும் நடக்க மாட்டேன்னு எண்ணினார்.
0: They saw me walking.
1: நான் நடக்கிறத பார்த்து
0: They ran down.
1: அவங்க எல்லாம் கீழே ஓடி வந்தாங்க.
0: Give me what has happened.
1: என்ன நடந்துச்சு உனக்கு?
0: I opened my mouth to explain.
1: என்னுடைய வாயை திறந்து
0: ஜெபம். I started speaking in tongues.
1: நான் அந்நிய பாஷையில பேசினேன்.
0: I started speaking in heavenly language.
1: நான் பரலோக பாஷை எனக்கு வந்துட்டு கைதடி கத்தி துதிப்போம்.
0: This girl thought I was crazy.
1: இந்த பெண்கள் நான் நினைச்சாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டேன்.
0: So they asked for a school bus and took me to the hospital.
1: என்ன ஸ்கூல் பஸ் பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க.
0: At the hospital is a 56-year-old woman born again spirit filled called Mother Alice.
1: மதர் அலிஸ் என்ற சகோதரி 56 வயசு ஹாஸ்பிட்டல்ல அந்த தாய் இருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க.
0: And God has promised this woman you will have a child before you die. And the woman is 56 years. No child.
1: 56 வயசு அந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த அம்மாட்ட ஆண்டவர் சொல்லிருந்தா நீ சாகிறதுக்கு முன்னால உனக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு சொல்லிருந்தா.
0: When they brought me, I was speaking in tongues.
1: நான் அவங்க கூட்டிட்டு வந்தபோது நான் அந்நிய பாஷையில பேசுறேன்.
0: I didn't see it.
1: நான் அதை பார்க்கல.
0: I went blank.
1: எனக்கு அப்படியே ஆவியில நிரம்பி இருக்கிறேன்.
0: But I was speaking in tongues.
1: அந்நிய பாஷையில பேசுறேன்.
0: She heard me.
1: அவள் என்னை பார்த்தா கேட்டா.
0: She looked at me.
1: என்ன பார்த்தா.
0: She said, this boy,
1: இந்த பையன்,
0: is not possessed.
1: இவன் பிசாசி உனக்கு
0: பிடிக்கல. This boy,
1: இந்த பையன்,
0: is not crazy.
1: அவன் பைத்தியம் இல்ல.
0: He is filled with the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க.
0: And God is calling him.
1: கர்த்தர் அவனை கூப்பிட்டார்.
0: To the nations.
1: தேசங்களை சந்திக்க.
0: I got revived in Mother Alice's house.
1: நான் அலிஸ் அம்மா வீட்ல இருந்தேன்.
0: When I got revived, I look around and I said, why am I?
1: நான் ஏன் இங்க இருக்கிறேன்? திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இந்த அம்மா வீட்ல இருக்கேன்.
0: She said, welcome my son.
1: அவ சொன்னா மகனே என் வீட்டுக்கு வான்னு.
0: That was the first time I heard that word.
1: ஓ முதல் தடவை ஆ மகனேன்னு கூப்பிடுற சத்தத்தை.
0: She was the first human being who taught me what love was.
1: அன்பு என்னன்னு அந்த அம்மாட்ட தான்
0: பார்த்தேன். I never knew what love was.
1: அன்புனா எனக்கு என்னன்னே தெரியாது.
0: She would hug me.
1: அவள் என்னை
0: She would say, well done.
1: நல்லா செய்திருக்கிறாய்.
0: She said, I'm proud of you.
1: நான் உன்னை பார்த்தா பெருமைப்படுறேன்.
0: She would teach me the

0: God will take you to America,
1: America
0: and shoot you like an arrow of deliverance across the nations of the earth. And nations will come to hear of the glorious news of my son.
1: என்னுடைய மகனுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தை கேட்க உலகமெங்கிலிருந்து ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்னார்.
0: He said presidents of nations will sit down and listen to my voice and listen to my word and counsel through you.
1: தேசத்தின் அதிபதிகள் உன் பாதத்துக்கு வந்து நீ என்ன சொல்லுகிறாய், என்ன ஆலோசனை கொடுக்க போகிறாய் என்று அவர்கள் உன் பாதத்துக்கு வந்து கேட்க போகிறார்கள் என்று சொன்னார்.
0: I wrote everything down.
1: எல்லாத்தையும் நான் எழுதி வைத்தேன்.
0: 3-4 years time mother Alice died.
1: 3-4 வருஷம் கழித்து என்னுடைய தாய் அலிஸ் மரித்தார்.
0: She called me one morning. She said, son, it's time for me to go.
1: அந்த அம்மா ஒரு நாள் என்னை அழைத்து நான் சாக போகிறேன் மகனே என்று சொன்னார்.
0: Pastor, I remember the pain in my heart.
1: என் இதயத்தில் அன்னைக்கு வந்த வேதனை அதிகம்.
0: I said, God, why?
1: ஆண்டவரே, ஏன் இந்த அம்மா சாக போறாங்க?
0: Why are you doing this to me?
1: ஏன் எனக்கு இது நடக்கணும்?
0: She said, son, I have to go.
1: நான் போகணும் மகனே.
0: But God will take care of you.
1: கர்த்தர் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வார்.
0: God will meet your needs.
1: கர்த்தர் உன் தேவையை
0: சந்திப்பார். He would use you.
1: அவர் உன்னை பயன்படுத்துவார்.
0: I look at her, I remember. I said, mama, what do I do to thank you?
1: Mama, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல என்னமா செய்யணும்னு கேட்டேன்.
0: She smiled.
1: அவர் சிரிச்சார்.
0: She said, a day is coming.
1: ஒரு நாள் வரும்.
0: When thousands and millions of souls.
1: ஆயிரம் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்.
0: Are going to respond to the good news of Jesus.
1: இயேசுவின் சுவிசேஷத்துக்கு
0: அவர்கள் விடுதலை அடைவார்கள்.
1: அவர்கள் பிசாசினிடத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை
0: பெறுவார்கள்.
1: ஆவியானவர் மேலே வந்து விழுவார்.
0: And I will be standing at the right hand of Jesus.
1: நான் இயேசுவின் வலது பக்கத்தில் நான்
0: இருப்பேன். And I will touch Jesus on the shoulder.
1: நான் இயேசுவினுடைய முதுகை தட்டுவேன்.
0: And I say, Jesus.
1: இயேசுவே,
0: that is my boy.
1: அதுதான் என் மகன்.
0: Those were her last words.
1: அதுதான் கடைசி வார்த்தை.
0: And she died in my hands.
1: அவ என் கையிலேயே மரித்து போனார்.
0: My world was shattered.
1: என்னுடைய உலகம்
0: ஓடிடுச்சு. I was so disappointed.
1: நான் ரொம்ப ஏமாந்து போனேன்.
0: But I had met Christian brothers and sisters who called me.
1: சகோதர சகோதரிகள் என்னை அழைத்தார்கள்.
0: So I used to stay with a Christian family.
1: குடும்பங்களுக்கு போவேன், அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். நல்லா வேலை செய்தான் அனுப்பிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சாப்பாடு எடுத்து வெளியே போடுறத நான்
0: பார்ப்பேன்.
1: கிறிஸ்தவங்க அப்படித்தான் கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அப்படித்தான் கஞ்சத்தனம் பண்றாங்க.
0: தொட்டில
1: போய் நீ குப்பையில சோற போடுவா, ஒரு ஆளுக்கு கொடுக்க. ஏமாந்து போகல.
0: கண்டினியூ கிளீனிங்.
1: நான் தொடர்ந்து வேலை
0: கண்டினியூ கிளீனிங்.
1: சுத்தம் செய்யற வேலை செய்ய.
0: ஒன் டே,
1: ஒரு நாள்,
0: இன் தி ஆஃப்டர்நூன் ஐம் பிரீச்சிங்.
1: மத்தியானம் பிரசங்கம் பண்ணிட்டு தெருவில் ஒரு
0: மனுஷன்,
1: இந்த மனுஷன் பயங்கரமான போதை மருந்து
0: வச்சிருக்கிறான். இந்த
1: மனுஷனை 3 நாள்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில மரித்து போவான்னு
0: சொன்னேன்.
1: அந்த மனுஷனை பார்த்து சொல்ற,
0: Holy Ghost said you have to die in jail.
1: சொன்னா நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு
0: கொடு. You die in jail.
1: இல்லாட்டா நீ சிறையில மரித்து போவா.
0: And man held my neck.
1: அந்த மனுஷன் என் கழுத்தை பிடிச்சான்.
0: He wanted to beat me.
1: என்ன அடிக்க வந்தான்.
0: I said no.
1: இல்ல,
0: it's true.
1: உண்மைதான்.
0: God, the one who created you,
1: உன்ன உருவாக்கின,
0: says you must change.
1: நீ மாறணும்னு சொல்ற.
0: Give him your life.
1: உன் வாழ்க்கையை கொடு.
0: The man was moved.
1: அவன் அப்படியே அசைஞ்சான்.
0: He received Jesus on the street.
1: அந்த தெருவிலேயே இயேசு அவனை ஏற்றுக்கொண்டான்.
0: I laid my hands upon him.
1: அவன் மேலே என் கையை வைத்தேன்.
0: He fell to the floor.
1: அவன் கீழே விழுந்தான்.
0: He asked me, where do you live?
1: எங்க வாழ்றான்னு கேட்டான்.
0: I told him where I live.
1: நான் எங்க வாழ்றேன்னு
0: சொன்னேன். I said, don't come to my house.
1: என் வீட்டுக்கு வராதேன்னு சொன்னேன்.
0: My boss has told me not to bring any visitor to my house.
1: யாரையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரன் சொல்லிருக்கான்.
0: My boss was a Christian.
1: என் பாஸ் ஒரு கிறிஸ்தவன் தான்.
0: But he doesn't entertain anybody.
1: ஆனா யாரையும் அவன் வீட்டுக்குள்ள ஏத்த
0: மாட்டான். They are Christians like that.
1: அவங்க இப்படிதான் கிறிஸ்தவங்க.
0: Who are stingy with what God has given them.
1: ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தான் அவங்க கஞ்சம்.
0: Your house is not yours as a Christian.
1: ஓ வீடு உனக்கு சொந்தமானது.
0: Your house is the place where God will bring people and change their lives.
1: ஓ வீட்டுக்கு ஆட்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது அவங்களை கர்த்தர் மாற்றுவார்.
0: Your car is not yours.
1: உன் கார் ஒண்ணுடையதல்ல.
0: You are supposed to bring people to church every Sunday.
1: சபையில ஒவ்வொரு நாளும் உன் காரை வச்சு ஆளை கொண்டு வரணும்.
0: Give them a lift.
1: அவங்களுக்கு நீ லிப்ட் கொடுக்கணும்.
0: Don't just drive alone in your car.
1: அந்த உன் காரை நீனே ஓட்டு வர ஒருத்தர் தொட முடியாது.
0: Don't just drive alone on your motor.
1: நீ மாத்திரம் அந்த மோட்டர் சைக்கிள் வர.
0: Find somebody.
1: யாரையாவது கொண்டு வா.
0: That is why God gave it to you.
1: அந்த ஆண்டவர் உனக்கு அதை கொடுத்தார்.
0: The money you

0: life is not yours.
1: பணம் உன்கிட்ட இருக்குது, அது உன்னுடையது அல்ல.
0: When you give your life to Jesus, everything you have belongs to God.
1: உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீ கொடுத்துட்டா எல்லாமே இயேசுவுக்கு தான். கை தட்டுங்க, கர்த்தரை துதிப்போம்.
0: The man was changed.
1: அந்த மனுஷன் மாற்றப்பட்டான்.
0: He started a good business.
1: அவன் நல்ல வியாபாரம் ஆரம்பிச்சான்.
0: A shoe business.
1: அவன் ஷூ பிசினஸ் ஆரம்பிச்சான்.
0: He bought me my first shoe.
1: அவன் தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தான்.
0: One day,
1: ஒரு நாள்,
0: the man is going to London for good business.
1: லண்டனுக்கு ஒரு பிசினஸ்க்கு போனான்.
0: And he sat on the flight.
1: அவன் ஃப்ளைட்ல உட்கார்ந்து.
0: And a friend of his,
1: அவனுடைய நண்பர்,
0: who used to do cocaine.
1: அவன் அந்த போதை மருந்து வாங்கிடுவான்.
0: He used to do cocaine with him.
1: அவனோட கூட போதை மருந்து வியாபாரம்.
0: The friend asked him.
1: அவனை கேட்டான்.
0: Are you carrying a drug?
1: நீ போதை மருந்து கொண்டு போறியா?
0: He said no.
1: இல்லை.
0: I'm born again.
1: நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: I'm giving my life to Jesus.
1: என் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன்.
0: The old life is washed away.
1: என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுத்தப்படுத்திட்டேன்.
0: I'm free from sin.
1: இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்.
0: He said what happened?
1: என்ன நடந்துச்சு?
0: He said a little boy.
1: ஒரு சின்ன பையன்
0: told me about Jesus.
1: இயேசுவை பத்தி சொன்னான்.
0: This friend said I want to see this boy.
1: அந்த சின்ன பையனை நானும் பார்க்கணும்.
0: So one day I'm home cutting the grass.
1: நான் புல்லு வெட்டிட்டு இருந்தேன் ஒரு நாள்.
0: I see two people coming.
1: ரெண்டு பேர் வந்தாங்க.
0: One looks very serious.
1: ஒரு ஆள் ரொம்ப சீரியஸா.
0: The other is smiling.
1: நான் சிரிச்சேன்.
0: I realized the one smiling was the man who got saved.
1: சிரிச்ச மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டவன்.
0: This other friend came and pointed to me.
1: அடுத்த ஆள் என்ன வந்து கை நீட்டி.
0: He said you told him what?
1: நீ இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்த?
0: I was so afraid.
1: நான் பயந்தேன்.
0: I said please can we pray?
1: ஓ வந்து ஜெபம் பண்ணுவோம்.
0: So we close our eyes, I held their hands.
1: Na kanna mudiya un kaiya pidicha.
0: I wanted to say Jesus.
1: Yesu nu sollaram.
0: I said gee.
1: Gee
0: the sus did not come. All I heard was bam. The guy was on the floor.
1: Gee nu sollamunale gee sus nu mudikamunale avan keela ulundutan bottene.
0: I was happy.
1: Sandhasam keela ulundadukku.
0: Now I'm trying to revive this guy.
1: Even marubadi eluppradhukku paathen.
0: He won't get up.
1: Eluva mudiyala.
0: It's time for my boss to come home.
1: என்னுடைய பாஸ் வர்ற நேரம் ஆயிடுச்சு.
0: My boss has told me don't bring any business to the house.
1: யாரையும் வீட்டு கொண்டு வந்துடான்னு சொன்னார்.
0: I'm saying get up.
1: எழும்பு. அவனுக்கு இப்படியே குடிச்ச மாதிரி.
0: I'm telling the other guy.
1: அடுத்தவன் பாஸ்
0: சொல்றேன். Help me carry him.
1: அவனை எழுப்பு கொஞ்சம்.
0: No, I'm afraid.
1: ஓ பயமா இருக்கு, பயமா இருக்கு.
0: 3 hours 13 minutes.
1: 13 நிமிஷம்.
0: 3 hours 13 minutes.
1: 3 மணி நேரம் 13 நிமிஷம்.
0: He got up.
1: எழும்புனா.
0: He looked at me.
1: என்ன பார்த்தா?
0: He said when I was on the floor
1: na tarayila kadakumbodhu
0: something told me to take you to London England
1: London ku onne kootittu ponu nu en ullathile edho onnu pesichirukku
0: this man
1: indha manushan
0: went to London England Finsbury Park Center for International Christian Ministries
1: ange London Center ministry la irukran
0: paid my 3-year fees
1: 3 varsham enakku fees kattna
0: came back the same week
1: அதே வாரத்துல திரும்பி
0: held my hand
1: என் கைய பிடிச்சி
0: to the British embassy
1: கொண்டு போன
0: he got me a visa
1: எனக்கு ஒரு விசா வாங்கி கொடுத்தா
0: gave me 2000 pounds
1: 2000 பவுண்ட் கொடுத்தா
0: and waved goodbye
1: என கையாசிட்டா
0: up to today I don't know where he is
1: அவன் எங்க இருக்கானோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது
0: I've searched for him in almost 89 nations
1: நான் 89 தேசத்துல போய் அவனை தேடி பார்த்திருக்கேன் அவனை
0: பார்க்க thank him for what he's done
1: அவன் செய்ததுக்கு நன்றி சொல்ல
0: பார்க்க I can't find him
1: அவன் எங்க இருக்கானோ தெரியாது
0: my pastor friend says that it could be an angel
1: அவன் ஒரு தூதனா இருக்கலாம் தான் ஆண்டவர் சொல்றாரு கை வெட்டி கத்துறே துதி பாமே
0: the school is a day school
1: அது ஒரு பகல் நேர நடக்கிற ஸ்கூல்
0: I need a family to live with and go to school.
1: Na oru kudumbathila vaandhu school ku ponom.
0: Christian brothers and sisters gave me addresses of people to contact so I will live with them and go to school.
1: Na Christian sagodhar sagodharil enakku thodarbu kedaichathu avanga veetla irundhu school ku ponen.
0: I call all of them none of them return my call.
1: Na phone seidha koopta oruthar enakku phone thirumba kudukkuradilla.
0: Man will fail you.
1: Manishar unna kai viduvaan.
0: Man will disappoint you.
1: Manishar unna tholvi adai.
0: Take off your eyes from people.
1: Manishan edathilirundhu un kanna modalla edu.
0: Take off your expectations from men.
1: Manishan edathilirundhu edhirpaarpani vidu.
0: And put your expectation in Jesus
1: Christ. Yesuvin mela maathra unakku edhirpaarpirukkada kai thatti kathaiyathu yame.
0: Man will fail you.
1: Manishan unna kai viduvaan.
0: But Jesus will never ever never ever never ever fail you
1: yesu oru bodu unna kai viduvade illa
0: the D-Day is up I'm at Heathrow airport
1: மூன்று வருஷத்துக்கு பிறகு ஹீத்ரோ ஏர்போர்ட்
2: வந்தேன். I don't know where to go.
1: எங்க போறதுன்னு தெரியாது.
2: It's a day school. School are not open yet.
1: இப்போ அது பகல் ஸ்கூல், அது எப்ப திறக்கும் தெரியாது.
2: The Holy Ghost spoke to me.
1: பரிசுத்தாவியா பேசினார்.
2: Turn to the right. Turn to the right.
1: வலது பக்கம் திரும்பு.
2: Said you see that lady there?
1: அங்கே ஒரு சகோதரி இருக்காங்க.
2: She was a British lady.
1: அவ ஒரு பிரிட்டிஷ் லேடி.
2: Is that this lady have AIDS?
1: இவளுக்கு எய்ட்ஸ் இருக்குது.
2: Pray for her.
1: அவளுக்கு ஜெபம் பண்ணு.
2: Deliver her from
1: her. விடுதலையாக்கினார்.
2: Those days I was very raw. I was not really, I didn't have good manners. I was a bush boy.
1: அவன் நான் ஒரு ஒரு சேரியில இருந்து வந்த பையன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைதான்.
2: When God speaks, I will say it bam like that.
1: ஆண்டவர் பேசினார்னா அப்படியே உடனே கீழ்படிஞ்சிருவேன்.
2: Now when God speaks to me, I ask him, God, how do I present it?
1: இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினானா எப்படி ஆண்டவரே அது செய்யறன்னு அவட்ட கேட்பேன். ஆனா அப்போ என்ன சொன்னாரோ அப்படியே செய்திருவேன்.
2: So
1: ஆண்டவரே,
2: it's not my fault.
1: Oh, na enna thappu seithana.
2: The Holy Ghost said, don't worry.
1: Pasthaisana illa.
2: She heard you.
1: Ava on sathatha ketta.
2: She knows it's true.
1: Adu unmai avalukku theriyum.
2: She will come.
1: Ava varuva.
2: So I stayed.
1: Naanga ninna.
2: And I saw the lady coming back.
1: Andha amma meduva vandanga.
2: Said, what is your name?
1: Un per enna?
2: He said, what you said is true.
1: Nee sonnadhu unmadha, enakku AIDS irukudhu.
2: If it is today, I would have excused there in a corner before I pray. But those days, no. I just laid my brown hands on the British head. And I said, in Jesus' name, H, come out!
1: இப்போ இருந்துச்சுன்னா என்ன செய்வானா, தனியா கூட்டிட்டு போய் மெதுவா ஜெபம் பண்ணுவேன். அப்ப அப்படிலாம் இல்ல. அவன் சிவப்பு தோளு, நானும் ஒரு கருத்தவன். அவ தலையில கை வச்சு இந்த எய்ட்ஸ் நோய் போன்னு விரட்டிட்டேன். அன்னைக்கு
2: the lady fell on the floor.
1: அவ கீழே விழுந்துட்டான்.
2: And the police came around.
1: போலீஸ் வந்துட்டான்.
2: I said, God, we in trouble.
1: ஆண்டவரே, போலீஸ் வந்துட்டானே.
2: And they shook the lady and asked the lady, will you press charges?
1: ஓ, என்ன என்ன அவளை எழுப்பி இவன் உன் மேல கை வச்சு கீழே விழுந்துட்டே நீ போலீஸுக்கு சொல்றியான்னா,
2: லேடி said no.
1: இல்ல இல்லன்னா,
2: இட்ஸ் பர்சனல்.
1: ஓ, இது என்ன இது?
2: 1 week after,
1: ஒரு வாரம் கழிச்சு,
2: this precious lady,
1: இந்த அம்மா,
2: does every medical test,
1: எல்லா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிச்சு,
2: every iota and scintilla of HIV virus in the system completely disappeared.
1: அவளுக்குள்ள இருந்த HIV
2: healed by the power of Jesus Christ. அவள்
1: சுகமாயிட்டா. ஹே, தெடிகதே தெடி பாவ சுகமாயிட்டா. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க.
2: And now,
1: இப்போ
2: this lady brought me to a house.
1: இப்போ அவ வீட்டுக்கு என்ன கொண்டு வந்து,
2: paid money for my books.
1: என் புத்தகத்துக்குலாம் பணம் கொடுத்தா.
2: Started sharing her testimony from company to company, schools, churches.
1: Company, churches, school, எல்லா இடத்துல போய் அவ சாட்சி சொன்னா.
2: The doctor that took care of her was Dr. Deroid from London. He was the vice president of the Atheist Association. Atheists don't believe in God. There's no God. He's now born again, spirit filled now, and he is now preaching the gospel.
1: And the doctor, doctor irunda aalu inda arputhatha kanda avan oru kadavul illa nu solra oru movement ku thalaivana irna ippa avan yesuvai yetukonda avan yesuvukku suvisesa arivikkiravana irukra kai thadikkadhai thai paame.
2: So now I'm at a Bible school.
1: இப்போ நான் பைபிள் ஸ்கூல்ல இருக்கேன்.
2: Monday to Friday.
1: திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும்.
2: Then on Friday,
1: வெள்ளிக்கிழமை
2: I will have an invitation.
1: எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்கும்.
2: Come to Switzerland to preach.
1: ஸ்விட்சர்லாந்துக்கு வந்து பிரசங்கம்.
2: Go to Finland.
1: ஃபின்லாந்துக்கு போ.
2: Then so I will go on Friday night and then come back Monday morning to school. Then the following week I'll go to Switzerland. The next week to Germany. The next week to Norway. That before I realize 44 nations with the good news of Jesus Christ, the Son of God.
1: வேதாவு கல்லூரி வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே வெள்ளியிலிருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனேன். ஜெர்மனிக்கு போனேன், நார்வேக்கு போனேன், சுவிட்சர்லாந்து போனேன். இப்படி 44 தேசம் போயிட்டு வந்துட்டேன். கைதட்டி கத்திரி துதிப்பாமே.
2: One day,
1: ஒரு நாள்
2: a Bible school teacher,
1: ஒரு பைபிள் ஸ்கூல் டீச்சர்,
2: the headmaster,
1: அந்த பிரின்சிபல், the
2: dean of the Bible school,
1: அந்த பைபிள் ஸ்கூல் டீன்,
2: he called me.
1: என்ன கூப்பிட்டார்.
2: Said, Bernard,
1: Bernard,
2: we have to graduate you.
1: உன்னை நாங்க பட்டம் அளிக்கணும்.
2: I said, but it's not time for graduation.
1: ஓ, இது பட்டம் கொடுக்கிற நாள் இல்லையே.
2: He said, no, no, no, no, no,
1: no, no, இல்ல.
2: We have heard from all the teachers that come from all over the world to teach in this school.
1: உலகத்திலிருந்து வந்த எல்லா டீச்சர்ஸ் உன்ன டீச் பண்ணவங்க எல்லாம்.
2: They come here.
1: அவங்க
2: and God uses you to teach them.
1: அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்திருக்கிறார்.
2: God uses you to touch their lives.
1: அவங்க வாழ்க்கையை தொடறதுக்கு ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்துறார்.
2: You even teach your own classmates.
1: உன் கிளாஸ்மேட்டுக்கு நீ டீச் பண்ற.
2: And they have been writing to us. The teachers have been writing to us.
1: Ella teachers engalukku eludraanga
2: that we are wasting your time.
1: Naanga enga nerathu veenaanga.
2: So we have to let you go.
1: Nee ponu veliye
2: poi. Don't tell any of your mates.
1: Ona yaarthu sollada.
2: So they call me in the office.
1: Office la kooptaanga.
2: They put the gown on me.
1: Ya mela gown potaanga.
2: And the hat.
1: Ya mela toppi ona vechaanga.
2: My dean touched me.
1: And the dean ena thottaar.
2: He fell to the ground.
1: Aa keela vilundha.
2: My assistant headmaster also touched my head to pray for me.
1: Assistant headmaster enna tottaanga.
2: He also fell to the ground.
1: Avaru keela vilundhaaru.
2: I said, oh God,
1: oh andavare,
2: who is going to ordain me? Who is going to ordain me?
1: Yaaru enna abhishekam panna pora? Enna thodravana avane keela vilundharra.
2: I came out of school.
1: Na school avittu veliya.
2: God took me to America.
1: America ku andu kondu pona.
2: And today,
1: indike
2: 89 nations.
1: 89 desham
2: has God sent me.
1: Kathar enna anupi irukkar. கைதடி கத்திர ஆண்டவர் மகிமைப்படுத்தும் கைதடி கத்திர சுத்தி பண்ணல
2: 8 பிரசிடென்ட்ஸ்
1: 8 பிரசிடென்ட்
2: 8 பிரசிடென்ட்ஸ் ஆஃப் 8 டிஃபரண்ட் நேஷன்ஸ்
1: வித்தியாசமான 8 தேசத்தினுடைய அதிபதிகள்
2: ஹவ் கால்ட் மீ ஆன் போன்
1: போன்ல என்ன கூப்பிட்டேன்
2: இன்வைட்டட் மீ பர்சனலி
1: என்ன நேரடியாக அழைச்சி
2: டு ஹியர் the voice the will of God for the nation
1: and the desathukku devan enna sitta vechirukrana avanga
2: yeda pesa everything God has said had come to pass
1: ennala andavar avangalukku sonnaro andha desathila apdiye nadandha
2: today to the glory of God
1: indhege devanukku mahimiyaga
2: I can say
1: na solla mudiyum
2: almost 10 of my classmates
1: ennude classmate la 10 per
2: I paid their school fees at the university
1: avangalukku na school fees kattren kai thatti kattre ethadi paame kai thatti avanga university ku na school fees kattirken
2: They call me father.
1: Enna avanga appa nu koopiduva.
2: My own classmates call me father.
1: Sonda classmate da enniye vandu father amma.
2: My mother never been to school.
1: Enga amma school ku ponade illa.
2: After she gave her life to Jesus.
1: Avanga amma enga amma
2: she started reading the Bible.
1: Enga amma Yesu ku yetukonde
2: started praying and fasting.
1: Avangalum upavasam jeevan pannanga.
2: He started believing the word of God.
1: Andrude vaarthai nammunanga.
2: I started teaching her. I laid my hands on her.
1: Yen kai avanga mela vechu.
2: Cast out any demon.
1: Avanga terund pisasu
2: poi. She was filled with the Holy Ghost.
1: Avanga abhishekam pettaanga.
2: My mother has stayed home.
1: Enga amma veetla thanguna.
2: Studied.
1: Avanga padithaanga.
2: Today she has a PhD in business management.
1: Enga ammaavukku innikku PhD doctor pattam business management la irukku. Kai thatti kathra ethadi paame. Ella nalla kai kala thattunga.
2: She is building a school in Ghana.
1: கானாவிலோ ஸ்கூல் கட்டுறாங்க
2: that can have 7000 children
1: அவங்களுக்கு 7000 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிக்க போறாங்க கைதடி கத்திரை துதிப்பா ஆமே
2: and none of the children will pay fees
1: அந்த 7000 பிள்ளைகளும் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட மாட்டாங்க
2: scholarships
1: எல்லாம் scholarship
2: to the glory of God
1: தேவனாவது மகிமையாக
2: every year
1: ஒவ்வொரு வருஷமும்
2: 6000 children in different african countries
1: வித்தியாசமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல உள்ள 6000 சிறு பிள்ளைகள்
2: have your fees paid
1: avanga fees alla pay panapodu
2: clothes on your body
1: avanga mela sarirathla avanga nalla saapraanga
2: from my pocket
1: yen pocket la varra pani
2: 6000 children
1: 6000 chinna pilligal padikiranga innikku na panam kettren adukkala kai thatti kathra ethudippom ella kai thatti kathra ethudippom adukkala na panam kettren yen pocket la irundhu 6000 pilligalukku
2: before the end of this year
1: இந்த வருஷம் முடியிறதுக்குள்ள
2: we want to increase it to 10000
1: இப்ப 6000 ல இருந்து 10000 பிள்ளைகளை நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் கைதடி கத்திரை துதி பாமே
2: saints of god
1: தேவனுடைய பிள்ளைகளே
2: I give as if I'm crazy
1: நான் பைத்தியக்காரன் போல கொடுப்பேன்
2: I give dangerously
1: நான் பயங்கரமா கொடுப்பேன்
2: anything I can find I will throw it into the work of god
1: எனக்கு எது கிடைச்சாலும் அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு எரிஞ்சிருவேன்
2: I have discovered the secret
1: and this ரகசியத்தை நான் புரிஞ்சிட்டேன்
2: that if god can trust you with something and knows that you would give it back to his work
1: உனக்கு உன்ன கொடுத்தா அத கர்த்தருக்கு திரும்ப கொடுத்துருவான்னு கர்த்தர் அறிஞ்சிருந்தா
2: there is nothing god would not give you
1: கர்த்தர் உனக்கு கொடுக்காததேன்னு ஒண்ணுமே கிடையாது கை தட்டி கர்த்தரை
2: துதிப்பா if you would give it back
1: நீ கொடுத்திருப்பானா
2: that is why those that are around me
1: analtha en suttil irukkravanga
2: I don't tolerate them not to give
1: அவங்க கொடுக்கலனா என்னால சகிக்க முடியாது.
2: I will drive you away from me if I realize you are a stingy person.
1: நீ ஒரு கஞ்சா முட்டியா இருந்தா உன்னை என் பக்கத்திலே வச்சிருக்க மாட்டேன், உன்னை விரட்டி அடிச்சிருவேன்.
2: Because
1: காரணம் என்ன?
2: Stinginess.
1: கஞ்சா முட்டி
2: is a demon, is a spirit.
1: அது ஒரு பிசாசு.
2: It can be transferred.
1: அது இன்னொரு ஆளுக்கு பூந்துரும்.
2: Listen.
1: கவுனி,
2: I have suffered too much.
1: நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
2: I have cried too much.
1: நான் ரொம்ப அழுதுட்டேன்.
2: I don't want somebody's stinginess to affect me.
1: எந்த கஞ்சா முட்டித்தனமும் என்னை வந்து தொற்ற கூடாது.
2: If you walk with stingy people, you'll be stingy.
1: நீ கஞ்சத்தனம் உள்ள ஆள்கிட்ட வேலை பார்த்தாலும் நீயும் கஞ்சத்தனமா தான்
2: இருப்ப. And if you are stingy, you will never come out of poverty.
1: கஞ்சத்தனத்துல இருந்தா உன் வறுமை உன்னை விடாது.
2: There's only one way out of poverty. That is to give your all to Jesus.
1: வறுமையில நீ இருந்தினா அதை விட்டு வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி, நீ இயேசுவுக்கு உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். கைதட்டி
2: கத்திரிச்சு
1: கத்தர் உன்னை நம்ப முடியுமா?
2: ரீசன்ட்லி
1: சமீபத்தில்
2: I travel to 14 countries every year.
1: ஒவ்வொரு வருஷமும் 14 தேசத்துக்கு போவேன்.
2: Recently I sat down and calculated how much money I give out every year.
1: ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறேன்னு பார்த்தேன்.
2: I don't see the money.
1: நான் பணத்தை பார்க்கிறது இல்ல.
2: Because it just comes into my account and bam, it's gone.
1: அது என் அக்கவுண்ட் வர அங்கிருந்து போயிடும் வெளியே.
2: But I realized.
1: நான் உணர்ந்தேன்.
2: Almost $3 million every year.
1: ஒவ்வொரு வருஷமும் 3 million $30 million. $30 million னா எத்தனையோ கோடி ரூபாய் நான் வெளியே கொடுக்கறேன். கைத்தட்டி கத்திரி துதிப்போம், கைத்தட்டி கத்திரி துதிப்போம், ஓ கைத்தட்டி கத்திரி துதிப்போம். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு 30 கோடி ரூபாய் நான் வெளியே கொடுக்கறேன்.
2: How can a child of a prostitute
1: ஒரு விபச்சாரியினுடைய ஒரு பிச்சைக்கார மகன்
2: walk in abundance?
1: எப்படி இவ்வளவு நிறைவா கோடிக்கணக்கா கொடுக்க முடியும்?
2: How can it happen?
1: எப்படி இது நடக்கும்?
2: How?
1: எப்படி?
2: Giving.
1: கொடு.
2: Giving.
1: கொடு.
2: Giving.
1: கொடு.
2: Giving.
1: கொடு.
2: Giving.
1: கொடு.
2: Give.
1: கொடு.
2: I said give.
1: நான் சொல்றேன் கொடு.
2: Give.
1: கொடு.
2: Come out of the spirit.
1: அந்த அசுத்தாவி வெளியே.
2: Out of the spirit of stinginess.
1: கஞ்சமுட்டி தனத்திலிருந்து வெளியே.
2: Give.
1: கொடு.
2: Give.
1: கொடு.
2: Give.
1: கொடு. கொடு.
2: கொடு. And the God of the heavens and the earth.
1: பரலோகத்தின் தேவனும் பூமியின் தேவனும்.
2: Who controls the silver and the gold.
1: வெள்ளியையும் பொன்னையும் கையில் வைத்திருக்கிறவர்.
2: Who controls the wealth of the world.
1: இந்த பூமியினுடைய சகல சொத்துக்களை கையில்
2: வைத்திருக்கிறவர். Who controls customers and businesses.
1: எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசினஸ்ல கொடுக்கிறவர்.
2: Who controls the seasons.
1: எல்லா இயற்கையையும் கையில் வைத்திருக்கிறவர்.
2: Who bring it back to you.
1: உனக்கு மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுப்பா.
2: Greater.
1: பெரிய விதமாக.
2: Much more.
1: இன்னும் அதிகமா.
2: Than you gave.
1: நீ கொடுத்ததை விட கொடுப்பா.
2: What you are looking at today.
1: இன்னைக்கு நம்ம பார்க்க
2: போறோம். Bernard is a product of God's good news.
1: தேவனுடைய நல்ல செய்தியினுடைய product.
2: It's a product of Jesus.
1: அவர் இயேசுவினால் தொடப்பட்ட.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who helped me.
1: எனக்கு உதவி செய்தார்.
2: Can help you.
1: உனக்கு உதவி செய்வார்.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who healed me.
1: என்னை சுகமாக்க.
2: Can heal you.
1: உன்னை சுகமாக்க.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who prospered my life.
1: என்னை மறுபடி உயிர்ப்பித்தவர்.
2: Delivered me from poverty.
1: என்னை வறுமையிலிருந்து விடுதலை
2: ஆக்கினார். Can set you free from that stingy spirit of poverty.
1: கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். உன்னை விடுதலை ஆக்குவார்.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Who took fear out of my heart.
1: என் இதயத்திலிருந்து பயத்தை எடுத்து.
2: And gave me boldness.
1: எனக்கு தைரியம் கொடுத்தார்.
2: To stand for truth.
1: சத்தியத்துக்கு நிற்க.
2: And declare his ways.
1: அவருடைய வழிகளை சொல்ல.
2: And his word to those who are hurting.
1: வேதனையோடு இருக்கிறவங்க உதவி செய்ய.
2: The same Jesus.
1: அதே இயேசு.
2: Will fill you with his spirit.
1: உன்னையும் அதே ஆவியினால் நிரப்புவார்.
2: Will fill you with his power.
1: அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார்.
2: Will fill you with his wisdom.
1: அவருடைய ஞானத்தினால் உன்னை நிரப்புவார்.
2: And will lift your life.
1: உன்னை வாழ்க்கையை உயர்த்துவார்.
2: As light in a dark world.
1: ஒரு இருளுள்ள இடத்துல வெளிச்சமா மாற்றுவார்.
2: And use you.
1: அவருடைய பயன்படுத்த.
2: For his glory.
1: அவருடைய மகிமைக்காக.
2: Don't look down on yourself.
1: உன்னை பற்றி நீ
2: பயந்து. Don't condemn yourself.
1: நீ உன்னையே.
2: It's not over yet. It's not over.
1: வாழ்க்கை முடிஞ்சது.
2: It's not over.
1: முடியல.
2: God has not given up on you.
1: கர்த்தர் உன்னை விட்டுறல.
2: Jesus has not given up on you.
1: இயேசு உன்னை விட்டுறல.
2: All you have to do.
1: நீ செய்ய வேண்டியதெல்லாம்.
2: Surrender your life to
1: இயேசுக்கு உன்னை வாழ்க்கை.
2: Give him your all.
1: உனக்கு உள்ளதெல்லாம் இயேசுக்கு கொடு.
2: Don't keep anything.
1: நீ உனக்குன்னு ஒன்னு வச்சுக்கிடாத.
2: Give him
1: கொடு.
2: And from one day to one day, from a week to week, from month to month, you will see God changing your life, changing your life, changing your life.
1: ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்திட்டே வர்றதை நீ பார்க்க போறா. நீ வறுமையில இருக்க மாட்டா, நீ வேதனையில இருக்க மாட்டா, கர்த்தர் உன்னை மாத்திடுவார். அப்படி
2: And before you realize,
1: yeah, the one or the
2: don't they laugh at you.
1: One pariyasam ni sirippa
2: who bow to you.
1: Unakku munnaala vandu viluvaanga.
2: Today,
1: innaiki
2: my classmates,
1: enga enudaiya classmate la,
2: they even desire to talk to me.
1: Enga engitta vandu pesuradhukku avangala neram kidaikala.
2: They don't get me.
1: Avanga enna pidikka
2: mudiyadhu. Most of them I sponsored in the university. I've not even seen them.
1: University la na avangalukku panam kattren, ana avanga enniye paaka mudiyadhu.
2: They call my office.
1: Ya office koopduvaanga.
2: Mention your names.
1: Ya per koopduvaanga.
2: And when my secretary tells me,
1: secretary solvanga,
2: I send them the check.
1: Check anipina avanga ungala
2: paathu. Because I'm too busy.
1: Enak romba busy
2: trying to talk to beautiful people like you.
1: Ungala pola makkala paakatha
2: around the world.
1: Mulu ulagathukku pora.
2: Listen,
1: gavaninga,
2: you may be rejected in your family.
1: Unga kudumbathile nee odukapattirukkala.
2: People have given up on you.
1: Unna vittirukkala.
2: But you know what?
1: Ana enna theriyuma?
2: If you give your life totally and you stop joking with God,
1: தேவனோட பரியாசமா
2: இருக்க, and joking with the things of the Holy Ghost,
1: பரிசுத்தாவியானவரை பத்தி பரியாசம் பண்ண,
2: and make the Holy Spirit your friend,
1: பரிசுத்தாவியானவர் நண்பனாக,
2: and learn to give,
1: கொடு.
2: I promise you,
1: நான் உனக்கு வாக்கு,
2: very soon,
1: சீக்கிரமா,
2: it will not be Bernard giving my testimony,
1: Bernard சாட்சி சொல்றது பெருசு,
2: you will be standing somewhere around the world,
1: எங்கேயோ உட்கார்ந்து உலகத்துல சாட்சி சொல்ல போறாய்.
2: Yes,
1: we will be sacrificing.
2: Hey, the goodness of God.
1: Our day, my make, my make, my make.

சிந்திப்போம் செயல்படுவோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷீலா வீட்டுக்கு போனேன். 6ஆம் வகுப்பும் படிக்கும் அவ பொண்ணு செல்போன் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஷீலா என்னை பார்த்து, ஆண்டி, என் மகளுக்கு நீங்களாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அப்படியாவது அவ திருந்துறாளான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா. எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை. குழந்தைங்க அதை விரும்புறதும் இல்லை. ஷீலா மகா நேகா என்னை நிமிர்ந்து பார்த்தா. அவளை பார்த்து மெல்ல சிரிச்சேன். அவளும் சிரிச்சிட்டு தொடர்ந்து கேம் விளையாட ஆரம்பிச்சா. இப்போ ஹாலிடேஸ் வருத, என்ன செய்யலாம்னு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு நேகா, டிவி பார்ப்பேன், செல்போன்ல விளையாடுவேன்னு சொன்னான். ஹாலிடேஸை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கழிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஷீலா டீ கப்போட உள்ளிருந்து வந்துகிட்டே, நல்லா அவன் மண்டையில ஏறுற மாதிரி சொல்லுங்க ஆன்டி, ஹிந்தி கிளாஸ் போக சொல்லுங்கன்னு சொன்னான். இப்படித்தான் பல பெற்றோர் குழந்தைங்களுக்கான நல்லது அப்படிங்கிறத படிப்பு சம்பந்தமாவே நினைக்கிறாங்க. விடுமுறையிலையும் படிப்பா அப்படின்னு பிள்ளைங்க நினைச்சு விடுமுறை மேலையும் பாடத்து மேலையும் ஏன் பெற்றோர் மேலையும் எரிச்சல் பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் மெதுவா, நேஹா, ஹாலிடேஸ்ல உனக்கு எங்க போக பிடிக்கும்னு கேட்டேன். அவ உடனே பாட்டி வீட்டுக்கு போக பிடிக்கும்னு சொன்னான். காரணம் கேட்டேன். நேஹா உற்சாகமா, பாட்டி நிறைய கதைகள் சொல்லுவாங்கண்ணா. உண்மைதாங்க. உங்க குழந்தைங்களை உறவினர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பான்னு உறவு பலப்படும். பாட்டி தாத்தா சொல்லும் கதைகள் குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நேஹா தொடர்ந்தா, பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல அறம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நான் போன தடவை போயிருந்தப்போ குளத்தை சுத்தம் செஞ்சாங்க. நான் தாத்தா கூட போய் குளத்தை சுத்தம் பண்ணினேன். இந்த தடவை பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல உள்ள போர்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு தர போறாங்க. நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன், நானும் போய் பெயிண்ட் பண்ணுவேன், எனக்கு பெயிண்டிங் படிக்க ஆசைன்னு சொன்னான். நல்ல விஷயம்னு பாராட்டுனேன். ஷீலாவுக்கும் அவளுடைய பொண்ணோட ஆசை தெரிஞ்சது. பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட தினமும் 10 நிமிஷமாவது பேசணும். விடுமுறை நாட்கள்ல அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. அவங்க ஆசைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆசைகளை அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்க ஆசைகள் தவறா இருந்தா, இதை விட பெட்டரா நீ எதை சூஸ் பண்ணுவன்னு கேளுங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு பைபிளையும் வாசிக்கிறோம்.

0: நல்ல கிறிஸ்தவன் சரியான கிறிஸ்தவன் என்ற தலைப்பின் கீழ் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்கள் சரியான கிறிஸ்தவர்கள்னு ரெண்டு விதம் உண்டு. கர்த்தருக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் அவசியம் இல்லை, சரியான கிறிஸ்தவர்கள் தான் அவசியம். தப்பு தண்டாக்கு போகாம, மற்றவங்க குடும்பத்தை கெடுக்காம, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு எந்த பிரச்சனைக்கும் கரைச்சலுக்கும் போகாம ஒழுங்கான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் நல்ல கிறிஸ்தவர்கள். நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்களுக்கு நம்முடைய வேத புஸ்தகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. அவனுடைய பெயர் சன்மார்க்கன். நாம் நல்லவர்கள் என்று சொல்வோம், வேதத்தின் மொழிபெயர்ப்பில் சன்மார்க்கன். மனுஷ பார்வையில நல்ல காரியங்களை செய்கிறவனுக்கு தான் நாம் அந்த பெயரை சூட்டுகிறோம். இது எதனால் அந்த பெயர் வருகிறது? கிரியின் நிமித்தமாக அந்த பெயர் சூட்டப்படுகிறது. நல்ல நல்ல கிரியைகள், நல்ல நல்ல காரியங்கள் செய்யும் போது அவனை நல்லவன், அவனை சன்மார்க்கன், நீதிமான் என்றெல்லாம் நாம் பெயர் வைக்கிறோம். ஆனால் தேவன் கிரியைகளை மாத்திரம் வைத்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. பின்னே கிரியைகளோடு கூட விசுவாச ஜீவியையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டையும் ஒன்றாக வைத்து தான் நியாயத்தீர்ப்பை நடத்துகிறார். விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வசனத்தின் அடிப்படையில ஜீவிக்கிற ஜீவியம். ரோமருக்கு எழுதும் 9:34 அவர்கள் கிரியைகளினாலே தேவனை தேடினார்கள், அதனால தான் தேவனை அவர்கள் காண முடியல. கிரியைகளை வச்சே அவங்க தேவனை தேடினார்கள். நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல,